விளையாட்டு. இத்தாலி பொது டென்னிஸ் போட்டி கடும் மழையின் காரணமாக அரையிறுதிச் சுற்று தடைப்பட்டதை தொடர்ந்து அதன் இறுதிப் போட்டிக்கு முன்னேறும் ஜெனிக் சின்னரின் முயற்சி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. வணக்கம்.

பாடலை நாம சமர்ப்பிக்கின்றோம். வணக்கம், மின்னலில் இணைந்திருக்கின்றோம். உங்ககிட்ட முன்கூட்டியே நாங்கள் சொல்லியிருந்தோம், இன்று ஆசிரியர் தின கொண்டாட்டம் முழுக்க முழுக்க ஹலோ மின்னலிலும் வணக்க மின்னலிலும் இடம்பெற போகின்றது. இன்னும் சிறிது நேரத்தில் ஒரு ஆசிரியை நாம சந்திக்க போகின்றோம். இவங்களுக்கு ஆசியாவில் கல்விக்கான பிரிவில் விருது கிடைத்திருக்கு. அது மட்டும் கிடையாது, முக்கியமான ஒரு சில விஷயங்களை இன்றைய ஆசிரியர் தினத்துல நம்மோடு பகிர்ந்து கொள்ள போறாங்க. யாரு என்ன தெரிஞ்சுக்க நிகழ்ச்சியை கேட்க மறந்துடாதீங்க, இணைந்திருங்கள். இது வணக்கம் மின்னல்.

0: இப்ப உள்ள ஆசிரியர்கள் எல்லாம் அப்ப உள்ள ஆசிரியர்கள் மாதிரி வருமா அப்படின்னு நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஆமாங்க, அப்ப உள்ள மாதிரி இப்போ இல்லதான். நம்ம சுத்தி எல்லாமும் மாறி கிடக்கு. காலம் மாறிடுச்சு, உலகம் மாறிடுச்சு, ஏன் மனித மனங்கள் கூட மாறிடுச்சு. தொழில்நுட்பத்தோட போராடிக்கிட்டு இருக்கிற இந்த உலகத்துல இப்ப ஆசிரியரா இருக்கிறது நிஜமாகவே பெரிய சவால் தான் போங்க. அப்புறம் இன்னொரு விஷயங்க, உங்க பிள்ளைங்க மேல உங்களுக்கு உரிமை ஒண்ணு இருக்கும்ல, அது உங்களுக்கு அடுத்து எங்களுக்கு தான் இருக்கு. ஏன்னா நானும் ஒரு ஆசிரியர்.
1: வெயில் அடிக்கும் நாள் வரைக்கும்
0: எல்லாருக்கும் ஆசிரியர் தின வாழ்த்து.
2: காலை 9:10 மின்னல் FM-இல் பாபாஸ் அண்ட் யூ
3: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
2: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
3: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
2: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
4: ஹாய் வணக்கம், நான் உங்கள் வயலின் இசைக்கலைஞர் SV ஹரிஷ்.

கதிப்பமா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதைப்பமால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

0: மே 16 ஆசிரியர் தினம் இன்று. ஆமாங்க, சிறப்பு நேர்காணல் இப்போ இடம்பெற போகின்றது. இந்த ஆசிரியை முதல்ல தொடர்பு கொண்டு, சரிங்க, நம்ம தொலைபேசி வாயிலாக, ரொம்ப தூரமா இருக்கீங்க ஆசிரியை, நம்ம அதுலயே தொடர்பு கொள்ளலாமா அப்படின்னு சொன்ன போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்ல இல்ல, தூரமா இருந்தாலும் பரவாயில்ல, நான் நேரடியாக கிளம்பி வரேன்னு சொன்னாங்க. அவங்களுடைய அந்த அன்பு, இங்க வரணுன்ற அந்த ஆர்வம், உண்மையிலேயே இந்த ஆசிரியர் தினத்துக்கு சிரமம் கொடுக்க கூடாதுன்னு நாங்க நினைச்சோம். ஆனா ஆசிரியை ஆசைப்பட்டாங்க, அவங்களதான் சந்திக்க போகின்றோம். ஆயர்க்ரோ மலாக்காவிலிருந்து நமக்காக வந்திருக்காங்க. வணக்கம் டீச்சர்.
1: வணக்கம்.
0: முதல்ல உங்களுக்கு ஆசிரியர் தின நல்வாழ்த்து.
1: நன்றி.
0: திலகா, ஆசிரியர் திலகா அப்படின்னா எல்லாருக்கும் பிடிக்கும் தானே?
1: கண்டிப்பா பிடிக்கும்.
0: அப்படின்றீங்களா?
1: ஆமா.
0: எந்த பள்ளிக்கூடத்துல உங்களை அதிகமா பிடிக்கும்?
1: எங்க நான் படித்து கொடுக்கிற பள்ளிக்கூடத்துல மாணவர்கள் கண்டிப்பா எனக்கு பிடிக்கும்.
0: சரி, எந்த பள்ளிக்கூடம்? இப்போ பள்ளிக்கூடத்துல உள்ள மற்ற ஆசிரியர்களுக்கு முதல்ல நீங்க என்ன வாழ்த்து சொல்ல போறீங்க அதை சொல்லுங்க.
1: அனைத்து ஆசிரியர்களுக்கும் இவ்வினிய வேளையில் ஆசிரியர் தின வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றேன்.
0: உங்களுடைய தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள்லாம் இருக்கிறாங்களே?
1: ஆமா,
0: சொல்லுங்க.
1: அதான பொதுவா சொல், அனைத்து ஆசிரியர்களுக்கும்.
0: அப்படி இல்ல, நீங்க எந்த பள்ளிக்கூடத்துல இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாதான தெரியும். இந்நேரம் உங்க தலைமை ஆசிரியர் நிகழ்ச்சியை கேட்பாரு.
1: சரி, நான் பள்ளிக்கூடம் எடுத்துக்கிட்டதாக, முத முதல்ல எனக்கு போஸ்டிங் கிடைத்த பள்ளிக்கூடம் வந்து தேசிய வகை உளித்திராம் தமிழ் பள்ளி ஜோஹூர் பாருவில் 2 வருடங்கள் நான் பணியாற்றினேன். அதன் பிறகு திருமணமாகி மாற்றலாகி என்னுடைய சொந்த மாநிலத்திற்கே, மலாக்கா மாநிலத்திற்கே டிரான்ஸ்பர் ஆகி வந்தேன். வந்ததிலிருந்து நான் திபோங் தோட்ட தமிழ் பள்ளியில் பணியாற்றி வருகின்றேன்.
0: அந்த திபோங் தோட்ட தமிழ் பள்ளிய உங்களுடைய வாயிலிருந்து கேட்கலாம்னு ஆசைப்பட்டா சொல்ல மாட்டேன்னு அட்டம் படிக்கிறீங்க. டீச்சர், நீங்க வந்ததுல இருந்து ஒரே பதற்றமா இருக்கீங்க, ஒரு நிலைக்கு வந்துட்டீங்களா?
1: வந்துட்டேன்.
0: நீங்க தானே சொன்னீங்க நேரடியா வரேன்னு சொல்லிட்டு.
1: ஓகே,
0: மகிழ்ச்சியா இருக்கீங்களா?
1: ஆமா.
0: சரி டீச்சர், பொதுவாகவே நாங்க எல்லாரும் இன்றைக்கு இந்த நிலைமையில இருக்கணும்னா உங்களை மாதிரி ஆசிரியர்களை தான் காரணம். உங்க எல்லாருக்குமே ஒட்டு மொத்தமா எங்களுடைய வாழ்த்துக்கள். அதுவும் இந்த 2026 ஆசிரியர் தினத்துக்கான கருப்பொருள், ஈடில்லா ஆசிரியர் நாட்டின் உயிர் துடிப்பு. உண்மையிலேயே நீங்கெல்லாம் எங்களோட உயிர் துடிப்பு தான். அந்த மாதிரி நீங்க இடைநிலையில் பள்ளியில படித்து கொண்டிருக்கும் போது உங்களுக்கு பாடம் போதித்த ஒரு ஆசிரியரை தான் இப்ப தொடர்பு கொண்டு நம்ம பேச போகின்றோம். ஆசிரியர் பாலு அழைப்பில் இருக்கின்றார், பணி ஓய்வு பெற்ற ஆசிரியர். அவர்கிட்ட நம்ம பேசலாம். வணக்கம் சார்.
2: வணக்கம்.
0: உங்களுக்கு முதல்ல ஆசிரியர் தின நல்வாழ்த்து.
1: வணக்கம் சார். ஆசிரியர் தின வாழ்த்துக்கள் சார்.
2: சரிமா திலகா, உங்களுக்கும் என்னுடைய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள்.
1: நன்றி சார்.
0: சரிங்க, இப்ப முதல்ல உங்ககிட்ட என்ன கேக்கணும், நீங்க பணி ஓய்வு பெற்றுட்டீங்க, ஆனா இன்றைக்கு திலகா இப்போ ஆசிரியையா இருக்கிறாங்க, ஆனா ஒரு மாணவியா இருக்கும் போது நீங்க அவங்களுக்கு ஆசிரியரா இருந்தீங்க இல்லையா, அந்த காலகட்டம் உங்களுக்கு என்ன நினைவு இருக்கு, அவங்க எப்படி படிச்சாங்க?
2: அந்த காலகட்டத்துல வந்து மாணவர்கள், அந்த அந்த காலகட்ட மாணவர்கள் வந்து உண்மையிலேயே சிறப்பாக படித்தார்கள். ஏன்னா திபோங் வட்டார மாணவர்கள்னு எடுத்துக்கிட்டா, அந்த வட்டாரில் உள்ள மாணவர்கள் மிகவும் ஏழ்மையான குடும்பத்தில இருந்து வந்தவங்க, ஆனா சிறந்த கல்வி அறிவு கொண்ட மாணவர்களாக இருந்தாங்க. ஏன்னா திபோங்ல இருந்து அது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு இடத்துல இருந்ததுனால அங்குள்ள மாணவர்கள் வந்து சிறப்பாக வருவதற்கு வந்து அந்த மாணவர்களும் பெற்றோர்களும் இன்னொன்னு ஆசிரியர்களும் சேர்ந்து முயற்சி செய்தார்கள். அந்த காலகட்டத்துல திபோங் இடைநிலை பள்ளியில வந்து நிறைய தமிழ் ஆசிரியர்கள் இருந்தனால இந்த மாணவர்களும் அவங்களோட சேர்ந்து படித்ததுனால்தான் இன்று சிறப்பான நிலையில இருக்கின்றார்கள். நீங்க அவங்களை கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, அந்த காலகட்டத்துல படித்த மாணவர்கள் அனைவரும் ஏறக்குறைய 50% மாணவர்கள் வந்து ஆசிரியர்களா தான் பணியாற்றி கொண்டு இருக்காங்க.
0: அதனால நீங்க படித்து கொடுக்கும் போதே சொல்லிட்டீங்களா, என்ன எல்லாம் ஆசிரியரா தான் வரணும்னு?
2: அப்படின்னு இல்ல, ஆனா அவங்களுக்கு வந்து அந்த நினைக்கிறேன் அந்த ஆசிரியர் மேல உள்ள ஈடுபாடு அவர்கள் வந்து அந்த மாதிரி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன்.
0: ஆமா, நீங்க பேசும்போது ஐயா, அதாவது ரொம்ப அமைதியா கண்டிப்பா இருப்பீங்களா, இல்ல மாணவர்களை ரொம்ப பாசமா இருப்பீங்களா? இதே மாதிரி
1: பாசமா தான் இருப்பாரு எப்போதுமே சார்.
2: வந்து பாசமா தான் இருப்போம், அதனாலதான் மாணவர்கள் வந்து இன்ன வரைக்கும் ஞாபகம் வைத்துக் கொண்டிருக்கோம்.
0: ஆமா, அதாவது ஆசிரியர் திலகா கிட்ட கேட்ட உங்களுக்கு பிடித்த ஆசிரியர் யாரு அப்படின்னு கேட்ட உடனடியா உங்க பேர் தான் சொன்னாங்க. உங்களுக்கு அவங்க கிட்ட ஒரு மாணவியா பிடித்த ஒரு குணம்னா என்னங்க ஐயா?
2: ரொம்ப அமைதியானவங்க, சொல்ல எந்த ஒரு வேலையை கொடுத்தாலும் உடனே செய்து கொடுத்துருவாங்க. நான் அவர்களுக்கு வந்து தமிழ் மொழி படித்து கொடுத்துருக்கேன், அதனால அந்த பாடத்திலேயே வந்து அவங்க சிறப்பாக இருப்பாங்க எப்போதும். அதனால அது வந்து அதெல்லாம் முன்னோடியாக இருந்த மாணவர்கள் அவர்கள்லாம்.
0: ஆமா, நீங்க தமிழ் மொழி படித்து கொடுத்தீங்க, இன்றைக்கும் அவங்க தமிழ் மொழி ஆசிரியரா தான் இருக்கிறாங்க. இன்றைய வணக்கம் என்ன, அவங்க கிட்ட ஒரு ஆசிரியர் தினத்துக்கு ஒரு விஷயம், ஒரு செய்தி சொல்லணும்னா என்ன செய்தி சொல்லுவீங்க?
2: வருங்காலத்துல இன்னும் சிறப்பாக பல பணிகளை நன்றாக செய்து பல மாணவர்களை சிறப்பு மிக்க மாணவர்களை உருவாக்க வேண்டும் என்பது என்னுடைய அவா அதை அவங்க நிச்சயமா நிறைவேற்றுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது.
0: சொல்லுங்க டீச்சர், உங்களுடைய ஐயா இருக்கிறார் அழைப்புல.
1: கண்டிப்பா சார், ஆசிரியர் பணி அறப்பணி அதற்கு உன்னை அறுப்பணி அந்த ஸ்லோகனை வந்து நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் சார். கண்டிப்பா நான் வந்து மென்மேலும் என்னையும் மேம்படுத்திக் கொள்வேன், மாணவர்களையும் இன்னும் சிறப்பாக உருவாக்குவேன்.
0: பாலா சார் கிட்ட உங்களுக்கு பிடிச்சது என்ன
1: சார்? எப்ப என்ன கேட்டாலும் தயங்காம சொல்லி கொடுப்பாரு, ஏசவே மாட்டாரு.
0: தெரியுது அவரோட வகுப்புல படிச்சவங்க உண்மையிலே கொடுத்து வச்சிருக்கணும். பணி ஓய்வுக்கு பிறகும் மாணவர்களுடைய மனதுல நீங்க ஒரு ஹீரோவா இருக்கீங்கயா. மிக்க நன்றி உங்களுடைய அந்த பணிக்கு. வாழ்த்துக்கள் உங்களுடைய அந்த இந்த நேரத்தை எங்களோட பகிர்ந்து கொண்ட மிக்கையா.
2: ரொம்ப நன்றி. எனக்கு இந்த வேலையில வந்து எல்லா ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
0: நன்றி, மிக்க நன்றி. சரி சொல்லுங்க திலகா, எப்படி இருக்கு மனநிலை?
1: சந்தோஷமாகவும் இருக்கின்றது.
0: உங்களுக்கு படித்து கொடுத்த அந்த இடைநிலை பள்ளி நினைவுகள்லாம் உங்களுக்கு வந்திருக்கு இல்லையா? எப்போதும் ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்லும் போது அவங்களுடைய பணியை பற்றி சொல்லி சொல்லியே தான் நம்ம பேசுவோம். இன்று கொஞ்சம் வித்தியாசமா உங்களுக்கு படித்து கொடுத்த ஆசிரியர் அந்த பள்ளிக்கூடம் அப்படின்னு. இப்ப ஆரம்ப பள்ளிக்கூடத்துல உங்களுக்கு நிறைய ஆசிரியர்கள் சொல்லி கொடுத்திருப்பாங்கல்ல, அதுல உங்களுக்கு இன்னும் தொடர்பில் நினைவில் இருக்கும் ஆசிரியர்கள் யார் யார்?
1: எனக்கு ஒன்றாம் முதலாம் ஆண்டில் எனக்கு தமிழ் மொழி போதித்த ஆசிரியை குமாரி ஜெயலட்சுமி அவர்கள்.
0: இன்னொரு ஆசிரியை வந்து
1: திருமதி உத்தரமேரி, கணித ஆசிரியர். அவங்களும் சமீபத்துலதான் ரிட்டையர் ஆனாங்க. அவங்க வந்து நாங்க இருக்கின்ற துபவங்க இடத்துலதான் இருக்காங்க.
0: எல்லாருக்கிட்டயும் தகவல் சொல்லிட்டீங்களா இன்றைக்கு?
1: அவங்க இப்ப என் மகனுக்கும் போதிச்சிருக்காங்க இடையில ரிட்டையர் ஆவருக்கு.
0: பாருங்க எல்லாம் வரலாறு சொல்கின்றது. சரி, இன்றைய ஆசிரியர் தினம் நீங்க இங்க வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. நிறைய விருதுகள் உங்களுக்கு வழங்கியிருக்காங்க. முதல்ல ஒட்டுமொத்தமா இந்த எல்லா விருதுக்கும் எங்களுடைய வாழ்த்தை நாங்கள் தெரிவித்துக்கொள்கிறோம். கொரியாவுக்கும் நீங்க பயணம் செய்திருக்கீங்க இல்லையா? முதல்ல இந்த விருதுகளை பற்றி சொல்லுங்க டீச்சர்.
1: விருதுகள் எடுத்துக்கிட்டாக்க, இப்ப சமீபத்துல எனக்கு கிடைத்த விருதுகள் பார்த்தாக்க, ஆசியன் எஜுகேஷன் குளோபலைஸ் அவார்ட் கிடைத்தது. அது எதுல கிடைச்சிச்சுனாக்க, இனோவேஷன் இன் டீச்சிங்ல கிடைத்தது. சரி, இந்த போட்டியில கலந்துக்கணும்னு அப்படி எனக்கு எதுனால ஆர்வம் வந்ததுனாக்க, நான் நிறைய படிப்பேன், இணையத்துல ஏதாவது படிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். ஸோ அந்த இதுல வந்து ஜிஇசி மேகசின், அதாவது குளோபல் எடுகேட்டர் கம்யூனிட்டி என்ற மேகசின். ஸோ அந்த மேகசீன்ல பார்த்தாக்க சாதனைகள், பிறகு புதுமையான கல்வி, சர்வதேச அங்கீகாரம் எழுதுறதுக்கெல்லாம் வழங்குறாங்க, சமூக இணைப்பு, அது போன்ற தகவல்லாம் அதுல இருக்கும். அப்புறம் யார் யாருக்கு சாதனை செய்திருக்காங்க அவங்களோட பத்தி விவரங்கள்லாம் இருக்கும். ஸோ அந்த மேகசீனை நான் ரொம்ப படிப்பேன். ஸோ அதுல வந்து தான் இந்த போட்டி, நான் ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லி ட்ரை பண்ணினேன். ஸோ இனோவேஷன் கீழே நான் ட்ரை பண்ணேன். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் அவங்களும் என்னை கான்டாக்ட் பண்ணி செஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஆன்லைனில் தான் எல்லாமே. ஸோ அதன் பிறகு மேல ஆரம்பித்தான். ஸோ மேலேருந்து எனக்குரிய செப்டம்பரில் எனக்கு ரிசல்ட் தெரிஞ்சிச்சு. ஸோ அவங்க வந்து சொன்னாங்க நான் செலக்டட் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது எனக்கு ஒரு ஒரு பெரிய வெற்றி தான். ஆனால் இந்த வெற்றி காரணமே என்னோட மாணவர்களும் ஒரு மெயின் பவர், மெயின் சோர்ஸ்.
0: ஆமாம், ஆசிரியர்கள் மாணவர்களையும் இவர்களுடைய வெற்றி வந்து தனிச்சிருக்காது, ஒருவரை சார்ந்து தான் அப்படி இருக்கும். ஏன்னா ஒருவர் இன்னொரோட சேர்ந்து மிளிரும் போது தான், அதுவும் தமிழ் பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்கள் அப்படின்னா அவங்களுக்கு நீ தனி ஒரு ஒரு பாணி இருக்கு. நிறைய சாதனைகளை உலக அரங்கில் படைத்து கொண்டு தான் வராங்க. அண்மையில் கூட உங்களுக்கு இன்னொரு விருது கிடைச்சிருக்கு இல்லையா?
1: ஆமாம்,
0: அதே பற்றி.
1: அது வந்து தொழில்நுட்பம் கீழே கிடைச்சிருக்கு. ஸோ அது என்னன்னாக்கா, வியூசானிக்னா நம்மளுக்கு வந்து பெரும்பாலும் அந்த அந்த பிரைன் அந்த நினைப்பு தான் வரும். ஸோ வியூசானிக்னா ப்ராஜெக்ட், கம்ப்யூட்டர் அந்த மாதிரி. ஸோ இது வந்து மை வியூபாட் அண்டர் வியூசானிக். ஸோ அது வந்து ஒரு ஆப்ஸ். ஸோ அந்த ஆப்ஸை பயன்படுத்தி நம்ம பாடங்கள் தயாரிக்கலாம். பிள்ளைங்க ரொம்ப ஆர்வமாக அந்த பாடத்தை வந்து அதில் ஆன்லைனில் செய்வாங்க. ஸோ நம்ம டீச்சிங்கின் போதும் அதை பயன்படுத்தலாம். என்ன ஒரு ஸ்பெஷல் இந்த மை வியூபாட்னாக்கா, நம்ம இணையம் இல்லாமலே பயன்படுத்தலாம்.
0: ஓ,
1: தயாரிக்கும் போது மட்டும்தான் நம்மளுக்கு இணையம் தேவை. வகுப்புக்கு போய் நம்ம பாடம் நடத்தும் போது நம்மளுக்கு வந்து இணையம் தேவையில்லை. ஸோ நம்ம வந்து கேம் மெத்தட் தான் அது எல்லாமே. ஸோ தேடுறது, மேட்ச் பண்றது. ஸோ அதனால பிள்ளைங்க வந்து ரொம்ப ஆர்வமா செய்வாங்க. போரிங் இருக்காது அவங்களுக்கு. அவங்களே அதை கேட்பாங்க, டீச்சர் இன்னைக்கு கேம் இல்லையா?
0: ஸோ அது வந்து கற்றுக்கொள்றாங்க. அது வந்து நீங்க கண்டுபிடிச்சீங்க
1: இல்ல? அந்த ஆப்ஸ் வந்து வியூசானிக் அவங்க கண்டுபிடிச்சாங்க. ஸோ அதன் பயன்பாட்டில், ஸோ அந்த இதில் இருந்து நான் செய்ததுக்கு எனக்கு வந்து ராக் அண்ட் இன்ஸ்பிரசி டிஜிட்டல் என்று பங்சான்ல ரீசென்ட்லி ஜனவரியில கிடைச்சது.
0: ஆக உங்களுக்கு இந்த ஆண்டு மட்டும் எத்தனை விருதுகள் கைவசம் வந்து சேர்ந்திருக்கு?
1: இந்த ஆண்டு எடுத்துக்கிட்டாக்கா இப்போதான் ஒன்று.
0: ஆக இனி நிறைய விருதுகள் உங்களுக்கு வந்து சேரணுன்றதுதான் எங்களுடைய ஆவலுமே கூட. ஒரு பாடலை கேட்கலாம். ஒட்டுமொத்த ஆசிரியர்களுக்கும் சேர்த்து இந்த பாடல், பாடலுக்கு பிறகு நம்ம திலகா டீச்சரிடம் தொடர்ந்து பேசலாம். இது வணக்கம் என்ன

0: வணக்கம். இன்னலில் இன்று ஆசிரியர் தின சிறப்பு நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம். தபுங் தோட்ட தமிழ் பள்ளியிலிருந்து ஆசிரியை திலக்கா நம்மோடு இணைந்திருக்கிறாங்க. சரி டீச்சர், பரபரப்பா இருக்கீங்க. என்ன என்ன சிந்தனை உங்களுக்கு?
1: ஒரு சிந்தனையும் இல்லை.
0: ஒரு சிந்தனையும் இல்லை. என்ன அப்படின்னா, உங்களை நினைக்கும் போது எங்களுக்கு அவ்வளவு பெருமையாக இருக்கின்றது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குடும்ப சூழல் என்றைக்குமே ஒரு மாணவருக்கோ ஒரு தனி மனிதனுக்கு குடும்ப சூழல் ஒரு தடையாக இருக்காது. நினைச்சாங்கன்னா எப்பேற்பட்ட சூழல்ல இருந்து சாதிக்கலாம் அப்படின்றதுக்கு நீங்க மட்டும் இல்ல, உங்க வீட்டுல உள்ள உங்க உடன்பிறப்புகள் எல்லாமே நல்ல முன் உதாரணமாக இருக்கிறாங்க. பால் மரம் வெட்டும் தொழிலாளியாக இருந்து அப்பாவும் அம்மாவும் எல்லாரையும் வாழ்க்கையில உயர்ந்த நிலைக்கு கொண்டு போனாங்க இல்லையா, அதை பற்றி சொல்லுங்க.
1: என் தகப்பனாரின் பெயர் திரு நடராஜா. அப்பா வந்து இறந்து இது 5வது வருடம் ஆகின்றது. என்னன்னாக்கா, நாங்கள் 4 உடன்பிறப்பு. 1வது அண்ணன், 2வது அக்கா. அக்காவும் ஆசிரியராக இருக்கின்றார். 1வது அண்ணன் வந்து சுபாங் ஏர்போர்ட்டில் ஸ்காய் லான்ச் மேனேஜராக இருக்காரு. 3வது அண்ணன் தான், அவர் வந்து சொந்த டவுன் பிளேனர், சொந்த கம்பெனி வச்சிருக்காரு. ஸோ 4வது நான், வீட்டில் கடைக்குட்டி. அப்பாக்கு எப்போதுமே ரொம்ப செல்லனாதா.
0: அப்படியா? அப்ப நிகழ்ச்சியின் தொடக்கத்துல இன்று வந்து அப்பாக்களுக்கு முதல் ஹீரோ, அதாவது பெண் பிள்ளைகளுக்கு முதல் ஹீரோ வந்து தங்களுடைய அப்பா அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்ப உங்களுக்கு உங்க அப்பா தானே முதல் ஹீரோ? அப்ப அந்த பாடல் உங்களுக்கும் சமர்ப்பணம். சரி கண்ணி சொல்லுங்க.
1: நாங்கள் 4 பாட்டி வீட்டில் இருந்து தான் முத படித்தோம். ஸோ மெல்லிமாவ் தமிழ் பள்ளி தான் என்னோட 1, 2. தொடர்ந்து நான் அப்பா ஒவ்வொரு வாரமும் எங்களை பார்க்க வருவாங்க. அப்பாவும் அம்மாவும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நான் அப்பாவை தோச்சர் பண்ணுவேன், என்னை உங்கள் கூட கூட்டிகிட்டு போங்கன்னு. ஸோ அப்போ 3வது படிக்கும் போது அப்பா என்னை மாற்றி அங்கே கூட்டிகிட்டு போயிட்டாரு. அதாவது கம்யூனிங் தோட்டத்திற்கு. அங்கே வந்து என்னை கம்யூனிங் தோட்ட தமிழ் பள்ளி HD அந்த பள்ளியில் நான் சேர்ந்தேன் 3வது. ஸோ 3வது 6வது வரை என்னோடய கல்வி வந்து கம்யூனிங் தோட்ட தமிழ் பள்ளியில். அந்த வேலையில் வந்து நான் 3வது கம்யூனிங் தோட்ட பள்ளிக்கு மாற்றலாகி வரும்போது என்னுடைய அக்கா வந்து அவங்க வந்து ஆசிரியர் பயிற்சி கல்லூரிக்கு போயிட்டாங்க. அண்ணன் வந்து UTM படிக்க போயிட்டாரு. பெரிய அண்ணன் வேலைக்கு போயிட்டாரு. ஸோ 3 ஒரு லெவலுக்கு போயிட்டாங்க. ஸோ நான் ஒண்டி தான். எனக்கு வந்து பாடம் சொல்லி கொடுக்கறது எல்லாமே அப்பா தான். இன்னைக்கு வரைக்கும் எனக்கு நல்ல வாய்ப்பாடுனாலே பிள்ளைங்க பயப்படுவாங்க. அதில் நானும் ஒரு ஆள் தான் அப்போ. இப்போ நான் அந்த சூழலை பார்க்கும்போது எனக்கு நல்லா தெரியுது. அப்பானால தான் நான் இன்னைக்கு வரைக்கும் அந்த வாய்ப்பாடு என்ன சரளமாக 3வது எல்லா வாய்ப்பானும் கற்றுக்கிட்டது எங்கள் அப்பானால தான். அடிக்கடி என்னை மனக்கணக்குன்னு டெஸ்ட் பண்ணி மண்டையில அப்பப்போ கொட்டுவாரு. ஆனா அது மட்டும்தான். ஆனா எங்க அப்பா என்னை அடிக்கவே மாட்டாரு.
0: சரி டீச்சர், அப்பா வந்து இப்ப பால் மரம் வெட்டும் ஒரு வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா விடிய காலையிலயே அவங்க அந்த மரம் வெட்டுறதுக்கு அந்த வெட்டுக்கெல்லாம் கிளம்பி போகணும். அம்மாவும் கூட கிளம்பணும், அப்புறம் வருவாங்க. நீங்க பள்ளிக்கூடத்துக்கு போகணும். இதுல எந்த இடைப்பட்ட நேரத்துல அப்பா உங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு?
1: அப்பா வந்து 1 மேல வீட்டுக்கு வருவாங்கல்ல. ஸோ 1 வந்து திருப்பி 2 வேலைக்கு போவார்ல. நானும் அப்பா கூட போவேன்.
0: இங்க
1: அந்த பால் எடுத்து ஊத்துவாங்களே, அந்த இடத்துல அப்பா போவார் வேலைக்கு. அம்மாவும் போவாங்க. அப்ப வீட்டுல யாரும் இருக்க மாட்டாங்களே. ஸோ என்னையும் சேர்த்து கூட்டிட்டு போவாங்க. ஸோ அந்த இடத்துல ஸ்டோர்னு சொல்லுவாங்களே, ஸோ அங்க உட்காந்துதான் பெரும்பாலும் அப்பா எனக்கு பாடம் சொல்லி கொடுத்துருக்காரு. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு.
0: என்ன சொல்றீங்க பாருங்க, வாழ்க்கையில முன்னுக்கு வரணும், படிக்கணும்னா அதுக்கு நீங்க நல்ல ஒரு முன் உதாரணமா இருக்கீங்க. உண்மையிலேயே அப்பா மறைந்தாலுமே கூட இன்றைக்கு அவரோட நினைவுகளை பேசும் போது அவர் உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு ஹீரோ தான் இல்லையா?
1: கண்டிப்பாக.
0: ஆக நீங்க அந்த மரம் வெட்டுற அந்த அந்த இடத்துல அந்த சூழல்ல தான் நின்று உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு அப்பா.
1: ஆமா,
0: நீங்களும் போயிருவீங்க கிளம்பி?
1: ஆமா, நானும் போயிருவேன். அப்பா எங்க கூப்பிட்டேன், நான் பெரும்பாலும் அப்பா கூப்பிட்டாருன்னு நான் வரேன். இப்ப அது வந்து நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது இல்ல, SPM எழுத முடியும் ஞாபகம் இருக்கு. அப்பா மோட்டர் எடுத்தாருன்னா நானும் வரப்பா, நானும் வரப்பா.
0: ஓ, இப்ப புரியுதே. நீங்க வந்துட்டு அதாவது வயதாலும் உங்களுடைய பணியினாலும் மட்டும்தான் நீங்க ஆசிரியையா இருக்கீங்க, ஆனா மனதாலும் இன்னும் நீங்க ஒரு குழந்தை தானே உங்க அப்பாவுக்கு.
1: ஆமா, ஆனா அப்பா தவறிட்டாரு.
0: பரவாயில்ல, அப்பா தவறினாலுமே கூட பாருங்க, இன்றைக்குமே அவரோட பெயர் சொல்லும் ஒரு மகளாக நீங்க இருக்கிறீங்க. அதாவது திலகா நடராஜா அப்படின்னு சொல்லும் போது அப்பா அந்த வேலையில அந்த பால் மரம் வெட்டும் தொழிலாளிகளோட வேலையும் அவ்வளவு கஷ்டமா இருக்கும் இல்லையா? அவங்க இங்க இருந்து அங்க போகணும், மரத்துக்கு மரம் போகணும், இதுல அவங்களுடைய அந்த ஓய்வு நேரத்தை நீங்க விடல.
1: ஆமா, அப்பா வந்து பால் மரம் மட்டும் வேலை மட்டும் செய்யல, மற்ற நேரத்துல இந்த ஸ்டோர்ல போயிட்டு அந்த அந்தியில பால் எடுப்பாங்களே அங்க போவார். அதன் பிறகு கோயில்ல புல் அடிக்கிறது, அந்த பங்களூர்லாம் அந்த புல் வெட்டுற வேலையும் செய்வார் பார்ட் டைமா.
0: அங்கேயே நீங்க போவேன்னு சொல்லக்கூடாது.
1: அங்க நான் போக மாட்டேன், அங்க கூட்டு போவேன், மத்த இடத்துக்கு எல்லாம் போவேன்.
0: நிச்சயமா, அதாவது உண்மையிலேயே பெருமையாக இருக்கின்றது. சரி, அதாவது சின்ன வயது காலகட்டத்தில் அப்பா உங்களுக்கு எல்லாமுமாக இருந்து உங்களை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காரு இல்லையா? திருமணத்துக்கு பிறகு நிறைய சவால்கள்லாம் இருக்கும். அதுவும் ஆசிரியர் பணின்றது அவ்வளோ சுலபமே கிடையாது. கணவர், குழந்தைகள் இவர்களோடு சேர்ந்து எப்படி இன்னும் நிறைய குழந்தைகளை பள்ளிக்கூடத்தில் பார்த்துக்கிறீங்க?
1: எப்படின்னாக்கா, நான் வந்து டிப்ளமா இப்போ குருவானில் தான் நான் வெளியாகின, இதை படித்து முடித்து திருமணம் ஆன பிறகு ஒரு குழந்தைக்கு பிறகு தான் வந்து என்னோட டிகிரியை நான் கண்டினியூ பண்ணேன். ஸோ இந்த அந்த வேலையில் வந்து எனது கணவர், அவங்களுடைய ஃபேமிலி, இன்னொன்று என்னென்ன, எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் தான் என் பிள்ளையை பார்த்துக்குவாங்க. ஸோ அதான் ரொம்ப உதவி செய்வாங்க. அதெல்லாம் வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு ஊக்கமாக இருந்தது. படிக்கலாம், அது தொடர்ந்து டிகிரி முடிச்சுட்டு நான் மாஸ்டரும் நான் செய்தேன். மாஸ்டரும் நான் வீட்டிலேருந்து ஆன்லைன்லேருந்து படித்தாலும் பிள்ளைகளை வந்து அம்மா தான் பார்த்துக்குவாங்க, அம்மாவும் அப்பாவும் தான்.
0: அன்பு, கணவர் பெயர் என்ன டீச்சர்?
1: கணவர் பெயர் நாகையா.
0: அவரும் உங்களுக்கு பலமா இருக்கிறாரு. அப்பாவுக்கு அடுத்தபடி அவர் தானே உங்களுக்கு அப்பாவா இருக்காரு?
1: ஏன்னா எக்ஸாம் எல்லாம் வந்து அவர் தான் ஏத்திட்டு போவாரு.
0: உங்களுக்கு யாராவது ஒருத்தர் கிடைச்சிடறாங்க.
1: இன்னைக்கு நான் இங்க வந்ததுக்கும் அவர் தான் ஏத்திட்டு வந்திருக்காரு.
0: அப்படியா? சரி, அதாவது நீங்க உண்மையிலே கொடுத்து வச்சிருக்கணும். அப்பா மறைந்திருந்தாலுமே பாருங்க, கணவர் ரூபமாக அவர் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறாரு. அவருக்கு தெரியும் தம் பொண்ணுக்கு ஏதாவது ஒரு துணை வேணும்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. நீங்க நிறைய சாதிக்கணும், அதுதான் எங்களுக்கு வேணும்.
1: என்னுடைய உடன் பிறப்புகளை எனக்கு எப்போதுமே சப்போர்ட்டா தான் இருப்பாங்க. அக்காவும் சரி, அண்ணனும் சரி, ரெண்டு அண்ணனும் சரி, அக்கா அம்மாவும் எனக்கு வந்து சப்போர்ட்டிவா தான் இருப்பாங்க. அதோட என்னோட பிள்ளைகளும், இரண்டு மகன்கள் எனக்கு, பெரியவருக்கு 17 வயசு, ரெண்டாவது வந்து 11 வயசு அவருக்கு. ரெண்டு பேரும் எனக்கு எப்போதுமே கோஆபரேட் பண்ணுவாங்க, எல்லாத்துலயும் சப்போர்ட்
0: பண்ணுவாங்க.
1: செய்யுங்கம்மா, ஏமா நீங்க செய்யாம இருக்கீங்க, எந்த போட்டி வந்தாலும் அவங்க கூட எனக்கு பார்த்து சொல்லுமா, இந்த போட்டியில் நீங்க சேரல
0: இல்ல. உண்மையிலேயே இன்றைய ஆசிரியர் தின இந்த நேர்காணல் வந்து வித்தியாசமா இருக்கு. பொதுவா ஆசிரியர்கள் அவங்க பணியை பற்றி தான் சொல்லுவாங்க, ஆனா இன்று ஒரு ஆசிரியை எப்படி உருவாகிறார், உருவாக்கப்படுகின்றார் அப்படின்ற ஒரு கதையை எங்களோட நீங்க பகிர்ந்து கொண்டிருக்கீங்க. அந்த சூழல், ஏழ்மையோ வறுமையோ எதுவுமே தடை கிடையாது, அவ்வளவு மகிழ்ச்சி. அவங்க முகத்தை பார்க்கும் போதே அப்படியே ஒரு குழந்தை முகம் அப்படியே இன்னும் இருக்கு. அந்த சிரிப்பு தான் உங்களுக்கு அழகு இல்ல டீச்சர் இல்லையா? வரப்பா அப்படி பதற்றமா இருந்தீங்க, ஆனா இப்போதான் நீங்க நீங்களாவே இருக்கீங்க. சரி, நீங்க இந்த கண்டுபிடிப்புல உங்களுக்கு ரொம்ப அதிக ஆர்வம் அப்படின்னு சொன்னீங்களே. இப்போ பள்ளிக்கூடத்துல வந்து நம்முடைய கல்வி அமைச்சு நிறைய விஷயங்களை கொண்டு வந்திருக்காங்க, இந்த ஸ்டேம் பத்தி அதை பற்றி சொல்லுங்க டீச்சர்.
1: ஸ்டேம் எடுத்துக்கிட்டாக்கா சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங் அண்ட் மேத்ஸ். ஸோ அந்த நான்கையும் ஜாயின் பண்ணி தான் இந்த ஸ்டேம் கீழே கொண்டாந்துருக்காங்க. ஸோ எல்லாமே ஓவரால் அதுல வந்துடும். ஆனா என்னன்னாக்கா, ஸ்டேம்ல இந்த போட்டிகள் எடுத்துக்கிட்டாக்கா ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங், ஸ்டெக்கிங் கப், பேப்பர் பிளேட், அது எல்லாமே இதுல வரும்போது மாணவர்கள் வந்து செய்து பார்க்கும் போது அவங்களுக்கு வந்து அது ரொம்ப ஆர்வத்தை தூண்டுது. இது வந்து அந்த பேப்பர் பிளேன்லாம் முன்னெல்லாம் வீட்டுல ஏசுவாங்க, சும்மா பேப்பரை மடிச்சு மடிச்சு வீசி
0: விளையாண்டுகிட்டு இருக்கோம்.
1: அது ஒரு போட்டியா நடத்தும் போது மாணவர்களோட கிரியேட்டிவிட்டி, அதாவது அவங்களோட அந்த கற்பனை ஆற்றல், அதெல்லாம் வந்து ரொம்ப அவங்க பல விதத்துல முயற்சி செய்யறாங்க. அவங்க நண்பருக்குள்ளே பேசி வீட்டிலயும் ட்ரை பண்ணி பாக்குறாங்க. சோ அது எப்படி வேகமா, எப்படி எவ்வளவு தூரமா போகுது, எவ்வளவு நேரம் காற்றுலயே இருக்க மாதிரி செய்ய முடியும், அதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஆர்வத்தை தூண்டுகின்றது. டெக்கிங் கப் வந்து அவங்களோட ஸ்பீட், அந்த எவ்வளவு வேகமா எந்த மெத்தட்ல சொல்றோம் அந்த கப் அடுக்குன்ற முறை, அதெல்லாம் நம்ம சும்மா கப் பிள்ளைங்களை பார்த்தா போத்தல், இந்த மினிரல் போத்தல்லாம் வச்சு விளையாடுவாங்க. ஆனா இதெல்லாம் வந்து இந்த மாதிரி போட்டியா வரும்போது அவங்க வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கின்றார்கள், அதெல்லாம் வந்து தூண்டுகின்றது. அவங்களுக்கு வந்து எப்போதுமே புதுசா ட்ரை பண்ணணும்னு தான் எதிர்பார்க்கறாங்க.
0: ஆமா, புது விஷயங்கள். இப்போ மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் ஏதாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்று கூட உலக கண்டுபிடிப்பிற்கான ஒரு நாள் தான் கூட, அதனாலதான் சரியா அவங்களை தேர்ந்தெடுத்து நாங்க இங்க வச்சிருக்கோம். ஒரு கண்டுபிடிப்புல மாணவர்கள் ஈடுபடுவது இந்த காலகட்டத்தில் எவ்வளவு முக்கியம்னு நீங்க நினைக்கிறீங்க?
1: கண்டிப்பா, ஒரு மாணவர்கள் அவங்கள வந்து ஃபியூச்சரிஸ்டிக்கா அவங்கள கொண்டு போறதுக்கு வந்து இந்த கண்டுபிடிப்புகள் உறுதுணையாக இருக்கின்றன.
0: இப்ப வீட்டுல பெற்றோர்கள் என்ன செய்யலாம் அவங்களுக்கு?
1: பெற்றோர்கள் தான், நீங்க ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங் எடுத்துக்கிட்டாக்க, நாங்க பள்ளியில கொடுக்கும் போது கண்டிப்பா மாணவர்கள் ஒரு தனியால் முறையால செய்து முடிக்க முடியாது. கண்டிப்பா அவர்களுக்கு வீட்டுல பெற்றோர்களின் உதவி, மற்றவர்கள் அவங்களுக்கு யாரும் அவங்க நாடி செல்றாங்களோ கண்டிப்பா உதவி செய்வாங்க. இப்போ உதாரணத்துக்கு டே டே அண்ட் நைட், ஸோ அந்த வேறுபாடு கூட அவங்க எப்படி பலவிதமா அந்த கிரியேட்டிவிட்டியா அவங்க வந்து அந்த ஒரு மாடல் வந்து செஞ்சு கொண்டாந்தாங்க. அந்த போட்டியில நாங்க இடையில கலந்துகிட்டு எங்களுக்கு பிரிக்கல அனுகிற கங்ஸ் கிடைத்தது.
0: ஆக இந்த மாதிரி ஒரு ஆசிரியர் இருக்கும் போது என்ன கவலை சொல்லுங்க, அது வந்து தன்னாடி வந்து சேர்ந்துரும் தானே நமக்கு. சரி, ஏற்கனவே நம்முடைய இந்த சந்திப்பின் நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்டோம் டீச்சர். இன்று உலக ஆசிரியர், இன்று உலகத்தில் உள்ள ஆசிரியர்களை நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு நாள். இந்த ஆசிரியர் தினத்துக்கு நீங்க எந்த ஒரு விஷயத்த நினைத்து பாக்குறீங்க, உங்களுக்குன்னு ஒரு ரெசல்யூஷன் சொல்லுவாங்கல்ல, தீர்மானம் எடுப்பாங்கன்னு, நீங்க என்ன தீர்மானம் எடுக்க?
1: என்னன்னு பார்த்தாக்கா அந்த ஜிஇசி மேகசீன்ல என்னோட பேரு இடம் பெறணும்னு எனக்கு ஒரு ஆசை இருந்தது, ஆனா அது இடம் பெற்றுச்சு.
0: ஓ அப்படியா, வாழ்த்து வாழ்த்து வாழ்த்து உங்களுக்கு. அதுதான் உங்களுக்கு ஆசிரியர் தின நற்செய்தி சொல்லுங்க.
1: ஆமா,
0: இதற்கு அடுத்தபடியா அடுத்த கட்டம்,
1: அடுத்த கட்டமாக நான் இன்னும் தொடர்ந்து ஏதாவது இனோவேஷன், அந்த இனோவேஷன் நான் கண்டிப்பா நிறைய செய்யணும்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றேன். போட்டிகள் வந்தா கண்டிப்பா நான் டேக் பார்ட் பண்ணுவேன். அது மட்டும் இல்ல, என்னோட பிள்ளைங்கள் மாணவர்களையும் நான் மேன்மேல இன்னும் உயர்த்து கொண்டே தான் இருப்பேன். இன்னொன்னு என்னன்னாக்கா பாத்தீங்கன்னாக்கா சனி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பா வந்து அந்த ரீசைக்கிள் சொல்றம் போது என் மாணவர்களையும் நான் அந்த அடிப்படையில ரொம்ப கொண்டாந்துகிட்டு இருக்கேன்.
0: கண்டிப்பா டீச்சர், எங்களுக்கு அந்த நம்பிக்கையும் இருக்கு. அதாவது உங்களை பார்த்து பேசும் போது ஒரு ஆசிரியையா எங்களுக்கு தோணல, ஒரு மாணவர்கிட்ட பேசுற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா உங்களுக்குள்ள அந்த கனவை நீங்க வந்து அப்படியே விடல. எப்படி மாணவர்களுக்கு வந்து ஒளி தீபங்களை ஏற்றி வைக்கிறீங்களோ அதே மாதிரி உங்களுக்குள்ளும் ஒரு தீபம் இன்னும் சுடர் விட்டு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு இல்லையா?
1: ஆமா,
0: அது அப்படியே தெரியுது. இதோட போங்க, இன்னும் இந்த உலகம் உங்களை திரும்பி பார்க்க வைக்கும். ஆசிரியை திலகா அப்படின்னு சொல்லும் போது எல்லாரும் கொண்டாடுற அந்த நாளுக்காக நாங்களுமே காத்திருக்கின்றோம். முன்கூட்டியே எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்து.
1: நன்றி. ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் எனக்கு படித்து கொடுத்த விரிவுரையாளர்களும் எனக்கு ரொம்ப உதவி செஞ்சாங்க. இந்த தமிழ் இதில் தமிழ் மொழியை வந்து எப்படி கற்பிக்கணும், இப்போ வரைக்கும் எனக்கு இன்னும் கான்டெக்ட் இருக்கு என்னுடைய விரிவுரையாளர் கூட.
0: விரிவுரையாளர்கள் அதாவது அந்த ஆசிரியர்கள் ஆசானங்கள் எல்லாமே உங்களுடைய வட்டத்தில் தான் இருக்கிறாங்க. சரி, நேரடியாக வரணும்னு ஆசைப்பட்டீங்க, உங்களுக்காக அந்த சின்ன பரிசை இந்த ஆசிரியர் தினத்துக்கு கொடுக்கணும்னு வணக்கம் என்னல்ல, நாங்களும் உங்களுக்கு இந்த பரிசு கொடுத்துருக்கோம். பிடிச்சிருக்கா உங்களுக்கு?
1: ரொம்ப பிடிச்சிருக்கு.
0: பிடிச்சிருக்கா? எதிர்பார்த்தீங்களா உங்களுக்கு இப்படி ஒரு அழைப்பு வரும், அதுவும் இந்த ஆசிரியர் தினத்துக்கு வருவீங்கன்னு?
1: இல்ல, நான் நினைக்கவே இல்லை.
0: நினைக்கவே இல்லை. அதுதான் உங்களுக்கு கடவுள், அதாவது அப்பா அப்பான்னு நீங்க மூச்சுக்கு 300 தடவை சொல்றீங்க இல்லையா, அந்த அப்பாவோட ஒரு ஆசையா பரிசா உங்களுக்கு இருக்கு. இந்த 2026 ஆசிரியர் தினத்தை நீங்க மறக்க மாட்டீங்கன்னு
1: கண்டிப்பாக. என்னன்னா நேத்து கூட நான் கவலையா தான் இருந்தேன், அந்த குபங்சன் அறிகுரு பரிங்கருக்கு பங்சன் சேரப்பை அந்த போட்டியில ஏன் நம்ம கலந்து கொள்ள முடியல, ஏன் நம்மளால டேக் பார்ட் பண்ணல தெரியல, நான் தெரியாம போச்சே, ஏன் நம்ம ஜாயின் பண்ண முடியல. ஆனா உண்மையிலேயே நேத்து நான் உண்மையிலே அதை ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன். அந்த வேலையில தான் நீங்க என்னை தொடர்பு கொண்டீங்க உண்மையிலே.
0: ஓ அப்படியா, அதான் குரல்ல ஒரு சோகம் தெரிஞ்சதா? எதுவும் பயங்கர சிந்தனையில இருந்தீங்க, அதற்கு பிறகு நீங்க ஒரு முடிவு எடுத்துட்டீங்க, வந்தும் சேர்ந்துட்டீங்க. உங்களை சந்தித்து பேசியதில் மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் உங்களுக்கு ஆசிரியர் தின நல்வாழ்த்து. ஈடில்லா ஆசிரியர் நாட்டின் உயிர் துடிப்பு தான் இந்த ஆண்டிற்கான கருப்பொருள். மிக அழகான ஒரு கருப்பொருளா கொடுத்திருக்காங்க. நாட்டின் உயிர் துடிப்பு மட்டும் கிடையாது, மனிதனாக பிறந்த எல்லாருக்கும் உயிர் துடிப்பு யாருன்னு கேட்டீங்கன்னா அப்பா அம்மாக்கு அடுத்தபடியா நீங்க தான். அதனால தொடரட்டும் உங்களுடைய இந்த சேவை பணி, நீங்க நீண்ட ஆயுளோடு நல்ல மாதிரி இருக்கிறது எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்து.
1: இன்று எனக்கு இந்த இனிய வேளையில் இங்கே எனக்கு வாய்ப்பு அளித்தமைக்கு மின்னல் எஃப்எம்க்கு எனது மனமார்ந்த நன்றிகள். உங்களுக்கும் எனது வாழ்த்துக்கள், மிக்க நன்றி.
0: நன்றி நன்றி. உங்களோட இந்த கதையெல்லாம் கேட்கும் போது இந்த ஒரு பாடலை கொடுக்கணும் அழங்கலாம் நாங்க நினைக்கிறோம். அந்த கண்ணின் மணிக்காக அந்த பாடலை கேட்கலாமா?
1: தாராளமாக.

0: இப்ப உள்ள ஆசிரியர்கள் எல்லாம் அப்ப உள்ள ஆசிரியர்கள் மாதிரி வருமா அப்படின்னு நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஆமாங்க, அப்ப உள்ள மாதிரி இப்ப இல்லதான். நம்ம சுத்தி எல்லாமும் மாறி கிடக்கு. காலம் மாறிடுச்சு, உலகம் மாறிடுச்சு, ஏன் மனித மனங்கள் கூட மாறிடுச்சு. தொழில்நுட்பத்தோட போராடிக்கிட்டு இருக்கிற இந்த உலகத்துல இப்போ ஆசிரியரா இருக்கிறது நிஜமாகவே பெரிய சவால் தான் போங்க. அப்புறம் இன்னொரு விஷயங்க, உங்க பிள்ளைங்க மேல உங்களுக்கு உரிமை ஒண்ணு இருக்கும்ல, அது உங்களுக்கு அடுத்து எங்களுக்கு தான் இருக்கு. ஏன்னா நானும் ஒரு ஆசிரியர்.
1: வெயில் அடிக்கும் நாள் வரைக்கும்
0: எல்லாருக்கும் ஆசிரியர் தினம்.

முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல், இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு. கதை எழுதுறது ஒரு பெரிய கலைங்க. நமக்கு நிகழ்ந்த, நாம் கண்ட, நாம் கேட்ட எல்லாமும் கதையாகும். அந்த மாதிரி கதைகள் எதுவும் கைவசம் இருக்கா? கைவசம் இருக்கா? நீங்க வேற, நம்ம கைக்கு வசமாவதே கதை தான் அப்படின்றீங்களா? உங்கள் பெருங்கதைய 6 பக்கங்களுக்குள் சுருக்கி சிறுகதையாக்குங்க. storybox.minnal@gmail.com தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க. உங்கள் எழுத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் குரல் கொடுக்க நாங்க இருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்களேன், இன்றைய சிறுகதையை எழுதியவர் அப்படின்னு உங்க பேர் வரும்போது, ஏய் இது ஏன் கதப்பா? அதுக்குதான் தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க. இனி மின்னல் ஃபேமில் ஹிந்தி பாடல்களை

0: புதன்கிழமைகளில் காலை 11 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு நீங்கள் கேட்கலாம்.
1: ஹாய் வணக்கம், நான் உங்கள் வயலின் இசைக்கலைஞர் எஸ் வி ஹரிஷ்.

கதிப்பமா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதைப்பமால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

0: ஒரு குட்டி கதை கேட்டா
1: மகிழ்ச்சி,
0: அதுவும் உங்களோட வெற்றி கதைகளை கேட்டா உங்க பள்ளிக்கூடத்துக்கு நாங்க வந்தா வரோம் வரோம். அப்போ இது எல்லாம் ஒரே நிகழ்ச்சியில வந்தா அதுதான் ஹெலோ மின்னல். சனிக்கிழமைகளில் காலை மணி 9:15 க்கு.

0: நாட்டின் கல்வித்தரத்தை மேம்படுத்தும் 2026-2035 மலேசிய கல்வி பெருந்திட்டம். உலகளாவிய நெருக்கடி, மேம்பாட்டு திட்டங்கள் நிறுத்தப்படாது, பொதுப்பணித்துறை அறிவிப்பு. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 9 முதன்மை செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். ஒன் எம்டிபி நிதி முறைகேடு தொடர்பில் மலேசியா தேடி வரும் தொழிலதிபர் லோ தாக் ஜோ என்ற ஜோலோவுக்கு எந்த ஒரு பொது மன்னிப்பு கோரலும் பரிசீலிக்கப்படாது என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். சம்பந்தப்பட்ட நபரை உட்படுத்திய நீதிமன்ற வழக்குகள் இன்னமும் நடைபெற்று வருவதால் அரசாங்கத்தை பொறுத்தவரை இந்த நடவடிக்கை குறித்த சிக்கல் எழவில்லை என பிரதமர் கூறினார். இந்த விவகாரம் தொடர்பில் அமெரிக்கா எடுக்கும் எந்த ஒரு நடவடிக்கையையும் மலேசியா அரசாங்கம் எதிர்க்குமா என்ற கேள்விக்கு அந்நாடு எடுக்கும் எந்த ஒரு முடிவும் அவர்களது தனிப்பட்ட விருப்பம் என விளக்கினார். எனினும் மலேசிய தரப்பில் அந்த அணுகுமுறை கையாளப்படாது என பிரதமர் தெளிவுபடுத்தினார். 2026-2035 மலேசிய கல்வி பெருந்திட்டம் நடப்பு சவால்களை எதிர்கொண்டு நாட்டின் கல்வித்தரத்தை மேம்படுத்தும் அரசாங்கத்தின் தொடர் கடப்பாட்டுக்கு ஏற்ப அமைந்துள்ளதாக கல்வி அமைச்சர் ஃபட்லினா சீடை தெரிவித்துள்ளார். இந்த கல்வி பெருந்திட்டம் அறிவாற்றல் திறன், நற்பண்புகளை விதைக்கும் கூறுகளில் கவனம் செலுத்துகிறது. மேலும் செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட வளர்ந்து வரும் புதிய தொழில்நுட்பங்களில் தேர்ச்சி பெறுதல், இருமொழி திறனை வலுப்படுத்துதல் ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளிக்கிறது என அமைச்சர் குறிப்பிட்டார். இதனிடையே 2027 பள்ளி பாடத்திட்டத்தில் தேசிய அடையாளத்தின் அடித்தளமாக விளங்கும் மலாய் மொழி வரலாற்று பாடங்கள் கற்றல் கற்பித்தல் வலுப்படுத்தப்படும் என்றார் அவர். உலக நிச்சயமற்ற அரசியல், காலநிலை மாற்றம், விநியோக சங்கிலியில் தடை உட்பட உலக சவால்களை நாடு எதிர்கொண்டு வரும் வேளையில் நவீன மற்றும் நிலையான விவசாயத்துறை வளர்ச்சிக்கு அமெரிக்காவை மலேசியா முதன்மை பங்காளி நாடாக கருதுகிறது. அமெரிக்க ஆசியான் வர்த்தக மன்றம் USABC-இன் தலைவரும் தலைமை நிர்வாக அதிகாரியுமான பிரையன் டி மெக்ஃபீட்டர்ஸையும் பேராளர்களையும் சந்தித்தபோது விவசாயம் மற்றும் உணவு உத்தரவாத அமைச்சர் டாக்டர் ஸ்ரீமோமன் சாபு இவ்வாறு தெரிவித்தார். உள்நாட்டு கால்நடை தீவன தொழிலுக்கு ஆதரவளிக்கும் வகையில் மக்காச்சோளத்தை பெருமளவில் சாகுபடி செய்வதுடன் அரிசி மற்றும் கால்நடை துறைகளிலும் அமெரிக்காவுடனான ஒத்துழைப்பையும் முதலீட்டையும் அதிகரிக்க மலேசியா எண்ணம் கொண்டிருப்பதாக டாக்டர் ஸ்ரீமோமன் சாபு கூறினார். மேற்காசியாவில் நிலவும் மோதல்களால் விநியோக சங்கிலியில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை கையாள மலேசியா அதன் பேரியல் பொருளாதார நிலைத்தன்மையை வலுப்படுத்த வேண்டும் என பெங்நகர ஆளுநர் டத்துஸ்ரீ அப்துல் ராஷித் காஃபூர் தெரிவித்துள்ளார். நாட்டின் விநியோக கையிருப்பு போதுமானதாக இருப்பதை அரசாங்கம் உறுதி செய்ய பாதிக்கப்பட்ட துறைகளுக்கு தொடர் உதவிகள் வழங்கப்பட வேண்டும் என அவர் குறிப்பிட்டார். அதேவேளையில் பொருளகங்கள் பாதிக்கப்பட்ட நிறுவனங்களுக்கு தேவையான தகவல்களையும் நிதி ஆதரவையும் வழங்குவது மிகவும் அவசியம் என்றார் அவர். இதனிடையே நாட்டின் ஒருநாள் வட்டி விகிதம் OPR தற்போதைய பொருளாதார சூழலுக்கு ஏற்ப உள்ளது என்றார் அவர். எனினும் பேங்க் நகாராவின் நிதி கொள்கைக்குழு MPC நிலவரங்களை தொடர்ந்து கண்காணிக்கும் என அவர் தெரிவித்தார். உலகளாவிய நெருக்கடி காரணமாக ஏற்கனவே திட்டமிடப்பட்ட எந்த ஒரு மேம்பாட்டு திட்டத்தையும் பொதுப்பணித்துறை JKR முடக்காது என்று பொதுப்பணித்துறை துணை அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் அகமது மஸ்லான் உறுதியளித்துள்ளார். ஏற்கனவே உள்ள எந்த ஒரு திட்டத்தையும் நிறுத்துவதற்கு பொதுப்பணித்துறை எண்ணம் கொண்டிருக்கவில்லை, மாறாக அவை திட்டமிடப்பட்டபடி செயல்படுத்தப்படும் என்றார் அவர். இதனிடையே அரசாங்கம் மேற்கொண்டுள்ள 10 பில்லியன் ரிங்கிட் சேமிப்பு என்பது செயல்பாட்டு செலவினங்களிலிருந்து செய்யப்பட்டதாகும், அது மேம்பாட்டு செலவினங்களிலிருந்து செய்யப்பட்டது அல்ல என அவர் குறிப்பிட்டார். இதனிடையே அத்துறை மேற்கொள்ளும் பணிகள் அனைத்தும் மேம்பாட்டு செலவுகளுடன் தொடர்புடையவை என டாக்டர் அகமத் மஸ்லான் தெளிவுபடுத்தினார். 1952 நச்சு சட்டத்தின் கீழ் நஞ்சு பொருள் பட்டியலில் நிக்கோட்டினை மீண்டும் இணைப்பதை அரசாங்கம் பரிசீலிக்க வேண்டும் என பினாங்கு மாநில பயனீட்டாளர் சங்கம் CAP தெரிவித்துள்ளது. 2023 நச்சு பட்டியலில் திரவ கலிம நிக்கோட்டினை உயர் நீதிமன்றம் ரத்து செய்ததை தொடர்ந்து இந்த பரிந்துரையை CAP-யின் கல்வி பிரிவு அதிகாரி என் வி சுப்பாராவ் முன்வைத்துள்ளார். நீதிமன்றத்தின் இந்த முடிவு பொது சுகாதாரத்திற்கான பெரும் வெற்றியாகும். இதன் வாயிலாக நிக்கோட்டின் பித்தினால் பாதிக்கப்படுவதிலிருந்து இளையோரையும் சிறாரையும் பாதுகாக்க இயலும் என்றார் அவர். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: இது உண்மையா பொய்யா? இதனை சமூக வலைதளங்களில் பரப்பலாமா? எதற்கும் ஓரிரு முறை சரிபார்த்துக் கொள்வோம்.
2: ஆம், இதுவே விவேகமான பயணித்தாளர்களுக்கான அடையாளம். இனம், மதம், அரசர் 3-6 தொடர்பான அவதூறுகளை தவிர்ப்பேர். பகிரப்படும் தகவலின் நம்பகத்தன்மையை ஆராய மறவாதீர். நாம் பகிரும் ஒவ்வொரு பொய் தகவலும் பிறர் வாழ்வை சிதைக்கும் என்பதை நினைவில் கொள்வோம்.
0: இஸ்ரேலும் லெபனானும் போர் நிறுத்தத்தை நீட்டிக்கவும் அரசியல் ரீதியில் பேச்சினை நடத்தவும் இணங்கியுள்ளதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. ஹெஸ்புல்லாவை கட்டுப்படுத்த போராடி வரும் லெபனான் அரசாங்கம் உள்ளிட்ட இஸ்ரேல் தூதர்கள் வாஷிங்டனில் 2 நாள்கள் சந்தித்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை நிறைவடைய உள்ள போர் நிறுத்தம் 45 நாள்களுக்கு நீட்டிக்கப்படுவதாக அமெரிக்க உள்துறை அமைச்சர் டாமி பீகாட் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் அரசியல் உடன்பாட்டை எட்டுவதற்கான சந்திப்பு ஜூன் 2 முதல் 3 வரை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இம்மாதம் 29-ம் நாள் இவ்விரு நாடுகளின் ராணுவ பிரதிநிதிகள் ஒரே கூரையின் கீழ் கொண்டுவரும் பணியில் பென்டகன் ஈடுபடும். ஐக்கிய அரபு சிற்றரசு தாம் முன்னெடுத்த அனைத்து நடவடிக்கைகளும் அதன் இறையாண்மை, பொதுமக்கள் உள்ளிட்ட முதன்மை உள்கட்டமைப்பை பாதுகாப்பதை நோக்கமாக கொண்ட தற்காப்பு நடவடிக்கைகளின் ஒரு பகுதி என வெளியுறவு அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. ஏப்ரல் மாத தொடக்கத்தில் தெஹ்ரான் மீது UAE ராணுவ நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக வால்ஸ்ட்ரீட் சஞ்சிகை வெளியிட்ட தகவலுக்கு பின் இக்கூற்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையில் ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக வெளிப்படையாக குறிப்பிடப்படவில்லை. கியூபாவில் வெள்ளிக்கிழமையன்று பெட்ரோல் டீசல் விலைகள் 2 மடங்காக உயர்ந்தன. விநியோகத்தை முடக்கி கடுமையான பங்கீட்டு முறைக்கு வழிவகுத்த அமெரிக்காவின் எண்ணெய் முற்றுகையின் காரணமாக கியூபா தலைநகரில் பல எரிபொருள் நிலையங்கள் மூடப்பட்டிருந்தன. எரிவாயு டீசல் இறக்குமதியின் உண்மையான செலவுகளை பிரதிபலிப்பதற்கு இந்த மாற்றம் அவசியம் என அந்நாட்டு நிதியமைச்சு வார தொடக்கத்தில் அறிவித்திருந்தது. இதற்கு முன் 1.3 சுழியம் டாலராக விற்கப்பட்ட உயர் மதிப்பு எரிபொருள் விலை தற்போது 2 டாலராக அதிகரிக்கப்பட்டுள்ளது. கியூபாவில் உள்ள வாகன மூட்டிகள் கடந்த 4 மாதங்களாக மிக குறைந்த அல்லது எரிபொருள் இல்லாத இந்த நிச்சயமற்ற தன்மையால் தங்களின் விரக்தியை வெளிப்படுத்தியுள்ளனர். கொங்கோ ஜனநாயக குடியரசில் புதிதாக இபோலா நச்சுயிரி பரவல் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக ஆப்பிரிக்க சுகாதார அதிகாரிகள் தெரிவித்தனர். அதன் அண்டை நாடான உகாண்டாவிலும் ஒரு நேர்வு பதிவாகியுள்ளது. இதுவரை உகாண்டா மற்றும் தென் சூடானுடன் எல்லையை கொண்ட அக்குடியரசின் வடகிழக்கு வட்டாரமான இட்டோரியில் அந்த வைரஸ் பரவல் உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது.

உயிரிழந்தனர். இதனால் அந்நோய் பரவல் அபாயம் அதிகமாக உள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. விளையாட்டு, இத்தாலி பொது டென்னிஸ் போட்டி. கடும் மழையின் காரணமாக அரையிறுதிச் சுற்று தடைப்பட்டதைத் தொடர்ந்து அதன் இறுதிப் போட்டிக்கு முன்னேறும் ஜெனிக்ஸினரின் முயற்சி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. டெனிக் மெட்வெடெஃபின் எதிர்த்து போட்டியிட்ட அவர் 6-2, 7-5, 7-4 எனும் நேரடி செட்டில் முன்னணி வகித்தார். ஒரு மணி நேர ஆட்டத்திற்கு பின் போட்டி இடைநிறுத்தப்பட்டது. இந்நிலையில் உள்ளூர் நேரப்படி சனிக்கிழமை பிற்பகல் 3 மணிக்கு போட்டி மீண்டும் தொடங்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. இவ்வேளை மகளிருக்கான இறுதிச் சுற்றில் கோகோ கோஃபும் அலினா ஸ்வீட்டோலினாவும் களமிறங்குவர். நாட்டின் கல்வித்தரத்தை மேம்படுத்தும் 2026-2035 மலேசிய கல்வி பெருந்திட்டம். உலகளாவிய நெருக்கடி, மேம்பாட்டு திட்டங்கள் நிறுத்தப்படாது, பொதுப்பணித்துறை அறிவிப்பு. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. வணக்கம்.

வணக்கம் மின்னலில் சந்திக்கின்றோம். ஹலோ மின்னல் நிகழ்ச்சியில் செல்லங்களா, நீங்களாம் காத்திருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும். சரி, இன்றைக்கு யாரெல்லாம் அறிவு பறிக்க வர போறாங்க அப்படின்னா யாரையும் நம்ம தொந்தரவு செய்ய கிடையாது. நினைவு இருக்கா, அம்பாங் தமிழ் பள்ளிக்கு நாம சென்றிருந்தோம் கடந்த வாரம். அவங்களுடைய படிப்புகளின் முதல் பாகத்தை நீங்க எல்லாரும் கேட்டீங்க இல்லையா? இன்னமும் இன்னொரு பாகம் உங்களுக்காக இன்று காத்திருக்கின்றது. அதோடு சேர்த்து புக்கிட் ஜாலியில் தமிழ் பள்ளி இன்னும் ஓரிரு தமிழ் பள்ளிகளோட ஆசிரியர் தின வாழ்த்து செய்தியும் உங்களுக்காக இன்றைய ஹலோ மின்னலில் இடம்பெற போகின்றது. இணைந்திருங்கள். மே 16 ஆசிரியர் தினம். முதல்ல உங்க ஆசிரியர்களுக்கு வாழ்த்து சொல்லிட்டீங்களா? சனிக்கிழமை அப்படின்றதுனால இந்த கொண்டாட்டத்தை முன்கூட்டியே நீங்க எல்லாரும் கொண்டாடி இருப்பீங்க. ஆனா கட்டாயம் அவங்களுக்கு வாழ்த்து சொல்ல மறந்துடாதீங்க. திங்கட்கிழமை போனீங்கன்னா இந்த வாழ்த்து அட்டையெல்லாம் கையிலேயே செய்து கொடுப்பாங்கல்ல, வரைந்து அந்த மாதிரிலாம் செய்து கொடுத்து பாருங்க. இப்போலாம் நீங்கள் செய்கிறீங்களான்னு தெரியாது, இல்லை அப்படின்னா வார இறுதி நாட்கள் உங்களுக்காக இருக்குது. ஹலோ மேனால் உங்களுக்காக நாங்கள் வீட்டு பாடம் கொடுக்குறோம். நீங்கள் என்ன செய்யணும், வரைந்து அந்த ஆசிரியர் தின வாழ்த்து அட்டையை நீங்கள் ஆசிரியர்களுக்கு கொடுக்கணும். முடியுமா? முடியும், செய்வீங்க.

அப்படின்னு நாங்க நம்புறோம். சரி, இன்றைக்கு ஆசிரியர் தினத்தையும் தாண்டி இரண்டு முக்கியமான நாட்களை நீங்க தெரிந்து கொள்ளணும். அது என்ன நாட்கள் அப்படின்றத இந்த பாடலுக்கு பிறகு அக்கா உங்ககிட்ட சொல்றேன். மாணவர்களை சந்திப்பதற்கு முன்னதாக அந்த இரண்டு நாட்கள் என்னென்ன நாட்கள் என்பதை நாம தெரிந்து கொள்ளலாம்.

அதாவது தமிழ் பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கும் செல்லங்களா, உங்களுடைய பெருமை எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அவ்வளோ சாதனைகள் படைக்கிறீங்க, முயற்சி செய்யறீங்க, தொடர்ந்து பல மேடைகளில் உங்களுடைய திறன்களை வெளிக்கொண்டு வந்து தான் வரீங்க. அதனால தொடரட்டும் உங்களுடைய இந்த பயணம். சரி அக்கா, உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா, இன்று மற்றும் இரண்டு முக்கியமான நாள், அதுவும் மாணவர்கள் தெரிந்து கொள்வதற்கான நாள் என்று என்னென்ன நாட்கள் அப்படின்றத பார்க்கலாம். சரி, உங்களுக்கு வந்து இந்த வெளிச்சம் ஒளி இது பிடிக்கும்ல, ஏன்னா யாருக்கு தான் இருட்டில் இருக்க பிடிக்கும் சொல்லுங்க. இன்று உலகம் முழுவதுமே ஒரு அறிவியல் மற்றும் மனித வாழ்க்கை இணைக்கும் அழகான ஒரு நாள், அனைத்துலக ஒளி தினம், இதை வந்து கொண்டாடுறாங்க. நாம இன்றைக்கு நல்ல விஷயங்களை பார்க்கின்றோம், வெளிச்சத்தை கொடுக்குது அப்படின்னா அதற்கு அந்த ஒளிதான் காரணமாக இருக்கின்றது. இந்த நாள் யுனெஸ்கோ அமைப்பால் அறிவிக்கப்பட்டிருக்கு. 1960 அன்று முதன் முதல்ல லேசர்னு சொல்லுவாங்கல்ல, ஆமா அத கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதன் நினைவாக தான் இந்த நாள் அனைத்துலக ஒளி தினமாக அனுசரிக்கப்படுகின்றது. அந்த நாளிலிருந்து ஒளி மற்றும் ஒளியியல் அறிவியலின் முக்கியத்துவத்தை உலகுக்கு எடுத்துரைக்கும் நாளாக இந்த 16 கொண்டாடப்படுகின்றது. ஒளி இல்லாம உலகம் இல்ல. நம் பார்க்கும் கண்கள் முதல் மருத்துவம், இணையம், புகைப்படம், தொலை தொடர்பு வரை அனைத்திலும் ஒளி அறிவியலால் இயங்குகின்றது. இது ஒரு நாள். மற்றும் ஒரு நாள் உங்களுக்கு கண்டுபிடிப்புனா ரொம்ப பிடிக்குமா? ஆமாங்க, அனைத்துலக கண்டுபிடிப்பு தினம். இந்த நாள் மனித வாழ்க்கையை மாற்றி அமைத்து அனைத்து கண்டுபிடிப்பாளர்களையும் நினைவு கூறும் ஒரு சிறப்பு நாள். ஏன்னா உங்களுக்குள்ள இளம் ஆய்வாளர்கள், கண்டுபிடிப்பாளர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. அதனாலதான் உங்க எல்லாருக்குமே வாழ்த்து சரியா. கண்டுபிடிப்புகளின் முக்கியத்துவத்தை உலகிற்கும் உணர்த்தும் நோக்கில் தான் விஞ்ஞானம், புதுமை, வளர்ச்சியை ஊக்குவிக்க இந்த நாள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. சிறிய யோசனையிலிருந்து பெரிய மாற்றங்கள் உருவாகும் என்பதை நினைவுபடுத்துவதற்காக தான் இந்த நாள். அது என்னக்கா அப்படின்னு கேக்குறீங்களா? எப்போதும் கேள்வி கேட்போம் இல்லையா, கேள்வி கேட்கறத தடை செய்யக்கூடாது. ஒரு சிறிய எண்ணம் கூட உலகத்தை மாற்றும் சக்தி கொண்டது. இன்று நம்ம பயன்படுத்துற மின்சாரம், தொலைபேசி, இணையம், இதெல்லாம் எதனால வந்தது? அப்போ அவங்க கண்டுபிடிச்சதுனாலதான். ஆக ஒவ்வொரு மாணவரும் இன்னைக்கு ஏதாவது ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கணும், அந்த சிந்தனையை மனதில் விதைங்க. கேள்வி கேட்கும் மனதான் புதிய கண்டுபிடிப்பின் முதல் படி. புரிஞ்சதா? இரண்டு முக்கிய நாட்கள் இதுதான். ஒருவேளை இன்று ஓய்வா இருக்கும் போது உங்களுக்கு ஏதாவது கண்டுபிடிக்கணும்னு தோன்றியதா, கட்டாயம் நீங்க கண்டுபிடிக்கிற அந்த முயற்சியில இறங்கலாம். ஒரு பாடல், பாடலுக்கு பிறகு அம்பாங் தமிழ் பள்ளி மாணவர்களின் படைப்புகள் உங்களுக்காக. ஹலோ மின்னலில்.

0: இன்று நம்மோடு ரித்தேஷ் இருக்கிறாரு, 11 வயது. அவர்கிட்ட தான் நம்ம பேச போகின்றோம். வணக்கம்.
1: வணக்கம். நான் அஜயகிட்டி அம்பாங்கில் பயில்கிறேன்.
0: ரித்தேஷ், காலையில என்ன பசியா இருந்தீங்க?
1: குளிர்ச்சியான வெப்பமான வெதர்ல வந்து நம்ம குளிர்ச்சியா அந்த கியூகம்பர் சாப்பிடும் போது நல்லா இருக்கும். இன்னொன்று வந்து அந்த சோறு வந்து கார்போஹைட்ரேட் அது கொடுக்குது. ஸோ லைக் நம்ம ஊட்டச்சத்துல நம்மள எனர்ஜியா இருக்கும். இன்னொன்று வந்து அந்த சம்பால் வந்து நம்மளுக்கு லைக் ஃபேட்ஸ் கொடுத்து ஹாட் எனர்ஜியா இருக்கும்.
0: என்ன ஒரு நாசிலிமாவில் இவ்வளோ ஆய்வு ஏற செய்வாங்களா? நான்லாம் அக்காலாம் நாசிலிமா சாப்பிட்டா நாசிலிமா மட்டும்தான் சாப்பிடுவேன். இந்த அளவுக்கு ஆய்வுலாம் செஞ்சதில்லை. எப்படி இந்த ஆராய்ச்சி பண்ணீங்க? நீங்க என்ன ஊட்டச்சத்து நிபுணரா என்ன?
1: ஆமா, லைக் ஏன்னா நம்ம ஹெல்த்தியா வாழ்ந்தாதான் நம்ம படிக்க முடியும், மூளை புத்துணர்ச்சி அடையும், அப்போ தான் நம்ம எக்ஸாம்ல பாஸ் பண்ணி எஸ்பிஎம்ல பாஸ் பண்ணி யூனிவர்சிட்டி போக முடியும், லைக் ஸ்டடிஸ்ல
0: மாணவர்கள் சாதிக்கலாம். எதிர்கால ஆசை
1: என்ன?
0: நரம்பியல் ஒரு மருத்துவரா வரணும் தேர்ந்தெடுத்தீங்க?
1: ஒரு மனிதன் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. மூளை வந்து அந்த ஹோல் பாடி பார்ட்டே லைக் இயங்க வைக்குது. ஸோ அதை ஒழுங்கா பாத்துக்கிட்டாதான் லைக் நம்மளால இயங்க முடியும், யோசிக்க முடியும், எக்ஸாம்ல பாஸ் பண்ண முடியும். அதனாலதான் அனைவருக்கும் ஹெல்ப் பண்ணி அந்த மூளைய நல்லா வச்சு லைக் ஆபரேஷன் பண்ணி ஆரோக்கியமா இருக்கணும்.
0: உண்மையிலேயே இப்போ உங்களை பாக்குறப்ப ஒரு குட்டி மருத்துவரை தான் இருக்கீங்க.
1: இப்பல இருந்து லைக் டாக்டருக்கு என்ன வேணும், லைக் பயோடாத்தா, ஹியூமன் எப்படி நியூஸ்ல எல்லாம் எப்படி 3D பிரிண்டர் வெட்டி ஹார்ட் செய்றாங்க, லங் செய்றாங்க, அதெல்லாம் பத்தி படிக்க. அப்புறம் எனக்கு சயின்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் எனக்கு நான் டாக்டரே தேர்ந்தெடுக்கேன்.
0: எப்படியோ இந்த வயசுல உங்களுக்கு இவ்வளவு அறிவா இருந்திருக்கீங்க. உண்மையிலேயே உங்களை பார்த்தா அவ்வளவு பெருமையா இருக்கு. நம்ம தமிழ் பள்ளி மாணவர்களே, நீங்க அப்படியே ஒரு முத்து மாதிரி இருக்கீங்க, தெரியுமா இல்லையா?
1: ஆமா, ஏன்னா 1ஆம் வகுப்புலேருந்து டீச்சர் வந்து எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ சொல்லி கொடுத்தாங்க, லைக் படிக்கிறதுனா ஃபியூச்சர். லைக் ஸோ நான் வந்து நல்லா படிச்சாதான் லைக் டாக்டர் போடலாம், எக்கனமி செய்யலாம். லைக் அதனாலதான் நான் தமிழ் பள்ளி சேர்ந்ததுக்கேன்னா அதுக்கு ஒரு முக்கியமான சொல்யூஷன் இருக்கு. ஏன்னா டீச்சர் வந்து மற்ற பள்ளி மாதிரி அக்கறை, ரொம்ப அக்கறை வச்சிருக்காங்க. லைக் டீச்சர் மாணவர்கள் புரியலனா அவங்க வந்து டைம் பார்க்காம லைக் திரும்பி சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அதனாலதான் மாணவர்கள் தமிழ் பள்ளியில ரொம்ப பேசிட்டு ஃபியூச்சர்ல எல்லாம் சாதிக்காங்க.
0: சரி, இப்போ டாக்டர் நிதேஷ் இன்றைய ஹலோ மினல் நிகழ்ச்சியில எங்களுக்காக என்ன படைப்பு வழங்க போறீங்க?
1: சரித்த சொல்ல போறேன் மலையாள மொழியில.
0: இப்போ நீங்க சரித்த பண்ணலாம்.
1: சலாம் சுஜாட்ரா ஹரிணி இசென் கன்சயா மம்பவா கல்யாண் கிசுபா கம்பும் கிச்சில் யங் தன்னாங் டிமானத் டப்பா டுமாயங் லாம் சுடா உசாங் வல்லா புட்டிட்டீங்க குசாம் டண்டி மக்கான் ஒளி அணை அணை ரூமாய் தூ தத்தாப் மஞ்சடி இஸ்தானா யங் பல்லிங் இண்டா கிரானா ஏ பண்ணுடுங்க கசே சயங் டிசி தூ லாத்திங்கள் மா சிட்டி டன் அண்ணா கடேஷ்ய ஐனா இன்னே லாகேசா ஹடியா உன்தோ இவு மா சிட்டி சோரங் வாணி தக்குந்தால் சத்யா பாரி டி மங்காம்பேல் உப்பா முச்சிச்சி பக்கையான் டன் மெம்பர்சிக்கன் ரூமா ஒரங் கம்பும் டெமி மஞ்சாரா கிடுப்பன் முறைக்கு ஐனா புல திடப்பன் நாசு காலி பொன் மங்கல்லோ சத்தெல்லாம் மொழி ஹட்க பயன் இவுஞ்ச டிய தாஹு டிசபாலி சஞ்சுமான் இவுஞ்ச தசிப்பான் kedukaan yang amat sangat mak siti mempunyai satu bakat besar dia sangat pandai membuat kuih namun kekurangan ialah mereka tidak mempunyai oven mak siti hanya menggunakan dapur kayu lama yang berjelaga suatu petang aina melihat ibunya terbatuk-batuk terkena asap dapur sambil menyapu peluh aina mendekati ibunya dan bertanya lembut ibu tidakkah ibu teringin mempunyai sebuah ketuhan moden tentu ibu tidak perlu lagi bergelut dengan asap kayu ini. Mak Siti hanya tersenyum nipis, mengusap pipi anaknya lalu berkata, Aina sayang, ibu tidak perlukan kemewahan. Cukuplah ada rezeki untuk kita makan hari ini pun ibu sudah sangat syukur. Tetapi kata-kata itu tidak memadamkan impian Aina. Selepas tamat sekolah, Aina tidak membuang masa dengan bermain. Dia bekerja di sebuah kedai ucit kecil. Bayangkan kawan-kawan, ketika remaja lain berseronok, Aina sedang menghitung setiap sen gajinya. Setahun berlalu, duit simpanan seperti sedikit demi sedikit lama-lama menjadi bukit. Pada suatu hari, dengan hati yang berdebar-debar, Aina pergi ke kedai elektrik. Dia memilih sebuah ketuhar yang berkualiti. Walaupun ketuhar itu berat, Aina menjinjingnya pulang dengan rasa bangga yang luar biasa. Aina tunggu ketibaan ibunya. Mak Siti di rumah, dia terpegun melihat sebuah kotak besar di atas meja. Aina, apa ini nak? Dari mana datangnya wang sebanyak ini? Bertanya Mak Siti dengan suara bergetar. Aina memeluk erat ibunya. Ibu, inilah hasil tabungan Aina selama ini. Aina mahu ibu tahu setiap titik peluh ibu mencuci pakaian orang, Aina hargai dengan sepenuh jiwa. Inilah hadiah untuk ibu. Hadirin sekalian, ketua kecil itu akhirnya mengubah takdir mereka. Bau harum kini bukan saja memenuhi rumah usang itu, malah menjadi sumber rezeki yang melimpah ruah. Namun, apa yang lagi penting bukanlah ketua itu, tetapi keikhlasan hati seorang anak. Kisah ini adalah teguran buat kita generasi murah hari ini. Seringkali kita hanya tahu tanpa sedar bahawa ibu bapa kita sedang semakin pokok memikul beban kehidupan yang berat. Tanggungjawab kita bukan sekadar belajar, tetapi untuk menjadi penawar duka dan penghilang lelah keluarga. Jangan tunggu kita menjadi kaya untuk berbakti. Mulakan dengan usaha kecil. Saluti kasih sayang yang besar dan hiasilah doa yang tidak putus-putus. Biarlah kita menjadi Aina dalam kehidupan sebenar. Anak yang mempunyai impian untuk meringankan beban orang tua. Anak yang tahu erti syukur dan anak yang faham bahawa syurga itu benar-benar di bawah telapak kaki ibu. Sekian saja kisah saya. Terima kasih kerana sudi mendengar dengan hati terbuka.
0: Hello, Minal Legal Chiketer King lah.
1: Chiketer.
0: Enna puriko?
1: மாணவர்களோட படிப்பு லைக் அவங்க பேசும்போது லைக் பல மாணவர்கள் வந்து சரித்தல பேசியிருக்காங்க. ஸோ அதை வச்சுட்டு என்னால் இம்ப்ரூவ் பண்ண முடியும் என்னோட சரித்த ஸ்கில்ஸை.
0: சரி, உங்களுடைய குரல் இடம்பெறும் நீங்கள் என்றைக்காவது பேசுவீங்கன்னு எதிர்பார்த்தீங்களா?
1: எதிர்பார்த்தா லைக் சரித்த முடிஞ்சு லைக் நான் வெற்றி பெற்றேன்னா நான் ஹலோ மின்னலில் பேசுவேன்.
0: அப்படியா? இப்போ பேசிட்டீங்க, எப்படி இன்னும் வெற்றி பெறலையா?
1: நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இதை. ஸோ பேசிட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
0: சந்தோஷமா இருக்கா? இன்னொரு நாள் நீங்கள் நேரடியாக நீங்கள் சொன்ன மாதிரி வெற்றி பெற்று பதக்கங்களோடு அறிவிப்பறைக்கு வரணும். சரியா?
1: சரி,
0: நன்றி.
1: நன்றி.
0: சரி, தொடர்ந்து நம்மோடு ஹலோ மின்னல்ல கீர்த்தன் இருக்கிறாரு. பப்ளிக் ஸ்பீக்கிங், மேடை பேச்சு என்றால் இவருக்கு ரொம்ப பெரியும். அவர்கிட்டயே கேட்கலாம். வணக்கம் கீர்த்தன்.
2: வணக்கம்.
0: நல்ல பெயர், இனிமையான பெயர்.
2: ஆமா.
0: உங்க பெயருக்கு என்ன அர்த்தம்?
2: டிவோஷன்.
0: ஆமா, அந்த ஒரு தெய்வீகம் உங்களை பார்த்தாலே இருக்கு. நல்ல மங்களகரமா சிரிச்ச மாதிரி இருப்பீங்க. இருக்கீங்க, எப்போதும் இப்படிதான் இருப்பீங்களா? இப்படிதான் இருக்கணும். மாணவர்களை முயற்சி செய்து பார்த்து போட்டியில கலந்து கொண்டு பிறகு அவங்களுடைய ஆற்றல் அறியறாங்க. சரி, இப்போ நீங்க பேசுறதுக்கு தயாரா இருக்கீங்களா?
2: ஆமா, தயாரா இருக்கிறேன்.
1: குட் மார்னிங். இமேஜின் இஃப் எவ்ரிஒன் டுக் ஜஸ்ட் ஒன் ஸ்மால் ஆக்ஷன் ஈச் டே, ஹவ் ஸ்ட்ராங் குட் அவர் ஸ்கூல் பிகம். அவர் டீச்சர்ஸ், ஸ்டாஃப் அண்ட் செக்யூரிட்டி கார்ட்ஸ் வொர்க் டயர்லெஸ்லி டு ப்ரொடெக்ட் அஸ். பட் கேன் வி ரியலி ரிலை ஆன் தெம் அலோன்? சேஃப்டி இஸ் எவ்ரிஒன்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் இட் பிகின்ஸ் வித் த்ரீ சிம்பிள் வேல்யூஸ். ஃபர்ஸ்ட், choose kindness. Second, show courage against bullying. Third, respect and care for one another. A safe school isn't built by rules on paper. It's built by students who shine like a lighthouse for one another, guarding each other through fear and uncertainty. When we choose kindness, respect and courage, we can transform our school from a place of fear to a garden of growth, where learning blossoms, friendship flourish, and our future shines brighter than we ever imagined. Picture our school as a vibrant garden, full of life, energy, and possibilities. Isn't that a place we all want to be? So, I ask you, my friends, what kind of a school do you want to be part of? A place of fear or a place of hope? A place that divides or a place that unites? The answer is in our hands. Together, one choice at a time, we can make our school a beacon of safety, respect, and joy. தேங்க் யூ.
0: உங்களுக்கு என்ன மாதிரி பள்ளிக்கூடம் வேணும்?
2: ஒரு சேஃபான ஸ்கூல் வேணும்.
0: உங்க பள்ளிக்கூடம் இப்ப பாதுகாப்பா இருக்கா?
2: ஆமா.
0: எப்படி சொல்றீங்க?
2: எல்லாரும் ஒழுக்கமா இருக்கிறாங்கனால ஸ்கூல் வந்து ரொம்ப பாதுகாப்பா இருக்கு.
0: உங்களுக்கு உங்க பள்ளிக்கூடம் பிடிச்சிருக்கா?
2: பிடிச்சிருக்கு.
0: எவ்வளவு பிடிச்சிருக்கு?
2: 100%.
0: 100% படிச்சிருக்கு. சரி, நீங்க நல்லா படிக்கணும். உங்களுடைய எதிர்கால ஆசை என்ன?
2: ஒரு மெரின் பயாலஜிஸ்ட் ஆகிறது.
0: ஏன்?
2: ஏன்னா எனக்கு மீன் தான் பிடிக்கும்.
0: மீன் தான் பிடிக்குமா? கடல் எல்லாம் பிடிக்குமா? அப்ப தண்ணீர்னா பயம் இல்ல?
2: இல்ல.
0: நீச்சல் தெரியுமா?
2: தெரியும்.
0: பரவாயில்லையே, அப்ப நீச்சல்லாம் கற்றுக்கொண்டீங்க. அப்ப எதிர்காலத்துல உங்களை கடல் பக்கமா பாக்கலாமா?
2: முடியும்.
0: இப்ப கடல் வாழ் உயிரினங்கள்லாம் இந்த குப்பைகள்லாம் வீசி எல்லாமே வந்து உயிரிழக்கின்றன. அந்த மாதிரி செய்தி எல்லாம் படிக்கும் போது என்ன நினைப்பீங்க?
2: எல்லாரும் வந்து லைஃப்க்கு வந்து கேப் பண்ண மாட்டாங்க.
0: அப்ப அந்த விழிப்புணர்வை நீங்க ஏற்படுத்துவீங்கல்ல?
2: ஆமா.
0: சரி, அந்த நம்பிக்கை இருக்கு. நீங்க படிச்சு நல்ல மாதிரி உங்களுடைய எதிர்கால ஆசையாடையே எங்களுடைய வாழ்வு.
2: ஓகே.

0: இந்நிலையில் தொடர்ந்து நமக்காக ஒரு நாடகத்தை வழங்குவதற்காக நாடக குழுவினர் இல்ல மூன்று மாணவிகள் இருக்கிறாங்க. முதல்ல அவங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பெயர் லீகா ஸ்ரீ, நான் 6ஆம் ஆண்டு மாணவி, நான் தேசிய வகை அம்பாக் தமிழ் பள்ளியில் பயில்கிறேன்.
2: என் பெயர் பிரீத்தி ஸ்ரீ முருகன் வேணும், நான் 6ஆம் ஆண்டு மாணவி. நான்
3: வணக்கம், என் பெயர் சாதனா பிரகாஷ், 6ஆம் ஆண்டில் பயில்கிறேன்.
0: இந்த நாடகத்துடைய பெயர் என்ன?
3: பக்தி பிரகலாதன்.
0: எவ்வளவு நாள் எடுத்துக்கொண்டீங்க பயிற்சி செய்ய?
2: கிட்டத்தட்ட 1 வருடம்.
0: 1 வருடமா?
2: இந்த நாடகத்தை வந்துட்டு நாங்க பல வாட்டி பண்ணிருக்கோம். சோ எல்லாத்தையும் இது பண்ணும் போது நாங்க நிறைய வாட்டி பயிற்சி செய்திருக்கோம்.
0: நீங்க என்ன கதாபாத்திரம் ஏற்று நடிக்கிறீங்க?
2: பக்த பிரகலாதனின் அம்மாவா நீலாவதி என்ற கதாபாத்திரத்தை நான் மேற்கொண்டு நடிக்கிறேன்.
1: நான் வந்து ராஜாவா நடிக்கிறேன்.
0: ராஜாக்கு பேர் இல்லையா?
1: இரங்கணீஸ்வர்.
0: ஏன் ராஜா பின்னாடியே போறாரு? ராஜா முன்னுக்குள்ள வரணும், இது உங்களுடைய ஆட்சி இல்லையா? ராஜா பின்னாடி போக கூடாது.
1: இரங்கீஸ்வர பிரபு.
0: யோசிக்கிறீங்க, ராஜா பயங்கர சிந்தனையில இருக்காரு. என்ன காலிலேயே பயங்கர சிந்தனை. சரி, நீங்க என்ன கதாபாத்திரம்?
3: நான் பிரகலாதன் தான்.
0: சொல்லும் போதே ஒரு மகிழ்ச்சி இருக்கு. சரி, இந்த கதாபாத்திரத்துல என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கு?
3: இந்த கதாபாத்திரத்துல அவங்க அம்மா வந்து அழுகுறாங்க, பிள்ளைக்கு வந்து அம்மா எல்லாம் அவ்வளவு பாசிச்சிருக்காங்க.
0: சரி, இப்ப நாடகம் ஆரம்பிக்கலாமா?
2: உயிர் இறந்த பிணமாகிவிட்ட என்னையே பார்க்கிறீர்கள்? உயிர் இழந்து சமமாகிவிட்ட நம் குழந்தையை பாருங்கள். ஏன் சுவாமி, எல்லா உலகமும் தங்களை இரண்ய கசிப்போ என்று வணங்க வேண்டும் என்று தானே வரம் வாங்கினீர்கள். ஆனால் நானோ தாங்கள் சகலமும் சக்தி பெற்ற சர்வேஸ்வரன் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையில் தான் என் குழந்தைக்கு விஷம் கொடுத்தேன். இப்பொழுது என் குழந்தைக்கு உயிர் கொடுங்கள் என்று உங்களை கேட்க வரவில்லை. தங்களை சகலமும் சக்தி பெற்ற சர்வேஸ்வரன் என்று நம்பினேனே, அந்த நம்பிக்கையாவது காப்பாற்றுங்கள் என்று மடியேந்தி பிச்சை கேட்கிறேன்.
4: நீலாவதி, உன் மகன் எந்த கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருந்தானோ அதை விட 10 மடங்கு நான் அவன் மீது பக்தி வைத்திருந்தேன். கடலில் தூக்கி எறிந்தேன், காப்பாற்றினான். யானைகளை விட்டு மிதிக்க செய்தேன், காப்பாற்றினான். எத்தனையோ தண்டனைகளை கொடுத்தேன், காப்பாற்றினான். கேவலம் இந்த அற்ப விஷத்திலிருந்து காப்பாற்றிதானே ஆக வேண்டும் என்ற நம்பிக்கையில் நான் அவனுக்கு விஷம் கொடுக்க செய்தேன். சந்தர்ப்ப பார்த்து சதி செய்து விட்டாள் நீலாவதி. நான் குழந்தை பாசம் உள்ளவன், எந்த தேவாதி தேவனும் என்னை கொல்லக்கூடாது என்ற வரம் பெற்ற இவன் தன்னை தானே கொல்லட்டும் என்று சூழ்ச்சி செய்து விட்டான். நீலாவதி அன்று என் தம்பியை கொண்டான், இன்று என் குழந்தையை கொன்று விட்டான். அந்த ஆறக்கு குலத்தை நான் ஒழிக்காமல் விடமாட்டேன்.
2: கண்ணே பிரகலாதா, நீ எனக்கு குழந்தைதான். இந்த இக்கட்டான நிலையிலும் உன் கைகளை பற்றி கொண்டு கேட்கிறேனடா. உன் தாயின் உயிர் நிலைக்கவாவது ஒரே ஒரு முறை உன் தந்தையின் பெயரை சொல்லடா பிரகலாதா, சொல்லடா.
3: அம்மா, தந்தை தான் நகத்தை கொண்டு அறியாமல் பேசுகிறார் என்றால் தங்களையுமா ஞானம் விடவில்லை? சற்று சிந்தித்து பாருங்கள் அம்மா. தந்தை எனக்கு எத்தனையோ தண்டனைகளை கொடுத்தார், அத்தனையிலும் என்னை காப்பாற்றிய அந்த ஆய் பரந்தாமனார் இந்த அற்ப விஷயத்தில் இருந்தாம் என்னை காப்பாற்ற மாட்டார். பாருங்கள் அம்மா, இதற்குள் இருப்பது யார் என்று பாருங்கள் அம்மா.
2: என் கண்களுக்கு எதுவுமே தெரியவில்லையடா.
3: என்னம்மா, பார்க்கடலில் படுத்திருக்கும் எம்பெருமான் இந்த விஷம் கலந்த பால் கிண்ணத்தில் படுத்து பள்ளி கொண்டிருக்கிறாரே, அது உங்கள் கண்களுக்கு தெரியவில்லையா?
2: இல்லையடா.
3: அம்மா, பரந்தாமன் பக்தருக்கு பால் என்ன விஷம் என்ன, தயங்காமல் கொடுங்கள் அம்மா.
4: லீலாவதி, வா இப்படி என்ன அவனிடம் போய் வாதம் செய்து கொண்டிருக்கிறாய்?
2: தங்களின் பெயரை சொல்ல வைக்கத்தான் நானும் முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். அவனோ தான் நம்பும் ஹரிக்கடவுள் தன்னை காப்பாற்றுவான் என்று கூறிக்கொண்டிருக்கிறான்.
4: அவனுக்கு கடவுள் அறியோ நரியோ, உனக்கு யாரடி கடவுள்?
2: எனக்கு கடவுள் தங்களை தவிர வேற யார்?
4: நான் சொல்கிறேன், கொடு விஷத்தை.
2: கொடுத்து விடட்டுமா?
4: கொடு.
2: கண்ணே பிரகலாதா, என் செல்லமே, நீ எனக்கு குழந்தைதான். இந்த இக்கட்டான நிலையிலும் உன் கைகளை பற்றி கொண்டு கேட்கிறேனடா. உன் தாயின் உயிர் நிலைக்கவாவது ஒரே ஒரு முறை உன் தந்தையின் பெயரை சொல்லடா பிரகலாதா, சொல்லடா.
3: அம்மா, பரந்தாமன் பக்தருக்கு பால் என்ன விஷம் என்ன, தயங்காமல் கொடுங்கள் அம்மா.
2: பிரகலாதா, கண்ணே பிரகலாதா, எழுந்துரடா மகனே, எழுந்துரடா.
4: உயிரிழந்து பிணமாகி இருக்கும் என்னை ஏன் பார்க்கிறீர்கள்? உயிரிழந்து சமமாகிவிட்ட நம் குழந்தையை பாருங்கள்.
2: ஏன் சுவாமி, எல்லா உலகமும் தங்களை இரணீஸ்வரன் என்று வணங்க வேண்டும் என்று தானே வரம் வாங்கினீர்கள்? ஆனால் நானோ தாங்கள் சகலமும் சக்தி பெற்ற சர்வேஸ்வரன் என்ற ஒரே ஒரு நம்பிக்கையில்தான் என் குழந்தைக்கு விஷம் கொடுத்தேன். இப்பொழுது என் குழந்தைக்கு உயிர் கொடுங்கள் என்று உங்களை கேட்க வரவில்லை. உங்களை சகலமும் சக்தி பெற்ற சர்வேஸ்வரன் என்று நம்பினேனே, அந்த நம்பிக்கையாவது காப்பாற்றுங்கள் என்றுதான் தங்களிடம் மடி ஏந்தி பிச்சை கேட்கிறேன்.
4: நீலாவதி, உன் மகன் இந்த கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருந்தானோ அதை விட பதி மடங்கு நான் அவன் மீது பக்தி வைத்திருந்தேன். கடலில் தூக்கி எறிந்தேன், காப்பாற்றினான். யானைகளை விட்டு மிதிக்கச் செய்தேன், காப்பாற்றினான். எத்தனையோ தண்டனைகளை கொடுத்தேன், காப்பாற்றினான். கேவலம் இந்த அற்ப விஷத்திலிருந்து காப்பாற்றிதானே ஆக வேண்டும் என்ற நம்பிக்கையில் நான் அவனுக்கு விஷம் கொடுக்க செய்தேன். சந்தர்ப்ப பார்த்து சதி செய்து விட்டான். நீலாவதி, நான் குழந்தை பாசம் உள்ளவன். எந்த தேவாதி தேவனும் என்னை கொல்ல கூடாது என்ற வரம் பெற்ற இவன் தன்னை தானே கொல்லட்டும் என்று சூழ்ச்சி செய்து விட்டான். நீலாவதி அன்று என் தம்பியை கொன்றான், இன்று என் குழந்தையை கொன்று விட்டான். அந்த அரக்க குலத்தை நான் நுழிக்காமல் விடமாட்டேன்.
3: அம்மா, அம்மா!
2: பிரகலாதா, கண்ணே பிரகலாதா!
4: பிரகலாதா, பரந்தாமா பரந்தாமா என்று நம்பிக்கொண்டிருந்தாயே, இப்போது உன்னை காப்பாற்றியது யாரடா? கேவலம் இந்த அற்ப விஷத்து இந்த பாம்பிற்கு உன் மீது இருந்த இரக்கம் கூட நீ நம்பி அந்த பரந்தாமனுக்கு இல்லையடா.
3: என்ன, என்னை காப்பாற்றியது பாம்பா?
4: ஆமடா, பாம்புதானே வந்து உன் உடலில் இருந்த விஷத்தை எடுத்து சென்றது.
3: அல்லவே, அந்த பரந்தாமன் பக்தல்லவா விஷத்தை எடுத்து சென்றார்?
4: என்னடா உளறுகிறாய்? இப்படி பைத்தியம் பிடித்த குழந்தை எனக்கு வந்து பிறந்ததே, என் கண்களுக்கு பாம்புதானடா தெரிந்தது.
3: தாங்கள் அப்படி நினைத்து பார்க்கிறீர்கள், பரந்தாமராக எண்ணி பாருங்கள், உங்கள் கண்களுக்கு பரம்பொருளாகவே காட்சி அளிப்பார்.
4: நிறுத்தடா உன் உபதேசத்தை. உன் கண்களுக்கு பரந்தாமனாகவும் என் கண்களுக்கு பாம்பாகவும் தெரிவது என்றால் அதன் அந்தரங்கம் தான் என்ன?
3: தந்தே, இதில் என்ன இருக்கிறது அந்தரங்கம்?
4: உனக்கு என்னடா தெரியும் அந்த மாயவனின் சூழ்ச்சியை பற்றி? நீ நேற்று பிறந்த பையன். அந்த மாயாவியோ அரியோ நரியோ எனக்கு தேவையில்லை.
3: தந்தையே, அவன் தூணிலும் ஆயிரும் இருக்கிறான்.

0: தமிழ் பள்ளி நம் தேர்வு.
1: மீண்டும் பள்ளிக்கு போகலாம்.
2: என் பெயர் வினிராஜ், நான் தேசிய வகை பிஜிஎஸ் 1 தமிழ் பள்ளியில் பயில்கிறேன். என் பள்ளியில் மொத்தம் 22 ஆசிரியர்கள் பணிபுரிகின்றனர். என் பள்ளி ஆசிரியர்கள் அனைவரும் அன்பும் பொறுப்பும் கொண்டு மாணவர்களை வழி நடத்தி வருகின்றனர். அவர்களின் அர்ப்பணிப்பு எங்கள் முன்னேற்றத்தை உறுதி செய்கிறது. என் பள்ளியின் தலைமை ஆசிரியரின் பெயர் திருமதி ராஜேஸ்வரி சுப்பிரமணியம். என் வகுப்பாசிரியரின் பெயர் திருமதி உமாதேவி. நான் என் பள்ளி ஆசிரியர்களின் சேவையை என்றும் மறக்க மாட்டேன்.
3: என் பெயர் வசுமே தசாய் பார்த்திபன். நான் தேசிய வகை பிஜேஎஸ் 1 தமிழ் பள்ளியில் பயில்கிறேன். ஆசிரியராக இருப்பது வரம், ஆசிரியராக வாழ்வது தவம். வரம் பெற்று தவத்தில் வாழும் என் ஆசிரியரின் பெயர் திருமதி கோமதி. 2 வருடங்களாக அவர் எங்களுக்கு தமிழ் மொழி பாடம் கற்பித்தார். அவர் மிகவும் அன்பானவர், பொறுமையானவர் மற்றும் எப்போதும் மாணவர்களுக்கு உதவ தயாராக இருப்பவர். அவரின் கற்பிக்கும் முறை எளிமையும் சுவாரஸ்யமும் கொண்டது. ஒவ்வொரு பாடத்தையும் அனைவரும் எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் தெளிவாக விளக்குவார். வகுப்பு மகிழ்ச்சியாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்க அவர் எங்களுக்கு கதைகளையும் கூறுவார். திருமதி கோமதி எப்போதும் நன்றாக படிக்கவும் தன்னம்பிக்கையுடன் இருக்கவும் எங்களை ஊக்குவிப்பார். அவர் எங்கள் தவறுகளை சரி செய்வார். புத்தகங்கள் படிக்கவும் மரியாதையாக பேசவும் மற்றவர்களை மதிக்கவும் அவர் எங்களை ஊக்குவிப்பார். அவரின் வழிகாட்டுதலால் நான் தமிழ் மொழி பாடத்தில் மிகவும் முன்னேறியுள்ளேன். நான் அவரை மிகவும் மதிக்கிறேன். நான் வளர்ந்த பிறகு அவரை போல ஆக வேண்டும் என்று விரும்புகிறேன். அவர் எனக்கு மிகவும் பிடித்த ஆசிரியர். நன்றி.
4: என் பெயர் லிங்கேஷினி வேலா. நான் தேசிய வகை உச்சிதழ் தமிழ் பள்ளியில் பயில்கிறேன். என் அன்பான ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். எங்கள் தாய் தந்தை எங்களுக்கு வாழ்க்கையை கொடுக்கிறார்கள். ஆனால் ஆசிரியர்கள் அந்த வாழ்க்கைக்கு நல்ல பாதை காட்டுகிறார்கள். நாங்கள் தவறு செய்தாலும் கோபப்படாமல் பொறுமையாக கற்று தருவீர்கள். நாங்கள் வெற்றி பெறும் போது எங்களை விட நீங்கள் அதிகமாக மகிழ்ச்சி அடைவீர்கள். எங்கள் கனவுகளை நம்பி தினமும் எங்களை நல்ல மனிதர்களாக மாற்றிக் கொண்டிருக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. எங்களுக்கு 2 பெற்றோராக இருந்து அன்புடனும் பொறுமையுடனும் எங்களை வழிநடத்தும் என் பள்ளி நண்பான ஆசிரியர்களுக்கு என் இதயம் கனிந்த சிறப்பு நன்றி. நீங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். இனிய ஆசிரியர் நல்வாழ்த்துக்கள். நன்றி.
5: நன்றாக இறைவன் படைத்தனர் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. வணக்கம், என் பெயர் ஆதவன். நான் புக்கேஜாழி தமிழ் பள்ளியில் பயில்கிறேன். ஒரு சிறந்த ஆசிரியர் என்பவர் வெறும் பாடங்களை மட்டும் நடத்துபவர் அல்ல, நம் வாழ்க்கையின் பாதையை செதுக்குபவர். அறியாமை என்ற இருளை நீக்கி அறிவு என்ற ஒளியை நமக்கு கொடுப்பவர்கள் ஆசிரியர்கள். வகுப்பறையின் 4 சுவர்களுக்குள் அமர்ந்திருக்கும் மாணவர்களை நாட்டின் தூண்களாக மாற்றுவது அவர்கள் கைகள்தான். தான் மெழுகாய் தேய்ந்து மாணவர்களின் வாழ்க்கையை பிரகாசமாக்கும் உன்னத உள்ளம் கொண்டவர்கள். ஒரு தாய் தனது கருவில் ஒரு குழந்தையோ அல்லது 2 குழந்தையோ மட்டும்தான் சுமக்க முடியும். ஆனால் ஒரு ஆசிரியர் வகுப்பறையில் 30 மேற்பட்ட மாணவர்களை சுமக்கின்றனர். என் பள்ளியில் பணிபுரியும் 23 ஆசிரியர்களுக்கும் இவ்வுலகில் ஆசிரியராக வேலை செய்யும் அனைவருக்கும் என் இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.
6: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் தர்ஷ்னா குலசிங்கம். நான் எஸ்டிகேடி லடா புக்கேகளில் எனும் பள்ளியில் பயில்கிறேன். நான் ஆரியாள் எனும் ஆண்டில் பயில்கிறேன். நான் அனைத்து ஆசிரியர்களுக்கும் ஒரு கவிதை கூற ஆசைப்படுகிறேன். அம்மாவின் அன்பையும் அப்பாவின் கண்டிப்பையும் ஒரே உருவத்தில் கண்டேன் உங்களிடம். தவறு செய்யும் போது தாயாய் திருச்சினீர்கள், தடுமாறும் போது தந்தையாய் தாங்கினீர்கள், மதிப்பெண்கள் தாண்டி மனிதனையும் கற்பித்தீர்கள், என் பலவீனங்கள் அறிந்து பலமாய் மாற்றினீர்கள். 1000 ஆசிரியர்கள் உங்குலகினில் இருந்தாலும் என் நெஞ்சில் வாழும் தனிச்சிறப்பு நீங்களே. அனைவருக்கும் இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி.
0: நீ நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை.

வணக்கம். மின்னல் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கும் வந்துவிட்டோம். விடைபெறுகின்றேன், உங்கள் தான் ட்ரேசா லஜாரு. அடுத்து இளமை உல்லாசத்தில் உங்களை சந்திக்கின்றார் மோகன். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அனைத்து ஆசிரியர்களுக்கும் அன்பான ஆசிரியர் தின நல்வாழ்த்து.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 10 மணி செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். மாணவர்களுக்கு கல்வியை புகட்டும் நாட்டிலுள்ள அனைத்து கல்வியாளர்களுக்கும் பேரரசர் சுல்தான் இப்ராஹிமும் பேரரசியார் ராஜா ஜாரித் சோஃபியாவும் ஆசிரியர் தின வாழ்த்தினை உரித்தாக்கினர். நாட்டின் எதிர்காலத்திற்காக அறிவாற்றல், நல்லொழுக்கம் உள்ளிட்ட போட்டித்திறன் கொண்ட ஒரு தலைமுறையை உருவாக்குவதில் முக்கிய தூணாக விளங்கும் ஆசிரியர்களுக்கு பேரரசர் தம்பதியர் முகநூல் பதிவின் வாயிலாக பாராட்டினையும் வெளிப்படுத்தியுள்ளனர். இவ்வேளை துணை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ ஃபடிலா யூசுஃபும் தமது ஆசிரியர் தின வாழ்த்தினை கூறியுள்ளார். கல்வியாளர்கள் நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைத்து அதனை மேம்படுத்துவதற்காக பல அர்ப்பணிப்புகளை புரிவதாக அவர் தமது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். இவ்வேளை நிகரில்லா ஆசிரியரே நாட்டின் உயிர் நாடி என்ற கருப்பொருளில் இவ்வாண்டுக்கான ஆசிரியர் தினம் அனுசரிக்கப்படுகிறது. தலைநகரில் பேருந்து நிறுத்தங்களை நிர்மாணிக்கவும் மேம்படுத்தவும் கோலாலம்பூர் மாநகர்மன் ரெட்டிபிக்கலுக்கு கூடுதலாக 1.5 பில்லியன் ரிங்கிட்டை போக்குவரத்து அமைச்சு அங்கீகரித்துள்ளது. வெளிநாட்டு பயணங்களுக்கு இந்திய அரசாங்கம் வரி விதிக்க திட்டமிட்டுள்ளதாக வெளியான தகவலை பிரதமர் நரேந்திர மோடி முற்றாக மறுத்துள்ளார். இது போலி தகவல் என எக்ஸ் தளத்தில் அவர் இடுகையிட்டுள்ளார். முன்னதாக வெளிநாட்டு பயணங்களுக்கு வரி அல்லது கூடுதல் கட்டணம் விதிப்பது குறித்து அரசாங்கம் ஆலோசித்து வருவதாக சிஎன்பிசி டிவி 18 நிறுவனம் நம்பகமான வட்டாரங்கள் மேற்கோள் காட்டி செய்தி வெளியிட்டிருந்தது. வெனிசுவேலாவின் முன்னாள் அதிபர் நிக்கோலஸ் மடுரோவை குறிவைத்து அமெரிக்க ராணுவம் விரைவான தாக்குதலை நடத்தியதோடு அந்நாட்டின் எண்ணெய் வளங்கள் மூலம் வாஷிங்டன் பெருமளவில் செல்வத்தை ஈட்டியுள்ளதாக அதன் அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். அவரது முதல் 4 ஆண்டு கால நிர்வாகத்தில் உலகின் மிக சக்தி வாய்ந்த ராணுவத்தை கட்டியெழுப்பியுள்ளது வெனிசுவேலாவில் நிரூபிக்கப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். விளையாட்டு, இங்கிலீஷ் பிரீமியர் லீக் பட்டியல் நிலவரம். நடைபெற்ற 36 ஆட்டங்களில் 79 புள்ளிகளை பெற்று அர்சனல் பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. 2 புள்ளிகள் வேறுபாட்டில் மான்செஸ்டர் சிட்டி 2ஆம் நிலையையும் 65 புள்ளிகளுடன் மான்செஸ்டர் யுனைடெட் 3ஆம் இடத்தையும் வகிக்கின்றன. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

0: இளமை உல்லாசம்.
1: வணக்கம் நேர்களை, வணக்கம் மலேசியா. மலர்ந்தாச்சுங்க இளமை உல்லாசம், உங்கள் காலை பொழுதை இன்னும் குதூகலப்படுத்த. இன்றைக்கு இந்த பக்கம் மோகன் வந்துட்டங்க. ஒரு மணி வரைக்கும் இன்னும் நிறைய கதைகள் நம்ம பேச போறோம். நம்புங்க, அத்தனை கதைகளும் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்க போகுது. ஏன்னா 12 மணிக்கு மேல இன்றைக்கு கதைப்போமா நிகழ்ச்சி உங்களுக்காகவே இடம்பெற போகுது. அப்புறம் உங்களால் தான் நாங்கள் ஆசிரியர்களே, எங்களை ஒவ்வொரு அணுவும் செதுக்கி படிக்க வைத்து ஒவ்வொரு முறையும் போ வீட்டில் இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அம்மா அப்பா பெற்றோர்கள் வந்து நம்ம பாத்துக்குவாங்க. இந்த பள்ளி காலகட்டமும் ரொம்ப கூடுதலான நேரம் நம்ம அங்க செலவழிக்கக்கூடிய ஒரு நேரத்துல ஆசிரியர்கள் தான் நம்ம எப்போதுமே கவனித்து நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன குறும்புகளை பொறுத்து நம்மை பாராட்டி நம்மை வளர்த்து நிறைய பேருக்கு இந்த திறமைகளை கண்டறிந்து கொடுப்பதே வந்து ஆசிரியர்கள் தான். அந்த வகையில் இன்றைக்கு இப்போ நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கும் அத்தனை ஆசிரியர்களுக்கும் எங்களுடைய ஆசிரியர் தின வாழ்த்துக்கள். சரி, 11 மணி வரைக்கும் இன்னும் பேசலாம். மலையாள பாடல்கள் உங்களுக்காக இடம்பெற தர காத்துட்டு இருக்கு. இணைந்திருங்கள்.

பற்றி விவரங்களே கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. மழையா இருந்துச்சு அப்படின்னா எப்போதுமே நம்ம நினைவுறுத்துற மாதிரி உங்க பயணத்தை கொஞ்சம் பாதுகாப்பான முறையில கொஞ்சம் திட்டமிட்டு பயணம் செய்யுங்க. சரி, இன்றைக்கு 12/15 இன்றைக்கு ஆசிரியர் தினம்னால இன்றைக்கு வரக்கூடிய ஆசிரியர் வந்து நமக்காக ஈப்போல இருந்து வந்திருக்காங்க. இவங்க வந்து கலை ஆசிரியர், கலைகள் சம்பந்தப்பட்ட ஒரு ஆசிரியர். எப்படி இந்த துறைக்கு வந்தாங்க, இவங்க எந்த மாதிரி ரொம்ப பிடிச்ச அவங்களுடைய வேலையை செய்யறாங்க, எப்படி நிறைய விஷயங்களை அவங்க கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அதனால இன்றைக்கு 12/15 கதைப்போமா நிகழ்ச்சியை கேளுங்க. இதற்கிடையில உங்களுக்கு வித்தியாசமான திறமைகள் கொண்டவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆமா, சில பேருக்கு இந்த திறமையோட இருக்கீங்கன்றதே ஒரு சிலருக்கு தெரியாம இருக்கலாம். யாராவது வந்து சொல்லணும், என்னப்பா இப்படி பேசுறப்பா அப்படின்ற மாதிரி, என்னப்பா அப்பப்பா அப்படி பாடுறியா அப்படின்ற மாதிரி. அதனால திறமைகளுக்கான ஒரு களமாக இந்த நிகழ்ச்சி இடம்பெறுது. உங்களுடைய திறமைகள் இங்க பேசணுமா, தாராளமா இன்பாக்ஸ் பண்ணுங்க. மினிலைஃப் உடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல வர்மி ஜெய் மைமா பாடிய பாடல் வருது, கேட்கலாம்.

0: இல்லைன்றீங்க? பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க. சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் எஃப்எம் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.
1: காஷ்மீரி மிளகாய்த்தூள் மக்களின் நன்மதிப்பை பெற்ற கயல் நிறுவனத்தின் மற்றொரு சிறந்த வெளியீடு. கயல் காஷ்மீரி மிளகாய்த்தூள் அனைத்து இந்திய கேஷ் அண்ட் கேரிகளிலும் கிடைக்கும். விநியோகம் ஸ்ரீஜயா இம்பாக்ட்.
2: வெளியே போறோம் வெளியே போறோம்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க, இன்னும் போகலையா? நேரம் ஒதுக்கி போயிட்டு வாங்க. இது உங்கள் மின்னலப்பன்.

0: இருக்கா இல்லையா, காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
1: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒழிவீங்க?
0: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க?
2: வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
1: அது என்ன சமையல் அறையினா இன்னும் பெண்கள் தானா?
0: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா? எப்படிங்க
1: பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
0: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா?
2: உங்களுக்கே நல்லா இருக்கா?
0: ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவா கஷ்டமா இருக்கு? நட்புல பொறாமை

ஜாப் குரியான் பாடிய பாடலை நம்ம கேட்டுங்க. இளமை உல்லாசத்தில் இணைந்திருப்பதற்கு ரொம்ப நன்றி. சரி, வார இறுதி நாட்டில் வந்துட்டாலே எங்காவது பிள்ளைங்களோட வெளியே போகணும் நல்லா இருக்கும்ல அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் எங்க போகிறது பிள்ளைகளுக்கு ரொம்ப பயனான ஒரு இடமா இருக்கணும், அவங்க ஏதாவது ஒரு கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடமா இருக்கும். பிள்ளைங்க மட்டும் இல்லாமல் நம்மளுமே போகும்போது அது ஒரு பயனான இடமா இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா? சரி, வாய்ப்பு இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா தேசிய அருங்காட்சியகம் மியூசியம் மகா இருக்கிறது இல்லையா, கேரள, அங்கே இங்கே தாராளமாக நீங்கள் கூட்டிட்டு போகலாம். ஏன்னா நேற்றைய தினம் இன்றைக்கு பிறகு நாளை வரையிலும் வந்து அங்கே ஒற்றுமை வார கொண்டாட்டம்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருக்காங்க. நேற்று தான் இது வந்து தொடங்கப்பட்டது. இன்றைக்கு அதனுடைய அதிகாரப்பூர்வ நிகழ்ச்சிகள், அதாவது காலை 10 மணி தொடங்கி இரவு 10 மணி வரையிலும் உங்களுக்காக நிறைய பிரத்யேகமான சில நடவடிக்கைகள்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. நிறைய கூடாரங்கள்லாம் அமைச்சிருக்காங்க. குறிப்பாக மலேசிய மக்களுடைய பாரம்பரியங்களை பறைசாற்றக்கூடிய நிறைய நடவடிக்கைகள் இருக்கு. சில விஷயங்கள்லாம் வந்து காட்சி அமைக்கப்பட்டிருக்கு. அதனால வாய்ப்பு இருந்தால் பிள்ளைங்களை கூட்டிட்டு எங்கேயாவது போகணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா தாராளமாக இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் தேசிய அருங்காட்சியகம் சென்று அங்கே கூட நீங்கள் போய் சுற்றி பார்க்கலாம். சரி, அடுத்து உங்களுக்காக கார்த்திக் பாடிய பாடல் வருதுங்க, கேட்கலாம்.

0: இப்ப உள்ள ஆசிரியர்கள் எல்லாம் அப்ப உள்ள ஆசிரியர்கள் மாதிரி வருமா அப்படின்னு நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஆமாங்க, அப்ப உள்ள மாதிரி இப்போ இல்லதான். நம்ம சுத்தி எல்லாமும் மாறி கிடக்கு. காலம் மாறிடுச்சு, உலகம் மாறிடுச்சு, ஏன் மனித மனங்கள் கூட மாறிடுச்சு. தொழில்நுட்பத்தோட போராடிக்கிட்டு இருக்கிற இந்த உலகத்துல இப்போ ஆசிரியரா இருக்கிறது நிஜமாகவே பெரிய சவால் தான் போங்க. அப்புறம் இன்னொரு விஷயங்க, உங்க பிள்ளைங்க மேல உங்களுக்கு உரிமை ஒண்ணு இருக்கும்ல, அது உங்களுக்கு அடுத்து எங்களுக்கு தான் இருக்கு. ஏன்னா நானும் ஒரு ஆசிரியர்.
1: வெயில் அடிக்கும் நாள் வரைக்கும்
0: எல்லாருக்கும் ஆசிரியர் தின

ஜான் வின்சென்ட் பேனிடேயால் பாடிய பாடலை நம்ம கேட்டுங்க. தொடர்ந்து இளமை உல்லாசம் உங்களுக்காக மலையாள பாடல்களை 11 மணி வரையிலும் உங்களுக்காக தொகுத்து வைத்திருக்கும் பாடல்கள் வரப்போகுது. சரி, இதற்கிடையில் வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கம் வந்து மலேசியர்கள் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை வந்து பின்பற்றணும், அதற்காக பல முன்னெடுப்புகள் எடுத்துட்டு வராங்க. இதுல கேல்ல இருக்கக்கூடிய குறிப்பாக கொலலம்பூர்ல இருக்கக்கூடிய பூங்காக்களுடைய நேரத்தை வந்து நீட்டிச்சிருக்காங்க. 10 தேர்ந்தெடுக்கப்பட்ட பூங்காக்கள் காலை 5:30 தொடங்கி இரவு 10 மணி வரையிலும் செயல்படும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கின்றது. இது கடந்த வாரமே வந்து இதை தொடங்கிட்டாங்க.

விஷ்ணு விஜயமுறி பாடிய பாடலை நமக்கு பாடலுக்கு முன்பதாக இந்த கேரள இருக்கக்கூடிய பூங்காக்களுடைய நேரம் நீட்டிப்பு பத்தி பேசியிருந்தோம் இல்லையா. சரி, பட்டனா பொட்டானிக்கல் பூங்கா, பிறகு தித்திவாங்சா அங்க இருக்கக்கூடிய பூங்கா, கப்போங் மெட்ரோபாலிட்டன் பூங்கா, பெருமைசூரி லேக் பூங்கா, புக்கெட் ஜாலில் பூங்கா, மஞ்சளாரா பூங்கா அப்படின்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட 10 பொது பூங்காக்களுடைய நேரம் வந்து நீட்டிக்கப்பட்டிருக்கின்றது. பொதுவாகவே என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம நடக்கும் போது அதிலும் குறிப்பா இயற்கையை பார்த்து நடக்கும் போது ஒரு 20-30 நிமிடங்கள் நடந்தீங்க அப்படின்னா ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழல் நமக்குள்ளே அது உருவாகும், மன உளைச்சலை ரொம்ப குறைக்கக்கூடிய ஒரு சூழலை அது அதிகமாக ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் ஒரு நாளைக்கே வந்து நம்ம 10,000 அடிகள் நடக்கணும் அப்படின்ற வரைக்கும் சொல்றாங்க. இப்ப நிறைய பேருக்கு இந்த தூக்கம் சார்ந்த சில பிரச்சனைகள் எதிர்நோக்கிறதுனால இதுக்கு ஒரு நல்ல தீர்வு இந்த மாதிரி பூங்காக்கள்ல இயற்கையோடு சார்ந்து நேரத்தை செலவு பண்றது நடக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. அதனால வாய்ப்பு இருந்தால் அந்த மாதிரி வாரியிறுதி நாட்கள் கிடைக்கும் போது, நமக்கு நேரம் இருக்கும் போது அது இந்த மாதிரி நடந்து பூங்காக்கள் இந்த மாதிரி ஆரோக்கியமான நடவடிக்கைகள் இன்னும் கூடுதலாக நம்ம பயன்படுத்திக்கலாங்க. லூசியா லிம்னா பாடல் வருது, கேட்கலாம்.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
2: இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.

சீனிவாஸ் பாடிய பாடலை நம்ம கேட்டோங்க. தொடர்ந்து இளமை உல்லாசத்தில் இணைந்திருப்பதற்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கு 12-15 தொடக்கம் உங்களுக்காக கதைப்போமா நிகழ்ச்சி காட்டிருக்கு. இன்றைக்கு ஆசிரியர்கள் தின சிறப்பு கதைப்போமா அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கு வரக்கூடியவங்க ஆசிரியர் தான், ஆனால் அவங்க வந்து கலை ஆசிரியராக இருக்காங்க. கலைகளை நிறைய மாணவர்களுக்கு போதிக்கிறாங்க, குறிப்பாக அந்த ஓவியம் சார்ந்து வரையிறது இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து அவங்க செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. சரி வாங்க, இன்றைக்கு உங்களை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்க போகிறோம். எப்படி இந்த துறைக்கு வந்தீங்க, ஆசிரியராக எப்படி உணர்றீங்க, எவ்வளோ சந்தோஷப்படுறீங்க அப்படின்ற பல கதைகள் இன்றைக்கு நம்ம பேச போகிறோம். ஆமாம், எனக்கு கதை இப்போமால பேசி தான் ஆகணும். இன்றைக்கும் பூக்களோடு வர தேர காத்துட்ருக்காங்க நம்முடைய ஆசிரியர். சரி, அடுத்து உங்களுக்காக மிருதுளா வாரியர் ஸ்ரீகாந்த் ஹரிஹரன் பாடிய பாடல் வருது, கேட்கலாம்.

0: இது நம் ஊர் கலைஞர்களின் களம்.
1: சினிமா பாடல்கள் நம் கலைஞர்கள் பாட நீங்க கேட்க போறீங்க. தனித்திறமைகளை அடையாளம் காண போறோம். நீங்களும் கலந்துக்கலாம்.
0: ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 12:15 தொடக்கம். உங்களுக்காக தாளம்.
2: வீடு கொஞ்சம் சின்ன வீடுதான், இடைஞ்சலா இருக்கு அப்பா அம்மாவுக்கு. நல்லா கொஞ்சம் பெரிய வீடாதான் பாத்து போயா. நல்லா வேலைக்கு போறீங்கல்ல?
3: குடிசீக்கிரம் போலான்னு இருக்க, போயிட்டு கூப்பிடுறேன்.
2: அம்மாடியோ, ஏயா இவ்ளோ பெரிய வீடு யாருக்கு காட்டிக்கணும்னு வாங்குறீங்க? நல்லா சிக்கனமா வாழ கத்துக்கோங்க இந்த காலகட்டத்துல, புரியுதா?
3: சின்ன வீடுதான் பிரச்சனை நீங்க போல இருக்கு, இப்ப பெரிய வீடுமா?
2: ஐயா தம்பி
3: சொல்லுங்க,
2: இன்னும் இப்படி மெலிஞ்சு போயிருக்கீங்க, வீட்டுல சோறு போடாத மாதிரி. நல்லா சாப்பிட்டு உடம்ப தேத்துங்க.
3: சரியா,
2: போயிட்டு வரேன்.
3: சில மாதங்களுக்கு பிறகு.
2: என்னயா இப்படி தொடிச்சு போயிட்டீங்க? சாப்பாடு நல்லா முழுக்க சாப்பிடுறீங்க போல இருக்கு. கொஞ்சம் அளவா சாப்பிடணும்யா, ஆரோக்கியம்லாம் ரொம்ப முக்கியம். இந்தா என் வீட்டுக்காரர பாரு, இந்த வயசுலயும் எப்படி இருக்காருன்னு.
3: எல்லாம் என் நேரம் தான்.
2: என்னயா?
3: இல்ல சாப்பாடு குறைச்சிக்கிறேன்னு சொன்னேன். இப்படி எல்லாத்துக்குமே குறை சொல்லிட்டு இருந்தா எப்படிங்க?
2: அவங்க அவங்க வாழ்க்கைய அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிறப்பா வாழலாமே.
3: இப்படிக்கு
2: மின்னல் எஃப்எம்.

0: பாடிய பாடலை நம்ம கேட்டோங்க. இன்னும் மலையாள பாடல்கள் இரண்டு பாடல்கள் இருக்கு. 11 மணிக்கு பிறகு செய்திகளுக்கு பிறகு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்காக நீங்க பிடித்த பாடலை கேட்கலாங்க. ஆமா, 11 மணிக்கு மேல நீங்க தாராளமா அழைத்து பாடல்களை விரும்பி கேட்கலாம். 12 மணிக்கு மேல இன்றைக்கு கதை போமா நிகழ்ச்சியும் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. உங்கள் பொழுதை 24 மணி நேரமும் நாங்கள் கூடவே வந்துகிட்டு இருக்கோம். உங்கள் பொழுதை இன்னும் சுவாரஸ்யப்படுத்திக்கிட்டு இருக்கோம். நேற்றைய தினம் அனைத்துலக அந்த குடும்ப நாள் வந்து அனுசரிக்கப்பட்டிருந்தது. நேற்று வணக்கம் இல்ல அது குறித்து நம்ம பேசியிருந்தோம். பொதுவாகவே குடும்பத்தோட நம்ம நேரத்தை செலவழிக்கிறது அப்படின்றது அதை அதிகப்படுத்தணும். இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாம் பரபரப்பா செயல்பட்டு இருக்கோம் இல்லையா. உட்கார்ந்து அமர்ந்து இந்த சாப்பிடக்கூடிய நேரத்தையாவது நம்ம ஒவ்வொரு நாளைக்கும் அது கடைபிடிக்கணும். ஒரு நாள் வார நாட்கள் முடியலனா இந்த மாதிரி வார இறுதி நாட்கள்ல அதை பயன்படுத்திக்கணும். அமர்ந்து பேசிக்கிட்டே சாப்பிடும் போது குறிப்பா நம்ம குடும்ப உறவுகளோட இன்னும் மனம் விட்டு பேசக்கூடிய வாய்ப்பாக அந்த தருணமே ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால கொஞ்சம் பாத்துக்கோங்க. ஆல்தோஸ் அலியாஸ் விபி மாத்தோ பாடிய பாடல் வருது கேக்கலாம்.
1: என் அம்மா

0: கதை எழுதுறது ஒரு பெரிய கலைங்க. நமக்கு நிகழ்ந்த, நாம் கண்ட, நாம் கேட்ட எல்லாமும் கதையாகும். அந்த மாதிரி கதைகள் எதுவும் கைவசம் இருக்கா? கைவசம் இருக்கா? நீங்க வேற நம்ம கைக்கு வசமாவதே கதை தான் அப்படின்றீங்களா? உங்கள் பெருங்கதைய ஆறு பக்கங்களுக்குள் சுருக்கி சிறுகதையாக்குங்க. storybox.minnal@gmail.com தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க. உங்கள் எழுத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் குரல் கொடுக்க நாங்க இருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்களேன், இன்றைய சிறுகதையை எழுதியவர் அப்படின்னு உங்க பேர் வரும்போது, ஏய் இது ஏன் கதைப்பா? அதுக்குதான் தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க.
1: ஹாய், வணக்கம். நான் உங்கள் வயலின் இசைக்கலைஞர் எஸ் வி ஹரிஷ்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 11 மணி உலக செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். இஸ்ரேல் லெபனானுக்கு இடையிலான போர் நிறுத்தம் 45 நாட்களுக்கு நீட்டிக்கப்படும் என அமெரிக்கா அறிவித்துள்ளது. இருதரப்பினருக்கும் இடையிலான கலந்துரையாடல் பொருள் பொதிந்தவை என வாஷிங்டன் கோடி காட்டியுள்ளதைத் தொடர்ந்து இந்த அறிவிப்பு வெளிவந்துள்ளது. கடந்த மாதம் 16ஆம் நாள் அறிவிக்கப்பட்ட போர் நிறுத்தத்தில் முன்னேற்றம் உள்ளதையடுத்து அது நீட்டிக்கப்படுவதாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சின் ஊடக தொடர்பாளர் டாமி பிகாட் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் முயற்சியில் போர் நிறுத்தம் செயல்படுத்தப்பட்ட போதும் லெபனான் மீது இஸ்ரேல் தொடர் தாக்குதல்களை நடத்தி வந்துள்ளது. போலந்திற்கு 4000க்கும் மேற்பட்ட அமெரிக்க படைகளை தற்காலிகமாக அனுப்பும் திட்டத்தை பென்டகன் கைவிட்டது. படை குறைப்பு தொடர்பிலான விதிமுறைகளை அமெரிக்க ஐரோப்பிய கட்டளை தளபதி பெற்றுள்ளார் என அந்நாட்டு ராணுவ இடைக்கால தலைமை தளபதி கிறிஸ்தபர் லெனிவி வெள்ளிக்கிழமை நடைபெற்ற நாடாளுமன்ற கூட்டத்தில் தெரிவித்தார். இதன் தொடர்பில் தீவிர கலந்துரையாடல் உட்பட கண்காணிப்பும் நடைபெற்று வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். படையை அனுப்பும் திட்டத்தை ரத்து செய்வதற்கான உத்தரவு அமெரிக்க தற்காப்பு அமைச்சர் பீட் ஹெங்செத் அலுவலகத்திலிருந்து கிடைத்ததாக லெவனி தெரிவித்தார். இதுகுறித்து எந்தவொரு அதிகாரப்படியான அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை என்றார் அவர். ஸ்டாபாக் அமெரிக்காவில் உள்ள தமது ஊழியர்களுள் 3 விழுக்காட்டினரை, அதாவது 300 தொழிலாளர்களை பணிநீக்கம் செய்ய முடிவு செய்துள்ளது. நிறுவனத்தை மீண்டும் லாபம் ஈட்டும் வளர்ச்சிக் கோட்டில் நிலைநிறுத்தும் முயற்சியாக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக ஸ்டாபாக்ஸ் அறிக்கை வெளியிட்டுள்ளது. நெருக்கடிகளை குறைத்து செலவுகளை தணித்து நிறுவனத்தின் செயல்பாட்டு கவனத்தை வலுப்படுத்துவதற்காக நிறுவன தலைவர்கள் இந்த முக்கிய முடிவை எட்டியுள்ளனர். ஹந்தா தொற்று பரவல் தொடர்புடைய எம்வி ஹாண்டியூஸ் சொகுசு கப்பலில் பயணித்த 38 பிலிப்பீன்ஸ் பணியாளர்களில் 21 பேர் தற்போது ஆம்ஸ்டர்டாமில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். இதனை அந்நாட்டு புலம்பெயர் தொழிலாளர் துறை DMWவின் செயலாளர் ஹன்ஸ் லியோ கடாக் உறுதிப்படுத்தினார். பாதிக்கப்பட்டவர்களை தூதரகம் தீவிரமாக கண்காணிப்பதாக அவர் கூறினார். DMW உட்பட சுகாதார அமைச்சர், வெளியுறவு அமைச்சர் ஆகியவற்றின் மூத்த அதிகாரிகள் உட்பட மணிலாவில் உள்ள ஒருங்கிணைப்பு குழுக்கள் அனைவரும் நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக ஹன்ஸ் சுட்டிக்காட்டினார். பெருவில் கடந்த மாதம் நடைபெற்ற அதிபர் தேர்தலின் அதிகாரப்படியான முடிவுகளை தேர்தல் ஆணையம் வெள்ளிக்கிழமை அறிவித்தது. பழமைவாத வேட்பாளர் கெய்கோ ஃபுஜிமோரிக்கும் இடதுசாரி வேட்பாளர் ரொபேர்டோ சான்செஸுக்கும் இடையே 2ஆம் சுற்று தேர்தல் நடைபெறுவதை இந்த முடிவுகள் உறுதிப்படுத்தியுள்ளன. அனைத்து வாக்குகளும் மிதமான அளவில் எண்ணப்பட்டதைத் தொடர்ந்து அவ்விரு அதிபர் வேட்பாளர்களும் அடுத்த மாதம் 7ஆம் நாள் June 2ஆம் சுற்று தேர்தலை எதிர்கொள்வார்கள். ஃபுஜிமோரி 17 விழுக்காட்டு வாக்குகளுடன் முன்னிலையில் உள்ளார். அவர் மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் தண்டனை வழங்கப்பட்ட முன்னாள் அதிபர் அல்பர்டோ ஃபுஜிமோரியின் மகள் ஆவார். பழமைவாத கட்சியைச் சேர்ந்த ஃபுஜிமோரி 4வது முறையாக அதிபர் பதவிக்கு போட்டியிடுகிறார். சுவிட்சர்லாந்தில் ஆப்பிரிக்க பன்றிக் காய்ச்சல் பரவும் ஆபத்து அதிகம் உள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பாவின் சில பகுதிகளில் காட்டு பன்றிகள் அதிகம் இந்த பரவலுக்கு இலக்காகியுள்ளது கண்டறியப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட கூட்டரசுகளிலிருந்து காட்டு பன்றிகளை சுவிட்சர்லாந்துக்குள் கொண்டு செல்வதை தவிர்க்கும்படி செயலாக்க தரப்பினர் சுற்றுப்பயணிகளை வலியுறுத்தியுள்ளனர். ஏப்ரலில் இத்தாலியில் இந்த தொற்று கண்டறியப்பட்டதைத் தொடர்ந்து அந்நாட்டில் இந்த எச்சரிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. விளையாட்டு கார்பந்து. வட அமெரிக்காவில் நடைபெறும் உலகக்கிண கார்பந்து போட்டியில் பங்கேற்பதற்காக கார்பந்து நட்சத்திரங்கள் லியோனல் மெஸ்ஸியும் கிறிஸ்டியானோ ரொனால்டோவும் தயாராகின்றனர். 2022 அர்ஜென்டினா கிண்ணத்தை தட்டிச் சென்றதோடு இத்துறையில் மெஸ்ஸியின் பங்களிப்பு நிறைவடைந்திருக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. எனினும் இறுதியாக ஒருமுறை பங்கேற்பதற்காக இருவரும் ஆயத்தமாகின்றனர். 6 வெவ்வேறு உலகக்கிண போட்டிகளில் விளையாடியுள்ள முதல் கார்பந்து வீரர்களாக அவர்கள் திகழ்கின்றனர். இதனுடன் உலக செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் அனி பாஸ்தினால் ராயப்பன். வணக்கம்.

0: இளமை உல்லாசம்
1: உங்கள் காலை இப்பொழுதும் கூடுதல் உற்சாகப்படுத்திக்கிட்டு இருக்கோங்க. இணைந்திருப்பதற்கு ரொம்ப நன்றி. இந்த பக்கம் மோகன் பேசிட்டு இருக்க. சரி, இப்போ நீங்க அழைக்கலாங்க. அழைச்சு உங்க பிடிச்சவங்களுக்காக நீங்க பிடிச்ச பாடலை கேட்கலாம். சுடிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8.

வகுமஸ்தான் பாடி பாடலை நம்ம கேட்டுங்க. இளமை உல்லாசத்தில் உங்க பிடிச்சவங்களுக்காக நீங்க பிடிச்ச பாடலை கேட்கலாம். இன்ஸ்டாகிராம் பக்கமா வசுமதி என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, அடுத்து வரக்கூடிய பாடல் அவங்களுக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்சவங்களுக்காக நான் கேட்கிறேன். அது அவருக்கும் பிடிக்கும் எனக்கும் பிடிக்கும். நாங்க அதிகமா பயணம் சமயத்துல கேட்போம், ஒருவேளை எங்கயோ பயணத்துல இருக்காங்க போல. சரி, கண்டிப்பா உங்களுக்காக அந்த பாடல் வருதுங்க. நீங்களும் தொடர்ந்து இன்ஸ்டாகிராம் வாயிலாகவும் எங்களுக்கு பதிவு அனுப்பலாம், அதே சமயத்துல அழைத்தும் பேசலாம். 3 2 2 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8

0: தொடர்ந்து பிடிச்சவங்களுக்காக நீங்க பிடிச்ச பாடலை கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அடுத்து தேவி வந்திருக்காங்க, சொல்லுங்க தேவி, யாருக்கெல்லாம் வாழ்த்து சொல்ல போறீங்க?
1: மகனுக்கு வந்து வாழ்த்து சொல்றேன். மகன் பேர் வந்து சுரேந்தர்.
0: ஓ, அவர் ஆசிரியரா?
1: ஆசிரியர்.
0: ஓ, சின்ன வயசுல இருந்து அவர் ஆசிரியர் ஆகணும் கனவா? அப்படி?
1: ஆமா, அவருக்கு ரொம்ப ஆசை, அவருக்கு ஆசிரியர் ஆகணும்னு. சின்ன வயசுல இருந்து ரொம்ப அது இதுன்னு சொல்லி கொடுத்துட்டு இருப்பாரு அவரு. அப்புறம் அவரோட கனவு, அப்புறம் மக்டாப்ல படிச்சு இப்ப ஆசிரியரா இருக்காரு.
0: ஓ, சரி சரி, அவருக்கு நாங்க வாழ்த்து சொன்னதா சொல்லிருங்க.
1: நன்றி மகன்.
0: அவருக்கு என்ன பாட்டு பிடிக்கும்?
1: அவர்
0: பக்கத்துலயா இருக்காரு? அவர்கிட்ட
1: கொடுங்களேன்.
0: என்ன சாரு, அம்மாவை பேச விட்டுட்டு பக்கத்துல இருக்கீங்களா?
2: இல்ல, அவங்க பேசணும்.
0: அப்படியா, உங்களுக்குதான் நாங்க நேரடியா சொல்லணும். ஆசிரியர் தின வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
2: நன்றிங்கண்ணா.
0: சரி சொல்லுங்க, அப்புறம் என்ன பாடல் உங்களுக்கு வேணும்?
2: சரி, விஜய் பாட்டு போட்டுருங்க
0: உங்களுக்காக வருது. எப்படி, ரொம்ப கண்டிப்பான ஆசிரியரா எப்படி நீங்க?
2: வகுப்புல வந்து நான் கொஞ்சம் கண்டிப்பா தான் இருப்பேன். ஆனா மாணவர்கள் மேலே ரொம்ப அதிகமான, ஒரு 3 ஆண்டுகளா வந்து நான் வகுப்பு ஆசிரியரா இருக்கிறேன். 1ஆம் ஆண்டுல இருந்து இப்ப 3ஆம் ஆண்டு வரைக்கும்
0: எல்லா மாணவர்களும்
2: எனக்கு
0: ரொம்ப பிடிக்கும். அடுத்து அந்த பாடல் வருது, கேட்டுருவோம்.
2: ரொம்ப நன்றிங்க.

0: உங்களுக்காக பிடிச்ச பாடல நீங்க தாராளமா கேட்கலாங்க. மோகன் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, அடுத்த நேரம் சந்திக்கலாம்.
1: நான் லிஷாலினி பின்னங்கிலிருந்து பேசுறேன். இன்னைக்கு வந்து என்னோட தம்பி வைஃப்க்கு வந்துட்டு பிறந்த நாள்.
0: ஓ,
1: அவங்க பேர் வந்து வரதலட்சுமி. ஆனா வீட்டுல எல்லாமே பிரியான்னு கூப்பிடுவாங்க.
0: ஓ, வரதலட்சுமி வீட்டுல பிரியான்னு கூப்பிடுவாங்க.
1: ஆமா, வீட்டுல பிரியான் தான் கூப்பிடுவாங்க. அவங்க எங்க கூட பிறக்கலனாலும் அவங்க எங்களுக்கு எப்பவுமே ஒரு தங்கச்சி மாதிரி தான் இருக்காங்க. அவங்க கூட இருந்துட்டாங்க. அவங்களுக்காக மியூசியம் இருக்கு டூர்லயே.

0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் FM-இல் பாபாஸ் அண்ட் யூ
1: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
2: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.

0: பிடிச்சவங்களுக்காக நீங்க பிடிச்ச பாடல கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அடுத்து நேர் காத்துட்டு இருக்காங்க.
1: வணக்கம் மோகன், ராஜலட்சுமி நினைக்கிறேன்.
0: ராஜலட்சுமி, என்ன பாடல் வேணும்
1: எனக்கு? அவள் உலக அழகிய பாடல் வேணும்.
0: உங்களுக்காகவே அந்த பாட்டு கண்டிப்பா கொடுக்குறாங்க. அப்புறம் எங்க வெளியெல்லாம் போலையா?
1: இன்று எனக்கு தேர்வு இருந்துச்சு, அதை முடிச்சிட்டு படம் பாக்கிறதுக்கு நியூ சென்ட்ரல் வந்திருக்கேன்.
0: அப்ப தேர்வு எல்லாம் முடிச்சிட்டு படம் பாக்க போறீங்க?
1: ஆமா.
0: நண்பர்களோடயா?
1: ஆமா.
0: சரி சரி சரி, ரொம்ப யோசிக்கிறீங்க.
1: என்னுடைய பள்ளியில வேலை செய்யற அனைத்து ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர் நாள் வாழ்த்துக்கள்.
0: ஓ, ஆசிரியரா நீங்க?
1: ஆமா.
0: சரி, தன வாழ்த்துக்கள் உங்களுக்கும்.
1: நன்றி.
0: சரி, உங்களுக்காகவும் எல்லா ஆசிரியர்களுக்காகவும் அடுத்து பாடல் வருது, கேக்கலாம்.
1: கேக்கலாம், நன்றி.

0: இளமை உல்லாசத்தில் பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடலை தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அடுத்து ராமன் சொல்லுங்க, ராமன் என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு வந்து கண்ணை காட்டு போதும், தி இமானி இசையில் வந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இசை வரிகள் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். நேரம் வந்து காடியில வந்து நான் நிப்பாட்டிட்டேன், காடியில அந்த பயணிக்கும் போது அந்த பாடலோட இசை கேட்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும்.
0: பேசுறதுக்காக இப்ப காடி நிறுத்தி வச்சிருக்கீங்க?
1: ஆமா கண்டிப்பா.
0: சரி, பேசிட்டோட வாகனத்தை எடுத்துருவீங்க அப்படியா? உங்களுக்காகவே அடுத்து வருது அந்த பாட்டு, சரியா?
1: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றிங்க மோகன். திரும்பால இருந்து இப்ப லுக்கூட் போய்கிட்டு இருக்கேன்.
0: ஓ, எங்க மழையா இருக்கா அப்படி இருந்துடலாம்?
1: மழை இருட்டா இருக்கு, ஆனா மழை இன்னும்
0: வரல.
1: பனி பனி மாதிரி தூறல் போடுது.
0: சரி சரி, பார்த்து போங்க சார். பாடல் வருது கேக்கலாம்.
1: நன்றிங்க மோகன், நன்றி.

0: தே மதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்
1: அமுதே தமிழே.
0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்ப தேன் வந்து பாயட்டும்.

0: வெளிய போறோம் வெளிய போறோம்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க, இன்னும் போகலையா? நேரம் ஒதுக்கி போயிட்டு வாங்குங்க. இது உங்கள் மின்னல் எஃப்எம்.
1: மின்னல் எஃப்எம், இளமை, புதுமை, இனிமை.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இடம்பெறுவது இஸ்லாமிய விருட்சம். வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது சித்திக் பாக்கவி.
3: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி கஃபா, வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் وعلى آله وصحبه وسلم الله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإنك لعلى خلق عظيم وقال نبينا محمد المصطفى رسول الله صلى الله عليه وسلم إنما بعثت لأتمم مكارم الأخلاق. அன்பான மின்னல் எஃப்எம் நேயர்களே, அடிப்படையிலே அல்லாஹ் ஒருவன் மட்டுமே பரிசுத்தமானவன் என்று இஸ்லாம் எடுத்துரைக்கிறது. உலகிலே தூய்மையானவையாக பரிசுத்தமானவையாக அறியப்படுகிற விஷயங்களாக இருந்தாலும், இடங்களாகவே இருந்தாலும், காலங்களாகவே இருந்தாலும், மனிதர்களாக இருந்தாலும், பரிசுத்தமானவை என்று அழைக்கப்படுவது எல்லாமே அல்லாஹுவோடு தொடர்பில் உள்ளவைகளாகும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பரிசுத்தம் என்று அடையாளப்படுத்தியவைகளும் ஆகும். அந்த வகையிலேதான் குர்ஆனை பரிசுத்த வேதம் என்று இஸ்லாம் சொல்லித் தருகிறது. ஏனென்று சொன்னால் அது கலாமுல்லாஹ், அல்லாஹுனுடைய பேச்சு. நபிமார்கள் என்பவர்கள் மனிதர்களிலே குணங்களால் பூரணமானவர்கள், பரிசுத்தமானவர்களும் ஆவார்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் ரசூலுல்லாஹ், அல்லாஹுனுடைய தூதை சுமப்பவர்கள். இதுபோலதான் காபாவும், அது காபத்துல்லாஹ். இப்படியான பல்வேறு செய்திகளை நம்மவர்களுக்கு அல் குர்ஆனுடைய துணை கொண்டு சான்று பகர முடியும். பரிசுத்தம், தூய்மை, ஒழுக்கம் என்பது எல்லாமே அடிப்படையில் எந்தெந்த இடங்களை கோடிட்டு காட்டியிருக்கிறானோ அவை அனைத்துமே எடுத்து நடக்கப்பட வேண்டியவை. ஆக அன்பான மின்னலஃபம் நேயர்களே, வாலிபர்களே, அல்லாஹு ஹக்கு சுபஹானஹு வ தஆலா நம்மை எத்தனையோ படைப்புகளிலிருந்தும், மிருக இனங்களில் இல்லாமல் உயர்ந்த உன்னதமான படைப்பாகிய ஒழுக்கத்தை விளங்கி நடந்து கொள்ளக்கூடிய மனித படைப்பிலே நம்மை படைத்திருக்கிறான். மிருக இனம் ஒழுக்கம் இல்லாத செயல்களை அறியாமல் செய்யலாம், அது வேறு. ஆனால் மனித இனம் எல்லாவற்றையும் பகுத்தறிவோடு விளங்கி கொள்ளக்கூடிய ஆற்றலை பெற்ற, குறிப்பாக ஒழுக்கத்தோடு வாழ வேண்டும், ஒழுக்கத்தை பேண வேண்டும், அடுத்தவர்களிடமும் குறிப்பாக நம் பிள்ளைகளோடும் ஒழுக்கத்தை போதிக்க வேண்டும், போதிக்கப்படக்கூடிய ஒழுக்கத்தை எடுத்து நடத்த வேண்டும் என்ற தகுதியானவன்தான் இந்த மனித இனம். மனிதன் தனிப்பட்ட முறையில் எத்தனையோ வகையான சிறப்புக்கு சொந்தமானவனாக இருந்தாலும், குறிப்பாக கல்வியை கொண்டோ பெரும் பட்டதாரியாக இருக்கிறார், இன்னும் என்னென்ன மேற்படிப்புகள் இருக்கிறதோ அத்துணையும் அவர் படித்திருக்கிறார். அதுபோல செல்வத்தை கொண்டு பெரும் வசதி படைத்தவராக இருக்கிறார், அந்த செல்வத்தை கொண்டு பெரும் வியாபாரத்திற்கு சொந்தக்காரராகவும் இருக்கிறார். எதை கொண்டாலும் எங்கு என்ன தகுதியானவராக இருந்தாலும் ஒழுக்கம் இல்லை என்று சொன்னால் அவருக்கு அவப்பெயரையும் கண்ணியத்தையும் குறைக்குமே தவிர அவனுடைய கண்ணியத்தை மேம்படுத்தாது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். குறிப்பாக ஒழுக்கம் என்பது ஏதோ ஒரு வகையை சார்ந்தது மட்டுமல்ல, மனித வாழ்க்கையிலே எல்லா நிலைகளுக்குமே பொருந்தும். கொள்கை கோட்பாடுகளிலே என்ன ஒழுக்கம் இருக்க வேண்டும், நம்முடைய சிந்தனைகளிலே என்ன ஒழுக்கம் இருக்க வேண்டும், நம்முடைய கலாச்சாரம், பழக்க வழக்கம், அதில் என்ன ஒழுக்கம் இருக்க வேண்டும், நம்முடைய குணங்கள், அஹ்லாக்குகளிலே என்ன ஒழுக்கம் இருக்க வேண்டும், சக மனிதர்களோடு நம்முடைய பழக்க வழக்கங்களில் என்ன ஒழுக்கம் இருக்க வேண்டும், பொது வழிகளிலே என்ன ஒழுக்கம் இருக்க வேண்டும், அந்நிய ஆண்கள் அந்நிய பெண்களை பார்க்கும்போது என்ன ஒழுக்கம் இருக்க வேண்டும், அந்நிய பெண்கள் அந்நிய ஆண்களை பார்க்கும் பொழுது என்ன ஒழுக்கம் இருக்க வேண்டும், கலாச்சார சீரழிவுகளை பார்க்கும்போது என்ன ஒழுக்கம் இருக்க வேண்டும், குடும்பத்துக்கு மத்தியிலே பொதுவாக பேச்சிலே உடையிலே நடையிலே என்ன ஒழுக்கம் இருக்க வேண்டும், நம்முடைய அரசியலாகட்டும், பொருளாதாரமாகட்டும், இபாதத்துகள், வணக்க வழிபாடுகளான முறைகளாகட்டும், எல்லாவற்றிற்குமே அழகான ஒழுக்கத்தை இந்த மார்க்கம் நம்மவர்களுக்கு சொல்லித்தருகிறது. அறிஞர்கள் கூட நமக்கு சொல்லுவார்கள், ஒழுக்கம் சொல்லித்தரப்படாத என்ற ஒரு நிலை என்பதே கிடையாது. ஆகவேதான் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆரம்பத்திலிருந்தே ஒழுக்கத்தை கற்றுத்தர வேண்டும். சிறு பிராயத்திலே விட்டுவிட்டு வாலிபர்களாக ஆனபோது பெரியவனிடத்தில் எப்படி நாம் ஒழுக்கத்தை எடுத்துச் சொல்வது என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விடக்கூடாது. வாலிபர்களாக இருந்தாலும் ஒழுக்கத்தை போதிப்பதில் தவறில்லை. ஏனென்று சொன்னால், எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய காலகட்டத்தில் பெரும்பாலானவர்கள் வாலிபர்களாகத்தான் இருந்தார்கள். வாலிபர்களைத்தானே நல்வழிப்படுத்தினார்கள். பிள்ளைகளுக்கு நல்லொழுக்கத்தை கற்றுக் கொடுக்கும் பொழுதுதான் நல்ல பண்புகளோடு வளர்கிறார்கள். நம்மிடத்திலும் சக இடங்களிலும் சக மனிதர்களிடத்திலும் நல்லொழுக்கத்தோடு நடந்து கொள்வதோடு நன்மையையும் செய்கிறார்கள் என்பதையெல்லாம் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். காலத்தினுடைய சூழலும் கூட ஒழுக்கக்கேடான விஷயங்களுக்குத்தான் பெருமையை போல காட்சியளிக்கிறது. பண்டைய காலத்திலே அறிவியல் வளர்ச்சி குறைந்த நிலையில் ஒழுக்கக்கேடு என்பது குறைவாகத்தான் இருந்தது. இன்றைய காலம் அறிவியல் வளர்ச்சியடைந்த காலகட்டம் என்று சொல்கிறார்கள். ஒழுக்கக்கேடை கேவலம் என நினைப்பதை மறந்து போகிறோம். இந்த உலகமும் இந்த உலகத்திலே உண்டான மனிதர்களும் நமக்கு இஸ்லாம் காட்டி தந்த வழிமுறைப்படி எந்த நாட்டையும் பார்த்தோ எந்த ஒரு சமூகத்தையும் பார்த்தோ மாறியதும் இல்லை, மாற்றியதும் இல்லை. இஸ்லாமிய கொள்கையை பார்த்துதான் பல சமூகங்கள் மாறியது மாற்றியது என்பதுதான்

0: அன்பான மின்னல் எஃப்எம் நேயர்களே, நபிபெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய உத்தரவின் பேரிலே ஏகத்துவத்தை எடுத்துச் சொல்ல போன எத்துணையோ சஹாபாக்கள் அங்கு நடைபெற்று வந்த ஒழுக்கக்கேடை ஒழித்து நல்வழிப்படுத்தி அத்துணை சமூகத்தையுமே மேம்படுத்தினார்கள். ஏனென்று சொன்னால், ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மார்க்கத்தை எடுத்துச் சொன்னதை விட அஹ்லாக்கை நற்பண்புகளை தான் எடுத்து ஏவினார்கள் எம்பெருமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். அந்த அளவுக்கு தகுதியானவர்களாக எம்பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் இருந்தார்கள். ஆதலினால் தான் அல்லாஹும் கூட எம்பெருமானார் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பாராட்டி இப்படியும் சொன்னான், நபியே, நீங்கள் மிகவும் பிரமாண்டமான ஒழுக்கத்தின் மீது இருக்கிறீர்கள், பிரமாண்டமான கண்ணியத்தின் மீது, நல்ல குணத்தின் மீது இருக்கிறீர்கள் என்பதாக எம்பெருமானார் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றி அல்லாஹ் பெருமை பாராட்டி திருக்குர்ஆனிலே சொல்லித்தந்தான் அவர்களுடைய ஒழுக்கத்தை. அதுபோல எம்பெருமானார் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் கூட சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும் அனைத்து சஹாபாக்களையும் சொல்லி திருத்தினார்கள், எடுத்து சொன்னார்கள். குறிப்பாக இன்றைய இளைய தலைமுறைகள் இரவு நேர விழிப்பை தேவையில்லாது கை தொலைபேசிகளிலும் ஊர் சுற்றுவதிலுமே பயன்படுத்துகிறார்கள். அதற்காக வேண்டி இரவு நேர வேலைக்கு செல்பவர்களை பற்றி நாம் சொல்லவில்லை. மாறாக தேவையில்லாது ஊர் சுற்றுபவர்கள், வீணான நேரங்களை கழிப்பவர்களை பற்றித்தான் நாம் ஞாபகப்படுத்துகிறோம். அல்லாஹுவும் கூட இரவு நேரத்தை அமைதிக்காக, உறங்குவதற்காகவும், பகல் நேரத்திலே பயன்படுத்திக் கொள்வதற்காகவும் படைத்திருக்கிறேன் என்பதாக நம்மவர்களுக்கு சொல்லித் தருகிறான். ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய சமூகத்திற்கு ஒருவர் வந்தார். வாலிபர் தான். அவர் நல்ல முடியை நீட்டி வளர்த்து வைத்திருந்தார். எதுவரை? முதுகந்தனுடைய அடிப்பாக முறை நீட்டி வளர்த்து வைத்திருந்தார். அந்த சஹாபியை ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கண்டார்கள். ஆனால் அவருக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய உபதேசத்தை பொதுவாக சொன்னார்கள். அவரை குறிப்பிட்டு சொல்லாமல் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் முடியை நீட்டி வளர்த்து வைத்துக் கொள்ளக்கூடியவர்கள், அதை கத்தரித்துக் கொள்ளலாமே என்பதாக பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அங்கே ஒரு ஒழுக்கத்தை எடுத்துச் சொன்னார்கள். அவர் மெதுவாக நழுவிச் சென்று அழகான முறையில் தலைமுடியை நீட்டி வைத்திருந்ததை காது வரை கத்தரித்து வந்தார் என்பதை நம்மளுக்கு வரலாறு சொல்லி காட்டுகிறது. அதுபோல இன்னொருவர் அவருடைய உடையிலே சிகப்பு சட்டை அணிந்து வந்திருந்தார். முழுவதும் சிகப்பாக இருந்ததன் காரணமாக எம்பெருமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவருக்கு சொன்னார்கள், இதை நீங்கள் அணியாமல் பெண்கள் அணிந்திருந்தால் நன்றாக இருந்திருக்குமே என்று சொன்னார்கள். அதை கேட்டுவிட்டு அவர் மெதுவாக நழுவிச் சென்று அந்த சட்டையை அப்படியே, அந்த உடையை தூக்கி போட்டுவிட்டு வேறொரு உடையை அணிந்து வந்தார். அதை பார்த்த மற்ற சஹாபாக்கள் கூட அவரிடத்திலே கேட்டார்களாம், ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உங்களுக்கு தானே நல்லா இல்லை என்று சொன்னாங்க, நீங்க அடுத்தவங்கள்ட்ட கொடுத்திருக்கலாமே என்று சொல்லும் பொழுது எம்பெருமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எந்த ஒழுக்கத்தை கற்பித்தார்களோ அதுதான் எனக்கு வாழ்க்கை என்று சொன்னார்கள். அதுபோல இன்னொரு சஹாபியும் கூட தலைமுடி வைத்திருந்து அவர் தலையை முறையாக பேணி பாதுகாக்காமல் முடியை சீவாமல் வந்திருந்தார். அதை பார்த்த எம்பெருமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், தலைமுடியை சீவுவதற்கு கூடவா உங்களுக்கு சீப்பு கிடைக்கவில்லை என்பதாக அன்னவர்கள் சொன்ன பொழுது அவர் கேட்டுவிட்டு உடனே சென்று தலைமுடியை சீவி அழகுபடுத்தி வந்திருந்தார் என்பது நம்மவர்களுக்கு எம்பெருமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் ஒழுக்கத்தை கற்பித்தது ஞாபகத்தில் கொண்டு வருகிறோம். அதுபோல ஹாலிது பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் 3000 சஹாபாக்களோடு ரோம் தேசத்திற்கு சென்று யுத்தம் புரிந்தார்கள். அங்கே எதிரிலே நின்ற எதிரிகள் 100,000 பேர். அந்த 100,000 பேரிலே எதிர்த்து நிற்கிறார்கள் 3000 பேர்கள். 3000 பேரும் 100,000 பேரை எதிர்கொண்டார்கள். கடைசியிலே காலையிலிருந்து மாலை வரை யுத்தம் நடைபெற்று முடிவுக்கு வருகிறது. 3000 பேரும் வென்றார்கள். 100,000 பேர் தலை தெறிக்க ஓடினார்கள். அந்த படை தளபதி அவருடைய ராஜாவிடத்திலே ஓடி போய் சொன்னார், நாங்கள் தோற்றுவிட்டோம் என்று. அவர் கேட்டார், எப்படி தோற்றீர்கள்? நம்மை விட அதிகமான நபர்களை அவர்கள் வைத்திருந்தார்களா? ஆயுதங்கள் கூட வைத்திருந்தார்களா என்று கேட்கும் பொழுது, நம்மை விட எல்லாவற்றிலுமே அவர்கள் குறைந்தவர்கள் தான். என்னமோ தெரியவில்லை, எப்படி அவர்கள் ஜெயித்து விட்டார்கள் என்று சொல்லும் பொழுது அங்கே கூட இருந்த பெரியவர் ஒருவர் சொன்னார், அவர்கள் எதனால் ஜெயித்தார்கள் என்பது தெரியுமா? நான் சொல்லட்டுமா என்று கேட்டு அவர் சொன்னார், ஹும் கௌமுன் லா யஷ்ரபூனல் ஹம்ர, அவர்கள் மதுபானங்களை அருந்த மாட்டார்கள். அவர்கள் மதுபானத்தை அருந்துவதை ஹலால் என்று கூட கருத மாட்டார்கள். வலா யஸ்னூன், இன்னும் ஜினாவும் செய்ய மாட்டார்கள். ஜினா செய்வதை ஹலால் என்று கூட கருத மாட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு கூட்டம், பெரும் சமூகம் அவர்கள். அந்த தனி மனித ஒழுக்கத்தை அவர்கள் பேணக்கூடியவர்கள். இந்த தனி மனித ஒழுக்கம் எந்த சமுதாயத்தில் இருந்தாலும், என்ன ஆயுதங்கள் எதிரிலே வந்து நின்றாலும், எத்துணை சவால்கள் வந்து நின்றாலும், அத்துணையிலும் வெற்றியோடு வெல்ல முடியும் என்பதை இந்த ஒழுக்கம் கற்பித்தது இந்த சமூகத்திற்கு என்பதை விளங்கி அதனுடைய ஏவல்களை எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் அல்ல அல்லாஹ் நம்முடைய சமுதாய மக்களுக்கும் வாலிப சகோதரர்களுக்கும் ஞாபகத்தில் வைத்து நடப்பதற்குண்டான வழிவகைகளை என்றும் ஏற்படுத்தி தருள்வானாக. ஆமீன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.
1: நேர்களே, இதுவரை அல் அஃபீஸ் உஸ்தாஸ் முகமது சித்திக் பாக்கவி அவர்கள் வழங்கிய இஸ்லாமிய விருட்சம் கேட்டீர்கள்.
2: தயாரிப்பு அப்துல் கனி. #பெருஞ்ஞாரன் ஜாக்கின்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் நண்பகல் 12 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். நாடு முழுவதும் உள்ள பள்ளிகளில் ஆசிரியர்கள் தங்கள் பணிகளை வசதியான சூழலில் மேற்கொள்வதை உறுதி செய்ய ஆசிரியர் அறையை தரம் உயர்த்த 100 மில்லியன் ரிங்கிட்டை கல்வி அமைச்சு ஒதுக்கியுள்ளது. மேலும் அவர்களின் நலத்தை கருத்தில் கொண்டு ஆசிரியர்களின் குடியிருப்பை சீரமைக்க 50 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீடு வழங்கப்படுவதாக கல்வி அமைச்சர் ஃபர்லினா சிடே தெரிவித்துள்ளார். இதனிடையே அறிவாற்றல், ஒழுக்கம், போட்டியாற்றலுக்கு ஏற்ற தயாரான ஒரு தலைமுறையை உருவாக்குவதில் கல்வியாளர்கள் முதன்மை தூண்களாக விளங்குவதாக அமைச்சர்கள் ஆசிரியர் தின வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளனர். இவ்வாண்டு ஜனவரி தொடங்கி நேற்று வரை பொது செயலாக்கப்படை PGA மேற்கொண்ட அதிரடி நடவடிக்கைகளில் 360 கள்ளக்குடியேறிகள் தடுத்து வைக்கப்பட்டனர். கிளந்தான் சுங்கை கோலோ பகுதியில் ஆப் தாரிங் ஒவசான் கிளந்தான் ஆப் டெல்டா கீழ் மேற்கொள்ளப்பட்ட 78 சோதனைகளின் வழி கள்ளக்குடியேறிகளின் ஊடுருவல் வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டதாக PGA தளபதி அமர் ரஜி உசேன் தெரிவித்தார். தீபகற்ப மலேசியாவின் அனைத்து வட மாநிலங்களிலும் பிற்பகல் வரையில் இடியுடன் கூடிய கனமழையும் பலத்த காற்றும் வீசும் என மலேசிய வானிலை ஆய்வுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. பஹாங், ஜோஹோர், சபா ஆகியவற்றையும் இந்த எச்சரிக்கை உள்ளடக்கியுள்ளதாக மேட் மலேசியா தெரிவித்துள்ளது. ஹந்தா நைச்சூரியால் பாதிக்கப்பட்ட MV ஹோண்டியஸ் சொகுசு கப்பல் வரும் திங்கட்கிழமை ரொத்தண்டம் துறைமுகத்தை வந்தடையும் என நெதர்லாந்து அரசாங்கம் கூறியது. அதிலுள்ள பணியாளர்கள் அனைவரும் சுமார் 6 வாரங்களுக்கு தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்படுவர். இக்கப்பலில் 27 பணியாளர்கள் இருந்த நிலையில் அவர்களில் 2 மருத்துவ பணியாளர்கள் என அந்நாட்டின் சுகாதார சமூக நல அமைச்சர் சோஃபி ஹெர்மன்ஸ் குறிப்பிட்டார். கடந்த வாரம் மேற்கொள்ளப்பட்ட சிரிய அரசாங்கத்தின் சீராக்க நடவடிக்கைகளின் தொடர்ச்சியாக மத்திய பொருளக புதிய ஆளுநர் நியமிக்கப்பட்டுள்ளார். நீண்டகால பொருளக பணியாளரும் சிரியா மேம்பாட்டு நிதியகத்தின் முன்னாள் தலைவருமான அப்துல் ஹமீத் ரஸ்லானை சிரிய அதிபர் அமெட் அல் ஷாரா நியமித்துள்ளார். இதுவரை அப்பதவியில் இருந்த அப்துல் கடீர் அல் அஷ்ரியா கனடாவுக்கான தூதராக நியமிக்கப்படுவார் என வெளியுறவு அமைச்சின் அதிகாரியை மேற்கோள் காட்டி தேசிய தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. வணக்கம்.

0: இளமை உல்லாசம்
1: உங்கள் பிற்பகல் பொழுது இன்னும் குதூகலப்படுத்த மலர்ந்தாச்சுங்க. இளமை உல்லாசம், ஆமா, 10 மணி வரைக்கும் நம்ம பேசிட்டு இருந்தோம், இப்போ பேசதான் போறோம். 1 மணி வரைக்கும் இன்றைக்கு கதைப்புமா நிகழ்ச்சி உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. இன்றைக்கு ஆசிரியர் தினம் அப்படின்னால இன்றைக்கு நம்மோடு வரக்கூடிய மற்றும் ஒரு திறமை யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கலை ஆசிரியர் இன்றைக்கு வரப்போறாங்க. ஆர்ட் டீச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்குதான் அவங்க இப்போல இருந்து ரயில் எடுத்து வந்து இன்றைக்கு அவங்களுடைய இந்த கலை ஆர்வம் எப்படி வந்தது, நிறைய மாணவர்கள் இவங்களை வந்து இந்த கலை சார்ந்த விஷயங்களை வந்து படிச்சு கொடுக்குறாங்க. சரி, இன்றைக்கு அவங்க கிட்டதான் நம்ம பேச போறோம். பிற்பகல் 12:15 சிவனேஸ்வரி அவர்களை சந்தித்து பேச போறோம். அதனால மின்னலோடு இணைந்திருங்கள்.

0: நம் நாட்டில் தமிழ் வானொலி நாடகத்தை வழங்குற ஒரே வானொலி நம்ம மின்னல் எஃப்எம் தான். ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மின்னல் எஃப்எம்மின் வானொலி நாடகம்.
1: எங்க அம்மா பாட்டி காலத்துல சமைச்சது மாதிரி இப்ப எல்லாம் யாரும் கருவாட்டு கறி சமைக்கிறதே இல்ல.
2: என்ன அப்படி சொல்லிட்டீங்க? பாபாஸ் மசாலை வரிசையில இப்ப கருவாட்டு கறி மிக்ஸ் வந்திருக்கு. அத சமைச்சு சாப்பிட்டு கருவாட்டு கறி மிக்ஸ வாங்க சொல்லிருக்கா என் தோழி.
1: பாபாஸ் கருவாட்டு கறி மிக்ஸ இப்பவே வாங்கிட்டு வந்துடுறேன்.
3: மல்லி, மிளகாய், சீரகம், மஞ்சள், வெள்ளை மிளகு, கருப்பு மிளகு, லவங்கப்பட்டை, ஜாதிக்காய், இப்படி நல்ல மணமும் சுவையும் கொடுக்கின்ற அனைத்தும் பாபாஸ் கருவாட்டு கறி மிக்ஸில் சேர்க்கப்பட்டுள்ளது.
4: பாபாஸ் கருவாட்டு கறி மிக்ஸ்.
5: ஹாய், வணக்கம். நான் உங்கள் வயலின் இசைக்கலைஞர் எஸ் வி ஹரிஷ்.

கதிப்பம்மா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதைப்பம்மால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

0: கூடுதல் வகுப்பு சொல்லிக் கொடுக்கிற ஆசிரியர் பல தரப்பட்ட ஆசிரியர்கள் நம்ம வாழ்க்கையில கடந்து வந்திருப்போம். ஆனா இந்த கலை ஆசிரியர் அப்படின்றது ரொம்ப வித்தியாசமான ஒரு துறை. இன்னைக்கு உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சோம். அதனால இன்றைக்கு உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் நாங்க ரொம்ப ஆவல காத்துட்டு இருக்கோம். சொந்த ஊர் வந்து இப்போதான்.
1: ஆமா, சொந்த ஊர் இப்போதான். என்ன பை காட் கிரேஸ் இப்போலயே வந்து பிசினஸும் செய்யற மாதிரி, இது இந்த ஆட்டம் நான் சொல்லி கொடுக்கற மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பும் கிடைச்சிருக்குது.
0: கண்டிப்பா. இப்போ கலை ஆசிரியர்ன்றது எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும், கலை ஆசிரியரா? நிறைய கலைகள் இருக்கு இல்லையா, அப்போ நீங்க என்னெல்லாம் படிச்சு கொடுக்குறீங்க?
1: ஓகே, நான் என்னென்ன படிச்சு கொடுக்குறேனாக்கா, வரையறதுக்கு, ஸ்கெட்சிங், அப்புறம் பென்சில் கலரிங். பென்சில் கலரிங் வந்து நம்ம வந்து நார்மல் கலரிங்கும் பண்ணலாம், ஹியூமன் ஃபேஸையும் போர்ட்ரேட்டா நம்ம பண்ணலாம், வாட்டர் கலரிங், அப்புறம் ஆர்கிலிக் பெயிண்ட் அண்ட் மண்டலா ஆர்ட். மண்டலா ஆர்ட் வந்து கொஞ்சம் பெரியவங்களுக்கு அவங்க ஒரு தெரப்பியா யூஸ் பண்றதுக்கு அப்படின்னு. ஆர்டே தெரப்பி தான், இருந்தாலும் மண்டலா ஆர்ட் இன்னொரு தெரப்பி மாதிரி.
0: எப்போதுமே இந்த மாதிரி கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அவங்க பாக்குற உலகமே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். இப்போ நீங்க பாக்குற அந்த உலகம் எப்படிப்பட்டது? ஏன்னா கற்பனையா இருக்கட்டும் இல்ல கலைத்திறனா இருக்கட்டும் ரொம்ப வித்தியாசமா இருக்கும்ல. நீங்க உங்க உலகம் எப்படிப்பட்டது டீச்சர்?
1: இப்போ நான் என்னோட சூழ்நிலைக்கிட்டே தான் சொல்லுவேன் எப்பயுமே, நம்ம ஒரு விஷயத்த வரையும் போது அதுல ஒவ்வொரு லைனும் ஒவ்வொரு ஷேடும் நம்ம பார்க்கும்போது அது நம்ம நார்மலா சாதாரணமா பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியாது, ஓ இதெல்லாம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வரையும் போது அது வந்து இன்னும் டீட்டெயிலா நம்ம தெரிய வரும், ஓ இதெல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ நம்ம ஒவ்வொரு விஷயமும் நம்ம இன்னும் ரொம்ப டீட்டெயிலா பாக்குறதுக்கு வாய்ப்புகள் வரும். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து நான் கத்துக்கிட்டது, நான் கத்து கொடுக்கறதும் என்னன்னாக்கா, ஒவ்வொரு விஷயத்திலயும் கலர்ஸ் வந்து பாக்குறதுக்கு நீல வர்ணமா இருக்கலாம், பட் அதுலயே பல பல நீலங்கள்
0: முதல் பாடல் யோசிச்ச என்ன பாடல் ஒளிபரப்பலாம் அப்படின்னு உங்களுக்கு ரொம்ப சரியான ஒரு பாடலா தான் இருக்கும் அப்படின்னு நம்பி உங்க மாணவர்கள் சார்பா ஒளிபரப்புற கேக்கலாம். இது கதை போமா?

0: Cadê Ipoma? Cadê Ipoma? இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு சிவனேஸ்வரி செல்வராஜ் அவர்கள் வந்திருக்காங்க. ஈப்போலேருந்து வந்திருக்காங்க. இன்றைக்கு ஆசிரியர் தினம் இல்லையா, அதனால வரக்கூடியவர் ஆசிரியா இருந்தா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் அப்படின்னு நினைச்சோம். நான் கலை ஆசிரியர் ஆர்ட் டீச்சர்ஸ் ஈப்போலேருந்து வந்திருக்காங்க. வணக்கம் டீச்சர், எப்படி இருக்கீங்க?
1: வணக்கம், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப ரொம்ப நன்றி இந்த கதைப்பூமா ஷோ கூப்பிட்டு

0: கதை போமா. இன்றைக்கு நம்மோடு சிவனேஸ்வரி செல்வராஜ் அவர்கள் வந்திருக்காங்க, ஈப்போலிருந்து வந்திருக்காங்க. இவங்க வந்து ஒரு கலை ஆசிரியரா இருக்காங்க. அவங்க கிட்ட தான் இன்றைக்கு ஆசிரியர் தின சிறப்பு கதைப்போமா நிகழ்ச்சியில் நம்ம பேசிட்டு இருக்கோம். எப்போதுமே இந்த நிகழ்ச்சிக்கு வரக்கூடியவங்க டீச்சர், நம்ம பூக்கள் சவால் தொடங்கியிருக்கோம் இல்லையா, பூக்கள் வாங்கிட்டு வர சொல்லுவோம். இன்றைக்கு நீங்க என்னென்ன மலர்கள்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க?
1: இன்னைக்கு வந்து ரோஸ் ஃபிளவர், டேசி, அதுக்கப்புறம் வந்து அது ஒவ்வொரு விஷயமும் வந்து சொல்லுவாங்கல்ல, முயற்சி பண்ண வாழ்க்கையும் எப்பயுமே வர்ணமா இருக்கணும்
0: எப்போதுமே வந்து வித்தியாசமா யோசிக்கக்கூடிய திறன் பெற்றவர்களா இருப்பாங்க, அந்த கிரியேட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி திறன் வாய்ந்தவர்கள் குறிப்பா இந்த ரோஜா மலர். ஏன்னா இந்த மலர்கள் அது கொஞ்சம் இன்னும் அதிகமா இருக்கு, அதனால வித்தியாசமான திறமை ரொம்ப அன்பானவங்க நீங்க தான் டீச்சர்.
1: Thank you so much.
0: சரி, சொல்லுங்க.
1: என்ன ஸ்டூடண்ட் கிட்டயும் கேக்கணும்னு நினைக்கிறேன்.
0: நீ கேக்கலாம். ஏனா ஒவ்வொரு பூக்கள் பிடிச்சவங்களுக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான விஷயம் இருக்கு. நீங்க கண்டிப்பா அன்பா, நீங்க எப்படி ரொம்ப அன்பா சொல்லி கொடுப்பீங்களா இல்ல ரொம்ப கண்டிப்பா இருப்பீங்க?
1: கண்டிப்பாவும் இருப்பேன், அன்பாவும் இருப்பேன். ஆனா எனக்கு வந்து அன்பு இருக்குது, எல்லா சூரனும் என்னோட சூரன் தான். ஆனா வந்து சில நேரத்தை கண்டிப்பா இருக்க வேண்டிய கட்டாயம் வந்துச்சுனாக்கா கண்டிப்பா இருந்து ஆகணும், இல்லைன்னா வந்து லேர்ன் பண்ண முடியாது.
0: ஆமா, சில நேரத்துல கொஞ்சம் அப்படியே காட்டிதான் ஆகணும். சரி, இப்போ அந்த கலை ஆசிரியர், அந்த ஆர்ட் டீச்சர் அப்படின்றது ரொம்ப பேருக்கு ரொம்ப புதுசா இருக்கும். நீங்க ஆனா முதல்ல அதற்கான விளக்கம் கொடுத்துருந்தீங்க, அதாவது இப்போ வரைகிறது அதுலயே பல பிரிவுகளா இருக்கு, அதெல்லாமே சொல்லியிருந்தீங்க. ஏன் வந்து இந்த கலை ஆசிரியரா நீங்க இருக்கீங்க? ஏன் இந்த கலையை மாணவர்கள் கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க டீச்சர்?
1: ஓகே, நான் பிரிச்சு சொல்றேன். என்னன்னாக்கா, இந்த கேள்வி என்கிட்ட எல்லாருமே கேட்பாங்க, ஏன் எல்லாத்தையும் இதெல்லாம் விட்டுட்டு இதுக்கு வந்திருக்கீங்க, ஏன் கலையை கத்துக் கொடுக்குறீங்க? இதுல இந்த சில பேருக்கு எக்ஸ்போஷர் இல்லாதவங்க என்ன சொல்லுவாங்க, இதுல இருந்து எப்படி நீங்க சம்பாதிக்க முடியும், இதுல இருந்து என்ன உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்மளே முதல்ல விஷயம் எனக்கு பர்சனலா, நம்மள பார்க்க முடியும் ஒரு கலையில வந்து, நம்மள ஏன் நம்ம யாருன்றது காட்டும். அது ஒரு விஷயம். என்ன பொறுத்த வரைக்கும் பர்சனலா, கலை நீங்க கத்துக்கிட்டீங்கனாக்கா ஒரு நாள் அந்த கலை உங்களை காப்பாத்தோன்றது நிச்சயம். அது என் லைஃப்ல நிறைய நடந்திருக்குது. அண்ட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நான் என்ன சொல்லுவேன்னாக்கா, இது வந்து உங்களோட ஃபோக்கஸை என்ஹான்ஸ் பண்ணும். எப்படி இருந்தாலும் ஃபோக்கஸ் என்ஹான்ஸ் பண்ணும். ஏன்னாக்கா ஒரு நேர் கோடு போடும்போது கூட நீங்க வந்து ஃபோக்கஸ் இல்லைனாக்கா அது நேராக வராது. அந்த ஃபோக்கஸ் கான்ஃபிடென்ட் வரும். கான்ஃபிடென்ட்னா ஐயோ என்னால் வரைய முடியுமா அப்படின்ற கேள்வியிலேருந்து கொஞ்சம் அடுத்த நிலைக்கு போவாங்க. ஏய், நான் வரைய முடியுது அப்படின்னு இன்னும் அடுத்த நிலைக்கு போறாங்க. ஸோ இந்த உங்ககிட்ட நான் காட்டின பிக்சர்ஸ் எல்லாமே ஒரு சான்றிதழ். ஏன்னாக்கா அவங்க ஒரு லைன்லேருந்து தான் ஆரம்பிச்சாங்க. யாருமே வந்து திறமையோட வர கிடையாது, ஒரு லைன்லேருந்து தான் ஆரம்பிச்சாங்க. ஸோ கான்ஃபிடென்ட், கான்சிஸ்டன்ட், விடாமுயற்சியா நம்ம இப்ப நம்ம கிட்ட இருக்கிற ஒரே பெரிய சேலஞ்சே வந்து அதுதான். ஒரு விஷயம் ஐயோ பிடிக்கல முடியல வரல அப்படின்னாக்கா டக்குன்னு விட்டுற கூடாது, வர வரைக்கும் நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம் அப்படின்றது தான் அந்த கான்சிஸ்டன்ஸ். இதெல்லாமே ஒரு பேக்கேஜா வரும்.
0: ஆமா, ஏற்கனவே இது பற்றிய ஒரு விவரம் வழங்கப்பட்டிருந்தது. இப்ப இருக்கக்கூடிய மலேசிய சிறுவர்களா இருக்கட்டும், அல்லது ஒரு இளம் வயதினர்லாம் வந்து ரொம்ப தனிமையில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி, ஏன்னா அதிகமா கைபேசியை பயன்படுத்துறோம், கணினி முன்க உட்காந்துருக்கோம், இந்த மாதிரி விஷயங்கள்லயும் அவங்க நேரத்தை செலவு பண்ணலாம். ஏன்னா இதுவுமே ஒரு நல்ல வழியில கொண்டு போகும் அப்படின்ற ஒரு முயற்சி. ஏன்னா எப்போதுமே நம்ம கதை போமாக்கு வர சொல்றவங்களாம் வந்து நீங்க என்ன வரைஞ்சிருக்கீங்க அதை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லுவோம், அதான் அவங்க வரைஞ்சதெல்லாம் எடுத்துட்டு வருவாங்க. நீங்க அதுல சற்று மாறுபட்டு உங்க மாணவர்கள் என்ன வரைஞ்சிருக்காங்க அதை காட்டுறது தான் எனக்கு ஒரு பெரிய பெருமை சொல்லியிருந்தீங்க. அதுல பெரிய ஆசிரியர் உள்ளத்தை நான் பார்த்தேன். டிக்டாக் பக்கமா இருந்தீங்க அப்படின்னா தாராளமா வாங்க. ஏன்னா இப்ப நம்ம டிக்டாக் பாடல் ஒளிபரப்பும் போது அவங்க மாணவர்கள் வரைந்த கலை அந்த ஓவியங்களை வந்து நம்ம காட்டிக்கிட்டு இருக்கோம். ஒரு பாடலுக்கு பிறகு பேசலாம். இது கதை

0: Puma. இன்றைக்கு சிவனேஸ்வரி செல்வராஜ் அவர்கள் வந்திருக்காங்க. ஈப்போல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ஆர்ட் டீச்சர், அதாவது கலை ஆசிரியர் தான் இன்றைக்கு நம்மோடு பேசிட்டு இருக்காங்க. எல்லாருக்குள்ளயுமே வந்து திறமை இருக்குன்னு தெரியும், எல்லாருக்குள்ள ஏதாவது ஒன்று திறமை இருக்கும் இல்லையா. இப்போ உங்களுக்குள்ள இந்த கலை, இந்த ஒரு வரையும் கலைஞர் ஓவிய கலைஞர்லாம் இருக்காரு அப்படின்றது நீங்க எப்படி கண்டுபிடிச்சிங்க? ஏன்னா சில பிள்ளைங்களாம் பார்த்தோன்னா சின்ன வயசுலயே சுவர் கிறுக்குவாங்க, வரைவாங்க, அப்படி பண்ணுவாங்க. உங்ககிட்ட இந்த திறமை இருக்கு நீங்க கண்டுபிடிச்சீங்களா, வீட்டில் இருக்கிறவங்க கண்டுபிடிச்சாங்களா?
1: வீட்டுல இருக்கிறவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. எனக்கு இது எப்படி ஏதாச்சும் உனக்கு இருக்குவேன்
0: சுவர்ல கிறுக்குவீங்களா? இல்ல
1: இல்ல, சுவர்ல எல்லாம் கிறுக்குற அளவுக்கு எங்களுக்கு பிரிவிலேஜ் கிடையாது. அதனால வந்து எங்க அண்ணன் எனக்கு புக்கு வாங்கி கொடுக்கும் போது எனக்கும் சேர்த்து புக்கு வாங்கி கொடுத்துருவாங்க. சோ நான் இதெல்லாம் கிறுக்குவேன். ஆனா அது கிறுக்கலே வந்து பாக்குறதுக்கு ஏதோ ஒரு மாதிரி ஒரு பிக்சர் மாதிரி இருக்கும், அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும். என்னதாக்கா, ஓ இது என்னது, இது கப்பல் மாதிரி இருக்குது அப்படிலாம் அவங்களே சொல்லி அப்படியே இது பண்ணோடனே, ஓ நம்ம ஒருவேளை நல்லா தான் வரையிறோமோ அப்படின்ற வந்து தான் அது ஆர்வமா ஆகி, அதுக்கப்புறம் வந்து நம்ம மின்ன காலம்னு சொல்ல வேண்டாம், பட் நம்மளுக்கு டிவி இல்லாத டைம்லாம், டிவி இல்லாத டைம்ல நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு வேற ஆப்ஷன் கிடையாது, ஏதாச்சும் செய்யணும்ல. அப்ப என்னோட முதல் விஷயமே வந்து ஓகே ஏதாச்சும் வரைவோம் அப்படின்னு. ஸோ அந்த வரையிறது வந்து அப்படி கண்டினியூ ஆகி இமேஜ்லாம் கொஞ்சம் கிளியர் ஆகி பார்க்கறதுக்கு பார்த்தோன்னே, ஓ இது இப்படி அப்படின்ற மாதிரி ஐடென்டிஃபை பண்ணுற வரைக்கும் வரைய முடிஞ்சிச்சு.
0: ஆமாம், வீட்டில் இருக்கிறவங்க கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொன்னீங்க. இப்போ நிறைய பெற்றோர்கள் வந்து இந்த நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கலாம். இப்போ அவங்க பிள்ளைங்களும் வந்து இந்த மாதிரி வரையறதுல ஆர்வமாக இருக்கலாம். சில சமயத்தில் டக்குன்னு தெரிஞ்சிடும், சில சமயத்தில் தெரியாமலாம் இருக்கும் இல்லையா. அப்போ எப்படி தான் டீச்சர் கண்டுபிடிக்கிறது பிள்ளைங்களுக்கு இதில் ஆர்வம் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது?
1: ஓகே, இப்போ எதுக்காக இந்த மாதிரி கிளாஸஸ் ஸ்கில் கிளாஸஸ்லாம் நம்ம அனுப்புறோம்னாக்கா, எல்லா பிள்ளைங்களும் நீங்கள் சொன்ன மாதிரி வந்த உடனே எல்லாராலையும் வரைய முடியாது. அப்போ நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம் அவங்களுக்கு எந்த டேலண்ட் இருக்குது. ஏன்னாக்கா இப்போ உள்ள காலகட்டத்தில் பிள்ளைங்களை சும்மா எதுலேயுமே இன்வால்வ் பண்ணாமல், எதுலேயுமே
0: இருக்கு. சில சமயம் பிள்ளைகள் வந்து அது வெளிப்படுத்துவாங்க, சில சமயத்துல பிள்ளைங்களுக்கு அது தெரியாம இருக்கும் இல்லையா. இப்போ நீங்க முதன் முதல்ல உங்க வகுப்புக்கு வரோம், நீங்க வந்து கத்துக் கொடுக்க போறீங்க அப்படின்னா எதுல தொடங்குவீங்க? முதல்ல எப்படி வரைய சொல்வீங்களா, இல்ல என்னத்துல ஆரம்பிப்பீங்க நீங்க?
1: நான் வந்து ரெண்டு விஷயம், நான் முதல்ல டீச் பண்றதோ இல்ல அவங்களை செய்ய சொல்றதோ வந்து ரெண்டு விஷயம். ஒன்னு, ஒரு எங்ககிட்ட வந்து லெசன் பிளான் இருக்கும், ஒரு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும், நான் இதை பார்த்து நீங்க வரீங்க அப்படின்னு
0: பார்த்து வரையணும்.
1: கண்ணுக்கு எப்படி அது தெரியுதோ, அது உங்க கண் உங்களோட பெர்செப்ஷன்ல அதை எப்படி இருக்குதோ அதே மாதிரி பார்த்து வரையிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. பெர்ஃபெக்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை, பட் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்றத எனக்கு தெரியணும் அப்படின்ற சொல்லிதான் நான் வரைய சொல்லுவேன். அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து கலர் பண்றது, அவங்க எப்படி கலர் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது ரெண்டுமே எதுக்காக இம்பார்ட்டன்ட்னா, நம்ம மோட்டோ சிஸ்டம் வந்து என்ஹான்ஸ் பண்றோம், அவங்களோட இமேஜ் ஐடென்டிபிகேஷன் எப்படின்றத நம்ம பாக்குறோம். மூணாவது வந்து அவங்க கலர்லாம் பண்ணும்போது பொறுமையா பண்றாங்களா, அவங்க முயற்சி பண்றாங்களா நல்லா செய்யணும் அப்படின்றலயே நம்ம பாத்துடலாம். அவங்க உண்மையாவே இது சும்மா சீக்கிரமா செஞ்சிடலாம் டீச்சர் சொன்னதுனாக்க அப்படின்ற மாதிரி இல்லாம கரெக்டா செய்யறாங்களா, இதெல்லாம் தான் நான் முதல்ல பாப்பேன்.
0: கண்டிப்பா ஆக இந்த ரெண்டு விஷயம் வந்து நீங்க அதை பின்பற்றக்கூடிய ஒன்றா இருக்கு. கதை போமாக்கு வந்தா சில தொந்தரவு பண்ணுவோம் டீச்சர். இப்ப உங்களுக்கு முதல் தொந்தரவு என்னன்னா, மூன்று கேள்வி நம்ம கேட்க போறோம். அந்த கேள்வி ஆமாவா இல்லையா அப்படின்றத நீங்க கண்டுபிடிச்சு சொல்ல போறீங்க. தயாரா இருக்கீங்களா?
1: தயாரா இருக்கேன்.
0: உங்களுக்கான முதல் கேள்வி என்ன அப்படின்னா, மலேசியாவிற்கு கடந்த வருடம் 5 பாண்டா கரடிகளை வந்து சைனா வந்து மலேசியாவிற்கு வழங்கியிருக்காங்க. 5 பாண்டா கரடிகள் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆமாவா இல்லையா? ஐயோ டீச்சரு, டீச்சரே கேள்வி கேக்குறேனே.
1: ஆமா
0: நடிகர் சூர்யா நடித்த முதல் தமிழ் திரைப்படத்துல ஒரு பாடல் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அவர் நடிச்ச முதல் படத்துல ஒருவேளை அது இந்த பாடலா அப்படின்னு நமக்கு தெரியல, முதல்ல கேட்டுடலாம்.

0: நறுக்கு சூர்யா நடித்த முதல் தமிழ் படத்தில் இடம்பெற்ற பாடல் இதுதான் அப்படின்னு சொல்றாங்க. ஆமாவா இல்லையா?
1: ஆமா,
0: அந்த படத்துல வந்ததுன்னு சொல்றீங்க, உண்மையா என்பது சரியான பதில். சரி, அடுத்து உங்களுக்கான மூன்றாவது கேள்வி. ஒரு சராசரி மனிதருக்கு படுக்கைக்கு அவங்க தூங்குறதுக்கு போன உடனே வந்து 10-20 நிமிடங்கள் வரை எடுக்குமா? பொதுவா அவங்க தூங்குறதுக்கு, நல்லா தூங்குறதுக்கு படுக்கைக்கு போன சில எல்லாம் நம்ம அப்படி பாத்துட்டு இருப்போம், அதெல்லாம் பண்றோம். 10-20 நிமிடங்கள் வரை பிடிக்கும் அப்படின்னு பொதுவா சொல்றாங்க. இது வந்து உலகளாவில் நடக்கப்பட்ட ஆய்வுல அப்படி ஒண்ணு இருக்கோன்றீங்களா? ஆமாவா இல்லையா? 10 நிமிஷம் வரைக்கும் ஆமா தூங்குறதுக்கு.
1: நீங்க
0: நல்லா தூங்கிட்டு இருக்க, நாங்களா எப்படி இல்ல இல்ல 10 நிமிடம் வரை எடுக்குமா? பொதுவா பொதுவா சராசரியா சொல்றாங்க. ஆனா சிலர் வந்து டக்குன்னு இப்ப உங்களை மாதிரி தூங்கக்கூடிய ஆட்கட்டும் இருக்கீங்க. இருந்தாலும் ரெண்டு கேள்விக்கு சரியான பதில் கொடுத்திருக்கீங்க, வாழ்த்துக்கள். பாடலுக்கு பிறகு பேசலாம், இது கதை போமா.

0: turma. இன்றைக்கு சிவனேஸ்வரி அவர்கள் வந்திருக்காங்க, கலை ஆசிரியரா இருக்காங்க. இப்போல இருந்து நமக்காக இன்றைக்கு வந்து ஆசிரியர் தின சிறப்பு நிகழ்ச்சியில கலந்து பேசிட்டு இருக்காங்க. சரி, இப்போ அடுத்து இரண்டாவது தொந்தரவு உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. சரி டீச்சர், நாங்க ஒரு 10 வினாடி கொடுப்போம், ஒரு கேள்வி கேட்போம், அதுக்கு நீங்க டக்கு டக்குன்னு பதில் சொல்ல போறீங்க. தயாரா இருக்கீங்களா?
1: தயாரா இருக்கேன்.
0: சரி, உங்களுக்கான முதல் கேள்வி என்ன அப்படின்னா, 10 வினாடிக்குள்ள நடிகர் சூர்யா நடித்த திரைப்படங்களுடைய பேரை வந்து நீங்க சொல்லணும். சொல்லுங்க. வகுப்பறையில நாம பார்க்கக்கூடிய 5 பொருட்கள் பெயர்.
1: பென்சில், பென், இரேசர், ஷார்பனர், பேப்பர்.
0: சொல்லிட்டீங்க, ஓடிட்டு இருக்கு நேரம். 80 சரியான பதில். வாழ்த்துக்கள். சரி, ரொம்ப ரொம்ப சிறப்பானது ஒரு விஷயம் வந்து நீங்க செய்துட்டு இருக்கீங்க. ஏன்னா உங்களால் வந்து நிறைய மாணவர்கள் வந்து கலை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இருக்கு. ஒவ்வொருத்தரையும் பல மாற்றங்களை கடந்துட்டு இருக்கு. நீங்க சொன்னீங்கல்ல, சின்ன வயசுல அம்மா அப்பா மூலியமா வந்து உங்களுக்கு இந்த கலை மேல ஒரு ஆர்வம் வந்து, அப்புறம் நீங்கவும் நமக்கு வரலாம் வரைவோம் அப்படின்னு. அப்ப நீங்க பார்த்ததுக்கும் இப்ப இருக்கிற இந்த கலைத்துறை வரைகிறது ஓவியங்கள் என்ன மாதிரி மாற்றங்கள்லாம் அடைஞ்சிட்டு வருதுன்னு நினைக்கிறீங்க டீச்சர்? நீங்க
1: எனக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், என்ன பர்சனலா நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய விஷயம் டிஜிட்டலா வந்து என்ஹான்ஸ்டா இருக்குது. டிஜிட்டலா கூட நம்ம நிறைய விஷயம் நம்ம கத்துக்கலாம். டிஜிட்டலா நம்ம வந்து ஒரு ஆள் செய்யறதுக்கும் அதுக்கும் பெனிஃபிட் இருக்குது. நிறைய விஷயம் நம்ம ஏஐ மூலியமாவும் இருக்குது, நிறைய விஷயம் இருக்குது. பட் இப்ப திருப்பியும் வந்து பேக் டு த ரூட் மாதிரி ஒரு கான்செப்ட் வந்திருக்குது. எப்படின்னாக்கா கார்விங் பண்றது. இப்போ அந்த காலத்துலாம் வந்து நம்ம உக்கிரன் நம்ம சொல்லுவோம்ல, உக்கிரன் காயு எல்லாம் இருக்குல்ல, உக்கிரன் காயு திருப்பியும் வர ஆரம்பிச்சு அது ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. அந்த மாதிரி இன்னொன்னு வந்து இப்போ உள்ள நிறைய ட்ரெண்டிங்கா அந்த கோலம், கோலத்தோட அந்த லைன்ஸ் போட்டு, அது அதே மாதிரிதான் நம்ம பார்க்கும்போது சாதாரணமா ஒருத்தன் கோலம் போட்டு போயிருக்காங்க இல்ல கோலம் வரையறாங்கன்றது மாதிரி தெரியும். ஆனா நம்ம லைன்ஸ் வந்து நம்ம கை கிரிப் வந்து ஸ்ட்ரெயிட்டா இல்லைனாக்கா அது கரகரன்னு ஓடிடும். ஸோ அதெல்லாம் இப்ப திருப்பியும் பேக் டு தி ரூட் இப்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குது. ஸோ நிறைய பேர் அதெல்லாம் செய்யறாங்க. அப்புறம் இப்ப நீங்க பாத்தீங்கன்னாக்கா சன்லைட்லேருந்து அவங்க வந்து ஒரு ஆர்ட் செய்யறது, சூரிய ஒளியிலேருந்து ஆர்ட் செய்யறது, அந்த கந்தா வச்சு செய்வாங்களே, கந்தா பேரு தமிழ்ல காவிங் பண்றாங்க. உங்களுக்கு என்ன மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய நிறைய விஷயங்கள் எல்லாம் வருது. புதுசு புதுசா நிறைய இருக்குது. அண்ட் நான் சொன்ன லைக் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆர்ட்ன்றது ஒரு துளி தான். இப்ப நம்ம சொல்லி கொடுக்கறது நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு துளி மட்டும்தான், அதுல இன்னும் பெரிய அளவுல கடல இருக்குது.
0: ஆமா, அதனால எடுத்த உடனே வந்து வரையறதா அப்படிலாம் தாண்டி போவாம வரையறதுலயே பல விஷயங்கள் வந்துருச்சு. நீங்க சொல்லும் போதுதான் தெரியுது சூரிய ஒளியை பயன்படுத்தி எல்லாம் வரைகிறாங்க அப்படின்ற மாதிரி என்னென்னமோ விஷயங்கள்லாம் இருக்கு. இது பிள்ளைகள்ல வந்து என்னன்னா, வாழ்க்கையில கல்வின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. இதை தாண்டி அவங்க இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டாங்க அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். மனசளவுலயும் சரி, வருமான அளவுலயும் சரி, அவங்களுக்கு ஒரு பெரிய உதவியை கொடுக்கும். ஒரு பாடலுக்கு பிறகு பேசலாம், அது கதை போவா.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களே, கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:12. கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:12.
2: கதை போமா.
3: இன்றைக்கு ஆசிரியர் சிவனேஸ்வரி செல்வராஜ் அவர்கள் வந்திருக்காங்க. அவங்க வந்து ஒரு ஆர்ட் டீச்சர், ஒரு கலை ஆசிரியர். இன்றைக்கு நம்ம அவங்க கிட்ட தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆசிரியர் தின சிறப்பு நிகழ்ச்சியாகவே இன்றைக்கு அவங்களோட உரையாடினதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா நேற்றைய கேட்டவுடன் இன்றைக்கு நம்மோடு ஈப்போலிருந்து வந்து காலையிலே வந்து ரயில் எடுத்து இங்கே வந்திருக்காங்க. எதுக்கு அப்படின்னு சொன்னால், அந்த ஆசிரியர் பணி அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு அழகான பணி. அதை கொண்டாடக்கூடிய ஒரு நாள் அன்றைக்கு நான் பேசுறது எனக்கு ஒரு பெருமை அப்படின்ற மாதிரி இன்றைக்கு உங்களோட பேசுறதுனா எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கு. டீச்சர், நீங்க ஒரு கலை ஆசிரியரா இருக்கீங்க, உங்களுக்கு அந்த மகிழ்ச்சி எவ்வளவு ஒரு ஒரு பெருமை இருக்கு, அதை பத்தி பகிர்ந்துக்க முடியுமா? எந்த அளவுக்கு நீங்க மகிழ்ச்சியா உங்க வேலை செய்றீங்க?
4: கண்டிப்பா, எனக்கு வந்து ஒவ்வொரு வாட்டியும் நான் கிளாஸ்க்கு போறேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னாக்கா நம்மளுக்கு அன்றாட வாழ்க்கையில நிறைய சவால்கள் இருக்கும், நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும். பட் நான் வந்து என்னோட ஸ்டூடியோக்குள்ள பூண்டுனாக்கா நான் வேற எதை பத்தியும் யோசிக்க மாட்டேன். நான் அதை பத்தி மட்டும் தான் யோசிப்பேன், என் சூரியன் பத்தி மட்டும் தான் யோசிப்பேன். இதோட இன்னும் பெரிய விஷயம் என்னன்னாக்கா, நம்ம லைஃப்ல ஏதாச்சும் ஒண்ணு கொடுக்கணும், திருப்பியும் சொசைட்டிக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கேள்விக்கு நான் பதில் கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கடல் கொடுத்துருக்காருன்றது நான் எப்பயுமே நினைச்சுக்குவேன். ஏன்னாக்கா இந்த மூலியமா நான் ஒருத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன், அவங்க இன்னும் நல்லா வரையறதுக்கு கத்துக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஏன்னா என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை கத்துக்கிட்டு ஒரு விஷயத்த, அது சின்னதா இருக்கலாம் பெருசா இருக்கலாம், பெருசா இருந்தா ரொம்ப சந்தோஷம். ஆனா அது ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் காட்டினாலே அப்பாடா கத்துக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு மாதிரி பெருமை சந்தோஷம் இருக்கும் கண்டிப்பா.
3: ஆமா, அது நீங்க எடுத்துட்டு வந்த ஓவியங்கள் மூலமாவே நமக்கு தெரியுது. அத்தனையுமே வந்து உங்களுடைய மாணவர்கள் வரைந்த ஓவியங்களை காட்டும் போது நீங்க அவ்வளவு பெருமையா சொன்னீங்க. ஏன்னா அதுதான் ஒரு ஆசிரியர்க்கான ஒரு பெரிய பெருமை இல்லையா? அவங்க பண்ற சாதனையே நிறைய சாதனை மாணவர்களை உருவாக்குறது தான். அது நீங்க ரொம்ப அழகாவே செய்துகிட்டு இருக்கீங்க. பல வருட காலமாக இந்த ஒரு கலை ஆசிரியர் உங்களுடைய பயணம் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு பயணமா இருக்கட்டும். அடுத்து என்ன யோசிச்சிருக்கீங்க? அடுத்து நான் இதெல்லாம் என்னுடைய திட்டங்கள்ல இருக்கு அப்படின்னா என்ன யோசிச்சிருக்கீங்க டீச்சர்?
4: ஓகே, நிறைய விஷயம் யோசிச்சு வச்சிருக்கேன். ஆனா எனக்கு வந்து அடுத்த நிலைமைக்கு அடுத்த ஸ்டெப் வந்து ஸ்டூடெண்ட்ஸை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு. அதனால தான் நான் எப்பயுமே என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து சில நேரத்தில் நான் ஸ்ட்ரிக்டாகவும் இருப்பேன். ஏன்னாக்கா விளாட்ற நேரத்தில் விளாண்டுக்குங்க, வேலை செய்கிற நேரத்தில் நம்ம வேலை செஞ்சு முடிச்சுட்டு நீங்கள் விளாண்டுக்குங்க நான் ஏன் சொல்லுவேன்னாக்கா, அவங்கள அடுத்த கட்டத்தில் கொஞ்சம் நேஷ்னல், கொஞ்சம் இன்டர்நேஷ்னல், அப்படி எல்லா டீச்சருக்கும் உள்ள ஆசை
3: தானே.
4: நம்ம ஒரு வேற வேற இடத்துல வந்து அவங்களோட ஒர்க்கை கொண்டு போய் காட்டணும் அப்படின்றத வந்து எனக்கு ரொம்ப ஆசை. ஏன்னாக்கா இது ஒரு பெரிய துறை. ஆக்சுவலி நிறைய பேருக்கு தெரியல இதுலேருந்து வந்து என்ன கிடைக்கும், இதுல வந்து வருமானமும் சரி இதுல என்னதான் இருக்குதுன்றது தெரியாதவங்களுக்கு, நம்ம நிறைய விஷயம் செய்ய ஆரம்பிக்கும் போது தான் அதுல அவ்வளோ பீப்புள் கேன் ரீச்,
3: அவ்வளோ வாய்ப்புகள் இருக்கு, அதுல வந்து நம்ம சம்பாதிக்க முடியும்
4: அப்படின்னு முடியும். எஸ் ஆமா. சோ அது வந்து நம்ம நல்லா ஃபைனா நம்ம ஒரு வேலையை செய்யும் போது அதை நம்ம அடுத்த கட்டத்தில் எடுத்துட்டு போகும்போது நம்மளுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும்.
3: அந்த அங்கீகாரமும் அந்த பெருமையும் தொடர்ந்து உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இன்னும் நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு அனைத்து உலக ரீதியிலான நிறைய விஷயங்கள் நீங்க பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு ஆசையும் கூட சொல்லிட்டீங்கல்ல, கண்டிப்பா நடக்கும். ஆக இன்றைக்கு ஆசிரியர் தின நிகழ்ச்சியில குறிப்பா சிறப்பு கதைப்போமால உங்களோட பேசுனதுல ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுக்கு, உங்களை மாதிரி பணிபுரிகின்ற அத்தனை ஆசிரியர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த ஆசிரியர் தின வாழ்த்துக்கள்.
4: நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு இந்த ஷோக்கு வந்து கூப்பிட்டதே வந்து எனக்கு ஒரு பெரிய பிளஸிங்ஸ் தான். பிகாஸ் இது நான் எல்லாரையும் சொல்லிட்டு வந்தது நான் எனக்காக வரல, நான் உங்களை ரெப்ரசென்ட் பண்ணி நான் வரேன், என்னோட பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா எல்லாருமே வந்து விடாமுயற்சியாக சப்போர்ட் பண்ணிட்டு நம்பிக்கையை கொடுக்குறாங்கள, அந்த சப்போர்ட் நம்பிக்கைக்காக அவங்களுக்காக நான் வந்திருக்கேன்.
3: கண்டிப்பா ரொம்ப ரொம்ப நன்றி. பூக்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்து இசையம் இசையம் நிகழ்ச்சியில பொன் கோகிலம் உங்களோட பேச ரொம்ப அவளை காத்துட்டு இருக்காங்க. இப்போதைக்கு நான் விடைபெறுகின்றேன். இப்போ நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அத்தனை ஆசிரியர்களுக்கும் இந்த பாடல் சமர்ப்பணம். சரிங்க, நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். பாய்.

கதிப்பமா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதைப்பமால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

0: நற்பண்புடைய தலைமுறையை உருவாக்குவதில் ஆசிரியரின் பங்கு அளப்பரியது. ஆசிரியர் நாள் 12 சிறப்பு முனைப்புகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 1 மணி முதன்மை செய்திகளுடன் எஸ் கோகுலன். நாட்டிலுள்ள அனைத்து ஆசிரியர்களுக்கும் பேரரசர் சுல்தான் இப்ராஹிமும் பேரரசியா ராஜா ஜரீத் சோஃபியாவும் ஆசிரியர் தின வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டனர். நாட்டின் எதிர்காலத்திற்காக அறிவாற்றல், ஒழுக்கம் உள்ளிட்ட போட்டித்திறன் கொண்ட தலைமுறையை உருவாக்குவதில் முக்கிய தூணாக விளங்கும் ஆசிரியர்களுக்கு அவர்கள் பாராட்டு தெரிவித்தனர். கல்வி நீரோட்டத்தில் அறிவை புகட்டுவதிலும் உன்னதமான விழுமியங்களை உணர்த்துவதிலும் ஆசிரியர்களின் தியாகம், பொறுமை, அர்ப்பணிப்பை பேரரசர் தம்பதியர் நினைவு கூர்ந்தனர். கல்வியாளர்களின் நலன் தொடர்ந்து பாதுகாக்கப்பட்டு மேம்படுத்தப்பட வேண்டும். இதன் மூலம் நாட்டின் கல்வித்துறை தொடர்ந்து மிளிர்வதை உறுதிப்படுத்த முடியும் என சுல்தான் இப்ராஹிம் கூறினார். இவ்வாண்டு ஆசிரியர் நாள் நிகரில்லா ஆசிரியரே நாட்டின் உயிர்நாடு என்ற கருப்பொருளில் அனுசரிக்கப்படுகிறது. அதிகரித்து வரும் உலகளாவிய சிக்கல்களை எதிர்கொள்வதில் நன்னெறி, கருணை மற்றும் மனித விழுமியங்களை அடிப்படையாக கொண்ட ஒரு தலைமுறையை உருவாக்குவதில் ஆசிரியர்களின் பங்கு அளப்பரியது என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கோடி காட்டியுள்ளார். ஆசிரியர் பணி அறிவை புகட்டுவதை மட்டும் சார்ந்திருக்கவில்லை, மாறாக தன்னம்பிக்கையை வளர்ப்பது, மனித மாண்பை உயர்த்துவது, நம்பிக்கையும் லட்சியத்தையும் ஊட்டுவதும் அடங்கும் என்றார் அவர். நாட்டின் வளர்ச்சிக்கு தூண்களாக விளங்கி நன்னெறி, நாகரிகத்தை வடிவமைக்கும் ஆசிரியர்களின் சேவை, தியாகம், அர்ப்பணிப்பு ஆகியவை இன்றைய ஆசிரியர் நாளில் போற்றப்படுவதாக பிரதமர் முகநூல் வெளியிட்ட வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். இவ்வேளை ஆசிரியர் பணியை மேம்படுத்தவும் கல்வி கற்ற மடானி தலைமுறையை உருவாக்கும் பொறுப்பை நிறைவேற்றுவதிலும் அத்தரப்பினருக்கு தேவையான ஆதரவை உறுதி செய்யும் கடப்பாட்டை அரசாங்கம் ஏற்றுள்ளதாக துணை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ ஃபடிலா யூசுப் ஆசிரியர் வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். ஆசிரியர்களின் பங்களிப்பு வகுப்பறையுடன் நின்று விடாமல் பரிணாம வளர்ச்சியடைந்து விரிவடைந்துள்ளது என்றார் அவர். உலகை மாற்றுவதற்கு நாம் பயன்படுத்தக்கூடிய மிக சக்தி வாய்ந்த ஆயுதம் கல்விதான் என்ற தென்னாப்பிரிக்க முன்னாள் அதிபர் நெல்சன் மண்டேலாவின் வார்த்தைகளை மேற்கோள் காட்டி தேசிய கல்வி திட்டத்தை அரசாங்கம் தொடர்ந்து வலுப்படுத்தும் என டாக்டர் ஸ்ரீ ஃபடிலா உறுதியளித்தார். இதனிடையே இவ்வாண்டு 55ஆம் ஆண்டு ஆசிரியர் நாள் கொண்டாட்டத்தை முன்னிட்டு 12 சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. ஆசிரியர்களின் பணியை மேம்படுத்தவும் வலுப்படுத்தவும் இந்த முனைப்புகளை கல்வி அமைச்சு முன்னெடுத்துள்ளதாக அமைச்சர் ஃபட்லினா சிடே தெரிவித்துள்ளார். இவ்வேளை இலக்கவியல் துறையில் கல்வியாளர்களின் தொழில்முறை மேம்பாட்டிற்கு ஆதரவு அளிக்கும் வகையில் கூகுள் சான்றளிக்கப்பட்ட கல்வியாளர் GCE நிலை 1, நிலை 2 சான்றிதழ் கல்வியை அனைத்து ஆசிரியர்களுக்கும் இலவசமாக வழங்குவது இந்த முனைப்புகளில் அடங்கும். இதன் மூலம் ஆசிரியர் பயனடைவர். GCE நிலை 1 40 ரிங்கேட், நிலை 2 100 ரிங்கேட் கட்டணத்தை மட்டும் உட்படுத்தியுள்ளதாக அமைச்சர் கூறினார். பேங்க் நகரா மலேசியாவின் குறு சிறு நடுத்தர வணிக நிலைத்தன்மை வசதி SME SRF திட்டத்தின் கீழ் குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள் MSME ஒதுக்கப்பட்டுள்ள 5 பில்லியன் ரிங்கேட் மதிப்பிலான நிதி உதவிக்கு விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பத்திற்கான அவகாசம் இம்மாதம் 15ஆம் நாள் தொடங்கி டிசம்பர் 31 வரை திறந்திருக்கும். தகுதியுள்ள SMEக்கள் 756 ரிங்கிட் வரையிலான நிதி உதவிக்கு விண்ணப்பிக்கலாம். ஆண்டுக்கு அதிகபட்சம் 3.7% வட்டி விதிக்கப்படும் என தொழில்முனைவோர் மேம்பாடு கூட்டுறவு அமைச்சர் ஸ்டீவன் சிம் கூறினார். SME பொருளகம் உட்பட 18 நிதி நிறுவனங்கள் இத்திட்டத்தில் இணைந்துள்ளன என்றார் அவர். பணியிட மனநல பாதுகாப்பு உள்ளிட்ட உளவியல் இடர் மேலாண்மையை வலுப்படுத்தும் அரசாங்கத்தின் முயற்சிகளுக்கு ஆதரவளிப்பதில் மலேசிய முதலாளிகள் கூட்டமைப்பு MEF தனது கடப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளது. ஆள்பலம் விரைவாக மாறிவரும் இக்காலகட்டத்தில் பணிச்சுமை, மனச்சோர்வு, பணியிட துன்புறுத்தல், மன அழுத்தம், வேலைக்கும் அன்றாட வாழ்க்கைக்கும் இடையே சமநேர பகிர்வு ஆகிய சிக்கல்களை முதலாளிகள் எதிர்கொள்வதாக அக்கூட்டமைப்பின் தலைவர் டாக்டர் சயத் உசேன் சயத் உஸ்மான் தெரிவித்தார். மனநலத்தை பாதுகாப்பது பணியாளர்களுக்கு மட்டுமல்ல நிறுவனத்தின் நிலைத்தன்மைக்கும் வணிக செயல்திறனுக்கும் அவசியமானது என்பதை அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: கடவுச்சொல்லை பல நாள்களாக மாற்றாமல் இருப்பவர்களில் நீங்களும் ஒருவரா? உங்களுக்கு அறிமுகமான எண்களையும் பெயரையும் கடவுச்சொல்லாக பயன்படுத்துகிறீர்களா? ஒரே கடவுச்சொல்லை மீண்டும் மீண்டும் பயன்படுத்துகிறீர்களா? அப்படியானால் நீங்கள் ஆபத்து வலையில் இருக்கிறீர்கள். இணைய மோசடிகளை தவிர்க்க 6 மாதங்களுக்கு ஒருமுறை கடவுச்சொல்லை மாற்ற முயல்வோம்.
0: ஜப்பானில் உள்ள உணவக நடத்துனர்கள் அந்நிய தொழிலாளரை பணிக்கமர்த்தும் அணுகுமுறையை மீளாய்வு செய்ய கட்டாயமாக்கப்பட்டுள்ளனர். இத்துறையில் பணிபுரிவதற்கான சிறப்பு விசா வழங்கலை அந்நாட்டு அரசாங்கம் நிறுத்தியுள்ளது. இதன் விளைவாக அந்நிய தொழிலாளர்களை பணிக்கு அமர்த்துவதில் கடுமையான போட்டி நிலவும் என கணிக்கப்பட்டுள்ளது. கடும் குடியேற்ற கொள்கையை கடைபிடிக்கும் ஜப்பான் பணியாளர் பற்றாக்குறையால் வெளிநாட்டு தொழிலாளர்களை அதிகம் சார்ந்துள்ளது. அந்நாட்டில் உணவு தொழில்துறையில் பணியாற்றும் முதல்நிலை அந்நிய தொழிலாளர்களின் எண்ணிக்கை 46,000 எட்டியுள்ளது. ஈராக் பிரதமர் அலி அல் ஜைடி தலைமையிலான புதிய அரசாங்கத்தை வரவேற்பதாக ஐநா தலைமைச் செயலாளர் அந்தோனியோ குத்தரஸ் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தின் நம்பிக்கை வாக்கெடுப்பில் பெரும்பான்மையில் வெற்றி பெற்ற அல் ஜைடி வியாழக்கிழமை பதவி உறுதிமொழி எடுத்துக் கொண்டார். அமைச்சரவை உடனடியாக அமைக்கப்பட்டு நாட்டு மக்களின் சமூக பொருளாதார மேம்பாட்டு இலக்குகளை எட்ட புதிய அரசாங்கத்துடன் ஒத்துழைக்க தயாராக உள்ளதாக குத்தரஸ் கூறினார். மேலும் ஈராக்கின் இந்த முயற்சிக்கு ஐநா முழு ஆதரவு வழங்கும் என அவர் தெரிவித்தார். காசாவில் பூச்சிகள் உட்பட இதர அச்சுறுத்தல்களால் அதிகரிக்கும் ஆபத்தை கையாள்வதற்காக ஐநா பூச்சிக்கொல்லியை அங்கு கொண்டு சென்றுள்ளது. எனினும் அப்பகுதியில் முழுமையான நடவடிக்கை எடுக்க இஸ்ரேலிய செயலாக்க தரப்பு விதித்துள்ள முக்கிய பொருள்கள் மீதான தடை மீட்டுக் கொள்ளப்பட வேண்டுமென ஐநாவின் மனிதநேய பணியாளர் கூறியுள்ளார். குடியிருப்பு பகுதிகளில் கழிவுகள் நிறைந்த இடங்களை தவிர்த்து பொதுச்சந்தை உணவு கிடங்கு ஆகியவற்றையும் இலக்கிட்டு இந்த பூச்சிக்கொல்லி பயன்படுத்தப்பட உள்ளதாக ஐநா செய்தி தொடர்பாளர் ஃபர்ஹான் ஹாக் கூறினார். அமெரிக்கா தடுத்து வைத்த கப்பலில் இருந்த 11 பாலஸ்தீனியர்களும் 20 ஈரானியர்களும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாக பாகிஸ்தானிய துணை பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான இஷாக் டார் தெரிவித்துள்ளார். சிங்கப்பூரும் தாய்லாந்தும் இணைந்து மேற்கொண்ட தூதரக ஒருங்கிணைப்பின் பயனாக அவர்கள் அனைவரின் பயணமும் திட்டமிடப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். சம்பந்தப்படுத்தப்பட்ட அனைவரும் சிங்கப்பூரிலிருந்து பெங்காக்கிற்கு அழைத்துச் செல்லப்பட்ட பின் தாயகத்திற்கு புறப்பட அட்டவணையிடப்பட்டுள்ளது. ஆசிய நீரிணையில் ஈரான் கொடியை பறக்கவிட்டதற்காக அமெரிக்க ராணுவம் கடந்த மாதம் 3 எண்ணெய் கப்பல்களை தடுத்து வைத்தது. விளையாட்டு சுப்பள்ளி கார்பந்து. தொடர்ந்து 8 ஆட்டங்களில் தோல்வி சந்தித்த பினாங் எஃப்சி அந்த பதிவை முறியடித்துள்ளது. பினாங்கு மாநகர அரங்கில் நடைபெற்ற இப்பருவத்திற்கான இறுதி ஆட்டத்தில் அவ்வணி DPMMஐ 2-1 என்ற கோல்களில் வெற்றி கொண்டது. சவால் நிறைந்த இப்பருவம் நெடுகிலும் அணியினருக்கு பலமாக இருந்த ரசிகர்களுக்கு பினாங் எஃப்சியின் வெற்றி ஒரு சிறப்பு பரிசு என தலைமை பயிற்றுநர் 1 ரோஹாமி 1 இஸ்மாயில் கூறினார். இதற்கு முந்தைய சுற்றுகளில் சுணங்கி ஆட்டங்களை வெளிப்படுத்திய தமது அணியினருக்கும் இது பொருள் பொதிந்த முடிவாக உள்ளதாக அவர் தெரிவித்தார். 25 புள்ளிகளை பெற்று பட்டியலில் 8 நிலையை பினாங் எஃப்சி பிடித்தது. நற்பண்புடைய தலைமுறையை உருவாக்குவதில் ஆசிரியரின் பங்கு அளப்பரியது. ஆசிரியர் நாள் 12 சிறப்பு முனைப்புகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் எனி பாஸ்டினால் ராயப்பன். வணக்கம்.

மழை பெஞ்சு அடிச்சு விட்ட மாதிரியே இல்லையா? அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? பொன்கோகிலம் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இசையும் இசையும் நிகழ்ச்சியில இன்றைக்கு நாம இணைந்திருக்கின்றோம். இனிய பாடல்கள் காத்துட்டு இருக்கு. அதே வேளையில நம்முடைய ஆசிரியர்களை இன்றைக்கு நாம கொண்டாட போகின்றோம். எப்படி அழிச்சு சொல்லிட்டீங்களா? குறுஞ்செய்தி அனுப்பிட்டீங்களா? வாழ்த்துக்களை பகிர்ந்துகிட்டீங்களா? பல பேர் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் அவங்க அவங்களுடைய ஆசிரியர்களோடு இன்னமும் பேசிட்டு தான் இருக்காங்க, அடிக்கடி சந்தித்து கொண்டு தான் இருக்காங்க. இது நாம அவங்களுக்கு கொடுக்கின்ற மிகப்பெரியதொரு நல்ல ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டுமல்ல, அது நல்ல நட்பு உறவு அப்படின்னு சொல்லலாம். சரி, அதே வேளையில் இன்றைக்கு நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் நிறைய ஆசிரியர்கள் இருப்பாங்க. ஆனால் குறிப்பிட்டு அந்த ஒரு ஆசிரியர்கிட்டேருந்து சிலவற்றை நாம் கற்றுக்கொண்டிருப்போம்.

உதாரணத்துக்கு சொல்லணும்னா, பத்தமலை தொழிற்பள்ளியில் சரோஜா டீச்சர்னு ஒரு டீச்சர், அவங்க எனக்கு தெரிஞ்சு நான் நினைக்கிறேன் அந்த 6 ஆண்டுகள் படிக்கும்போது புடவையில் தான் வருவாங்க. ரொம்ப அழகாக புடவை கட்டிகிட்டு வருவாங்க. இப்போல்லாம் வந்து அயர்ன் பண்ணி பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் இருக்காது. அவங்க கட்டினாலே புடவை அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த மாதிரி சின்ன வயசில் பார்த்து எனக்கே வந்து புடவை மேலே ஒரு ஆர்வம் வந்தது, மயில் வந்தது அப்படின்னு சொன்னால் அவங்க கட்டுற அந்த புடவையை பார்த்து தான். அந்த மாதிரி ஒரு சிலருக்கு வந்து கையெழுத்து வந்து இந்த டீச்சர் சொன்னதுனால தான் அவங்க கையிலே அடிப்பாங்க. அடித்து என் கையெழுத்து அழகானதுக்கு காரணம் இந்த ஆசிரியர், ஏன்னா அவங்க கையெழுத்து ரொம்ப அழகாக இருக்கும். சில ஆசிரியர்கள் வந்து கணித புலிகளாக இருப்பாங்க, கணிதமே எனக்கு பிடிக்காது, ஆனால் அவங்க சொல்லி சொல்லி கற்றுக் கொடுத்து இன்றைக்கு நான் ஒரு கணித மேதையாக இருக்கேன்னா அதுக்கு காரணம் அந்த ஆசிரியர் அப்படின்னு சொல்லி, அவங்களுடைய பாடங்கள் மட்டுமல்லாது நாம் அவங்கக்கிட்டேருந்து கற்றுக்கொண்ட சில இது மாதிரியான சம்பவங்களும் இருக்கலாம். அதனை தான் நீங்கள் பகிர்ந்து கொள்ள போகிறீங்க. அழைக்கலாம் 0-3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. இன்றைக்கி நம்ம உங்கள் டீச்சரை கொண்டாட போகிறோம், ஆசிரியரை பற்றி பேச போகிறோம். அழைத்து சொல்லுங்கள் எந்த விஷயங்களை நீங்கள் உங்கள் ஆசிரியர்கள்கிட்டேருந்து கற்றுக்கொண்டிருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள்.

0: இப்ப உள்ள ஆசிரியர்கள் எல்லாம் அப்ப உள்ள ஆசிரியர்கள் மாதிரி வருமா அப்படின்னு நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஆமாங்க, அப்ப உள்ள மாதிரி இப்போ இல்லதான். நம்ம சுத்தி எல்லாமும் மாறி கிடக்கு. காலம் மாறிடுச்சு, உலகம் மாறிடுச்சு, ஏன் மனித மனங்கள் கூட மாறிடுச்சு. தொழில்நுட்பத்தோட போராடிக்கிட்டு இருக்கிற இந்த உலகத்துல இப்போ ஆசிரியரா இருக்கிறது நிஜமாகவே பெரிய சவால் தான் போங்க. அப்புறம் இன்னொரு விஷயங்க, உங்க பிள்ளைங்க மேல உங்களுக்கு உரிமை ஒண்ணு இருக்கும்ல, அது உங்களுக்கு அடுத்து எங்களுக்கு தான் இருக்கு. ஏன்னா நானும் ஒரு ஆசிரியர்.
1: வெயில் அடிக்கும் நாள் வரைக்கும்
0: எல்லாருக்கும் ஆசிரியர் தின வாழ்த்து.

இசையம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கோம். நேரம் இப்பொழுது 1:28. எப்படிங்க மதிய உணவுலாம் சாப்பிட்டீங்களா? என்ன உணவு இன்னைக்கு, என்ன சமையல் இன்னைக்கு, தடபுடன் சமையல்லாம் செய்திருக்காங்களா வீட்டில் அப்படின்னு சொல்லுங்க. சரி, அதே வேளையில் இன்றைக்கு ஆசிரியர் தினம் அப்படிங்கிறதுனால இந்த நன்னாளில் நம்முடைய அத்தனை ஆசிரியர்களுக்கும் நல் வாழ்த்தினை சொல்லிடுவோம். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஆரம்ப பள்ளி, இடைநிலை பள்ளி அப்படின்றது மட்டுமல்லாது விரைவுரையாளர்கள், அப்புறம் பிறகு சமய ஆசிரியர்கள் இருப்பாங்க, அது மட்டுமல்ல தற்காப்பு பயிற்சி கொடுக்கின்ற ஆசிரியர்களும் இருப்பாங்க. அத்தனை ஆசிரியர்களுக்கும், எல்லா குருமார்களுக்கும் நம்முடைய வாழ்த்து வந்து சேரட்டும். அதே வேளையில் இந்த ஆசிரியர்கள்கிட்ட இருந்து நீங்கள் கற்றுக்கொண்ட சில பழக்கங்கள் அப்படின்னு சொன்னால் என்ன பழக்கத்தை நீங்கள் கற்றிருக்கீங்க அப்படிங்கிறத கேட்டிருந்தோம். நீங்களும் அழைத்து சொல்லலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னால் கையெழுத்து ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த ஆசிரியர்னால்தான் என்னுடைய கையெழுத்து ரொம்ப அழகாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியோ, அல்லது சில அவங்களுடைய பழக்கங்கள், அவங்க எழுதுகின்ற முறைகள், சிலர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பேனாவை பயன்படுத்தாமல் 2-3 நிற பேனாக்களை வந்து பயன்படுத்துவாங்க. அவங்க எழுதும்போது சில முக்கியமான இடங்கள் வரும்போது வேற நிறத்திலான பேனாக்கள் எல்லாம் பயன்படுத்துவாங்க. இந்த மாதிரியான பயிற்சிகள் எல்லாமே அவங்க வந்து எங்கேருந்து பார்த்துருப்பாங்க அப்படின்னு சொன்னால் பார்த்து பழகின விஷயங்கள் தான். அது எங்கன்னா ஆசிரியர்கள்கிட்டேருந்து வந்திருக்கும். அப்படியாக உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத அந்த ஆசிரியர், அவங்க கிட்டே இருந்து கற்றுக்கொண்ட விஷயங்களை நீங்கள் எங்கள் கூட பகிர்ந்து கொள்ளலாம். 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8.

0: அமுதா இப்போல இருந்து அழைச்சிருக்காங்க. அமுதா என்ன சொல்றாங்க அப்படின்னு கேக்கலாம். வணக்கம் அமுதா.
1: வணக்கம்,
0: எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கமா?
0: சரி சொல்லுங்க, கேப்போம். எந்த ஆசிரியர்?
1: நான் பிரைமரி ஸ்கூல் வந்து நான் எஸ்கே ஸ்கூல்ல படிச்சேன். பிறகு செகண்டரி போனோடனே எனக்கு வந்து மேத்ஸ் வாத்தியர் அவர் வந்து, ஆனா அவர் சீன ஆசிரியர் மிஸ்டர் ஆங் அவர் பேரு. சோ அவர் தான் வந்து என்னோட இன்ஸ்பிரேஷன். எனக்கு வந்து அந்த மேத்ஸ்ல வந்து அந்த லவ் அந்த ஆர்வம் கொடுத்ததே வந்து அந்த ஆசிரியர் தான். அதுக்கு முன்பு இன்னொன்று சொல்லிடணும், நான் வந்து எஸ்கே ஸ்கூல் படிக்கும் போது எனக்கு வந்து தமிழ் படிச்சு கொடுத்த ஆசிரியர் மிஸ்டர் கருப்பையா, அவர் வந்து இப்ப காலம் ஆகிட்டாரு. சோ அவர் எஸ்கே ஸ்கூல்ல தான் ஒரு பாடம் தானே எடுப்போம், அந்த அந்த பியூர் டைம் மட்டும் தானே படி. சோ அவரு உண்மையிலே அந்த நேரத்துல வந்து நான் என்ன செய்தாலும் எனக்கு நன்று நன்று நன்றுன்னு போட்டு கொடுத்து எனக்கு ரொம்ப தமிழ் மேல ஆர்வம் வந்து நான் இப்ப எஸ்பிஎம் பிள்ளைங்க வரைக்கும் தமிழ் படிச்சு கொடுக்குறேன்.
0: அடேங்கப்பா, அமுதா நன்று.
1: நான் தமிழ் பள்ளிக்கு போகவில்லை, ஆனா மக்தாப்ல போய் தமிழ் செய்து அங்க என்னுடைய விரிவுரையாளர் திரு குழந்தைசாமி அவர்கள், அவர் வந்து எனக்கு நான் செய்யற தவறுகளை எல்லாம் அழகா சுத்தி காட்டி என்னை இப்ப ஒரு சிறந்த ஆசிரியரை உருவாக்கி இருக்காரு. டிகிரி வந்து டெஸ்டல் செஞ்சேன், இருந்தாலும் எனக்கு தமிழ் வேணும்னு சொல்லி நான் செகண்டரி ஸ்கூல்ல தமிழும் ஆங்கிலமும் சேர்ந்து படிச்சு கொடுக்குறேன்.
0: நீங்க சொல்லும் போதே அமுதா உண்மையிலே கையெல்லாம் புல்ல அரிச்சிருச்சு, நிஜமா சொல்றேன், அப்படிதான் இருந்தது. பாருங்க அந்த ஆசிரியரை இப்ப நீங்க நினைவு கூர்ந்து சொல்றீங்க அப்படின்னும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த அளவுக்கு உயர்ந்து இருக்கீங்க அப்படின்னும் போது, அதுவும் ஆரம்ப பள்ளி தமிழ் பள்ளியில படிக்காமலே?
1: ஆமா, தமிழ் பள்ளி நான் படிக்கவில்லை, செகண்டரி ஸ்கூல்ல மிஸ்டர் ஆங், விரிவுரையாளர் மிஸ்டர் குழந்தைசாமி. சோ அந்த பிரைமரி ஸ்கூல்ல அவங்க ரெண்டு பேரும் காலமாகிட்டாங்க. மிஸ்டர் குழந்தைசாமி சார் இன்னும் நலமுடன் வளமுடன் நல்லா வாழணும்னு சொல்லிட்டு நான் மனசார வாழ்த்துறேன்.
0: ரொம்ப நன்றி. அந்த ஒரு நன்று உங்களை வாழ்க்கையில வந்து எந்த அளவுக்கு தமிழ் மேல ஆர்வத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்கு பாருங்க.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: நன்றி நன்றி, அழைச்சு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள் உங்களுக்கு.

0: லாவண்யா அழைப்புல இருக்காங்க. வணக்கம் லாவண்யா.
1: வணக்கம்.
0: சொல்லுங்க லாவண்யா, யார் அந்த ஆசிரியர்?
1: அவங்க வந்து என்னோட கிண்டர் கார்டன் டீச்சர் ஆக்சுவலி. அவங்க பேரு புஷ்பா ராவ். அவங்க எங்க வீட்டுக்கிட்டே உள்ள ஆசிரியர் தான். அவங்க என்னோட கையெழுத்து, நீங்க சொன்ன மாதிரி என்னோட கையெழுத்து, என்னோட இங்கிலீஷ் உச்சரிப்பெல்லாம் அவங்க ஆரம்பத்திலயே ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, கையில அடிப்பாங்க. ஒரு விஷயத்த நம்ம ரொம்ப கொஞ்சம் எழுத்து கொஞ்சம் அசிங்கமா இருந்துச்சுன்னா அதை அழிச்சு அழிச்சு திருப்பி திரும்ப எழுந்து சொல்லுவாங்க. அவங்களுக்கு தெரிந்த அதை வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி ஃபியூச்சர்ல நான் எனக்கு ஒரு புரிதல் வர வயசுல எனக்கு என்னோட எழுத்து கொஞ்சம் அசிங்கமா இருக்கிற மாதிரி இருந்தாலும் அதை நான் மறுபடியும் அழிச்சு மறுபடியும் அதை நான் திரும்ப திரும்ப செய்வேன். இன்னும் வரைக்கும் என்னோட எழுத்து ரொம்ப அழகா இருக்கும். இன்னும் வரைக்கும் எனக்கு அதுக்கான பாராட்டு கிடைச்சுக்கிட்டேதான் இருக்கு. சோ அதுக்காக நான் டீச்சர் புஷ்பராவுக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன்.
0: அப்ப பாருங்க, கையெழுத்து இப்போ அழகா இருக்குன்னா ஒவ்வொரு முறையும் எழுதும் போது அந்த ஆசிரியருடைய முகம் தான் ஞாபகத்துக்கு வரும்.
1: உண்மைதான்.
0: நன்றி நன்றி அழைச்சு சொன்னதுக்கு. நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.

0: மாடானி உங்களுக்காக. ஈராயிரத்து 26 முதல் 2035 வரையிலான தேசிய கல்வித் திட்டம். உயர்கல்விக் கழகங்களில் உடற்பேறு குறைந்த ஓகேயு மாணவர்களுக்கு இலவச கல்வி. பொது பல்கலைக்கழகங்கள், பல்நுட்ப கல்லூரிகள், பாலிடெக்னிக், சமூக கல்லூரிகளைச் சேர்ந்த 3000 மாணவருக்கு இந்த கல்வி கட்டண விலக்கு அளிக்கப்படுகிறது.
1: மடானி உங்களுக்காக.
2: பத்தாங் பர்ஜூன்தாய் கூட்டு தமிழ் பள்ளியில படிச்சவங்களா நீங்க? அப்படின்னா ஒரு நேயரின் குரல் நிகழ்ச்சியில அந்த நினைவுகளை தான் சொல்ல போறாரு ஆசிரியர் சிவகுமார் ராமச்சந்திரன். ஒரு நேயரின் குரல் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 2:15 மறக்காம கேளுங்க.

0: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா?
1: புரியுது புரியுது,
0: இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மினல் எஃப்எம்.
2: ஆஹா, இன்னும் நீங்க பதிவிறக்கம் செய்யல அப்படின்னு சொன்னா உடனடியாக செய்து கொள்ளுங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, நீங்க இந்த உலக கிண்ணத்தை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா நாம வந்து உங்களுக்கு வழங்கறதுக்கு தயாரா இருக்கோம். ஆர்டிஎம் உங்களுக்கு இலவசமாகவே உலக கிண்ண கோப்பையை வந்து அந்த விளையாட்டுகள் வந்து கொடுக்க காத்துக்கிட்டே இருக்கு. அதனால என்ன அப்படின்னு சொன்னா, இப்பொழுதே பதிவிறக்கம் செய்துக்கிட்டீங்க அப்படின்னா இலவசமா எங்கிருந்தாலும் நீங்க அந்த விளையாட்டுகளை பார்க்கலாம்.
3: கேட்டு மறந்த பாடல்களுக்கும் கேட்க மறந்த பாடல்களுக்கும்

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 2 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். தேசிய கல்வி முறைக்கு அப்பாற்பட்ட பள்ளி தேர்ச்சியைப் போல ஒருங்கிணைந்த தேர்வு சான்றிதழ் யுஇசி தேர்ச்சி பெற்ற மாணவரின் பொது உயர்கல்வி கழகங்களுக்கான நுழைவும் கடுமையான நிபந்தனைகளுக்கு உட்பட்டு இருக்கும். இவ்வாறு பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் திட்டவட்டமாக கூறியுள்ளார். குறிப்பாக மலாய் மொழி, வரலாறு ஆகிய இரு பாடங்களிலும் அவர்கள் கட்டாயம் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டுமென அவர் தெரிவித்தார். தேடப்பட்டு வரும் தொழிலதிபர் லோ தாக்ஜோ அல்லது ஜோலோ கடந்த வாரம் நாட்டில் இருந்ததாக வெளியாகியுள்ள கூற்றை அரச மலேசிய காவற்படை ஆராயும் என அதன் தலைவர் டாக்டர் ஸ்ரீ முகமது காலித் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். இந்த கூற்றின் நம்பகத்தன்மை குறித்து தமது தரப்பு இதுவரை எவ்வித உறுதிப்பாட்டையும் பெறவில்லை என்றார் அவர். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தமது சீன சகா ஜி ஜின்பிங்குடனான சந்திப்பில் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள ஹாங்காங் மக்களாட்சி ஆர்வலர் ஜிமி லாய் விவகாரம் குறித்து கலந்துரையாடினார். எனினும் இது குறித்த முடிவை எட்டுவது கடினமானது என அவர் கோடி காட்டியுள்ளார். ஈரார் திருப்பதில் அரசாங்கத்திற்கு எதிரான ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட குற்றத்திற்காக 78 வயது ஜிமி லாய்க்கு இவ்வாண்டு தொடக்கத்தில் 20 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. சூடானில் 19.5 மில்லியன் மக்கள் உணவு நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளனர். ஐநா உணவு வேளாண் அமைப்பு FAO, உலக உணவு திட்டம் WFP ஆகியவற்றை மேற்கோள் காட்டி இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. டாஃபோர், குர்டாஃபான் உட்பட 14 இடங்களில் கடுமையான உணவு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. இந்நிலை அடுத்த மாதம் தொடங்கி செப்டம்பர் காலகட்டத்தில் மோசமடைய வாய்ப்புள்ளதாக ஐநா தலைமைச் செயலாளரின் பேச்சாளர் ஃபர்ஹான் ஹாக் எச்சரித்துள்ளார். விளையாட்டு சூப்பர் லீக் கால்பந்து. இமிகிரேஷன் FC அடுத்த பருவத்தில் தனது புதிய அடையாளத்தை வெளியிட உள்ளது. தீபகற்பத்தின் வடப்பகுதியில் உள்ள ரசிகர்களின் ஆதரவை பெறும் வகையில் அது மறு பெயரிடல் நடவடிக்கையை மேற்கொள்ள உள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் இறுதிக்கட்ட கலந்துரையாடலுக்கு பின் அறிவிக்கப்படும் என உள்துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ சைஃபுடின் நசித்யோன் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். நேற்று நடைபெற்ற அணியின் விருந்து உபசரிப்புக்கு பின் அவர் செய்தியாளர்களிடம் இவ்வாறு கூறினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.

ஒளிபரப்பு செய்யலாம் சரிங்களா. அதே வழியில் இன்னைக்கு சனிக்கிழமை பொழுதுல எங்கேயாவது போகணும் அப்படின்னு நீங்கள் கிளம்பி இருக்கலாம். எப்போதும் சொல்கிறது தான் மழை காலமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப பயணம், உங்களுடைய பயணம் பாதுகாப்பாக எப்போதுமே இருக்கட்டும். உங்களை சுற்றி நிறைய பேர் அன்புள்ளங்கள் இருப்பாங்க, நம்ம தான் எப்போதும் கவனிக்கிறது இல்லை, ஏன்னா நமக்கு தான் நேரமே இல்லையா அதை கவனிக்கிறதுக்கு. சரி, அந்த அன்புள்ளங்களை கொஞ்சம் இப்போ நினச்சி பார்த்து ரொம்ப கவனமாக பயணப்படுவோம்.

கயல் காஷ்மீரி மிளகாய்த்தூள் மக்களின் நன்மதிப்பை பெற்ற கயல் நிறுவனத்தின் மற்றொரு சிறந்த வெளியீடு. கயல் காஷ்மீரி மிளகாய்த்தூள் அனைத்து இந்திய கேஷ் அண்ட் கேரிகளிலும் கிடைக்கும். விநியோகம் ஸ்ரீஜயா இம்பாக்ட்.

என்றைய குழுவினர் கொண்டு வந்த பாடலை நாம கேட்டோம். நேர்மை பொழுது 2:13 நம்ம இசையும் இசையும் நிலையில பாடல்களை கேட்டுருக்கோம். ஏ ரஹ்மான் கொண்டு வரக்கூடிய பாடல் அடுத்து இடம்பெற இருக்கின்றது. அதே வேளையில் டிக்டாக் பக்கம் வந்து நம்ம பாடல்களை கேட்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் வந்து ஆசிரியர் தின வாழ்த்தல் தான் சொல்லியிருக்காங்க. குறிப்பா செக் விக்கி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லா ஆசிரியருக்கும் ஆசிரியர் தின வாழ்த்து வந்து சேரட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே வேளையில் நிறைய பேர் நமக்கு வந்து மதிய வேலை அப்படின்னும் போது சாப்பிட்டீங்களா, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிற அன்பு மழை இந்த பக்கம் டிக்டாக்ல பொழியுது அப்படின்னு சொல்லலாம். மகிழ்ச்சியாகவும் இருக்கு நமக்கும். அதே வேளையில் நீங்கள் வாகனத்திலிருந்து பயணம் செய்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் டிக்டாக் பக்கம் வந்து இட்டி பார்க்கலாம். பயணம் பட்டுட்டே இருக்கீங்க, தனியாக இருக்கீங்க அப்படின்னா வேண்டாம், அந்த ஒரு விபரீத விளையாட்டுகள்லாம் வேண்டாம். ஒரு கையில் கைபேசியும் இன்னொரு கையில் நீங்கள் வந்து இந்த பக்கம் வாகனத்தையும் வேண்டவே வேண்டாம், அதெல்லாம் விபரீத விளையாட்டுகள். சரி, இந்த பக்கம் ஓய்வாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் டிக்டாக் பக்கம் நீங்கள் எட்டி பார்க்கலாம். புஷ்பா வணக்கம் சொல்லியிருக்காங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே வேளையில் வெளிநாடுகள்லேருந்து பல பேரும் டிக்டாக் பக்கம் வந்து பேசிகிட்டே இருக்காங்க. எப்போதுமே இந்த பக்கம் பேசுறதுலேயும் நமக்கு மகிழ்ச்சி தான் இல்லையா? ஏன்னா இரு வழியாக இருக்கும். நம்ம பேசும்போது நம்ம பார்த்தவங்க கிட்ட பேசுவோம், அதே வேளையில் அவங்களும் நிறைய நமக்காக கேள்விகள் அப்புறம் நிறைய விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. சரி, அடுத்து ஆசிரியர்கள் நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால், உங்களுடைய பணி அப்படிங்கிறது வெறும் பணி மட்டும் அல்ல, அது உண்மையிலே மிகப்பெரியதொரு சேவை. அது நிச்சயமாக என்றாவது ஒரு நாள் அப்படின்னும் போது அந்த அந்த மாணவர் உயர்ந்து நிற்கும் போது அது நிச்சயமாக உங்களுடைய வெற்றி அப்படிங்கிறது தான் உண்மை. ஆக அனைத்து ஆசிரியருக்கும் எங்களுடைய இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்து.

ஏஆர் ரஹ்மான் கொண்டு வந்த பாடலை நம்ம கேட்டோம். சரி, அடுத்து வெற்றி கேட்டிருக்கக்கூடிய பாடல் பிகில் திரைக்காக ஒரு பாடலை கேட்டிருக்காரு. அந்த பாடலை நம்ம அடுத்து கேட்க போறோம். அது வேளையில இந்த பாடல் எல்லா டிக்டாக்ல நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கிற எல்லா நேயர்களுக்கும் அன்பர்களுக்குமாக அந்த பாடல் வருகின்றது. அதே வேளையில சொல்லியிருந்தேன் இல்லையா, அதாவது நலம் விசாரிச்சு பேசிட்டு இருக்காங்கன்னு. அது மட்டும் இல்ல, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்த கடி நகைச்சுவைன்னு இருக்கும்ல, பல்லு வலிக்கு என்ன காரணம்னு நம்ம இவங்க கேட்க, யாரோ ஒருத்தவங்க கேட்க, பாரதி அதுக்கு பல்லு தான் காரணம் அப்படிங்கிற பதிலையும் சொல்லியிருக்காங்க. சிரிக்கிறீங்களா நீங்க? இப்படியெல்லாம் வந்து டிக்டாக் பக்கம் நடக்குது அப்படிங்கறத உங்களுக்கு நான் சொல்றேன். அடுத்த ஸ்ரீகாந்த் மதுரா கொண்டு வரக்கூடிய பாடல்.

பத்தாங்கர் ஜூன்தாய் கூட்டு தமிழ் பள்ளியில படிச்சவங்களா நீங்க? அப்படின்னா ஒரு நேயரின் குரல் நிகழ்ச்சியில அந்த நினைவுகளை தான் சொல்ல போறாரு ஆசிரியர் சிவகுமார் ராமச்சந்திரன். ஒரு நேயரின் குரல் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 2:15 மறக்காம கேளுங்க.

கானா பாலா குழுவினர் கொண்டு வந்த பாடலை நாம கேட்டோம். அந்த வகையில் அடுத்ததாக விமலா சின்னையா அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் ராட்சசித்திரைக்காக வரக்கூடிய பாடலை கேட்டிருக்காங்க. அதே வேளையில் நம்ம இந்த டிக்டாக் பக்கம் பேசிக்கொண்டே இருக்கும்போது என்ன அப்படின்னு சொன்னால், நிறைய பேர் வந்து ஆசிரியர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். குறிப்பாக ஒரு கேள்வி தான் என்ன அப்படின்னா, யாரெல்லாம் மீண்டும் உங்களுடைய பள்ளிக்கு சென்றிருக்கீங்க, உங்களுடைய ஆசிரியர்களை பார்த்துருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது பெரும்பாலானவர்கள் சந்திச்சிருக்காங்க. ஒரு சிலர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், எங்களுடைய பிள்ளைகளையும் நான் படித்த பள்ளியிலே தான் அனுப்பி படிக்க வச்சுருக்கேன் அப்படின்னும் போது மகிழ்ச்சியாக இருக்குது கேட்கறதுக்கே. அதே வேளையில் வீடு பக்கத்துலேயே தான் பள்ளிக்கூடம், அதனால் அடிக்கடி போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக ஆசிரியர்கள், பள்ளிக்கூடம், பழைய நினைவுகள் அப்படின்னும் போது எல்லாமே இனிமையான ஒன்று தான். அது இன்று மட்டும் நாம் யோசித்து நினைவு கூறாமல், எப்போல்லாம் நமக்கு நேரம் இருக்கோ, எப்போல்லாம் நமக்கு தோணுதோ, சிலரை வந்து நமக்கு தோணும் உடனே அழைச்சி எப்படி இருக்கீங்கன்னு கேட்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஆசிரியர்களும் நமக்காக காத்துட்ருக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம போகும்போது நம்மை நினைவில் வச்சிருக்காங்களே அப்படின்னும் போது மிகுந்த மகிழ்ச்சி அடைவாங்க. அதை தவிர வேற என்ன நம்ம கொடுத்துட முடியும், அந்த மகிழ்ச்சியை தவிர என்ன கொடுத்துட முடியும் இல்லையா? சரி, அப்படியா நிறைய டிக்டாக் நண்பர்கள், நம்முடைய மின்னல் எஃப்எம் உடைய நேயர்கள் அவங்களுடைய ஆசிரியர்களை ஆதரிக்கிறாங்க. நிறைய பேர் வந்து சொல்லிட்டே இருக்காங்க அப்படின்னும் போது மகிழ்ச்சியாக தான் இருக்கு. அப்படி உங்களுடைய ஆசிரியர்களையும் நீங்க நினைவு கூறுங்க, இந்த ஒரு நாள் மட்டுமல்லாது எப்போதுமே வாய்ப்பு கிடைக்கும் போது.

0: தே மதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்
1: அமுதே தமிழே.
0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்ப தேன் வந்து பாயட்டும்.

0: எழுதுறது ஒரு பெரிய கலங்க. நமக்கு நிகழ்ந்த, நாம் கண்ட, நாம் கேட்ட எல்லாமும் கதையாகும். அந்த மாதிரி கதைகள் எதுவும் கைவசம் இருக்கா? கைவசம் இருக்கா? நீங்க வேற, நம்ம கைக்கு வசமாவதே கதை தான் அப்படின்றீங்களா? உங்கள் பெருங்கதைய ஆறு பக்கங்களுக்குள் சுருக்கி சிறுகதையாக்குங்க. storybox.minnal@gmail.com தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க. உங்கள் எழுத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் குரல் கொடுக்க நாங்க இருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்களேன், இன்றைய சிறுகதையை எழுதியவர் அப்படின்னு உங்க பேர் வரும்போது, ஏய் இது ஏன் கதப்பா? அதுக்குதான் தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க.
1: தனியா இருக்கிற மாதிரி இருக்கா? அப்ப நாங்க எதுக்கு இருக்கோம்? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 3 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். மாணவர்களை உள்ளடக்கிய சிக்கல்கள் தொடர்பில் பெறப்படும் விமர்சனங்களை ஆக்ககரமாக ஏற்றுக்கொள்வதில் ஆசிரியர்கள் பெருந்தன்மை கொண்டிருக்க வேண்டும் என்று பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் கேட்டுக் கொண்டுள்ளார். ஏனெனில் கல்வியையும் சமுதாயத்தையும் பிரிக்க இயலாது. அத்துடன் ஏதேனும் சிக்கல்கள் பெரும்பாலும் பள்ளிகளுடன் தொடர்பு படுத்தப்படுகின்றன என்று பிரதமர் சுட்டிக்காட்டினார். 2026 உலக அருங்காட்சியக நாளை ஒட்டி அருங்காட்சியகத் துறையின் கீழ் உள்ள 19 அருங்காட்சியகங்களும் வரும் 18 நாள் மலேசியர்களுக்கு இலவச அனுமதியை வழங்குகின்றன. இந்த முனைப்பு பெரும்பாலான மக்கள், குறிப்பாக இளம் தலைமுறையினர், அருங்காட்சியகங்களுக்கு சென்று நாட்டின் வரலாற்றையும் பாரம்பரியத்தையும் அறிந்து கொள்ள உந்துதலாக இருக்கும் என்று நம்பப்படுவதாக ஒற்றுமை அமைச்சர் டாக்டர் ஏரன் அகுடாகாங் தெரிவித்தார். பாதுகாப்பான இணையம் குறித்த விழிப்புணர்வை வலுப்படுத்தும் முயற்சிகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. கடந்த 3 ஆண்டுகளில் 5.6 பில்லியன் ரிங்கிள் இழப்பை ஏற்படுத்திய இணைய மோசடிகள் அதிகரித்ததை தொடர்ந்து இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று தொடர்பு துணை அமைச்சர் தியோனிங் சிங் தெரிவித்தார். இந்த அணுகுமுறை மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் MCMC உடனான ஒத்துழைப்பின் மூலம் தொடர்ச்சியாக செயல்படுத்தப்படுகிறது. பிலிப்பைன்ஸில் உள்ள மாயோன் எரிமலையின் எச்சரிக்கை நிலை 3 உயர்த்தப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 51 எரிமலை வெடிப்புகளும் 30 நில அதிர்வுகளும் உணரப்பட்டதாக எரிமலையியல் நில அதிர்வியல் கழகம் தெரிவித்தது. தைவான் மீது சீனா உரிமை கோரி வரும் நிலையில் அத்தீவு நாட்டிற்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் ஆதரவு வழங்க வேண்டாம் என்று அதிபர் ஜி ஜின்பிங் வலியுறுத்தியிருந்தார். சீனாவின் அச்சுறுத்தல்களிலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதில் தைவான் அமெரிக்காவின் ஆதரவை பெரிதும் சார்ந்துள்ளது என்று வெளியுறவு அமைச்சு கூறியது. விளையாட்டு 2026 உலகக்கிண்ண செப்பாத்தாக்ரோ. தித்தி வங்ச அரங்கில் நடைபெறும் இப்போட்டியில் மலேசியா கோட்ரான் பிரிவில் 2 சுழியம் என சிங்கப்பூரை வீழ்த்தி 2 சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. நாளை திட்டமிடப்பட்டுள்ள சி குழு நிலையிலான 2-3 ஆட்டத்தில் தேசிய அணி முறையே தென்கொரியாவுடனும் இந்தியாவுடனும் களம் காணும். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

இசையும் நிகழ்ச்சியில தொடர்ந்து நீங்கள் இணைந்திருக்கின்றீர்களா? நன்றி நன்றி நன்றி. அடுத்த பாடல்கள் இடம்பெற உங்களுக்காக காத்திருக்கின்றன, தொடர்ந்து இணைந்திருக்கிறீர்கள்.

0: தற்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.
1: ஆஹா, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மீன் நல்ல ஃபேம். தொடர்ந்து நம்ம பாடல்களை கேட்க போகின்றோம். அதே வேளையில் கொஞ்சம் யோசித்து பாருங்க, அனைத்துலக ஆசிரியர் தினம் எப்போது கொண்டாடப்படுகின்றது? மலேசியாவில் நம்ம இன்றைக்கு கொண்டாடுறோம் இல்லைங்களா, ஆனால் உலக ரீதியில் ஆசிரியர் தினம் எப்போது கொண்டாடப்படுகின்றது? யோசிச்சுட்டே இருங்க, பாடலுக்கு பிறகு சொல்கிறேன்.

0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ
1: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.

ஆர் த்ரிகாக்க, அந்த பாடல் நாம் கேட்டோம். ரொம்ப நாள் ஆச்சு அந்த பாடலை கேட்டது. ஒரு காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப புகழ்பெற்ற பாடல் அந்த பாடல். சரி, நேரம் இப்பொழுது 3:30 இசையும் இசையும் நிகழ்ச்சி. நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க, ஏற்கனவே ஒரு கேள்வி கேட்டிருந்தா, அதாவது உலக ரீதியில் எப்போது ஆசிரியர் தினம் கொண்டாடப்படுகின்றது அப்படின்னு. காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை இல்லையா, இந்நேரம் நீங்கள் கூகுள் செய்து பார்த்துருப்பீங்க. சரி, அனைத்துலக ரீதியில் ஆசிரியர் நாள் கொண்டாட்டம் அப்படிங்கிறது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 5 கொண்டாடப்படுகின்றது. அதே வேளையில் மலேசியாவில் நாம் வந்து ரசாக் ரிப்போர்ட் அப்படிங்கிற அடிப்படையில் நாம் இன்றைக்கு கொண்டாடுகின்றோம். இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்தியாவில் ஆசிரியர் தினம் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 5 கொண்டாடப்படுகின்றது. இது காரணம் என்ன அப்படின்னா, நாட்டின் 2வது குடியரசுத் தலைவர், சிறந்த கல்வியாளர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவருடைய பிறந்தநாள் தான் செப்டம்பர் 5. அந்த நாளை வந்து 1962 முதல் அவங்க கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆக செப்டம்பர் 5 இந்தியாவுடைய ஆசிரியர் தினம் கொண்டாடப்படுகின்றது. நம் நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இன்று ஆசிரியர் தின கொண்டாட்டம். பலரும் ஆசிரியர் தின கொண்டாட்டத்தை பற்றி பேசிக்கிட்டே இருக்கோம். ஆசிரியர்களுடைய நினைவுகளை மீண்டும் மீண்டும் பேசிக்கொண்டே இருக்கின்றோம். எப்போதும் சொல்கிறது தான், இந்த நாள் மட்டும் இல்லாது அவ்வப்போது நாம் வந்து அவங்களை கொண்டாடணும் அப்படிங்கிறது மட்டுமல்ல, மீண்டும் நம்முடைய பள்ளிக்கு வருடத்தில் 1-2 தடவையாவது எட்டி பார்த்தோம் அப்படின்னா, அதை விட அவங்களுக்கு மகிழ்ச்சி வேறு எதுவுமே இருக்காது.

0: சுசிலா, கோழி ரெண்டாங் செய்யறது எப்படின்னு யாரும் சொல்லியே குடுக்க மாட்டேங்கிறாங்க.
1: அட, எதுக்காக எல்லாரும் கேக்குற? புதுசா பாபாஸ் ரெண்டாங் மிக்ஸ் வந்திருக்கு.
0: பாபாஸ் ரெண்டாங் மிக்ஸா?
1: ரெண்டாங் எப்படி தயாரிக்கிறது, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பேக்கெட்லயே குறிப்பிட்டிருக்காங்க.
0: அப்ப அத பார்த்து செஞ்சிடலாம்.
1: முக்கியமா பாபாஸ் ரெண்டாங் மிக்ஸ், அதோட கோழி, தேங்காய் பால், வெள்ளை பூண்டு, வெங்காயம், இஞ்சி, செராய், லங்குவாஸ், எலுமிச்சையில மஞ்சள் இலை இருந்தா போதும். பாபாஸ் கோழி ரெண்டாங் ரெடி.
2: பாபாஸ் ரெண்டாங் மிக்ஸ், பாபாஸ் அண்ட் யூ, வாழ்வியல் சுவைகள்.

பத்தாங்கூட்டு தமிழ் பள்ளியில படிச்சவங்களா நீங்க? அப்படின்னா ஒரு நேயரின் குரல் நிகழ்ச்சியில அந்த நினைவுகளை தான் சொல்ல போறாரு ஆசிரியர் சிவகுமார் ராமச்சந்திரன். ஒரு நேயரின் குரல் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 2:15 மறக்காம கேளுங்க.

பத்தாம் தைக்கூட தமிழ் பள்ளியில் யார் யாரெல்லாம் படிச்சிருக்கீங்களோ நாளைக்கு நீங்கள் கேருங்க ஒரு நேயரின் குரல் நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசிரியர் சிவகுமார் அவர்கள் இருக்கின்றார்கள். அதே வேளையில் உங்கள் குரலும் வானொலியில் ஒலிக்கணும், நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணும், ஒரு நாள் நானும் அறிவிப்பாளராக பேசணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் அப்படின்னீங்கன்னா தாராளமாக நீங்கள் உங்களுடைய குரல் பதிவை ஒன்றையும் அதே வேளையில் ஒரு சின்ன அறிவிப்பு போல எழுத்து படிவத்தையும் எங்களுக்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா storybox.minnal@gmail.com storybox.minnal@gmail.com என மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பி வைங்க. மறக்காம உங்களுடைய பெயரையும் கைபேசி எண்ணையும் அனுப்பி வச்சிருங்க. சரியா, நாங்கள் உங்களை தொடர்பு கொள்ள காத்துட்டே இருக்கோம். அந்த ஒரு நாள் கனவு நிச்சயமா நீங்க அனுப்பிட்ட பிறகு நிறைவேறும்.

தளவில் இசையும் இசையும் நிகழ்ச்சிக்கு நாம விடை கொடுக்க போகின்றோம். அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். பொன் கோகிலம் மீண்டும் நாம திங்கக்கிழமை காற்றின் மொழி 8 மணிக்கு சந்திப்போம். சரி, அடுத்து தீரா இசையில இனிமையான பாடல்களை தேடி கண்டுபிடிச்சு உங்களுக்காக தொகுத்து எடுத்து வந்திருக்காங்க நளினி அச்சுதன். அனைவருக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்து வந்து சேரட்டும், தொடரட்டும் உங்களுடைய சேவை. எப்போதுமே நாங்கள் உங்களை நினைத்து பார்த்துக் கொண்டே இருக்கின்றோம். எங்களுடைய உயர்வு ஒவ்வொன்றும் உங்களுடையது அப்படிங்கறதுதான் உண்மை.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 4 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். இலக்கவியல், செயற்கை நுண்ணறிவு AI, அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல், கணிதம், ஸ்டெம் துறையை வலுப்படுத்த கல்வி அமைச்சுக்கான நிதி ஒதுக்கீட்டை அதிகரிப்பது குறித்து அரசாங்கம் தொடர்ந்து மதிப்பாய்வு செய்து வருகிறது. தற்போதைய கல்வித்துறையின் தேவைகளுக்கேற்ப நிதி ஒதுக்கீடு அதிகரிக்கப்படும் என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். இதனிடையே டாக்டர் ஸ்ரீ அன்வார் அமனா இக்தியார் மலேசியாவின் கீழ் படூரி மடானி திட்டத்தை இன்று அறிமுகப்படுத்தினார். இந்த முனைப்பு B40 பிரிவைச் சேர்ந்த மகளிர் தொழில் முனைவோரை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த திட்டம் 29,000 பெண் தொழில் முனைவோரை இலக்காக கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். ஜோஹரில் உள்ள வீடமைப்பு பகுதிகளை சீரமைப்பதற்காகவும் தரம் உயர்த்துவதற்காகவும் 2023 தொடங்கி 17.97 மில்லியன் ரிங்கெட்டை வீடமைப்பு ஊராட்சி அமைச்சு தேசிய வீடமைப்பு துறை வாயிலாக வழங்கியுள்ளது. இந்த ஒதுக்கீடு அத்துறையின் உறுதியான கடப்பாட்டை புலப்படுத்துவதாக துணை அமைச்சர் டத்து ஐமான் அத்திரா சாபு கூறினார். குடியிருப்பாளர்கள் எதிர்கொள்ளும் முக்கிய சிக்கல்களுக்கு தீர்வு காண்பதில் மடானி அரசாங்கம் எப்போதும் முனைப்புடன் செயல்படும் என்றார் அவர். மேற்கு இலங்கையில் ரயில் தடம் புரண்டதில் பயணிகள் 12 காயமடைந்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது. மேற்கு வட்டாரத்தில் வனஸ்வசலாவுக்கும் ஹுனு பித்யாவுக்கும் இடையே இந்த விபத்து நிகழ்ந்தது என்று போலீஸ் பேச்சாளர் எஃப்யூ உட்லர் கூறினார். பர்த் கடற்கரைக்கு அப்பால் உள்ள ராட்னஸ் தீவில் சுறா தாக்கியதில் 38 நபர் உயிரிழந்ததாக உள்ளூர் ஊடகங்களை மேற்கோள் காட்டி சின்ஹா செய்தி வெளியிட்டுள்ளது. தீவின் மேற்கு பகுதியில் மஜோரி விரிகுடாவிற்கு வடக்கே அமைந்துள்ள ஆஷு ரீஃப் பகுதியில் இந்த துயரச்சம்பம் நிகழ்ந்ததாக அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர். விளையாட்டு. மல்லாட்டம் காம்பேட் போட்டிகள் இளையோரை வழிநடத்துவதில் ஆக்குகர தளமாகவும் அவர்களின் ஆற்றலை மேலும் பயனுள்ள வகையில் பயன்படுத்தக்கூடியதாகவும் பார்க்கப்பட வேண்டும் என்று இளைஞர் விளையாட்டு அமைச்சர் டாக்டர் முகமது தௌஃபிக் ஜோஹாரி வலியுறுத்தியுள்ளார். வன்முறை கூறுகளுடன் தொடர்பு படுத்தப்படுவது உள்ளிட்ட அந்த விளையாட்டு மீதான எதிர்மறையான கண்ணோட்டம் மாற்றப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.

எங்கள் நண்பான நேயர்கள் எல்லோருக்கும் வணக்கம். சிறு இசையில் இணைகின்றோம். உங்கள் மாலை நேரத்து மயக்கம் கூடும் நேரம். இது சொர்க்கத்தை காற்றின் வழியா இசை தீரா இசை அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியின் வழியா உங்களுக்கு அனுப்பி வச்சுக்கிட்டே இருக்க போறோம். இன்றைய சனிக்கிழமை பொழுது உங்களுக்கு நல்லதாகவே அமைந்திருக்கும் அப்படின்னு நம்புறோம். இல்ல சரியா இல்லைங்க, காலையில இருந்து மாலை வரைக்கும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா இதுக்கு பிறகு மிக சரியா தான் இருக்க போகுது. பாடல்கள் உங்க மனசுல உள்ள சோகத்தை சரி பண்ண போகுது. 8 மணி வரைக்கும் பாடல்களை கொண்டு உங்க மனசுக்கு மருந்து பூச போறோம், நிறைய பேச போறோம். பாடல்களை சேர்ந்தே நாம ரசிக்க போறோம். உங்களுக்கு துணையாக பாடல்கள் உங்க கூடவே எப்போதுமே இருக்க போகுது. இப்போதே கூட நீங்கள் எங்களுக்கு அழைக்கலாம். 3228 2573 அல்லது 4 7 6 8 உங்கள் மனம் விரும்பும் 80-90 ஆண்டுகளில் வெளிவந்த பாடல்களை நீங்க எங்களுக்கு அழைத்து கேட்கலாம். நீங்க விரும்பும் அந்த பாடல்களை உங்களுக்காக வழங்க காத்திருக்கின்றோம். தீரா இசையில் அடுத்து வரும் 4 மணி நேரம் உங்களுக்கான சொர்க்கம் உங்களோடு. நான் நளினி அச்சுதன்.

0: அறிவிப்பு.
1: நேர்களே, கோலலம்பூர் புத்திர ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:35. கோலலம்பூர் புத்திர ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:35.
2: கதை எழுதுறது ஒரு பெரிய கலங்க. நமக்கு நிகழ்ந்த, நாம் கண்ட, நாம் கேட்ட எல்லாமும் கதையாகும். அந்த மாதிரி கதைகள் எதுவும் கைவசம் இருக்கா? கைவசம் இருக்கா? நீங்க வேற நம்ம கைக்கு வசமாவதே கதை தான் அப்படின்றீங்களா? உங்கள் பெருங்கதைய 6 பக்கங்களுக்குள் சுருக்கி சிறுகதையாக்குங்க. storybox.ninnal@gmail.com தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க. உங்கள் எழுத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் குரல் கொடுக்க நாங்க இருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்களேன், இன்றைய சிறுகதையை எழுதியவர் அப்படின்னு உங்க பேர் வரும்போது, ஏய் இது ஏன் கதைப்பா? அதுக்குதான் தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க.

0: வணக்கம் மின் எஃப்எம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
0: ஷான் புஷோங்ல இருந்து பேசுறேன்.
1: சொல்லுங்க ஷான், இன்றைய நாள் எப்படி போயிட்டு இருக்கு?
0: இன்றைய நாள் நல்லா போயிட்டு இருக்கு, வேலை இடத்துல இருக்கிறேன்.
1: அப்படியா?
0: இன்னைக்கு வந்து நான் மலேசியால இருக்கிற அனைத்து ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர் தின வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். அப்புறம் வந்து அவங்களுக்காக ஒரு நல்ல விருப்ப பாடலா கேக்குறேன் ஆசிரியர்களுக்காக.
1: என்ன பாடல் வேணும்?
0: எனக்கு வந்து மௌன ராகம் படத்துல இருந்து ஒரு பாடல போடுங்க, நல்ல பாடலா.
1: மௌன ராகம் படத்துல இருந்து?
0: ஆமா.
1: எந்த பாடல இருந்தாலும் சரிதான் உங்களுக்கு?
0: எந்த பாடலா இருந்தாலும் சரிதான். ஆனா வாழ்த்துறது வந்து ஷான் புச்சோங், திலகா, மிஷாலி, சஞ்சனா எல்லா டீச்சருக்கும் வாழ்த்து சொல்லிக்கிறோம்.
1: நன்றிங்க, நன்றிங்க. நாங்களும் இங்க இருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கோம், எல்லா ஆசிரியர்களுக்கும் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். நீங்க இல்லாம நாங்க இல்லை.

0: வணக்கம், நான் நல்லா இருக்கிறேன்.
1: ஆஹா, நீங்க நல்லா இருக்கீங்க, நாங்களும் நல்லா இருக்கோம். யார் பேசுறீங்க?
0: நான் மகேஸ்வரி, ஐதாந்து பேசுகிறேன்.
1: ஓ மகேஸ்வரி, சொல்லுங்க மகேஸ்வரி, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு இன்றைக்கு?
0: முதல்ல என்னோட ஆசிரிய தின வாழ்த்துக்கள் அனைவருக்கும், என் மகன் கிஷன் ராஜுக்கும் சினிஷாவுக்கும் சேர்த்து சொல்லிக்கிறோம். அப்புறம் இன்னைக்கு எனக்கு வந்து ஏதோ ஒரு பாட்டு என் காதில் கேட்கும் அந்த பாட்டு வேணும்.
1: பாட்டு உங்க ஞாபகங்களை தாளாட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்க?
0: ஆமா, ரொம்ப தாளாட்டணும்.
1: சரிங்க, கொடுத்துருவோம்.
0: நன்றி.

திரு இசையில் நாம் இணைந்திருக்கின்றோம். நீர்கள் அழைத்து உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. சரிங்க, இன்றைக்கு திரா இசையில என்னென்ன மாதிரியான பாடல்கள் எல்லாம் நாம கேட்க போறோம், ஒரு முன்னோட்டம் உங்களுக்காக இப்போ நாங்க உங்களுக்கு வழங்குறோங்க, கேட்டு பாருங்க.

0: தெரியுமா
1: அனுப்பி வைக்கிறோம் காற்றின் வழியா எடுத்துக்கோங்க.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: சேதுபதி ஐபிஎஸ்.
0: ஓகே, ரொம்ப நன்றி.

0: இப்ப உள்ள ஆசிரியர்கள் எல்லாம் அப்ப உள்ள ஆசிரியர்கள் மாதிரி வருமா அப்படின்னு நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஆமாங்க, அப்ப உள்ள மாதிரி இப்போ இல்லதான். நம்ம சுத்தி எல்லாமும் மாறி கிடக்கு. காலம் மாறிடுச்சு, உலகம் மாறிடுச்சு, ஏன் மனித மனங்கள் கூட மாறிடுச்சு. தொழில்நுட்பத்தோட போராடிக்கிட்டு இருக்கிற இந்த உலகத்துல இப்போ ஆசிரியரா இருக்கிறது நிஜமாகவே பெரிய சவால் தான் போங்க. அப்புறம் இன்னொரு விஷயங்க, உங்க பிள்ளைங்க மேல உங்களுக்கு உரிமை ஒண்ணு இருக்கும்ல, அது உங்களுக்கு அடுத்து எங்களுக்கு தான் இருக்கு. ஏன்னா நானும் ஒரு ஆசிரியர்.
1: வெயில் அடிக்கும் நாள் வரைக்கும்
0: எல்லாருக்கும் ஆசிரியர் தின

0: வணக்கம்.
1: வணக்கம் பேசுறேன்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் இன்றைக்கு உங்களுக்கு? 80-ஆம் 90-ஆம் ஆண்டு பாடல்கள்.
1: எனக்கு வந்து கடலோர கவிதையில இருந்து போகுதி போகுதி என் பயங்கிரி வானிலி அந்த பாடலை கேக்குறேன்.
0: அந்த பாட்டு வேணுமா? கொஞ்சம் சோகமா இருக்கும், பரவாயில்லையா?
1: சோகத்திலயும் ஒரு சுகம்,
0: சோகத்திலயும் ஒரு சுகத்தை கண்டுபிடிச்சிருக்கீங்க பாருங்க.
1: அந்த பாடல் நல்லா இருக்கு கேட்க, ரொம்ப நாளாச்சு.
0: சரிங்க, கொடுக்குறோம்.
1: மேலும் இன்னைக்கு ஆசிர்வாதம் கொண்ட அனைத்து ஆசிரியர்களுக்கும் என்னுடைய ஆசிரியர் தின வாழ்த்துக்கள்.
0: பயந்துட்டோம் போங்க. அனைத்து தாதியர்களுக்கும் அப்படின்னு சொல்ல
1: போறீங்க.
0: வாய் தவறுது, வாய் தவறுது. பாடல்கள் உங்களுக்கு
1: கிடைச்சாங்க சந்தோஷத்துல.
0: நீங்க கேட்டு பாடல உங்களுக்கு எடுத்துக்கோங்க.
1: ரொம்ப நன்றி.

0: நான் சிரமால இருந்து ஜெயா பேசுறேங்க.
1: ஜெயா சொல்லுங்க. ஜெயா,
0: இன்னைக்கு என் மகளோட பிறந்த நாள். அவங்க ஆசிரியர் தினம் தண்டிக்கு பிறந்தவங்க. சோ அவங்க பர்ச்சேஸ் ஸ்கூலு லௌரம்ஜாவா, ஐஸ்டி லௌரம்ஜாவா, சிரம்பான் சிரம்பான்.
1: சரி,
0: ஓகே. அங்க பணி புரிஞ்ச அனைத்து ஆசிரியர்களுக்கும் எங்களுடைய இனிய ஆசிரியர் தின வாழ்த்துக்கள். அவங்களுக்கு வந்து ஏ ஆர் ரஹ்மான் பாட்டுனா ரொம்ப பிடிக்கும். என்ன பாட்டா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு பாட்டு.
1: அவங்களுக்கு படித்து கொடுத்த அந்த பள்ளி ஆசிரியர்கள் அவங்களை நினைவு கூர்ந்து குறிப்பிட்டு சொல்றீங்க பாருங்க.
0: ஆமா,
1: அந்த நன்றிக்கு நாங்க என்ன நன்றி பண்றதுன்னு தெரியல. இந்த பாடலை உங்களுக்காக
0: கொடுக்கறோம். 1996 to 2007 வரைக்கும் எங்க மகனும் மகளும் தமிழ் ஸ்கூல்ல தான் படிச்சவங்க. சோ அங்க உள்ள அனைத்து ஆசிரியர்கள், தமிழ் ஆசிரியர் அனைவருக்கும் எங்களுடைய இனிய ஆசிரியர் தின வாழ்த்துக்கள்.

0: கல்வி அமைச்சுக்கான ஒதுக்கீடு தேவைக்கேற்ப அதிகரிக்கப்படும், பிரதமர் தகவல். படுரி மடானி திட்டம் B40 மகளிர் தொழில் முனைவோருக்கான சிறப்பு கடனுதவி. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 5 மணி முதன்மை செய்திகளுடன் எஸ் கோகுலன். ஆசிரியர்கள் சவால்களையும் விமர்சனங்களையும் எதிர்கொள்வதில் திறந்த மனதுடன் இருத்தல் அவசியம் என பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் கூறியுள்ளார். குறிப்பாக மாணவர்களை உட்படுத்திய சிக்கல்களையும் குறைகளையும் கையாள்வதில் அது அவசியமாக கடைபிடிக்கப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். மேலும் கல்வி தொடர்பில் எழும் சிக்கல்களை பள்ளிக்கும் ஆசிரியருக்கும் மட்டும் தொடர்பு படுத்தப்படக்கூடாது என அவர் அறிவுறுத்தினார். தனிநபர், பண்பு, மனிதநேயம் ஆகியவையும் அதற்கு அடித்தளமாக விளங்குவதை பிரதமர் நினைவூட்டினார். தேசிய நிலையிலான 55வது ஆசிரியர் நாள் கொண்டாட்டத்தை தொடக்கி வைத்து டாக்டர் அன்வார் உரையாற்றினார். இதனிடையே கல்வி அமைச்சுக்கான ஒதுக்கீட்டை அதிகரிப்பது குறித்து அரசாங்கம் தொடர்ந்து பரிசீலனை செய்யுமென பிரதமர் தெரிவித்துள்ளார். இலக்கவியல் துறை, செயற்கை நுண்ணறிவு AI, அறிவியல் தொழில்நுட்பம், பொறியியல், கணிதம், STEM ஆகியவற்றை மேம்படுத்துவதும் அதில் அடங்கும். நாட்டின் கல்வித்துறையின் தேவைக்கேற்ப அதற்கான ஒதுக்கீடு அதிகரிக்கப்படும் என நிதி அமைச்சருமான டாக்டர் அன்வார் கூறினார். மேலும் மடானி அரசாங்கம் ஆசிரியர் நலனுக்காக பல்வேறு முனைப்புகளை செயல்படுத்தியுள்ளது. 3000 அதிகமான பள்ளிகளில் ஆசிரியர் அறையை தரம் உயர்த்துள்ளதும் அதில் அடங்கும் என்றார் அவர். இவ்வேளை தேசிய கல்வி முறைக்கு அப்பாற்பட்ட பள்ளி தேர்ச்சியை போல ஒருங்கிணைந்த தேர்வு சான்றிதழ் UEC தேர்ச்சி பெற்ற மாணவரின் பொது உயர்கல்வி கழகங்களுக்கான நுழைவும் கடுமையான நிபந்தனைகளுக்கு உட்பட்டே இருக்கும். இவ்வாறு பிரதமர் திட்டவட்டமாக கூறினார். குறிப்பாக மலாய் மொழி, வரலாறு ஆகிய இரு பாடங்களிலும் அவர்கள் கட்டாயம் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டுமென அவர் தெரிவித்தார். 40 ஆண்டுகளை காட்டிலும் தற்போது நாட்டிலுள்ள சீன தனியார் பள்ளிகள் தேசிய ஒருங்கிணைப்பை சிறந்த முறையில் செயல்படுத்தியுள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். 80 விழுக்காட்டிற்கும் அதிகமான UEC பிரிவைச் சேர்ந்த மாணவர்கள் SPM தேர்வில் அமர்வது அதற்கு சான்று பகர்வதாக டாக்டர் அன்வார் கூறினார். தேசிய கல்வி முறையின் வெளிப்படைத்தன்மையும் ஒற்றுமை உணர்வும் இதற்கு வழிவகுத்துள்ளது என அவர் குறிப்பிட்டார். B40 சமூகத்தைச் சேர்ந்த மகளிர் தொழில் முனைவோரை மேம்படுத்தும் நோக்கத்திற்காக பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் இன்று படுரி மடானி திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். அமானா இக்தியார் மலேசியாவின் கீழ் செயல்படுத்தப்படும் இந்த திட்டம் 18 வயதுக்கு மேற்பட்ட 5880 ரிங்கிட்டுக்கும் கீழ் குடும்ப வருமானம் கொண்ட 29,000 பெண் தொழில் முனைவோரை இலக்கிட்டு வரையப்பட்டுள்ளது. பொருளாதார பிரிவில் 3,000 முதல் 30,000 ரிங்கிட் வரையிலான கடனுதவியும், சமூக பிரிவில் அதிகபட்சம் 15,000 ரிங்கிட் கடனுதவியும் வழங்கப்படும். பள்ளி தலைமைத்துவ பொறுப்பில் உள்ளவர்கள் முதுகலை படிப்பை தொடர கூட்டரசு ஆசிரியர் உதவித்தொகை விரிவுபடுத்தப்படுவதாக கல்வி அமைச்சர் ஃபர்லினா சிடே தெரிவித்துள்ளார். மேலும் இணையம் வழி வகுப்பை நடத்தும் ஆசிரியர்களின் சிக்கலை களைவதற்காக நெட்வொர்க் ஆஃப்லைன் டிஜிட்டல் என்வாயர்மெண்ட் நோட்டை அறிமுகப்படுத்தியுள்ளார். இணைய தொடர்பில்லாமலும் இயங்கலையில் பாடத்தை தொடர இது துணை புரியும் என அவர் கூறினார். தொடர்ந்து அடுத்த ஆண்டு முதல் இதனை தொடர்ந்து வலுப்படுத்துவதற்காக ஒவ்வொரு பள்ளிக்கும் சாதனம் வழங்கப்படும். இதற்காக 169 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கப்பட்டுள்ளதாக ஃபர்லினா குறிப்பிட்டார். இதன் மூலம் இடையூறு இல்லாமல் கற்றல் கற்பித்தலில் தொழில்நுட்பத்தை செயல்படுத்த இயலும் என்றார் அவர். இன்று ஆசிரியர் நாள் கொண்டாட்டத்தை முன்னிட்டு அரசாங்கம் 12 சலுகைகளை அறிவித்துள்ளது. அமைச்சர்கள் இன்று நாட்டிலுள்ள அனைத்து ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர் நாள் வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டனர். அறிவார்ந்த, போட்டியாற்றல் கொண்ட சமூகத்தை உருவாக்குவது உட்பட மாறிவரும் சூழலை எதிர்கொள்ளும் வகையில் மாணவர்களை தயார்படுத்துவதிலும் ஆசிரியர்கள் முதன்மை அடித்தளமாக விளங்குவதாக அவர்கள் கூறினர். இதனிடையே நிகரில்லா ஆசிரியரே நாட்டின் உயிர்நாடி இவ்வாண்டுக்கான ஆசிரியர் நாள் கருப்பொருளாக அனுசரிக்கப்படுகிறது. இதற்கேற்ப ஆசிரியர்களின் பணி தற்போது வகுப்பறைகளில் மட்டும் வரையறுக்கப்படவில்லை. அது உலக இலக்கவில் உட்பட செயற்கை நுண்ணறிவு AIயுடன் சேர்ந்து வளர்ச்சியடைவதாக மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ நான்சி சுக்ரி தெரிவித்துள்ளார். உலக அருங்காட்சியக நாளை ஒட்டி மலேசியர்களுக்காக வரும் 18 நாள் 22 அருங்காட்சியகங்களுக்கான நுழைவு இலவசம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் நாட்டில் உள்ள அருங்காட்சியகங்கள் இளையோரை இருக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக ஒற்றுமை அமைச்சர் டாத்தோ ஏரன் அகோ டாகாங் நம்பிக்கை தெரிவித்தார். அத்துடன் இந்த முனைப்பு நாட்டின் வரலாறு பாரம்பரியத்துடன் இளையோரை அணுக்கமாக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் அருங்காட்சியகம் கல்விக் கழகமாகவும் தேசிய அடையாளத்தை உருவாக்கும் ஒற்றுமையை வலுப்படுத்தும் தளமாகவும் மக்களால் பார்க்கப்படும் என நம்பிக்கை கொண்டுள்ளதாக அமைச்சர் கூறினார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: நாட்டில் தொற்றா நோய்களை அதிகரிக்கும் சீனிக்கு எதிரான போர், வார் ஆன் சுகர்.
2: தங்கள் தயாரிப்புகளில் சீனி அளவை குறைக்கும் நிறுவனங்களுக்கு ஹெல்தி சாய்ஸ் என்ற அங்கீகாரம்.
1: அரசாங்க ஏற்பாட்டிலான அனைத்து நிகழ்ச்சிகளிலும் வழங்கப்படும் பானங்களில் சீனியின் அளவு 50 விழுக்காட்டிற்கு குறைப்பு.
2: 2024-2030 மலேசிய மக்கள் மத்தியில் சீனியை குறைக்கும் வியூக திட்டம்.
1: சீனியை குறைத்து சீரான உடல்நலம் பேணுவோம்.
0: உலக ஆசிரியர் நாளை முன்னிட்டு ஊதியம் உட்பட ஓய்வூதிய நிபந்தனைகளில் மேம்பாடுகள் கோரி மெக்சிகோவில் ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் இறங்கினர். தேசிய கல்வி பணியாளர் ஒருங்கிணைப்பு அமைப்பால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த ஆர்ப்பாட்டம் பல நகரங்களில், குறிப்பாக தலைநகர் மெக்சிகோ சிட்டியில் பரவலாக நடத்தப்பட்டது. அவர்கள் பதாகைகளுடன் ஜுகோலா சதுக்கத்தை நோக்கி சென்றனர். அதிபர் கிளாடியா ஷேபமின் நிர்வாகம் வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிவிட்டதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். இதனிடையே அடுத்த மாதம் நடைபெறவுள்ள 2026 உலகக்கிண்ண போட்டியின் போது நாடு தழுவிய நிலையில் வேலை நிறுத்தத்தை தொடங்கப் போவதாக அவர்கள் தெரிவித்தனர். ஹோர்மோஸ் நீரிணை இயன்ற வரையில் இந்த கோடையில் திறக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக அமெரிக்க ஆற்றல் அமைச்சர் கிறிஸ் ராய்ட் தெரிவித்தார். அதேவேளை வியூக முக்கியத்துவம் வாய்ந்த அந்த நீரிணையின் போக்குவரத்திற்கு ஈரான் தொடர்ந்து முட்டுக்கட்டையாக இருந்தால் அமெரிக்க ராணுவம் தலையிடக்கூடும் என்றும் அவர் எச்சரித்தார். ஏப்ரல் 8 நாள் பாகிஸ்தான் சமரச பேச்சாளராக செயல்பட்டு பின் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பால் தற்காலிக போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டது. அதில் பல சிக்கல்கள் தலை தூக்கிய போதும் ஈரானுடன் அரசதந்திர ஒப்பந்தம் விரைவில் எட்டப்படும் என ரைட் கூறினார். அமெரிக்க படைகளுடன் இணைந்து நடத்திய கூட்டு ராணுவ நடவடிக்கையில் நைஜீரியாவின் மூத்த IS தலைவர் கொல்லப்பட்டார். இதனை அந்நாட்டின் அதிபர் போலா தினுபு உள்ளிட்ட மேற்கு ஆப்பிரிக்க ராணுவம் உறுதிப்படுத்தியது. பயங்கரவாத வட்டாரத்திற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அமெரிக்காவின் ஆயுதப்படைகளுடன் நைஜீரிய படைகள் நெருக்கமாக பணியாற்றியதாக அவர் கூறினார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இந்த தகவலை அறிவித்ததை அடுத்து தினுபு இந்த செய்தியை வெளியிட்டார். கொல்லப்பட்டவர் அபு பிலால் அல் மணிக்கு என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக நைஜீரிய பாதுகாப்பு படை தெரிவித்தது. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுக்கு ஜப்பான் அன்பளிப்பாக வழங்கிய அகிதா வகை நாய் மாண்டதாக அதிபர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. 2012 ஆண்டு ஏப்ரலில் பிறந்த யுமே என்ற அந்த பெண் நாய் முதுமை காரணமாக கடந்த ஆண்டு மாண்டதாக கிரெம்லின் வெள்ளிக்கிழமை கூறியது. 2011 மார்ச் மாதம் வடகிழக்கு ஜப்பானை உலுக்கிய நிலநடுக்கம் சுனாமிக்கு பிந்தைய காலகட்டத்தில் மோஸ்கோ அளித்த ஆதரவுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக யுமே ரஷ்ய தலைவருக்கு வழங்கப்பட்டது. ரஷ்யா யுக்ரைன் மீது படையெடுத்ததை தொடர்ந்து ஜப்பான் ரஷ்யா உறவுகளில் ஏற்பட்ட விரிசலை அடுத்து அந்த நாய் தூதரக பார்வையிலிருந்து விலக்கி வைக்கப்பட்டது. கல்வி அமைச்சுக்கான ஒதுக்கீடு தேவைக்கேற்ப அதிகரிக்கப்படும், பிரதமர் தகவல். படூரி மடானி திட்டம் B40 மகளிர் தொழில்முனைவோருக்கான சிறப்பு கடனுதவி. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.

மனு எஸ் ஜானகி இணைந்து வழங்கியிருந்த பாடல் அது. சனிக்கிழமை தீரா இசையோடு நாம் இணைந்திருக்கின்றோம். தீரா இசையின் பாடல்கள் ஒவ்வொன்றும் உங்க மனசுக்குள்ள புகுந்து அப்படி பெரிய ஒரு சுகத்தை உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கு அப்படிங்கறது எங்களுக்கு தெரியும். உங்க மனசை சரியா பாத்துக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு எங்களுடைய இதுங்க, அதுல இருந்து நாங்க தவறவே மாட்டோம். உங்க மனசை சரியா பாத்துக்குவோம் எப்போதுமே. இன்றைக்கு வந்து 80-90 ஆண்டுகளில் நீங்க கடந்து வந்த அந்த பயணம் இருக்கு இல்லையா, அந்த அழகான நினைவுகள் அனுபவங்கள் அது எல்லாத்தையுமே இன்றைய பாடல்கள் உங்களுக்கு தேடி எடுத்து, எங்கெல்லாம் காணாம போயிருக்குமோ நீங்க தவற விட்டுருப்பீங்களோ எல்லாத்தையும் தேடி எடுத்து உங்க கைகளில் கொடுத்துக்கிட்டே இருக்கு.

இருக்கு, ஆனா வாயில வார்த்தை வரல, மௌனம் மட்டும்தான் இருக்கு. அதெல்லாம் ஒரு விதமான நோய்ங்க, சரியா? அது புரிந்தவர்களுக்கு புரியும், சரிங்களா? சரி, இன்றைக்கு வந்து ஒரு கேள்வி நாங்க டிக்டாக்ல உங்ககிட்ட கேட்க போறோம். நம்ம வந்து டிக்டாக் நேரலையில் இணைந்திருக்கோம், நீங்களும் ஓய்வா இருந்தீங்கன்னா நிச்சயமா வந்து சேர்ந்துருங்க. அங்க ஒரு பாடலின் ஒரு சின்ன பகுதி மட்டும் நாங்க ஒளியேற்றி காட்ட போறோம் எங்க டிக்டாக்ல. அதை காட்டிட்டு நாங்க என்ன சொல்ல போறோம், என்ன கேட்க போறோம் அப்படின்னு சொன்னா, சில பாடல்களை கேட்கும் போது அந்த பாடலை நம்ம பார்த்திருக்கே, அந்த பாடல் காட்சி பார்த்திருக்கவே மாட்டோம், அந்த பாடலை கேட்டிருப்போம், இங்கோ எப்போதோ ஒரு முறை கேட்டிருப்போம். பாடல் தெரியுது, ஆனா யாருன்னு தெரியல, ஆனா மனசு ஒன்று சொல்லும், இந்த பாடல் காட்சியில் வந்து கார்த்திக் இருப்பாரோ, சத்யராஜ் இருப்பாரோ, கமல்ஹாசன் இருப்பாரோ, அந்த மாதிரி தோணும்ல. அதை மட்டும் நீங்க வந்து கூகுள் பண்ணவே வேணாம், எங்கேயும் தேட வேண்டாம், சரிங்களா? மனசுல என்ன தோணுதோ அதை மட்டும் வந்து டிக்டாக்ல பதிவு செய்யுங்க. என்ன பாட்டு அந்த பாடலின் அந்த ஒரு பகுதி நாங்கள் வந்து டிக்டாக்ல தான் கொடுப்போம். ஆக நீங்க அங்க வந்து தான் கேட்கணுங்க, சரிங்களா? அந்த பாடலை நாங்கள் கொடுக்க போறோம். நீங்க வந்து டிக்டாக்ல இணையணும், இணைந்து என்ன என்ன பாடல் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டுட்டு அப்படி உங்களுக்கு பதில் தெரிஞ்சா பரவாயில்ல, நீங்க எதுவுமே சொல்ல வேணாம், எனக்கு தெரியுங்க நான் பதிவு செய்யல அப்படின்னு சொல்லிருங்க. அப்படி உங்களுக்கு தெரியலன்னு சொன்னா, நீங்க யோகிச்சு சொல்றீங்கல்ல, யோசிச்சு யாரா இருக்கும், பிரபுவா, கார்த்திகா, யாரு, கௌதமியா, ஸ்ரீதேவியா, என்ன தோணுதோ அதை மட்டும் வந்து பதிவு செய்யுங்க. டிக்டாக்கு உடனே வாங்க, தொடர்ந்து மனோ மின்மினி குரலில் பாடல் உங்களுக்காக.

0: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பார்க்கறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியையே கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 0309 7 29 19.
1: சிறப்பாய் சுவையாய் சமைக்க காரணம் என்ன?
2: அதுவே என்றும் எங்கள் தேர்வு.
3: லிங்கம்ஸ்.
4: ரொம்ப கோவமா மௌனமா மட்டும் இருந்துருங்களேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.

மாலை நேரத்துல இந்த மத்தியான நேரத்துல தூங்குறவங்க இருப்பாங்க, ஆனா இன்றைக்கு நீங்க தூங்க கூடாதுங்க. தூங்குறதுக்காக அந்த பாடல் உங்களுக்கு கொடுக்கல. நிறைய பாடல்கள் இன்றைக்கு உங்க மனசுக்கு ஏத்த மாதிரியான பாடல்களை நாங்க இங்க உங்களுக்காக தேர்வு செய்து வைத்திருக்கோம். என்னென்ன பாடல்கள் நாங்க வச்சிருக்கோம் கேட்கணும்ல, கேட்டு பாக்கணும்ல.

இந்த மாதிரி பாடல்கள் எல்லாம் அப்படியே சாலையில பயணம் செய்துகிட்டே கேட்கணும். அதுவும் தூர பயணம் இருக்கும்ல, தூர பயணத்துல இந்த மாதிரியான 80-ஆம் 90-ஆம் ஆண்டுகளின் பாடல்களை கேட்டுட்டு பயணம் செய்யறதற்கு ஐயோ அது பெரிய சுகங்க. அப்படி நீங்க இப்போ நெடுஞ்சாலையில இருந்தா அதுதாங்க உங்களுக்கான வரம் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. பாடல்களை கேட்டுக்கிட்டே பார்த்து பத்திரமா பயணம் செய்யுங்க.

சனிக்கிழமை தீர ஆயுசை உங்களையும் எங்களையும் இணைத்து வைத்திருக்கின்றது. சரி, சனிக்கிழமை அப்படின்னு சொன்னாலே நீங்கள் எதிர்பார்ப்பீங்க, அது எங்களுக்கு தெரியும். கேட்டு மறந்த பாடல், கேட்க மறந்த பாடல், அப்படி ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுத்து கண்டிப்பாக உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துருவோம் சனிக்கிழமைகளில். அது என்னமோ தெரியலங்க, அது நிச்சயமாக கிடைச்சிருது. வார வாரம் ஏதாவது ஒரு பாடல் நிச்சயமாக நமக்கு கிடைச்சிருது. முதல்ல நம்ம டிக்டாக் நேரலையில் என்ன சொல்லியிருந்தோம்னா, நாங்கள் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிற அந்த பாடலின் ஒரு சின்ன பகுதியை வந்து டிக்டாக் நேரலையில் இணைந்திருக்கும் நேர்களுக்கு கொடுத்து இந்த பாடலை கேட்கும்போது, இந்த காட்சியை கேட்கும்போது, அதாவது காட்சியை பார்க்காமலேயே ஒரு பாடல் ஒரு பகுதியை கேட்கும்போது நமக்கு வந்து ஏறக்குறைய நம்ம மனசு சொல்லும், இவங்க தான் இருப்பாங்க, சத்யராஜா இருப்பாங்க, இல்லை பிரபுவா, கார்த்திகா, அமலாவா, ரோஹிணியா, இந்த மாதிரி நமக்கு வந்து தோணும். பாடலை கேட்கும் போதே மனசு சொல்லும், நம்ம அந்த பாடல் காட்சியை பார்க்காவிட்டாலும் கூட மனசு ஏதோ ஒரு வகையில் சொல்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எங்கேயுமே தேடாமல் கூகுள் பண்ணாமல் இந்த ஒரு கட்டத்தை மட்டும் கேட்டுட்டு நீங்கள் வந்து சொல்லுங்க, யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க. எந்த கட்டம் தான் அது, எந்த கட்டம் தான் அவங்களுக்கு கொடுத்துடணும் அப்படின்னு நீங்களும் கேட்பீங்கல்ல, கேட்டு பாருங்கள்.

0: ஆமாங்க, இந்த ஒரு பாடல் இந்த கட்டத்தை தான் வந்து நம்ம முதல்ல டிக்டாக் நேர்களில் இணைந்திருக்கும் நேர்களுக்கு கொடுத்துருந்தோம். நிறைய பேர் வந்து பதிவு செய்திருந்தாங்க. யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உமா, கேரல், பாரதி, முருகன், ஜெய், சிவா இவங்கெல்லாம் சொல்லியிருந்தாங்க. கார்த்திக் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கூட பாடின அந்த பெண் குரல் அவங்க மறந்துட்டாங்க போல இருக்கு. அந்த கதாநாயகி யாருன்னு சொல்லலை, கார்த்திக் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மகேஷ், மோகனராஜு, உமாதேவி, சசிகலா, கண்மணி இவங்க எல்லாம் பிரபு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரஞ்சினி, மோகன் சொல்லியிருந்தாங்க. ஜெய பாரதி வந்து ரகுமான்னு சொல்லியிருந்தாங்க. ஹேமலதா தெரியலங்க, மனசு திறந்து அவங்க ஒத்துக்கிட்டாங்க, தெரியல எங்களுக்கு, தெரியல எதுவுமே தோணல அப்படின்னு. சுபா ரவி, சிவகுமார்னு சொல்லியிருந்தாங்க. கஸ்தூரி நாராயணன், கஸ்தூரின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சிவா கிருஷ்ணன், சத்யராஜ், கௌதமி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. புருஷோத்தமன், சத்யராஜ், குஷ்புன்னு சொல்லியிருந்தாங்க. கணேஷ் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நிழல்கள் ரவி, ரூபணி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் என்ன தோணுது அப்படின்னு தெரியல, நீங்கள் தேடி பார்த்துருப்பீங்க. சிலர் வந்து எங்கள் பதிவு செய்யாதவங்க நாங்கள் என்ன சொல்லியிருந்தோம்னா அப்படி பதில் உங்களுக்கு தெரியும்னு சொன்னால் வந்து பதிவு செய்யாதீங்க, பரவாயில்ல விட்டுருங்க. தெரியாதவங்க மனசில் என்ன தோணுதோ, யாராக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு வெளிவந்த வாசலில் ஒரு வெண்ணிலா திரைப்பாடல் தான் இது. வாலி வரிகளில், தேவா இசையில், எஸ் பி பாலசுப்ரமணியம், சித்ரா வழங்கியிருக்கும் பாடல். இது நாம் கேட்டு மறந்த பாடல், கேட்க மறந்த பாடல்.
1: மாலையிலே தெற்கு மூலையிலே மோகனம்

0: தேவை செய்கிறது. MyNabs eTuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100972919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
1: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs eTuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100972919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MyNabs eTuition சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
2: யார்கிட்டயாவது எதையாவது சொல்லணுமா? நேரம் இல்லைங்க, உடனே சொல்லிருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னலபம் கூட.

மனோசித்ரா வழங்கியிருந்த பாடல் அது. இன்றைக்கு மாலை 6 மணிக்கு பிறகு 2 கேள்விகள் உங்களுக்காக காத்திருக்கு. என்ன கேள்விகள் அப்படிங்கிறது அப்புறம் தான் நாங்கள் சொல்லுவோம், சரியா? 6 மணிக்கு பிறகு தயாராக காத்துருங்க. நாங்கள் சொல்கிற கேள்விக்கு நிச்சயமாக பதில் உங்களுக்கு தெரியும். அழைச்சி பதில் சொல்ல மட்டும் காத்துருங்களேன். வேறு என்ன சொல்கிறது சொல்லுங்கள். எப்படி தேடிட்டு வந்தாலும் பதிலை நீங்கள் கண்டுபிடிச்சிட்றீங்க. சரி, பரவாயில்ல. 6 மணிக்கு பிறகு கேள்விகள் அப்படியே உங்களை வந்து சேரும். காற்றின் வழியாக பதில் சொல்ல காத்துருங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 6 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். ஆசிரியர்களின் சேவைக்கும் அர்ப்பணிப்புகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக தொடர்பு அமைச்சர் டத்தோஃபாமி ஃபடில் தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு மனிதனின் கல்வி பயணத்திலும் ஆசிரியர் முக்கிய ஒளியாக விளங்குவதாக அமைச்சர் தமது ஆசிரியர் நாள் வாழ்த்து பதிவில் குறிப்பிட்டுள்ளார். எரிபொருளுக்கான இலக்கிடப்பட்ட உதவித்தொகை செயலாக்கத்தில் பயனீட்டாளர்களின் அடிப்படை செலவுகள் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும் என பொருளாதார அமைச்சர் அக்மல் நசுருல்லா முகமது நசீர் கூறியுள்ளார். இதன் மூலம் இலக்கிடப்பட்ட தரப்பினர் அத்திட்டத்தின் முழு பலனை அனுபவிக்க இயலும் என்றார் அவர். கிளாந்தானில் கடந்த ஆண்டு தொடங்கி இவ்வாண்டு ஏப்ரல் வரை 1949 திறந்தவெளி எரியூட்டு சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டன. தோட்டம், காடு, சதுப்பு நிலங்களை அவை உட்படுத்தியுள்ளன. மிக அதிகமாக கொத்தபாருவில் 463 குப்பை எரிப்பு சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டதாக கிளாந்தான் மலேசிய தீயணைப்பு மீட்புத்துறை இயக்குநர் ஃபர்ஹான் சூஃபியான் போர்ஹான் தெரிவித்தார். அரச தந்திரத்துக்கும் அமைதியான தீர்வுகளுக்கும் செவிசாய்க்க ஈரான் உறுதியுடன் இருப்பதாக அதிபர் மசூத் பெசஷ்கியான் போப்லியோவுக்கு அனுப்பிய செய்தியில் தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு எதிரான அண்மைய ஆக்கிரமிப்புகள் குறித்து அந்த உலக கத்தோலிக்க தலைவரின் உறுதியான நிலைப்பாட்டிற்கு பெசஷ்கியான் நன்றி கூறினார். இவ்வாண்டு பிப்ரவரி 28 அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானுக்கு எதிராக தாக்குதல்களை தொடங்கியதிலிருந்து வட்டாரத்தில் பதற்றங்கள் வலுத்துள்ளன. இம்மாதம் 19 தொடங்கி 20 ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் சீனாவுக்கு அலுவல் பயணம் மேற்கொள்கிறார். தனது சீன சகா அதிபர் ஜி ஜின்பிங்கின் அழைப்பை ஏற்று புட்டின் அங்கு செல்கிறார். இருவழி உறவு, விரிவான கூட்டாண்மை உட்பட வியூக ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான முயற்சிகள் குறித்து அவர்கள் விவாதிப்பர் என எதிர்பார்க்கப்படுகிறது. விளையாட்டு. தித்திவங்சாரங்கில் நடைபெறும் 2026 உலக கிண்ண சிப்பா தக்ரோ போட்டி தேசிய அணி வெற்றியுடன் போட்டியை தொடங்கியுள்ளது. குழு நிலையிலான போட்டியில் மலேசியா சிங்கப்பூரை 15-9, 15-13, 15-9, 15-13 என்னும் புள்ளிகளில் வெற்றி கொண்டது. நாளை சி குழு நிலையிலான 2-3 சுற்றுகளில் மலேசியா தென்கொரியாவுடனும் இந்தியாவுடனும் பொருதுகிறது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.

ஆறு மணிக்கான செய்திகளுக்கு பிறகு மீண்டும் தீரா இசையோடு நாம் இணைகின்றோம். இன்றைக்கும் உங்களுக்காக இரண்டு கேள்விகளோடு வந்திருக்கோம், தேடி பிடிச்சி கொண்டு வந்திருக்கோம். ஒரு பாடலை கேட்டுட்டு வாங்க, பாடலுக்கு பிறகு உங்களுக்கான கேள்விகள் என்ன அப்படிங்கறத நாங்க சொல்றோம், பதில் சொல்ல தயாரா காத்துருங்க.

எவ்வளவு அழகான பாடலுங்க. ஆனா இந்த பாடலை இங்க ஒளியேற்றி விட்டு இங்க இருந்து அந்த பாடலை ரசிக்க கூட முடியல. ஏன் தெரியுமா? மனசெல்லாம் வேற ஏதோ ஒரு சிந்தனையில இருக்கு. என்னன்னா, அடுத்து உங்களுக்கு கொடுக்க போற இந்த கேள்வி இருக்கு இல்லையா, அதை மீண்டும் மீண்டும் படிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கோம். என்னன்னா, கண்டுபிடிச்சிருவாங்களா? ஒரு மனசு சொல்லுது கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதை கண்டிப்பா தேடிடுவாங்க அப்படின்னு சொல்லுது. இன்னொரு மனசு சொல்லுது, இல்ல இந்த தலைப்பை சொல்லும் போதே அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு ஒரு மாதிரி மகிழ்ச்சியா இருக்கு பாருங்க மனசு. தெரியல எது நடக்கும்னு தெரியல. இப்ப நாங்க சொல்றோம் கேள்வி என்னன்னு. 1991 வெளிவந்த திரைப்படம் இது. இந்த திரைப்படத்துக்கு முதல்ல வந்து என்ன பேர் வைக்கலாம்னு யோசிச்சிருக்காங்கன்னா, மதிக்கெட்டான் சோலை அப்படின்னு தான் பேர் வைக்க முடிவு செய்யப்பட்டிருக்கு. பிறகு வேறொரு பெயர் இறுதியாக வைக்கப்பட்டது. அந்த பேர் வைக்கப்படல. எதுனா மதிக்கெட்டான் சோலை அப்படின்னு வைக்கல. ஆனா முதல்ல அப்படிதான் யோசிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வேறொரு பெயர் இறுதியாக வைக்கப்பட்டது. இந்த திரைப்படத்தின் பெரும்பாலான காட்சிகள் வந்து கொடைக்கானல் மலைக்காடுகள்ல படமாக்கப்பட்டிருக்கு. ஒரு குறிப்பிட்ட மலை குகையில் படமாக்கப்பட்ட காட்சியினால பின்னாளில் அந்த குகை இருக்கு இல்லையா, அந்த குகை இந்த படத்தின் பெயரை இணைத்தே அழைக்கப்பட்டது. அது என்ன திரைப்படம் அழைத்து சொல்லுங்க. நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் வழக்கமான எண்கள் தான் சொல்லி, 3228255373 அல்லது 4768 பதில் தெரியுதாங்க. கூப்பிட்டு சொல்லுங்க. தீரா இசை காத்திருக்கு.

0: லிங்கம்ஸ்
1: சமையல் ராணிகளே, உங்கள் உள்ளத்தின் உள்ளே
0: லிங்கம்ஸ் சாப்பிட்டா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க.
2: நம்பிக்கையின் மறுபெயராய் பல வரும் லிங்கம்ஸ் தான்.
3: இப்ப உள்ள ஆசிரியர்கள் எல்லாம் அப்ப உள்ள ஆசிரியர்கள் மாதிரி வருமா அப்படின்னு நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஆமாங்க, அப்ப உள்ள மாதிரி இப்ப இல்லதான். நம்ம சுத்தி எல்லாமும் மாறி கிடக்கு. காலம் மாறிடுச்சு, உலகம் மாறிடுச்சு, ஏன் மனித மனங்கள் கூட மாறிடுச்சு. தொழில்நுட்பத்தோட போராடிக்கிட்டு இருக்கிற இந்த உலகத்துல இப்போ ஆசிரியரா இருக்கிறது நிஜமாகவே பெரிய சவால் தான் போங்க. அப்புறம் இன்னொரு விஷயங்க, உங்க பிள்ளைங்க மேல உங்களுக்கு உரிமை ஒண்ணு இருக்கும்ல, அது உங்களுக்கு அடுத்து எங்களுக்கு தான் இருக்கு. ஏனா நானும் ஒரு ஆசிரியர்.
4: வெயில் அடிக்கும் நாள் வரைக்கும்
3: எல்லாருக்கும் ஆசிரியர் தின

0: தீரா இசையில் நாம் இணைந்திருக்கின்றோம். முதல்ல ஒரு கேள்வி உங்களுக்காக கொடுத்துருந்தோம். என்ன கேள்வி அப்படிங்கறத மீண்டும் ஒரு முறை சொல்றோம். 1991 வெளிவந்த திரைப்படம் இது. இந்த திரைப்படத்திற்கு முதல்ல வந்து மதிக்கட்டான் சோலை அப்படின்னு தான் பெயர் வைக்க முடிவு செய்திருக்காங்க. பிறகு வேறொரு பெயர் இறுதியாக வைக்கப்பட்டது. இந்த திரைப்படத்தின் பெரும்பாலான காட்சிகள் வந்து கொடைக்கானல் மலை காடுகளில் படமாக்கப்பட்டிருக்கு. இது ஒரு குறிப்பிட்ட மலை குகையில படமாக்கப்பட்ட காட்சியினால பின்னாளில் அந்த குகை இந்த படத்தின் பெயரை இணைத்து தான் அழைக்கப்பட்டது. அது என்ன திரைப்படம் அப்படின்னு கேட்டிருந்தோம். நிறைய பேர் நமக்கு அழைச்சிருக்கீங்க, சிலர் வந்து நமக்கு இன்பாக்ஸும் பண்ணியிருக்கீங்க. துளசி அவங்க மிக சரியான பதில் தான் சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் நமக்கு இன்பாக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. சரிங்க, அந்த பதில இப்போ நாங்க சொல்றோம். நீர்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத முதல்ல கேட்கலாம்.
1: வணக்கம்.
0: நவீன்ராஜ் சொல்லுங்க. நவீன்ராஜ் என்ன பதில் தெரியுமா?
1: கமல் சார் நடிச்ச குணா திரைப்படம்.
0: யார் சொன்னது?
1: நீங்க ரொம்ப சிம்பிளா ஈஸியா க்ளூ கொடுத்துட்டீங்க.
0: கொடுத்துட்டோமா? அப்படியா கொடுத்துட்டோம்.
1: ஆமா,
0: என்ன பண்றது தெரியல. ஏதோ உதவி செய்யல நினைச்சிருப்போம் போல இருக்கு.
1: ரொம்ப நன்றி. நாளைக்கு என்னோட பிறந்த நாள்னால இன்னைக்கு ரொம்ப உதவி செஞ்சிருக்கீங்க.
0: நீங்க நன்றிங்க. உங்களுக்கு பிறந்த நாள் தெரியுங்க, எங்களுக்கு முன்கூட்டி தெரியும். நீங்க அழைக்க போறீங்கன்னு தெரியும், அதனாலதான் ஒரு உதவி செஞ்சிருக்கோம். பாருங்க, பிறந்த நாள் பரிசு உங்களுக்கு.
1: ரொம்ப நன்றி.
0: பிறந்த நாள் வாழ்த்து உங்களுக்கு. நல்ல மகிழ்ச்சியா இருங்க.
1: நன்றி நன்றி
0: நன்றி.
2: வணக்கம்.
0: ஆஹா, வணக்கம். யாருங்க?
2: என் பேர் சிவனி சார். பாட பேரு வந்து குணா.
0: படம் பேர் குணா. சிவனேசனுக்கு என்ன வயசு?
2: 13.
0: அப்புறம் யார் சொல்லி கொடுத்தது? இல்ல நீங்களா சொன்னீங்களா?
2: நானே கண்டுபிடிச்சேன்.
0: நீங்களே கண்டுபிடிச்சிருக்கீங்க ஐயா. ஓ, ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. மனசுக்கு நிறைவா இருக்கு. போங்க, நீங்களே கண்டுபிடிச்சிட்டீங்க. அப்ப எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்க. சரிங்க, நன்றி
2: நன்றி.
0: பாருங்க, 13 வயது சிறுவன் அவரே கண்டுபிடிச்சிட்டாரு. கண்டிப்பா இதுக்கப்புறம் சொல்ல போற பதில்களும் சரியா தான் வந்து சேர போது பாக்கலாம். அடுத்து என்ன சொல்றாங்கன்னு. வணக்கம். யார் பேசுறீங்க?
3: பாலமுருகன் பேசுறேன்.
0: பாலமுருகன் சொல்லுங்க, பதில் தெரியுமா?
3: குணா பாறை.
0: குணா பாறை.
3: குணா
0: குகை.
3: குணா குகை.
0: அந்த படம் தானே?
3: தெரிஞ்சுதான்
0: பாருங்க, எங்க சுத்தி எங்க வந்தாலும் தெரியுது. தீரா இசை நேயர்கள்னா என்னங்க சும்மாவா? வணக்கம்.
4: வணக்கம். நான் யுவலட்சுமி, பினாங்ல இருந்து பேசுறேன்.
0: பினாங்க மக்கள் எப்படி இருக்காங்க?
4: எல்லாம் நல்லா இருக்காங்க.
0: யுவனேஸ்வரி சொல்லுங்க.
4: புன்னகை மன்னனா?
0: புன்னகை மன்னனா?
4: புன்னகை மன்னன் தான்.
0: ரொம்ப நன்றி யுவனேஸ்வரி. எல்லாரும் சரியா தான் பதில் சொல்லிட்டு இருக்காங்க. யாராவது தவறா சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு மனசு கிடந்து ஏங்கிச்சு தெரியுமா? புன்னகை மன்னன் தவறான பதில். உண்மையான பதில் என்னன்னா
4: குணா. குணா?
0: ஆமா, குணா. இந்த திரைப்படத்தின் ஒரு காட்சி வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு மலை குகையில் படமாக்கப்பட்டிருக்கு. அதனால அந்த மலை பகுதி வந்து குணா குகை அப்படின்னு பின்னால அழைக்கப்பட்டிருக்கு. அதுதான் பதில். அங்க தொடர்ந்து குணா படத்துல இருந்து பாடல் கேட்கலாமா? சரி சொல்லுங்க. நாங்க இங்க ஒரு பாட்டு எடுத்து வச்சிருக்கோம், நிச்சயமா மாத்த மாட்டோம். சொல்லுங்க, என்ன பாட்டு தான் எடுத்து வச்சிருப்போம்?
4: கண்மணி அன்போடு காதலன்.
0: சரி கண்மணி, உங்களுக்காக கொடுக்கறோம் அந்த பாட்டை. அடுத்து நன்றி.
4: நன்றி
5: கண்மணி அன்போட காதலன். நான் எழுதும் லெட்டர் ஜி மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? ஆனா கடிதமே இருக்கட்டும். அடி
6: கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே.
5: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
6: பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
5: உன்னை நினைச்சு பாக்கும்போது கவிதை மனசுல அருவி மாறி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உக்காந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
6: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது.
5: அதான்,
6: அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
5: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி.

0: எனக்கு உண்டான காயம் அதை தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்ல. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். பாரு எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. பிராமி பிராமி பிராமி.
1: அதை எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது என் சோகம் ஒன்ன தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமானது.

கமல்ஹாசன் எஸ் ஜானிக்கு இணைந்து வழங்கியிருந்த பாடல் அது குணா திரைப்பாடல். நம்ம சொல்லியிருந்தோம்ல, நிறைய பேர் நமக்கு வந்து இன்பாக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல. அதில் ஒருவர் பிரேமலதா. பிரேமலதா யூகேவில் இருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. யூகேவில் அங்கே திரா இசை ஒழித்துக் கொண்டிருப்பது எங்கள் மனசுக்கு இங்கே ரொம்ப நிறைவாக இருக்குங்க. சரி, அடுத்த கேள்வி உங்களுக்கு சொல்லணும்ல, நேரமாகுதுல. அடுத்த கேள்வி என்னென்னா, நடிகர் அர்ஜுன் எழுதி இயக்கிய இந்த படத்தில் அவர் முக்கிய கதாபாத்திரத்திலும் நடிச்சிருக்காரு. அர்ஜுனின் முந்தைய படத்தில் ஒழித்த பிரபலமான பாடலின் வரியே இந்த திரைப்படத்திற்கு பெயராக வைக்கப்பட்டது. முந்தைய படத்தை போலவே இதுவும் தேசபக்தியை கருப்பொருளாக கொண்ட திரைப்படம். ஆரம்பத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் வந்து நடிகை விஜயசாந்தி அறிவிக்கப்பட்டு பிறகு இறுதியில் வேறொரு நடிகை தேர்வானார். குழப்பமா இருக்கா, அங்க போய் இங்க போய் கதை எப்படியோ போதில்ல, சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க, எப்போதும் சொல்றீங்க ரொம்ப சுலபமா கேள்வி கொடுக்கறோம்னு, இப்ப கூப்பிட்டு சொல்லுங்க. நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் சொல்லியும் 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. தீரா இசைக்கு பதில் சொல்லுங்க கூப்பிட்டு. மலரே

0: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போலதான் இருக்கா? கூடுதல் வருமானம் பெற விரும்புறீங்களா? MyNabs e-tuition affiliate programல் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வராங்க. இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 1309 7 29 19
1: லிங்கம் சுவையான மசாலை, லிங்கம் மசாலை தான்.
2: உன்னிறமாய் புரியும் லிங்கம் சாப்பளோ, முழு உளுந்து லிங்கம் ஊறுகாய் வகைங்க.
1: லிங்கம் டேஸ்டே தனி.
3: ஆஹா என்பார்கள், ஓஹோ என்பார்கள், லிங்கம் சுவைத்த எல்லாரும்.
4: அன்றும் இன்றும் இனி என்றும் குடும்ப மகிழ்வின் உச்சம்.
5: அன்று போல் இனி என்றும் லிங்கம் தயாரிப்புகள் உங்கள் சமையலில் சுவை சேர்க்கட்டும்.
3: நம்பிக்கையின் மறுபெயராய் பலமரும் லிங்கம்
1: உங்கள்
6: பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது. MyNabs e-tuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0101709 7 2 9 1 9 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
7: ரொம்ப கோவமா மௌனமா மட்டும் இருந்துருங்களேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களே, கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் இரவு மணி 7:20. கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் இரவு மணி 7:20.

0: இரண்டாவது கேள்வி உங்ககிட்ட கேட்டிருந்தோம்ல, வணக்கம், என்னங்க அழைப்பு வராது அப்படின்னு நினைச்ச போது நிறைய அழைப்பு வந்துட்டு இருக்கு. சரிக்கிறீங்க?
1: வணக்கம் வணக்கம்
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: பூனீஸ்வரன் பேசுறேன். பிணைங்கள் இருந்து அனைவருக்கும் ஆசிரியர் தின வாழ்த்துக்கள்.
0: ஆசிரியர் தின வாழ்த்துக்கள் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கிற எல்லா ஆசிரியர்களுக்கும் சொல்லுங்க. பூனீஸ்வரன்,
1: ஜெயின் ஜெயின்
0: ஜெயின்றீங்க.
1: அதான்
0: இருக்கணும் இல்லையே? வேற ஒரு படம், அந்த படத்துல உள்ள பாட்டின் தலைப்பு எடுத்து இந்த படத்துக்கு பேரா வச்சு இப்ப சொல்லுங்க பாப்போம். இப்ப சொல்லுங்க, சுலபமான கேள்வியோட மட்டும்தான் வரமா? ஒரு திரைப்படத்தில் வந்த புகழ்பெற்ற பாடல், அந்த பாடலுடைய தலைப்பெடுத்து இந்த படத்துக்கு வச்சிருக்காங்க. ரெண்டு தவறான பதில் வந்துருச்சு. நன்றி,
1: வணக்கம்.
0: வணக்கம்
2: வணக்கம் நளினி, தியாகராஜன் கெந்திங்கிலிருந்து பேசுறேன்.
0: சரி, குழு குழு நாங்க என்ன சொல்றீங்க, பதில் சரியா இருக்கும் நம்புறோம். சொல்லுங்க பாக்கலாம்.
2: ஜெய்ஹிந்த். ஏன்னா நீங்க தேசபக்தி சொன்னீங்க, எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்துச்சு.
0: அந்த ஞாபகம் தான் வந்திருக்கு, எல்லாருக்கும் அந்த ஞாபகம் தான் வருது. இல்லங்க, தவறான பதில்.
2: தவறான பதில்,
0: ஆமா, தேசபக்தி திரைப்படம், அந்த திரைப்படத்துல ஒழித்த ஒரு ஒரு பிரபலமான பாடல், அந்த பாடலுடைய தலைப்பு தான் இங்க நாங்க சொல்றோம், இந்த படத்தினுடைய தலைப்பு. சுத்தி வந்துட்டோம் பாத்தீங்களா. வசந்தா, ரொம்ப அமைதியா பதில் சொல்ல வரீங்க, சரியா இருக்கும் நம்புறோம். சொல்லுங்க பாக்கலாம். ஜெஹினா, தவறான பதில்.
3: போல இந்த கலைச்செல்வி பேசுறேன்.
0: கலைச்செல்வி சொல்லுங்க, நீங்க ஆசிரியர் தானே?
3: ஆமா,
0: ஆசிரியர் தானே. வாழ்த்து உங்களுக்கு.
3: விடை வந்து எனக்கு சரியா தெரியல, சொல்லி விடவா. சமீபத்துல வந்த படம், அவர் மகளை வச்சு நடிச்சிருந்தாங்க.
0: இல்லங்க, இல்ல, தவறான பதில்.
4: குமரன், இப்பொழுது நடக்கின்றேன்.
0: சொல்லுங்க குமரன், பதில் தெரியுமா?
4: பதில், தாயின் மணிக்கொடி.
0: தாயின் மணிக்கொடி.
4: ஆமா.
0: எப்படி எப்படி கண்டுபிடிச்சீங்க, எதுல இருந்து எங்க வந்தீங்க? எல்லாரும் ஜெயஹின் சொன்னாங்க.
4: தேசபக்தி படம் சொன்னீங்க, இப்ப ரெண்டு படம். முதல் படம் வந்து அவர் நடிச்ச ஜெயஹின் வந்து 94, இது வந்து 98. ரெண்டாவது படம் நீங்க தான் சொன்னீங்க, ரெண்டாவது அந்த பாடலே.
0: பரவாயில்லங்க, நாங்க கட்டம் போட்டு கேள்வி கேட்டா நீங்க அந்த கட்டத்துக்குள்ள ஒரு சல்லடை போட்டு தேடி இருக்கீங்க. அதாவது ஜெயஹின், ஜெயஹின் படத்துல பாட்டு வருது தாயின் மணிக்கொடினு, ஒரு புகழ்பெற்ற பாடல், அதுதான் வந்து இங்க தலைப்பா வச்சிருக்காங்க. அதுதாங்க பதில். நன்றி குமரன்.
4: நன்றி.
0: ஆமாங்க, சரியான பதில் அதுதான். ஜெயஹின் திரைப்படத்தில் ஒலித்த ஒரு பாடலின் தலைப்பு தான் அடுத்து தயாரிக்கப்பட்ட இந்த திரைப்படத்துக்கு வைக்கப்பட்டது, அதுதான் தாயின் மணிக்கொடி.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் இரவு 7 மணி செய்தியலுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். கல்வி அமைச்சுக்கான கட்டுமான கொள்முதல் ஒதுக்கீடு 400 மில்லியன் ரிங்கிட்டிலிருந்து 900 மில்லியனுக்கு உயர்த்தப்பட்டுள்ளதாக பிரதமர் டதோஸ்ரி அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். அடுத்த ஆண்டு தொடங்கி முதலாம் ஆண்டு மாணவர் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்பதை கருத்தில் கொண்டு கூடுதல் வகுப்பறைகளை நிர்மாணிப்பது உள்ளிட்ட காரணங்களுக்காக இந்த ஒதுக்கீடு வழங்கப்படுவதாக அவர் கூறினார். மக்கள் வருவாய் முனைப்பு IPR இன்சான் இதுவரை 20.46 மில்லியன் ரிங்கிட் விற்பனையை பதிவு செய்துள்ளது. இதில் ஈடுபட்ட மொத்த பங்கேற்பாளர்களுள் 58 விழுக்காட்டினர் மாதத்திற்கு 1000 ரிங்கிட்டிற்கும் மேற்பட்ட விற்பனையை பெற்றுள்ளதாக பொருளாதார அமைச்சர் அக்மல் நசருல்லா முகமது நசீர் தெரிவித்தார். மலாக்காவில் 800க்கும் மேற்பட்ட கால்நடை வளர்ப்போர் தங்கள் தொழில்களில் விரைவு குறியீடு QR பயன்பாட்டுக்கு பதிவு செய்துள்ளனர். அந்த மாநிலத்தில் கால்நடை துறையை இலக்கவியல் மயமாக்குவதற்கான முன்னோடி திட்டம் அதன் தொடக்க இலக்கை அடைந்துள்ளது என்பதை இது காட்டுகிறது. இந்த அடைவு நிலை எதிர்காலத்தில் அந்த முனைப்பை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதை மெய்ப்பித்துள்ளதாக முதலமைச்சர் டதோஸ்ரி அப்துல் ராவ் யூசு தெரிவித்தார். பிரிட்டன் பிரதமர் கேஸ்தாமர் தனது அரசியல் இருப்பை தக்கவைத்துக் கொள்வதற்கான போராட்டத்தை எதிர்கொண்டுள்ள நிலையில் தற்காப்பு செலவினங்களை 18 பில்லியன் பவுனுக்கு உயர்த்த ஒப்புதல் அளிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அரசாங்கம் அதனை இறுதி செய்து வரும் வேளை கூடிய விரைவில் அது தொடர்பான அறிவிப்பு வெளிவரும் என்று தி டைம்ஸ் கூறுகிறது. ஈராக் கடந்த மாதம் ஹார்மோஸ் நீரிணை வழியாக வரும் 10 மில்லியன் கலன் கச்சா எண்ணெயை ஏற்றுமதி செய்துள்ளதாக அதன் புதிய எரிசக்தி அமைச்சர் பாசி முகமது குடார் தெரிவித்தார். இதற்கு முன்பு மாதத்திற்கு 93 மில்லியன் கலன் எண்ணெய் ஏற்றுமதி செய்யப்பட்ட நிலையில் போர் காரணமாக இந்த சுணக்கம் ஏற்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். விளையாட்டு 2026 தாய்லாந்து புது பூப்பந்து. பேங்காக் நிமிதோர் அரங்கில் நடைபெறும் இப்போட்டியில் நாட்டின் ஆடவர் தொழில்முறை இரட்டையர் காஸிஃபே நோர் இசுடின் ரும்சானி இறுதி சுற்றுக்கு முன்னேறும் வாய்ப்பை நழுவவிட்டனர். அரையிறுதியில் அவர்கள் 21-19, 20-22, 16-21 என இந்தியாவின் சத்விக் சாய்ராஜ் ரன்கிரெட்டி சிராக் ஷெட்டியிடம் வீழ்ந்தனர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

திரா இசையில் தொடர்ந்து எங்களோடு இணைந்திருக்கும் உங்கள் அன்புக்கு ரொம்ப நன்றி. இங்கே திரா இசையில் தொடர்ந்து 28 மணி வரைக்கும் நம்ம பாடல்களை கேட்டு ரசிக்க போகிறோம். இடையே 7:15 ஆசிரியர் தின சிறப்பு சிறுகதை உங்களுக்காக இடம்பெற போகுது. செய்யும் தொழிலே தெய்வம் அப்படிங்கிற தலைப்பில். ஆக தவறாமல் கேளுங்க. ஆசிரியர் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லா ஆசிரியர்களுக்கும், ஆசிரியர்களை எதையுமே எதிர்பார்க்காத நபர்கள் எதையுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. பாட்டுக்கு ஒரு ஏணி மாதிரி நம்ம ஏற்றி மேலே விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த இடத்துல அவங்க நின்று அவங்க பணியை செய்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நம்ம வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றி, ஆழ் மனசுலேருந்து ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பாடல்களை நாம் கேட்டு ரசிக்கலாம்.

0: கயல் காஷ்மீரி மிளகாய்த்தூள் மக்களின் நன்மதிப்பை பெற்ற கயல் நிறுவனத்தின் மற்றும் ஒரு சிறந்த வெளியீடு. கயல் காஷ்மீரி மிளகாய்த்தூள் அனைத்து இந்திய கேஷ் அண்ட் கேரிகளிலும் கிடைக்கும். விநியோகம் ஸ்ரீஜயா இம்பாக்ட்.
1: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பார்க்கறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியையே கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 0309072919.
2: யார் கூடவாவது பிரச்சனையா? ஆனா அவங்க கூட உங்களுக்கு அழகான தருணங்களும் இருந்திருக்கும்ல, அதை மட்டும் நினைச்சு பாருங்களேன். நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் FM.

0: நேரம் 7:15.
1: இன்றைக்கும் சிறுகதை பேச காத்திருக்கு. ஆசிரியரை கொண்டாட போகுது. செய்யும் தொழிலே தெய்வம் என்னும் தலைப்பில் ஜீவன் இந்த கதையை எழுதியிருக்காங்க. மோகன் வாசிக்கிறாங்க. சின்ன வயசுல குறிப்பா ஆரம்ப பள்ளிகள்ல நமக்கெல்லாம் பெரிய ஹீரோ யார் அப்படின்னு கேட்டா நாம பார்த்த ஆசிரியர்கள் தான். இல்ல, கார்ல இருந்து இறங்கும் போதும், புத்தகங்களை சுமந்து நடக்கும் போதும், வகுப்பறைக்குள்ள கம்பீரமா நுழையும் போதும், எங்க சார் எங்க டீச்சர் அப்படின்னு மனசு அவர்களை பார்த்து வியந்த காலம் ஒன்று உண்டு. இப்போ நாம இத பத்தி பேசிட்டு இருக்கும் போது எந்த ஆசிரியரின் முகம் உங்க கண்கள்ல வந்து போகுது? அவங்களுக்கு இன்றைக்கு வாழ்த்து சொன்னீங்களா? மறக்காதீங்க. சரி, வாங்க கதைக்குள்ள நுழையலாம். ஜீவன் எழுத மோகன் வாசிச்ச கதை தான் செய்யும் தொழிலே தெய்வம்.
2: தற்காலிகம் என்றாலும் ஆசிரியர் பணியை மிக சிறப்பாக செய்து வந்தான் செந்தூரன். முழு நேர தொழிலாக செய்து தாம் சார்ந்திருக்கும் காப்புறுதி தொழிலை பகுதி நேர பணியாக செய்ய வேண்டும் என்பது செந்தூரனின் கனவு படர்ந்த நினைவாக இருந்தது. இரண்டு வேலைகளும் அவனுக்கு இரு கண்களாக திகழ்ந்தன. கிடைத்திருக்கும் வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதும் செந்தூரனின் அப்போதைய வறுமைக்கு நியாயமான எதிர்பார்ப்பாகும்.
3: ரெண்டு வேலைகளையும் உன்னால எப்படி செய்ய முடியும் என்கின்ற கேள்வியும் பலரிடத்திலிருந்து அவனுக்கு வராமல் இல்லை.
2: முயற்சியும் உழைக்கக்கூடிய உத்வேகமும் லட்சியமும் இருந்தால் கண்டிப்பாக முடியும் எனும் பதிலை கேட்போரிடத்தில் செந்தூரன் கூறி வைத்திருந்தான். உறவினர் ஒருவரின் கட்டாயத்தின் பேரில்தான் காப்புறுதி செய்வதற்கான தகுதி தேர்வை எழுதி அதில் வெற்றியும் பெற்று இதுவரை 3 பேரை பாலிசி தாரர்களாக சேர்த்துள்ளான். ஒவ்வொருவரையும் சந்தித்து அவர்களிடம் பாலிசிகள் பற்றி விளக்குவதற்குள் அவனுக்கு போதும் போதும் என்றாகிவிடும். அப்படி அவன் இதுவரை சந்தித்த 50 பேர்களில் அந்த 3 பேர்தான் அவனுக்கு ஒத்தாசையாக உதவி இருக்கிறார்கள் என்பதை அவனின் நாள் குறிப்பு புத்தகம் இன்னும் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதில் ஒருவர்,
3: எனக்கு இந்த காப்புறுதி எல்லாம் நம்பிக்கை இல்லைங்க, உனக்காக தான் நான் எடுக்கிறேன்
2: என மார்த்தட்டி கொள்ளாத குறையாக சொன்ன போது பதில் பேச அவனுக்கு வார்த்தைகள் ஏதும் கிடைக்கவில்லை. காற்றுள்ள போதே தூற்றி கொள்ளணும் என அம்மா அடிக்கடி கூறுவதையும் அவன் நினைத்து பார்த்து கொள்கிறான். நாளுக்கு நாள் விலைவாசிகளும் பொருளாதார சவால்களும் அதிகரித்து வருவதையும் அவன் அறியாமல் இல்லை. இவற்றையெல்லாம் நினைத்து பார்க்கும் போது விழிகள் உயர்ந்து உதடுகள் தானாக பிதுங்க தொடங்கின. நேரம் கிடைக்கும் தருணங்களில் செந்தூரன் வானொலி மற்றும் தொலைக்காட்சி செய்திகளில் ஐக்கியமாவதில் தவறுவதில்லை. உள்நாட்டு வெளிநாட்டு நிலவரங்களை தெரிந்து கொள்வதில் அவனுக்கு மிகுதியான ஆர்வம். நாட்டு நடப்புகளையும் உலக நிலவரங்களையும் அறிந்து வைக்கும் போது நண்பர்களிடம் அது பற்றி கருத்து பரிமாற்றம் செய்து கொள்ள அவனுக்கு ஏதுவாக இருந்தது. வருங்காலம் இனி எப்படி இருக்கும் என பலரும் சிந்திக்கும் வகையில் நாட்டில் மட்டுமின்றி சர்வதேச நிலையிலும் பல மாற்றங்கள் நிகழ்ந்து வருவதை செந்தூரன் எப்பொழுதும் நினைவில் கொண்டிருந்தார். ஆசிரியர் பயிற்சி கல்லூரிக்கு விண்ணப்பித்து எப்படியாவது தாமும் முழுநேர ஆசிரியர் தொழிலை சார்ந்திருக்க வேண்டும் எனும் எதிர்பார்ப்பும் அவனிடத்தில் மேலோங்கி இருந்தது. அதன்படியே பயிற்சி கல்லூரிக்கும் விண்ணப்பம் செய்திருந்தார். இந்த விண்ணப்பம் அவனுக்கு புதிதல்ல. 2 ஏமாற்றங்களுக்கு அடுத்ததாக செய்திருக்கும் மற்றொரு முயற்சி. ஓரிரு வாரங்களுக்கு பின்னர் செந்தூரனுக்கு ஆசிரியர் பயிற்சி மீதான தகுதி சோதனை எழுதுவதற்கான அழைப்பு கடிதம் வந்தது. செந்தூரன் இரட்டிப்பு மகிழ்ச்சிக்குள்ளாகி போனான். அவனின் மனம் முழுவதும் மகிழ்ச்சியில் நிறைந்து நின்றது. இதற்காகத்தானே இத்தனை திங்கள் காத்திருந்தோம் என்பதில் உள்ளம் உவகை கொண்டது. தகுதி சோதனைக்கு செந்தூரன் தன்னை மேலும் முழுமையாக தயார்படுத்தும் கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருந்தான். இம்முறை எப்படியும் வாகை சூட வேண்டும் எனும் உந்துதல் அவன் உள்ளத்தில் ஊஞ்சலாயாடியது. சோதனையை இன்னும் சிறந்த முறையில் எழுத வேண்டும். நேர்காணலின் போது கேட்கப்படும் கேள்விகளுக்கு நல்ல முறையில் பதிலளிக்க வேண்டும். திறம்பட பேசி எப்படியாவது ஆசிரியர் பயிற்சி கிடைக்க வகை செய்திட வேண்டும் எனவும் மனதில் வைராக்கியங்கள் சில வண்ண கோலமிட்டன. செந்தூரனுக்கு வயது 26. சிறு வயது முதலே வாழ்க்கையில் எவ்வளவோ அடிபட்ட அவன் எதிர்காலத்தை நல்ல முறையில் வளப்படுத்தி கொள்ள வேண்டும் எனும் லட்சியத்தோடு செயல்பட்டு கொண்டிருந்தான். பெற்றோரையும் அடிக்கடி நினைத்துக் கொள்வான். பாவம் அவர்கள், தோட்ட பாட்டாளிகள். இன்னைக்கு சிரமப்பட்டாலும் எதிர்காலத்துல நம்ம பிள்ளைங்க நம்மளை பார்த்து கொள்வாங்க, அவங்க தயவால நலமா வாழலாம் எனும் நம்பிக்கையோடு பயணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பெற்றோரின் நியாயமான கனவுகளை கண்டிப்பாக நினைவாக்க வேண்டும் என செந்தூரனும் அவன் தம்பி முகிலரசனும் எப்பொழுதும் உள்ளூர நினைத்திருந்தார்கள். அப்படி இப்படி என சிரம

0: பட்டு 5 ஆண்டுகளுக்கு முன்பு கூட்டு பணத்தின் மூலம் அப்பா நடேசன் வாங்கிய மோட்டார் சைக்கிள் தான் மகன் செந்தூரனுக்கு இப்போதைய பயண வாகனமாக இருந்து வருகிறது. அதுவும் அந்த பிரச்சனை இந்த சிக்கல் என்ற நிலையில்தான் ஓட்டம் கண்டு கொண்டிருக்கிறது என்றால் பாருங்களே. தகுதி சோதனைக்கான அந்த அழைப்பு கடிதத்தை ஒரு முறைக்கு சில முறை படித்து பார்த்து ஆனந்த மழையில் அழகாய் நனைந்து போனான். அடுத்த கணம் தவறாது தலைமை ஆசிரியர் தணிகாசலத்தை அழைத்து விவரங்களை விசாலப்படுத்தவும் தவறவில்லை. அவரும் மகிழ்ச்சி கொண்டு செந்தூரனுக்கு தவறாது தமது வாழ்த்துக்களையும் நல்லாசிகளையும் வழங்கினார். முயற்சியுடையோரே காலம் ஒருபோதும் கைவிட்டு விடாது எனவும் நம்பிக்கை தெரிவித்தார். செந்தூரனை பொறுத்தவரை பெற்றோருக்கு அடுத்த நிலையில் அவன் போற்றும் தனியொரு மனிதனாக தலைமை ஆசிரியர் தணிகாச்சலம் திகழ்கிறார். வாய்ப்பிருக்கும் போதே சாதனைகளையும் சரித்திரங்களையும் படைக்க முடியும் என ஒருவன் துணியும் போது, சுடர் விளக்காய் அவன் பிரகாசிக்க தயாராகும் போது அவனுக்கு தூண்டுதலாய் இருக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் தடையாக இருக்கக்கூடாது என்பதில் தணிகாச்சலம் உறுதியாக இருந்ததால் செந்தூரனின் முயற்சிக்கு அவர் எண்ணெயாய் இருக்கவே விரும்பினார். தாம் தலைமை ஆசிரியராக இருக்கும் அப்பள்ளியில் ஆசிரியர்கள் பற்றாக்குறை நிலவிய போது மாநில கல்வி இலாக்காவிற்கு சென்று தமது பள்ளிக்கு இன்னும் 2 ஆசிரியர்கள் தேவைப்படுவதாக அவர் வேண்டி நின்ற போதுதான் செந்தூரனை சந்தித்தார். அவன் அங்கு தற்காலிக ஆசிரியர் பணிக்கு விண்ணப்பம் செய்ய வந்திருந்தான். ஐயா, என் பள்ளிக்கு வர தயாரா உங்களுக்கு என கேட்டவரிடத்தில் உடனே இசைவு தெரிவித்தான். பின்னர் அவரும் கல்வி அதிகாரிகளிடம் பேசி அவனை தற்காலிக ஆசிரியராக ஏற்றுக்கொண்டார். அதன் பின்னர் ஆசிரியர் தொழிலில் அவனுக்கிருந்த ஆர்வத்தை தணிகாச்சலம் நேரடியாக பார்த்து உணரலானார். துடிப்போடும் பொறுப்போடும் பணி செய்த செந்தூரன் குறுகிய காலத்திலேயே அவரின் நம்பிக்கைக்கு பாத்திரமாகி போனான். இன்றைய இளைஞர்கள்தான் நாளை அவரவர் வீட்டையும் நம் நாட்டையும் ஆளும் வல்லமை படைத்தவர்கள். அப்படி இருக்கையில் மூத்தோர்கள் அவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் அவர்களுக்கு தடையாக இருக்கக்கூடாது என்பதிலும் தணிகாச்சலம் நியாயமாக இருந்தார். காலை வேளையது என்றுமில்லாத உற்சாகத்துடன் செந்தூரன் ஆசிரியர் பயிற்சி தகுதி சோதனைக்கு தயாரானான். நம்பிக்கை ரேகைகள் அவனது நெஞ்சம் முழுவதும் பரவி கிடந்தன. வெற்றி நிச்சயம், இது வேத சத்தியம் என வானொலியில் ஒலித்த பாடலும் கூட அவனது உற்சாகத்திற்கு மேலும் மெருகூட்டியது. தலைநகரில் அச்சோதனை நடைபெறவிருந்தது. காலை 8:30 அவன் அங்கிருந்தாக வேண்டும். வீட்டிலிருந்து காலை 7 அவனது மோட்டார் சைக்கிளில் புறப்பட்டான். ஷா ஆலாமை அவன் நெருங்கிய போது 7:30 இருந்தது. மழை லேசாக பெய்ய தொடங்கி இருந்தது. ஐயோ கடவுளே, பெரும் மழை வந்துடக்கூடாது என மனதளவில் பிரார்த்தித்து கொண்டாலும் சற்று நேரத்திற்குள்ளாக மழை கனத்து பெய்ய தொடங்கியது. செந்தூரன் இதை சற்றும் எதிர்பார்க்கவில்லை. மோட்டார் சைக்கிள்களுக்கான பிரத்யேக தடத்தில் பயணப்பட்டிருந்தார். கொட்டும் மழைக்கு சட்டென ஒதுங்கிக் கொள்ளவும் வசதியில்லை. சற்று நேரத்திற்கெல்லாம் செந்தூரன் தொப்பையாய் நனைந்தும் போனான். என்ன செய்வதென்றே அவனுக்கு தெரியவில்லை. குளிரில் உடல் நடுங்கியது. அவனை பார்க்க அவனுக்கே பாவமாக இருந்தது. இந்த நிலையில் எப்படி சோதனை எழுத செல்வது? நிறைய பேர் என்னையே பார்ப்பார்களே எனவும் வருந்திக் கொண்டான். இந்நேரம் வீட்டில் ஒரு கார் இருந்திருந்தால் எவ்வளவு சொகுசாக இருந்திருக்கும். ஆடம்பரமாய் சென்று சேர்ந்திருக்கலாம். நியாயமான எண்ணம் எட்டி பார்த்தது. இந்த வறுமை யாரைதான் விட்டது? மோட்டார் சைக்கிளை பார்க்கிறான், நான் என்ன செய்வேன் என்பது போல அது நின்று கொண்டிருந்தது. எல்லாவற்றுக்கும் நல்ல காலம் என ஒரு நாள் வரும் என நினைப்பும் ஏக்கப் பெருமூச்சாய் அவனிடமிருந்து விடைபெற்றது. நேரமும் விரைந்து கொண்டிருந்தது. இனியும் காலம் கடத்த முடியாது என அந்த பரபரப்பான சூழலிலும் நிதானம் தவறாமல் பயணத்தை தொடர்ந்தான். சம்பந்தப்பட்ட இடத்தை நெருங்கிய போது காலை 8:20 இருந்தது. உடை உடல் என எங்கும் நீர் பரவி கிடந்ததையும் பொருட்படுத்தாது முகப்பிடத்தில் தன் வருகையை பதிந்து கொண்டான். அங்குமிங்குமாக நின்றிருந்த மற்றவர்களின் பார்வைக்கு செந்தூரன் காட்சி பொருளாகி போனான்.
1: ஐயோ என்ன கொடுமையடா சாமி
0: என எண்ணிய போது அவனிடத்திலிருந்து வெட்கமும் விரக்தியும் கலந்த ஒரு பெருமூச்சு விடை பெற்றுக் கொண்டது. ஏறக்குறைய 100-150 வரையில் அந்த சோதனைக்கு அழைக்கப்பட்டிருந்ததை அங்கு கண்டான். சோதனை எழுதும் அறைக்குள் நுழைய அனைவரும் வரிசையாக நின்று கொண்டிருந்தனர். அவர்கள் அனைவரும் சட்டையின் மடிப்பு கலையாமல் நின்றிருப்பதையும் செந்தூரன் ஓரக்கண்களால் பார்த்துக் கொள்கிறான். அடுத்த சில நிமிடங்களில் ஒவ்வொருவராக மண்டபத்திற்குள் நுழைந்தனர். செந்தூரனும் நுழைந்தான். அது முற்றிலுமாக குளிர்சாதனம் பொருத்தப்பட்ட மண்டபம். செந்தூரனுக்கு மேலும் குளிர்ந்தது. மண்டபத்திற்குள் நுழைந்தவுடன் அங்கிருந்த இரண்டு அதிகாரிகளிடமும் வணக்கம் கூறிய பின்னர் சற்று முன்பு அவனுக்கும் மழைக்கும் இடையே நிகழ்ந்த போராட்டத்தையும் பட்டவர்த்தனமாக விவரிக்க தவறவில்லை. அந்த அதிகாரிகளும் அவனுக்கு ஏற்பட்ட நிலையை புரிந்து கொண்டனர். அவர்களுக்கும் அவனை பார்க்க பாவமாகத்தான் இருந்தது போலும். பரவாயில்லை, கேள்விகளுக்கு நிதானமாக பதில் எழுதுங்கள், அவசரமில்லை என முறையே கூறிய போது புண்பட்ட அவனது மனதுக்கு மிக ஆறுதலாய் அமைந்தது. ஆசிரியர் தொழிலின் நுணுக்கங்களை ஓரளவு அறிந்து வைத்திருந்ததோடு ஆத்மார்த்த உணர்வுடன் அவ்வேலையை செய்வதனாலும் பதிலளிப்பதில் செந்தூரனுக்கு எவ்வித சிரமமும் உண்டாகவில்லை. நம்மில் சிலருக்கு ஒரு பணியை நிறைவுடனும் முழுமையுடனும் செய்து முடித்தால் மனதில் ஒரு மகிழ்ச்சியும் திருப்தியும் உண்டாகுமே. அதே மகிழ்ச்சியும் திருப்தியும் அப்பொழுது அவனை ஆட்கொண்டன. பின்னர் செந்தூரன் அங்கிருந்த அதிகாரிகளுக்கு நன்றியை கூறிவிட்டு நம்பிக்கையுடன் விடைபெற்றான். வாரங்கள் சில வரிசையாய் ஓடி மறைந்தன. செந்தூரன் எப்பொழுதும் போலவே தன் கடமைகளை சிறப்பாக செய்து கொண்டிருந்தான். அடுத்து செந்தூரன் நேர்முக பேட்டிக்கு அழைக்கப்பட்டிருந்தான். கடிதம் கிடைக்க பெற்ற நான்காவது நாளில் அவன் நேர்காணலுக்கு செல்ல வேண்டியிருந்தது. அதற்கும் அவன் தன்னை முழுமையாக தயார்படுத்திக் கொண்டான். தம் பள்ளியைச் சார்ந்த ஆசிரியர்கள் சிலரும் கேள்விகளுக்கு பதிலளிப்பது தொடர்பான சில நுணுக்கங்களை அவனுக்கு கூறி வைத்தனர். அந்த நாளும் வந்தது. தயார் நிலையில் புறப்பட்டான். இரவு முழுக்க மழை பெய்து ஓய்ந்திருந்தபடியால் காலையில் அது ஓய்வெடுத்துக் கொண்டது. நேர்முக பேட்டி அறைக்குள் நுழைந்தவன் முதலில் அங்கிருந்த அந்த மூன்று அதிகாரிகளுக்கும் தன் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டான். கேட்கப்பட்ட துறை சார்ந்த அனைத்து கேள்விகளுக்கும் சிறப்பான முறையில் பதிலளித்த திருப்தியோடு பதில் வர எப்படியும் 3 மாதங்கள் ஆகும் எனும் விவரத்தையும் பெற்றுக்கொண்டு செந்தூரன் அங்கிருந்து விடைபெற்றான். காலம் கடந்து சென்றது. செந்தூரனின் மோட்டார் சைக்கிளுக்கும் கொஞ்சம் வயதாகிதான் போனது. அதனை சரி செய்யவே அவனுக்கு சில 10 வெள்ளி காகிதங்கள் தேவைப்படும். சில வேளைகளில் அது 100ஐயும் 200ஐயும் கூட எட்டு பிடிப்பதுண்டு. சுமார் 3 மாத நகர்தலுக்கு பின்னர் ஆசிரியர் பயிற்சியில் பயில்வதற்கான அழைப்பு கடிதம் செந்தூரனை நாடி வந்தது. வழக்கம் போல் கடிதத்தின் சாரத்தை பெற்றோர், தம்பிகள், நண்பர்கள் என அனைவரிடமும் காண்பித்து பூரிப்பு அடைந்தான். அப்படியென்றால் காப்புறுதி தொழிலை இனி செய்ய மாட்டீர்களா என கேட்டவர்களும் உண்டு. கண்டிப்பா செய்வேன், அது பகுதி நேர வேலை என்பதனால கல்லூரி நேரம் போக மற்ற நேரங்கள்ல இதிலும் ஈடுபடுவேன் என்றான் செந்தூரன். இளமை பருவத்தை ஓடும் பாம்பை துரத்தி பிடிக்கும் வயது என்பார்கள். அத்தகைய இளமை பருவத்தை இனிமையாக உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதில் செந்தூரன் அதிக துடிப்பு மிக்கவன். மறுநாள் பள்ளியில் செந்தூரனுக்கு பிரியாவிடை விருந்து நல்கப்பட்டது. தலைமை ஆசிரியர் தணிகாச்சலமி முன்னின்று அதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார். அனைத்து ஆசிரியர்களும் அதில் கலந்து கொண்டனர். தொடக்கமாக உரையாற்றிய தலைமை ஆசிரியர் செந்தூரனுக்கு முதலில் தமது வாழ்த்துக்களை தெரிவித்தார். அவனுக்கு சிறந்த எதிர்காலம் உண்டு. வாழ்க்கையில் முன்னேற வேண்டும், மிளிர வேண்டும் என இலக்கு கொண்ட இளைஞர்களின் செந்தூரன் ஒருவர் என்றெல்லாம் வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் கொஞ்சமும் வஞ்சகம் இல்லாமல் கூறினார். பின்னர் மற்ற ஆசிரியர்களும் செந்தூரன் பற்றிய அவரவர் அபிப்பிராயங்களை பகிர்ந்தனர். இறுதியாக செந்தூரன் உரையாற்றிய போது இப்பள்ளியில் தற்காலிக ஆசிரியராக தான் பணி செய்த இந்த ஓராண்டு காலகட்டத்தில் எல்லா வகையிலும் முழு ஒத்துழைப்பு வழங்கிய ஆசிரிய பெருந்தகைகளுக்கு தமது மனம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டார். தணிகாச்சலத்தின் சேவையையும் தொண்டுள்ளத்தையும் நிறைவாக எடுத்துக் கூறினார். பள்ளியில் தான் படிப்புரியும் இன்றைய நாள் வரைக்கும் தனக்கு ஒரு தந்தையாகவும் தன்னிகரற்ற ஒரு தலைமையாசிரியராகவும் இருந்து தோள் கொடுத்த அவரின் அந்த உயரிய பண்புகளை ஒருபோதும் மறந்துவிட மாட்டேன் என்று கூறிய போது அவனை அறியாமல் கண்கள் கலங்கின. செயற்கரிய செய்வார் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்களாதார் எனும் திருவள்ளுவரின் வாக்குக்கேற்ப செய்வதற்கு அருமையான செயல்களை செய்ய வல்லவரே பெரியோர் என்பதை ஐயா தணிகாச்சலம் அவர்களிடத்தில்தான் மிகுதியாக கண்டதாக செந்தூரன் கூறிய போது மிகுந்த கரவோசை எழுந்தது. கூடவே தம் மாணவர்களின் முகங்களையும் பார்த்தான் செந்தூரன். அதில் எவ்வளவு பாசம், எவ்வளவு கடமை! மாணவர்களோடு தாம் செலவிட்ட ஒவ்வொரு நிமிடங்களையும் மறக்கவே முடியாது என முழுதாய் நம்பினான் செந்தூரன். தணிகாச்சலம் அவர்களின் பாதம் தொட்டு வணங்கி அவரின் முழுமையான ஆசியையும் அவன் பெற்றபோது அவரின் கண்களும் கூட குளமாகின. பின்னர் பிரிய மனமில்லாத ஓர் இக்கட்டான நிலையில் செந்தூரன் அனைவரிடமிருந்தும் கண்ணீர் மல்க விடை பெற்றான். பாசம் அவனை கலங்கச் செய்தது.

உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைன் ஆப்ஸ் இ டியூஷன். AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 3309072919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைன் ஆப்ஸ் இ டியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.

0: இப்ப மந்திரம் ஆறு தலைமுறை தாண்டி சுவைக்குதா மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போலதான் இருக்கா? கூடுதல் வருமானம் பெற விரும்புறீங்களா? மை நேம்ஸ் இ டியூஷன் அஃபிலியேட் ப்ரோக்ராமில் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வராங்க. இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 3109 7 29 19.
1: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின் நல்ல ஃபேம்.

இந்நேரத்துக்கு சாலை பயணத்தில் இருப்பவர்கள் சாலை விதிமுறைகளை பின்பற்ற மறக்காதீங்க. எப்போதுமே சாலை விதிமுறைகள் எதற்காக இதெல்லாம் அமைக்கப்பட்டிருக்க அப்படின்னா நம்முடைய பாதுகாப்புக்காகத்தான். ஆக போலீஸ்காரர்கள் முன்னாடி நிற்கும் போது மட்டும் சரிங்க இப்போது சரியாக நம்ம வந்து தலைக்கவசம்லாம் அணிஞ்சுக்கணும் அப்படின்லாம் இல்லைங்க. அவங்க எதுக்காக அங்கே நிற்கிறாங்க, இதெல்லாம் வந்து பாதுகாப்புக்காக, உங்களுடைய பாதுகாப்புக்காக உருவாக்கப்பட்டது, நம்முடைய பாதுகாப்புக்காக உருவாக்கப்பட்டது. ஆக சாலை விதிமுறைகளை எப்போதுமே பின்பற்றி நடப்போம். அங்கே போலீஸ்காரவங்க இருக்காங்களா இல்லையா அதெல்லாம் பார்க்காதீங்க, எப்போதுமே மனசுல ஒன்னு நினைச்சுக்கோங்க, இதெல்லாம் எதுக்காக, என்னுடைய பாதுகாப்புக்காக, அவ்வளவுதாங்க.

0: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பார்க்கறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியையே கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 0309072119.
1: இப்ப உள்ள ஆசிரியர்கள் எல்லாம் அப்ப உள்ள ஆசிரியர்கள் மாதிரி வருமா அப்படின்னு நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஆமாங்க, அப்ப உள்ள மாதிரி இப்ப இல்லதான். நம்ம சுத்தி எல்லாமும் மாறி கிடக்கு. காலம் மாறிடுச்சு, உலகம் மாறிடுச்சு, ஏன் மனித மனங்கள் கூட மாறிடுச்சு. தொழில்நுட்பத்தோட போராடிக்கிட்டு இருக்கிற இந்த உலகத்துல இப்போ ஆசிரியரா இருக்கிறது நிஜமாகவே பெரிய சவால் தான் போங்க. அப்புறம் இன்னொரு விஷயங்க, உங்க பிள்ளைங்க மேல உங்களுக்கு உரிமை ஒண்ணு இருக்கும்ல, அது உங்களுக்கு அடுத்து எங்களுக்கு தான் இருக்கு. ஏன்னா நானும் ஒரு ஆசிரியர்.
2: வெயில் அடிக்கும் நாள் வரைக்கும் தாயாக
1: எல்லாருக்கும் ஆசிரியர் தின வாழ்த்து.
3: வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின்னல் FM.

ஹரிஹரன் அந்த பாடலை நமக்காக கொடுத்திருந்தாங்க. இன்றைய தீரா இசையின் நிறைவு பாடலையும் நாம இப்ப கேட்க போறோங்க. மின்னலோடு தொடர்ந்து இணைந்திருக்கும் உங்க நேச மனசுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. 8 மணிக்கு மேல் காற்றின் மொழியில் உங்களோட பேச கிஷன் வந்திருக்காரு. எப்போதுமே உங்கள் பயணம் எங்களோட இருக்கட்டும். மனசையும் உடம்பையும் பத்திரமா பாத்துக்கங்க. இந்த அளவில் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நான் உங்கள் நளினி அச்சுதன். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடலை மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.

வணக்கம். சலாம். மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 8 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ் செல்வம். தலைமறைவாக இருக்கும் தொழிலதிபர் லவ் தே ஜோ அல்லது ஜோலோவுக்கு பொது மன்னிப்பு வழங்கும் விவகாரத்தில் மலேசியா கவனம் செலுத்தாது என்று பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். ஏனெனில் ஜோலோவுடன் தொடர்புடைய குற்றச் செயல்கள் மிகவும் கடுமையானவை என்றும் அவை நாட்டிற்கு பெரும் இழப்புகளை ஏற்படுத்தியுள்ளன என்றும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். உயர் தொழில்நுட்பத்துறைக்கு வலுவூட்டும் வகையில் நுட்ப தொழில் பயிற்சி கல்வி திவெட் பாடத்திட்டத்தில் திவெட் 2.0 என அறியப்படும் சீரமைப்பை அரசாங்கம் செயல்படுத்தும் என்று துணை பிரதமர் டத்தோஸ்ரீ டாக்டர் அஹமத் ஜைட் அமிடி கூறினார். இந்த முனைப்பு எதிர்கால தொழில்துறைகளின் தேவைகளை நிறைவு செய்யும் வகையில் உயர் தொழில்நுட்ப பாடங்களிலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் திறன்களிலும் கவனம் செலுத்தும் என்றார் அவர். இலக்கிடப்பட்ட எரிபொருள் உதவி தொகை அடிப்படை குடும்ப செலவுகளை கருத்தில் கொண்டு முழுமையாக செயல்படுத்தப்பட வேண்டும் என்று பொருளாதார அமைச்சர் அக்மல் நசருல்லா முகமது நசீர் வலியுறுத்தியுள்ளார். இதன் மூலம் அந்த கொள்கை உண்மையிலேயே இலக்கிடப்பட்ட தரப்பினரை சென்றடைவதை உறுதி செய்ய இயலும் என்றவர் குறிப்பிட்டார். இந்த அணுகுமுறை வருமானத்தை அடிப்படையாக கொண்டதாக இருக்கக்கூடாது. ஏனெனில் ஒவ்வொரு குடும்பத்தின் நிதி சுமையின் நிலை வேறுபட்டு இருக்கும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். தாய்லாந்து பேங்காக்கில் ரயில் பொது பேருந்துடன் மோதி ஏற்பட்ட தீ விபத்தில் குறைந்தது 800 பலியான வேளை 25 பேர் காயமடைந்தனர். அந்த பேருந்து முழுமையாக எரிந்து சாம்பலானதாக காவல்துறை கூறியது. உலக கத்தோலிக்க தலைவர் போப் லியோ செப்டம்பர் 25 நாள் தொடங்கி 28 வரை பிரான்சுக்கு பயணம் மேற்கொள்வார் என்று வெத்திகன் அறிவித்துள்ளது. கடந்த 18 ஆண்டுகளில் திருச்சபை தலைவர் ஒருவர் பிரான்சுக்கு செல்வது இதுவே முதல் முறையாகும். யுனெஸ்கோ தலைமையகத்தை பார்வையிடுவது லியோ பயணத்தின் முதன்மை நோக்கம் என்று வெத்திகன் கூறியது. விளையாட்டு பூப்பந்து. நாட்டின் ஆடவர் தொழில்முறை இரட்டையர் கோ ஜீஃபே நூர் இசுடின் ரும்சானி தாய்லாந்து பொது போட்டியில் அரையிறுதி வரை தகுதி பெற்றுள்ளது அந்த இணையினருக்கு உத்வேகத்தை தந்துள்ளது. அடுத்த வாரம் நடைபெறும் மலேசிய மாஸ்டர்ஸ் போட்டியில் அவர்கள் எழுச்சி பெறுவார்கள் என்று தேசிய தொழில்முறை இரட்டையர் பயிற்றுநர் அமீர் அம்சி ஜைனுடின் நம்பிக்கை தெரிவித்தார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

காற்றின் மொழி நிகழ்ச்சியில் மீண்டும் இணைவதில் மிக மகிழ்ச்சி. அந்த பக்கம் கிஷன் உங்களோட பேசிட்டு இருக்கேன். இன்றைக்கு 16 மே ஒரு முக்கியமான விஷயம் இன்றைக்கு அனுசரிக்கப்படுது, ஆசிரியர் தினம் இன்றைக்கு அனுசரிக்கப்படுது இல்லையா. அதனால உலகில் உள்ள எல்லா ஆசிரியர்களுக்கும் மனமார்ந்த ஆசிரியர் நாள் வாழ்த்த நம்ம தெரிவிச்சுக்கலாம். இதற்கிடையில வந்துட்டு அடுத்த 1 மணி நேரத்திற்கு நம்ம தெலுங்கு பாடல்களை தான் கேட்க போறோம். தொடக்க பாடல் உங்களுக்காக கே கே கொண்டு வராரு, கேட்கலாம் வாங்க.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களே, கோலாலம்பூர் புத்ர ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் 8:33. கோலாலம்பூர் புத்ர ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் 8:33.
2: எல்லாருக்கும் ஓடி ஓடி செஞ்சுக்கிட்டே இருக்கீங்களே, உங்களுக்காக என்ன செஞ்சிருக்கீங்க? கொஞ்சம் யோசிங்க. இது உங்கள் மினல் எஃப்எம்.

அன்னையர் தினம் இப்பதான் முடிஞ்சது இல்லையா, நிறைய இன்பதிர்ச்சிகள்லாம் அம்மாவுக்கு கொடுத்துருப்பீங்க. அது தொடர்பா பாத்தீங்கன்னா கொம்பா மலேசிய தெலுங்கு சங்கத்தின் ஏற்பாட்டில் ஒரு சிறப்பான நிகழ்ச்சி வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. குடும்ப நாள் மற்றும் அன்னையர் தின சிறப்பு நிகழ்ச்சி தமன் தாசி தித்தி வங்சா இருக்கு இல்லையா, அங்கதாங்க நடக்க போகுது. 17 மே 2026, அதாவது நாளைக்கு காலையில 8 மணி தொடங்கி 11:30 வரையிலும் இந்த நிகழ்ச்சி இடம்பெறும். மேல் விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா திரு மூர்த்தியை தொடர்பு கொள்ளலாங்க. 01-2-237-2-4-3 என்ற எண்களை தொடர்பு கொள்ளலாம். இப்ப அடுத்த பாடல் உங்களுக்காக சத்யன் கொண்டு வராரு, கேட்கலாம்.

இப்ப உள்ள ஆசிரியர்கள் எல்லாம் அப்ப உள்ள ஆசிரியர்கள் மாதிரி வருமா அப்படின்னு நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஆமாங்க, அப்ப உள்ள மாதிரி இப்ப இல்லதான். நம்ம சுத்தி எல்லாமும் மாறிக்கிறதுக்கு காலம் மாறிடுச்சு, உலகம் மாறிடுச்சு, ஏன் மனித மனங்கள் கூட மாறிடுச்சு. தொழில்நுட்பத்தோட போராடிக்கிட்டு இருக்கிற இந்த உலகத்துல இப்ப ஆசிரியரா இருக்கிறது நிஜமாகவே பெரிய சவால் தான் போங்க. அப்புறம் இன்னொரு விஷயங்க, உங்க பிள்ளைங்க மேல உங்களுக்கு உரிமை ஒண்ணு இருக்கும்ல, அது உங்களுக்கு

0: பார்த்து எங்களுக்கு தான் இருக்கு. ஏன்னா நானும் ஒரு ஆசிரியர்.
1: வெயில் அடிக்கும் நாள் வரைக்கும்
0: எல்லாருக்கும் ஆசிரியர் தின வாழ்த்து.
2: சோறு தவிர மத்திய எல்லாமே லிங்கம்ஸ் மசாலையில தயார் பண்ணது.
3: சாப்பிட்டு பார்த்து
4: சொல்றேன்.
5: அன்று போல் இனி என்றும் லிங்கம்ஸ் தயாரிப்புகள் உங்கள் சமையலின் சுவை சேர்க்கட்டும்.
2: லிங்கம்ஸ்
6: சாப்பாடு சூப்பரா இருக்கும் போது டயலாகா பேசுவீங்க, சாப்பிட்டா சாப்பிட்டுகிட்டே இருப்பீங்க.
2: ஆஹா, இந்த டயலாக் நல்லா இருக்க.
7: சமையல் என்றாலே அது லிங்கம்ஸ். லிங்கம்ஸ் சுவையான சமையலுக்கும் லிங்கம் திங்கம்.
8: 90ஆம் ஆண்டிலே சமையலறை சின்னம், சுவையிலே உச்சம்.
5: அன்று போல் இனி என்றும் லிங்கம்ஸ் தயாரிப்புகள் உங்கள் சமையலின் சுவை சேர்க்கட்டும்.
8: தரம், மனம், சுவை அனைத்து மடங்கும்.
7: கவரும் மனம், கிடைக்கும் சுவை, என்றும் நிலைக்கும் நெஞ்சி நிலே.
5: லிங்கம்ஸ்.
9: மனசு சரியில்லையா? இசை இருக்கு கேளுங்க. இசைய விடவா பெரிய மருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேளுங்க, இது மின்னலாப்பா.

நீங்க இங்க இருந்து சிங்கப்பூர்ல வேலை செய்யற நபரா, அப்ப உங்களுக்கான ஒரு தகவல் தாங்க. சிங்கப்பூரில் போக்குவரத்து, வாகன நிறுத்தம் மற்றும் புகை வெளியேற்றம் தொடர்பான அபராதங்களை வந்து செலுத்தாத வெளிநாட்டு வாகனங்களுக்கான விஇபி அப்படின்னு சொல்லக்கூடிய வாகன நுழைவு அனுமதி விண்ணப்பங்கள், பிறகு அதனை வந்து புதுப்பித்தல்கள் இனி வந்து நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் முதல்ல அந்த அபராதங்களை செலுத்துங்க, அப்பதான் நீங்க வந்து உள்ள நுழைய முடியும் அப்படின்ற மாதிரி. இந்த புதிய நடைமுறை பார்த்தீங்கன்னா வரும் நவம்பர் 2 முதல் அதிகாரப்பூர்வமாக அமலுக்கு வந்து வரப்போகுது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அபராதம் செலுத்தாத வெளிநாட்டு வாகனங்கள் சிங்கப்பூரின் எல்லை சோதனை சாவடிகள் இருக்கு இல்லையா, அங்க வரும்போது மட்டும்தான் நுழைவு வந்து மறுக்கப்பட்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால எதற்கு வம்பு? சரியா நம்ம வந்து நம்முடைய இந்த பாதுகாப்பு அப்படின்னு சொல்லும்போது முறையாக அபராதங்களை செலுத்தி பாதுகாப்பான ஒரு பயணத்தை நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப மகிழ்ச்சிங்க, எந்த ஒரு சிக்கலும் உங்களுக்கு இருக்காது. அப்படி ஒருவேளை உங்களுக்கு அபராதம் வழங்கப்பட்டிருக்கு இந்த காரணங்களுக்காக அப்படின்னா தயவு செய்து அதை உடனடியாக செலுத்திடுங்க. இப்போ அடுத்த பாடல் நவீன் மாளவிகா கொண்டு வராங்க, கேட்கலாம்.

0: மடானி உங்களுக்காக. ஈராயிரத்து 26 முதல் 2035 வரையிலான தேசிய கல்வி திட்டம். உயர்கல்விக் கழகங்களில் உடற்பேறு குறைந்த ஓகேயு மாணவர்களுக்கு இலவச கல்வி. பொது பல்கலைக்கழகங்கள், பல்நுட்ப கல்லூரிகள், பாலிடெக்னிக், சமூக கல்லூரிகளைச் சேர்ந்த 3000 மாணவருக்கு இந்த கல்வி கட்டண விலக்கு அளிக்கப்படுகிறது.
1: மடானி உங்களுக்காக.
2: பத்தாம் பர்ஜூன் தாய் கூட்டு தமிழ் பள்ளியில படிச்சவங்களா நீங்க? அப்படின்னா ஒரு நேயரின் குரல் நிகழ்ச்சியில அந்த நினைவுகளை தான் சொல்ல போறாரு ஆசிரியர் சிவகுமார் ராமச்சந்திரன். ஒரு நேயரின் குரல் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 2:15 மறக்காம கேளுங்க.

0: கேக்குதுங்களா சார்?
1: நல்லா கேக்குதுமா, கத்தாதீங்க, மெதுவா பேசுங்க. யாரு யாரு
0: சார்? என் பையன் ஒரு 2 மணி நேரமா காணும் சார். ஒரே பதட்டமா இருக்கு சார்.
1: 2 மணி நேரமா காணுமா? இப்பதான் அழைக்கிறீங்க?
0: இல்ல சார், என் பையனை பத்தி சமூக வலைதளத்துல கொஞ்சம் அதிகமா பதிவு செஞ்சுட்டேன்னு இப்பதான் கொஞ்சம் பதட்டமா இருக்கு சார்.
1: அதிகமாவா? அதிகமானா
0: அதிகமானா அவனுடைய முதல் பல்லு, முதல் குளியல், முதல் பள்ளிக்கூட பேரு, ஐசி நம்பர் கூட நேத்துதான் பதிவு செஞ்சேன் சார்.
1: நேத்துதான் பதிவு பண்ணீங்களா? அப்ப இதுவே தாமதம் தான்
0: சார். நான் பிள்ளைய காணும் அவசரமா பேசிட்டு இருக்கேன். நீங்க என்ன சார் ஒரு ஒரு இது இல்லாம பேசிட்டு இருக்கீங்க?
1: பின்ன என்னமா, லைக்ஸுக்கு ஆசைப்பட்டு பிள்ளையோட தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யும் போது உங்களுக்கு பதறல, இப்ப பதறதா?
0: நினைவுகளுக்காக
1: பதிவு செய்யுங்க, தப்பு இல்ல. ஆனா பிள்ளைங்களுடைய தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யாதீங்க.
0: புரியுதுங்க சார். சிறுவர்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம்னு இப்ப புரிஞ்சுகிட்டேன்.
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

தம்மு படத்துக்காக அந்த பாடல் நம்ப கேட்டிருந்தவங்க. இந்த மே மாதம் பொழுதுபோக்குக்கு புது அறிமுகம் ஓகே டிவியில் சிறப்பு நிகழ்ச்சிகள் உங்களுக்காகவே இருக்க போகுது. அதில் அன்னையர் தின சிறப்பு நிகழ்ச்சி இருந்தது, தாதியர் தினம், இப்போ அடுத்து ஆசிரியர் தின சிறப்பு நிகழ்ச்சி. இன்றைக்கு மைன் மைன் ஹந்து மே 16 இரவு 9:30 மணிக்கு, இன்றைக்கு 9:30 பார்க்க மறந்துடாதீங்க. மே மாதம் முழுக்க குடும்பத்தோடு சேர்ந்து பாருங்க ஓகே டிவி, உங்களின் சரியான தேர்வு.

0: மடானி உங்களுக்காக. எரிபொருள் பயன்பாடு சீராக்க அணுகுமுறை குறித்து விளக்குகின்றார் அல் சுல்தான் அப்துல்லா பஹாங் மலேசிய பல்கலைக்கழக தொழிலியல் தொழில்நுட்ப புல பேராசிரியர் முனைவர் காந்தி பிரகாஷ் மணியம்.
1: கச்சா எண்ணெய் விலை ஏற்றுவது மற்ற பொருட்களின் விலையையும் பாதிக்கும். ஏன்னா கச்சா எண்ணெய் வந்து எரிபொருளுக்கு மட்டுமல்ல, மற்ற பொருட்களை தயாரிக்கவும் இந்த கச்சா எண்ணெய் தேவைப்படுகிறது. எந்த ஒரு பொருளையும் உற்பத்தி செய்ய தொழிற்சாலைகள் தேவைப்படும். தொழிற்சாலைகளில் எரிபொருள் பயன்படுத்தப்படும். அந்த பொருள் தொழிற்சாலையிலிருந்து கடைகளுக்கு வர்றதுக்கு மீண்டும் எரிபொருள் பயன்படுத்தப்படும். ஆக எல்லா பொருட்களையும் இந்த கச்சா எண்ணெய் தாக்கம் இருக்கும். அதனால் மக்கள் வந்து சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டிய ஒரு சூழலில் உள்ளோம். தேவையற்ற செலவுகளை குறைக்க வேண்டும். பொருட்கள் விரயம், மின்சார விரயம், இது எல்லாத்தையும் குறைக்க வேண்டும். மின்சாரமும் கச்சா எண்ணெய் சார்ந்துதான் இருக்கும். தேவைக்கு மேல் பொருட்களை வாங்குவதை குறைத்து சொல்ல வேண்டும். பழைய பொருட்கள் பயன்பாட்டுக்கு சரியாக இருந்தால் தொடர்ந்து பயன்படுத்தலாம், புதுசா வாங்குவதை குறைத்துக் கொள்ளலாம்.

திப்பு குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. இன்றைக்கு ஆசிரியர் தினம் இல்லையா, அதனால சிறப்பு நிகழ்ச்சி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 10 மணிக்கு பிறகு ஆசிரியர்கள் மட்டுமே அழைத்து பேச போறீங்க. ஒரு வித்தியாசத்துக்கு வழக்கமா நம்ம தான் நமக்கு பிடிச்ச ஆசிரியர் பற்றி பேசுவோம் இல்லையா, ஆனா இன்றைக்கு ஆசிரியர்கள் அவங்கள செதுக்கிய ஆசிரியர்கள் யார், யார் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டீச்சரா இருந்தது அந்த காலகட்டத்தில் அப்படின்னு சொல்லி அவங்க அழைத்து சொல்ல போறாங்க. அந்த காலகட்டத்தில் என்னங்க, இந்த காலகட்டத்திலுமே தான் யார் அவர் அப்படின்றத 10 மணிக்கு பிறகு ஆசிரியர்கள் மட்டுமே அழைத்து பேசலாம். சொல்லி 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு வாழ்த்து நேரம் உங்களுக்காகவே இருக்க போகுது. மலரும் நினைவுகளில் யாருக்கு இன்றைக்கு நீங்க வாழ்த்துகள் சொல்லி பாடல் கேட்க போறீங்களோ, 11 மணிக்கு பிறகு மலரும் நினைவுகள் நிகழ்ச்சி உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு.

நான் கொஞ்சம் பேசணும், என்ன நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின்னல் எஃப்எம்.

0: கல்வி ஒதுக்கீடு 900 மில்லியன் ரிங்கிட்டுக்கு உயர்த்தப்பட்டுள்ளது. இலக்கிடப்பட்ட எரிபொருள் உதவி தொகை மேலும் முழுமையானதாக இருக்க வேண்டும். வணக்கம், சலாம். மலேசியா மடானி, மலேசியா வானொலியின் இரவு 9 மணி முதன்மை செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். கல்வி அமைச்சுக்கான கட்டுமான கொள்முதல் ஒதுக்கீட்டை 400 மில்லியன் ரிங்கிட்டிலிருந்து 900 மில்லியன் ரிங்கிட்டுக்கு உயர்த்துவதற்கு அரசாங்கம் ஒப்புதல் அளித்துள்ளது. இது நாடு முழுவதும் கல்வி வசதிகளை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டது. இந்த கூடுதல் ஒதுக்கீடு 1000 புதிய வகுப்பறைகளை கட்டுவதற்கு பயன்படுத்தப்படும் என்று பிரதமர் டதோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். சிறாருக்கான தொடக்க கல்வி தேவையை நிறைவு செய்வதும் இதில் அடங்கும். பேரா மாநில கல்வி வளாகத்தில் நடைபெற்ற பூமிபுத்ரா சிறு குத்தகையாளர்களுடனான சந்திப்பு, பணியேற்பு கடிதங்களை வழங்கும் நிகழ்ச்சியில் பிரதமர் பேசினார். எதிர்கால பொருளாதார தேவைகளுக்கு ஏற்ப நாட்டின் திறன்மிகு தொழிலாளர் ஆற்றல் மேம்பாட்டை வலுப்படுத்தும் வகையில் அரசாங்கம் நுட்ப தொழில் பயிற்சி கல்வி திவெட் 2.0 திட்டத்தின் மூலம் திவெட் பாடத்திட்டத்தை சீரமைக்கும் என்று துணை பிரதமர் டதோஸ்ரீ டாக்டர் அகமது ஜஹீத் அமிடி கூறினார். அடுத்த மாதம் அறிமுகம் காணும் இந்த முனைப்பு எதிர்கால தொழில்துறைகளின் தேவைகளை நிறைவு செய்யும் வகையில் உயர் தொழில்நுட்ப பாடங்களிலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் திறன்களிலும் கவனம் செலுத்தும் என்றார் அவர். அவற்றுள் எந்திரவியல், செயற்கை நுண்ணறிவு, புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் ஆகியவை அடங்கும். இலக்கிடப்பட்ட எரிபொருள் உதவித்தொகை அடிப்படை குடும்ப செலவுகளை கருத்தில் கொண்டு முழுமையாக செயல்படுத்தப்பட வேண்டும் என்று பொருளாதார அமைச்சர் அக்மல் நசுருல்லா முகமது நாசிர் வலியுறுத்தியுள்ளார். இதன் மூலம் அந்த கொள்கை உண்மையிலேயே இலக்கிடப்பட்ட தரப்பினரை சென்றடைவதை உறுதி செய்ய இயலும் என்றவர் குறிப்பிட்டார். இந்த அணுகுமுறை வருமானத்தை அடிப்படையாக கொண்டதாக இருக்கக்கூடாது, ஏனெனில் ஒவ்வொரு குடும்பத்தின் நிதிச்சுமையின் நிலை வேறுபட்டு இருக்கும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சு 1961 வழங்கல் கட்டுப்பாட்டு சட்டத்தின் கீழ் பரிந்துரைக்கப்பட்டுள்ள சிறப்பு விதிகளை வரைந்து வருகிறது. இது ஃப்ளீட் அட்டை பயன்பாட்டை நெறிப்படுத்துவதில் தெளிவான, முழுமையான, முறையான சட்டத்தை இயற்றுவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இலக்கிடப்பட்ட டீசல் கட்டுப்பாட்டு திட்டம் SKDS, இலக்கிடப்பட்ட பெட்ரோல் கட்டுப்பாட்டு திட்டம் SKPS ஆகியவற்றின் மூலம் எரிபொருள் உதவித்தொகை விநியோகத்தில் கட்டுப்பாட்டையும் செயலாக்கத்தையும் வலுப்படுத்துவதற்கு இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அமைச்சர் டத்தோ அர்மிசான் முகமது அலி தெரிவித்தார். மேலும் ஃப்ளீட் அட்டை மூலம் டீசல் பெட்ரோல் முறைகேடு நிகழ்வதையும் அவர் சுட்டிக்காட்டினார். வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சு தாய்லாந்திலிருந்து இறக்குமதி செய்யப்படும் மீன்வள பொருட்கள் மீதான கட்டுப்பாடுகளை கடுமையாக்க உள்ளது. பகுப்பாய்வு சான்றிதழ் COA-வை செயல்படுத்துவதன் மூலம் அவ்வமைச்சு ஜூன் 1 தொடங்கி கலவா சியாக்காப் மீன்களுக்கும் 5 வகையான இறால்களுக்கும் தற்காலிக தடை விதித்துள்ளது. சமர்ப்பிக்கப்பட்டுள்ள ஆய்வு கேள்விகளுக்கு தாய்லாந்து அதிகாரிகள் முழுமையான பதிலை அதிகாரப்படியாக சமர்ப்பிக்கும் வரை இந்த கட்டுப்பாடு நடப்பில் இருக்கும் என வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. மேலும் இந்த முடிவு மலேசியாவின் மேலதிக ஆய்வையும் பொறுத்திருக்கும். மலாக்காவில் 800க்கும் மேற்பட்ட கால்நடை வளர்ப்போர் தங்கள் தொழில்களில் விரைவு குறியீடு QR பயன்பாட்டுக்கு பதிவு செய்துள்ளனர். அந்த மாநிலத்தில் கால்நடை துறையை இலக்கவியல்மயமாக்குவதற்கான முன்னோடி திட்டம் அதன் தொடக்க இலக்கை அடைந்துள்ளது என்பதை இது காட்டுகிறது. இந்த அடைவு நிலை எதிர்காலத்தில் அந்த முனைப்பை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதை மெய்ப்பித்துள்ளதாக முதலமைச்சர் டதோஸ்ரீ அப்துல் ராவோ யூசுப் தெரிவித்தார். அத்துடன் கால்நடை வளர்ப்போரிடையே சிறந்த வரவேற்பையும் பெற்றுள்ளதை காட்டுகிறது. QR அமைப்பு கால்நடைகள் காணாமல் போகும்போதோ விரும்பத்தகாத சம்பவம் நிகழும் போதோ அவற்றை கண்காணிக்கும் செயல்முறையை எளிதாக்குகிறது. ஸ்லாங்கூர் சுபாங்ஜயா புத்ரா ஹைட்ஸ் எரிவாயு குழாய் தீ விபத்து தொடர்பான விசாரணை அறிக்கையை கடந்த மாதம் மாநில அரசாங்கம் கூட்டரசு அரசாங்கத்திடம் சமர்ப்பித்தது. அந்த அறிக்கையை சுயேட்சை செயற்குழு மாநில அரசாங்கத்திடம் ஒப்படைத்த பின்னரே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக மந்திரி பசார் டத்தோசரி அமீருடின் சாரி தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து கூட்டரசு அரசாங்கத்திடம் அனுமதி பெற்ற பிறகு இந்த அறிக்கை பொதுமக்களுக்கு சமர்ப்பிக்கப்படும் என்று அவர் கூறினார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: இது உண்மையா பொய்யா? இதனை சமூக வலைதளங்களில் பரப்பலாமா? எதற்கும் ஓரிரு முறை சரிபார்த்துக் கொள்வோம்.
2: ஆம், இதுவே விவேகமான பயணீட்டாளர்களுக்கான அடையாளம். இளம் மதம் அரசர் 3-6 தொடர்பான அவதூறுகளை தவிர்ப்பேர். பகிரப்படும் தகவலின் நம்பகத்தன்மையை ஆராய மறவாதீர். நாம் பகிரும் ஒவ்வொரு பொய் தகவலும் பிறர் வாழ்வை சிதைக்கும் என்பதை நினைவில் கொள்வோம்.
0: தாய்லாந்து பேங்காக்கில் ரயில் பொது பேருந்துடன் மோதி ஏற்பட்ட தீ விபத்தில் குறைந்தது 80 பலியான வேளை 25 பேர் காயமடைந்தனர். அந்த பேருந்து முழுமையாக எரிந்து சாம்பலானதாக காவல்துறை கூறியது. இந்த விபத்து ரயில், பேருந்து, வாகனங்கள், மோட்டார் சைக்கிள்கள் ஆகியவற்றை உள்ளடக்கியிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். அத்தீயை அணைப்பதில் மீட்புக் குழு சிரமத்தை எதிர்நோக்கிய வேளை காணாமல் போனவர்களை தேடி மீட்கும் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் விபத்துக்கான காரணம் குறித்து ஆராயப்படுகிறது. ஈராக் கடந்த மாதம் ஹார்மோஸ் நீரிணை வழியாக வரும் 10 மில்லியன் கலன் கச்சா எண்ணெயை ஏற்றுமதி செய்துள்ளதாக அதன் புதிய எரிசக்தி அமைச்சர் பாசே முகமது குடாயர் தெரிவித்தார். இதற்கு முன்பு மாதத்திற்கு 93 மில்லியன் கலன்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டதாக அவர் கூறினார். ஈராக் வழக்கமாக தனது கச்சா எண்ணெயில் பெரும் பகுதியை அந்த முக்கிய நீர்வழியை சார்ந்திருந்த வேளை ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே ஏற்பட்ட போர் காரணமாக தெஹ்ரான் ஹார்மோஸ் நீரிணையை மூடியது. இதன் விளைவாக இந்த சுணக்கம் ஏற்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். அந்த நீரிணையை ஈராக்கிய கப்பல்கள் பயன்படுத்துவதற்கு ஈரான் அனுமதி வழங்கியதைத் தொடர்ந்து ஹார்மோஸ் மீதான முற்றுகையின் தாக்கத்தை குறைப்பது குறித்து வாஷிங்டனும் தெஹ்ரானுடனும் கடந்த மாதம் உடன்பாடு எட்டப்பட்டதாக பக்தாத் தெரிவித்திருந்தது.
3: உலக கத்தோலிக்க மத தலைவர் போப் லியோ செப்டம்பர் 25 தொடங்கி 28 வரை பிரான்சுக்கு பயணம் மேற்கொள்வார் என்று வத்திகன் அறிவித்துள்ளது. கடந்த 18 திருச்சபை தலைவர் ஒருவர் பிரான்சுக்கு செல்வது இதுவே முதல் முறையாகும். யுனெஸ்கோ தலைமையகத்தை பார்வையிடுவது லியோ பயணத்தின் முதன்மை நோக்கம் என்று வத்திகன் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. அடுத்த மாதம் ஸ்பெயினுக்கு மேற்கொள்ளவிருக்கும் பயணத்தை தொடர்ந்து இது அமைந்துள்ளது. இப்பயணம் ஐரோப்பிய நாடுகளுடனான உறவை மேம்படுத்துவதில் லியோவின் ஆர்வத்தை வெளிப்படுத்துவதாக கூறப்படுகிறது.
0: பிரிட்டன் பிரதமர் கெஸ்தாமர் தனது அரசியல் இருப்பை தக்கவைத்துக் கொள்வதற்கான போராட்டத்தை எதிர்கொண்டுள்ள நிலையில் தற்காப்பு செலவினங்களை 18 பில்லியன் பவுனுக்கு உயர்த்த ஒப்புதல் அளிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அரசாங்கம் அதனை இறுதி செய்து வரும் வேளை கூடிய விரைவில் அது தொடர்பான அறிவிப்பு வெளிவரும் என்று தி டைம்ஸ் கூறுகிறது. அந்நாட்டின் தற்காப்பு முதலீட்டுத் திட்டம் பொருளாதார வளர்ச்சியை உந்தச் செய்யும். அதேவேளை ஆயுத படைகளுக்கு உபகரணங்களையும் தொழில்நுட்பத்தையும் விரைவாக வழங்குவதை அத்திட்டம் நோக்கமாக கொண்டிருப்பதாக ஊடக தொடர்பாளர் கூறினார். நிறைவாக விளையாட்டு 2026 தாய்லாந்து பொது பூப்பந்து. பேங்காக் நிமிடோர் அரங்கில் நடைபெறும் இப்போட்டியில் நாட்டின் தொழில்முறை ஆட்டக்காரர்கள் கோ ஜி ஃபே நோர் இசுடின் ரும்சானி இறுதி சுற்றுக்கு முன்னேறும் வாய்ப்பை நழுவவிட்டனர். அவர்கள் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் சத்விக் சாய்ராஜ் ரன்கு ரெட்டி சிராக் ஷெட்டியிடம் 21-19, 20-22, 16-21 என்ற செட்களில் வீழ்ந்தனர். முதல் செட்டில் அந்த மலேசிய இணை சிறந்த ஆட்டத்திறனை வெளிப்படுத்தி ஆதிக்கம் செலுத்தியது. ஆயினும் ஆட்டத்தின் வேகத்தை ஜிஃபை நோர் இசுடின் தக்கவைத்துக் கொள்ள தவறியதால் அடுத்த 2 செட்களிலும் தோல்வி கண்டதாக தேசிய தொழில்முறை இரட்டையர் பயிற்றுநர் ஆமீர் அம்ரி ஜைனுடின் தெரிவித்தார்.
3: கல்வி ஒதுக்கீடு 900 மில்லியன் ரிங்கிட்டுக்கு உயர்த்தப்பட்டுள்ளது. இலக்கிடப்பட்ட எரிபொருள் உதவி தொகை மேலும் முழுமையானதாக இருக்க வேண்டும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.

0: வரலாற்றில் இன்று 1972 இன்றைய நாளில் ஆசிரியர் தினம் முதல் முறையாக மிக பெரிய அளவில் கொண்டாடப்பட்டது. 1956 இதே நாளில் மலாயா கூட்டரசு சட்டமன்றம் கல்விக் குழுவில் அறிக்கையை ஏற்றுக்கொண்டதை அடுத்து 16 ஆசிரியர் தினமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. பின்னர் இவ்வறிக்கை தேசிய கல்விக் கொள்கை என அறியப்பட்டது. 1971 கல்வி அமைச்சர் ஹுசேன் ஆன் 16 ஆசிரியர் தினமாக அறிவித்தார். 1972 ஆசிரியர் தின கொண்டாட்டத்திற்கு நாட்டு முன்னேற்றத்தில் ஆசிரியர்களின் பங்கு என்ற கருப்பொருள் பயன்படுத்தப்பட்டது. கல்வி அமைச்சரின் வாழ்த்து செய்தி அனைத்து மாநிலங்களுக்கும் அனுப்பப்பட்டு ஆசிரியர் தின விழாக்களில் வாசிக்க ஏற்பாடு செய்யப்பட்டது. அந்த செய்தியை மாநில கல்வி இயக்குநர் அல்லது கல்வி தலைமை அதிகாரிகள் வாசித்தனர். மேலும் ஒவ்வொரு மாநிலத்திலும் நடைபெற்ற நிகழ்ச்சிகளுக்கான வழிகாட்டுதலாக பள்ளிகளுக்கு செய்தி குறிப்புகளும் வழங்கப்பட்டன.
1: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.archive.gov.my

0: இஸ்லாமிய வானொலி நாடகம் பறந்தது தாய் பறவை. எழுத்து தலைநகர் எஸ்டி ஷேக்டவு. பறந்தது தாய் பறவை இஸ்லாமிய வானொலி நாடகம்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும்.
2: வலைக்கம் அஸ்ஸலாம். வாப்பா அனிஃபா, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, உட்காரு சாப்பிடலாம்.
1: சரிம்மா.
2: மும்தாஜ் அவங்க அம்மா வீட்டு போயிருக்காப்பா.
1: அவ எனக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு தாமா போனா.
2: அனிஃபா, எனக்கு வாட்ச மருமக ரொம்ப நல்லவப்பா. அது மட்டும் இல்ல, என் மருமக ரொம்ப அழகி கூட. முகலாய மன்னன் ஷாஜகானோட மனைவி மும்தாஜ் பேர் அழகின்னு சொல்லுவாங்க.
1: ஓஹோ,
2: அத போல இருந்தாப்பா என் மருமகனும். இப்போ நான் என்ன யோசிக்கிறேன் தெரியுமா?
1: என்ன யோசிக்கிறீங்க? எனக்கு ஷாஜகான் பெயர் வைக்காம போயிட்டு யோசிக்கிறீங்க, சரியா?
2: சரியா சொன்ன.
1: அம்மா அம்மா, உங்களோட காமெடியா தாமா இருக்கு. கல்யாணம் ஆகி ஒரு மாசம் தான் ஆகுது. அழகு இருக்கட்டும், குணம் எப்படின்னு பாப்போம்.
2: அட போப்பா, என் மருமக பத்தரை மாத்து தங்கம் போல.
1: சரி சரி, ரொம்ப புகழாதீங்க, பொறுத்து இருந்து பாப்போம். இப்ப சாப்பாடு வைங்கம்மா.
3: அஸ்ஸலாமு அலைக்கும்.
2: வலைக்கும் சலாம்.
1: என்ன மும்தாஜ், உங்க அம்மா எப்படி இருக்காங்க?
2: எப்படிமா இருக்காங்க?
3: இப்ப நல்லா ஆயிட்டாங்க மாமி. வெறும் கேஸ் ட்ரபிள் தான், நெஞ்சு வலின்னு பயந்துட்டாங்க, அவ்வளவுதான்.
2: நல்லாதா போச்சு. உன் தங்கச்சி வேற கல்யாணத்துக்கு ரெடியா இருக்கா.
1: அவ சொந்த பொண்ணு, இவ மூத்த தரத்து பொண்ணு தானே.
2: அதெல்லாம் தெரியத்தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தோம்.
1: நான் ஒண்ணும் தப்பா சொல்லலம்மா. அவங்க உடம்பு சுகமானதுக்கு அல்லாஹ்வுக்கு தான் நன்றி சொல்லணும்.
2: ஆமாப்பா. என்ன மும்தாஜ், கண்ண அசந்துட்டியா?
3: ஆமா மாமி, உங்க மகன அனுப்பிட்டு கொஞ்சம் அசந்துட்டேன்.
2: பரவாயில்லம்மா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தானே, நான் மார்க்கெட்டுக்கு போய் இறைச்சி வாங்கிட்டு வரேம்மா.
3: சரி மாமி.
2: மும்தாஜ் தேத்தின்னு போட்டு வச்சிருக்கம்மா, நீ போய் எடுத்து கூடி, நான் வர்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.
3: வலைக்கும் சலாம். போயிட்டாளா? போயிட்டா போயிட்டா. மாமியாரே, நீ நல்லவதான், உன்னோட பழக்க வழக்கம் தான் எனக்கு பிடிக்கல. அன்னைக்கு என் கூட்டாளிங்க பபிதாவும் நமிதாவும் கேட்டாளுகளே ஒரு கேள்வி. நல்ல வேலைக்காரியா புடிச்சிருக்கிய மும்தாசு. அந்த அம்மா நல்லா வேலை செய்யறா, இப்படி அமைகிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிச்சுங்க. அதுக்கு நான் சொன்னேன், அடியே அது என் மாமியாரிடி காதுல கேட்டுற போது. அதுக்கு அவளுக்கு என்னடி சொல்ற, இதுவா ஓ மாமியாரு, வேலைக்காரிய விட கேவலமா இருக்காங்க. உனக்கு வேணும்டி, நீ எல்லாரையும் கிண்டல் அடிப்பில்ல, சூப்பர் மாமியார் அனுபவின்னு சொல்லி சிரிச்சது இன்னும் என் காதுல ஒளிச்சுக்கிட்டே இருக்கு. இருடி மாமியார, உனக்கு பைத்தியக்காரி பட்டம் கட்டி மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பல, நீ அங்கேயே கடந்து சாவு. என்னோட இருந்தா வர்றவள் எல்லாம் என்ன அவமானப்படுத்துவாளுங்க. இன்னைக்கே நாடகத்தை ஆரம்பிக்கிறேன்.
1: என்ன செய்ய போறீங்க?
3: உங்க அம்மா ஆட்டிருச்சி வாங்க போயிருக்காங்க, இன்னும் காணோம்.
1: சரி சரி, உங்க வரட்டும், போன வைக்கிறேன்.
3: சரிங்க மாமி. வந்துட்டீங்களா? என்ன வாங்கினீங்க?
2: ஆட்டிருச்சி தான் வாங்கினேன்.
3: அதெல்லாம் சரிதான். சரி, என்ன பண்ணி வச்சிட்டு போயிருக்கீங்க மாமி?
2: என்னமா சொல்ற?
3: இது என்ன தேத்தினியாது? சீனியும் போட்டு அதோட உப்பையும் அள்ளி கொட்டி இருக்கீங்க.
2: நான் குடிச்சிட்டு தானே போனேன். இரு, நான் பாக்குறேன். என்னமா இது, உப்பு போடவே இல்லையே.
3: அப்போ நானா போட்டேன்? எனக்கு என்ன பைத்தியம்மா?
2: சரிம்மா, இனிமே நான் கவனமா செய்யறேன்.
3: சரி சரி, போங்க. ஆட்ருச்சி நான் செஞ்சா நல்லா இருக்காது, நீங்களே செய்யுங்க. கவனம் கவனம்.
2: சரிம்மா.
3: இன்னைக்கு தாண்டி உனக்கு முதல் நாள் ஆரம்பம். பரட்டத்தலை, கண்ணு வேற நொல்ல கண்ணு, ஒரு விரல் வேற காணோம். உடுத்தவும் தெரியல, ஒன்னும் தெரியல, உன்னை பார்க்கவே அருவறுப்பா இருக்கு. சரி சரி, நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு, கதைய முடிச்சிட வேண்டியதுதான்.
1: என்னமா சாப்பாடு ரெடியா?
2: ரெடி ஆயிடுச்சுப்பா.
1: சரி
2: உட்காரு சாப்பிடலாம். மும்தாஜ் நீ உட்காருமா?
3: மாமி கையால ஆட்டிருச்சு கறி வச்சா சூப்பரா இருக்கும்.
1: அம்மா என்னம்மா

0: கறியில் ஒரு கிலோ மிளகாத்தூள், பொரியல்ல ஒரே உப்பு, என்னாச்சு உங்களுக்கு?
1: அல்லாவே, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இங்க என்ன நடக்குதுன்னு தெரியல. சரி, தேங்காய் பால் இருக்கு, சேர்த்து எப்படியா சரி பண்றேன்.
0: சரி சரி, எப்படியாச்சும் செஞ்சு முடிங்க, எனக்கு ரொம்ப பசிக்குதுமா.
2: பாவங்க மாமி, அவங்களுக்கு ஏதோ ஆயிருச்சுங்க. மனத்தத்துவ டாக்டரை தான் போய் பார்க்கணும்.
0: எனக்கு ஏதோ ஆயிரும் போல இருக்கு.
2: அவங்கள வேற பேசிக்கிறாங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, எங்க பக்கத்துல வரவங்கள ஒரு அம்மா இதே மாதிரி இருந்து மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டாங்களாம். இது ஒரு சீசன் போலங்க.
0: இப்ப நான் என்ன பண்றதுன்னே தெரியலையே.
2: ரிலாக்ஸ் ரிலாக்ஸ், கொஞ்சம் பொறுத்து பாப்போம்.
1: இந்தப்பா, இப்ப நான் சரி பண்ணிட்டேன், இப்ப சாப்பிடலாம்.
2: மாமி ரீமேக் பண்ணிட்டாங்களாம், வாங்க சாப்பிடலாம்.
0: சரி சரி.
2: மாமி, என்ன மாமி இது? இங்க வாங்க, என்ன பண்ணி வச்சிருக்கீங்க?
1: என்னமா ஆச்சு?
2: என் துணிமணி எல்லாம் நாசமா போச்சு.
1: என்ன விவரமா சொல்லுமா?
2: அயன் பண்ணி என்னோட துணிமணிகள் எல்லாம் அலுமாரில அடுக்கி வச்சிருந்தேன். அதெல்லாம் வாஷிங் மிஷின்ல போட்டு சோப்பு பவுடரையும் கொட்டி வச்சிருக்கீங்க. எல்லாம் என் தலை இழுத்து.
1: என்னமா சொல்ற, இதெல்லாம் நான் செய்யலமா?
2: நீங்க செய்யறதில்ல மாமி, உங்களை அறியாமலேயே நீங்க செய்யறீங்க. இந்த வீட்டுல நீங்களும் உங்க மகனும் இருங்க, நான் எங்கேயாவது போறேன்.
1: வேண்டாமா, அப்படியெல்லாம் சொல்லாதமா. நான் தான்மா எங்காவது போகணும், என் மனசுக்கு என்னமோ மாதிரி இருக்கு.
2: சரி சரி மாமியார் கிழவி, சீக்கிரமே உனக்கு ஒரு முடிவு கட்டுறேன். இரு இரு.

0: அம்மா என்னம்மா இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க, அழுதுகிட்டு இருக்கீங்க, ஏமா?
1: பாப்பா அன்வர், எப்ப சவுதியில இருந்து வந்த?
0: நேத்து தாமா வந்தேன், சாயந்தரமா உங்க வீட்டுக்கு வரலாம்னு நினைச்சேன், அதுக்குள்ள நீங்களே வீட்டுக்கு வந்துட்டீங்க. ஏமா அழுதுகிட்டு இருக்கீங்க, என்னம்மா நடந்துச்சு சொல்லுங்க.
1: சொல்றப்பா, நீ தான் கல்யாணத்துக்கு வரல.
0: ஆமாமா, லீவு கிடைக்கல, நான் வர முடியல.
1: உன் தம்பி மனைவி தூரத்தை சொந்தந்தான் வந்து 1.5 மாசத்துல எனக்கு பைத்தியக்கார பட்டம் கட்டி என்னை வெளியே அனுப்பிட்டாவோ, நான் மெண்டல் ஆயிட்டேனா. கறியில உப்ப தட்டி இருக்குன்னா, மிளகா பொடியை கொட்டிடுறேன், நான் எதுவுமே செய்யலப்பா, என்ன அறியாமலேயே செய்யறனா, என்னால வீட்டுல இருக்க முடியலப்பா. அதான்.
0: அப்படியா? அதுக்கு தம்பி என்ன சொன்னா?
1: அதே கேக்குற, தம்பி அப்படியே நம்புறான்ப்பா.
0: சரிமா வாங்க, நம்ம போய் கேக்கலாம்.
1: வாண, ஏதாவது பிரச்சனை வந்துடும்.
0: இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, தம்பி வீட்டுல தானே இருப்பான்.
1: எனக்கு பயமா இருக்குப்பா.
0: பயப்படாதீங்கம்மா, நான் தான் கூட இருக்கேன்ல.
1: சரிப்பா.
2: ஏங்க, இங்க வந்து பாருங்க.
3: என்னது?
2: உங்க அம்மா படுக்கைக்கு கீழே என்னென்ன இருக்குன்னு. நீங்க சீக்கிரம் வாங்க.
3: என்ன மும்தாஜி இதெல்லாம்?
2: இங்க பாருங்க, என்னோட கல்யாண உடுப்பு, செயினு, உங்க உடுப்பு, என்னங்க இது?
3: உவாவே, எனக்கு தலைய வெடிச்சிடும் போல இருக்கு. நிச்சயமா இவங்க மென்டல் தான் ஆயிட்டாங்க. கொஞ்ச நாளாவே அம்மாவுக்கு மனநிலை சரியில்லைண்ண.
0: என்னது? மனநிலை சரியில்லையா?
3: ஆமாண்ண.
0: என்னப்பா சொல்ற?
3: என்னென்னமோ பண்றாங்க பாருங்க. படுக்கைக்கு கீழே சம்பந்தமே இல்லாத பொருள்களை எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க.
0: என்னப்பா இது? அவங்கள சரி பண்ணும், அவ்வளவுதானே?
2: ஆமா மச்சான், அவங்க இம்ச தாங்க முடியல.
0: ஒன்னும் கவலைப்பட வேணாம், நான் அவங்கள சவுதிக்கு கூட்டு போறேன் இன்ஷால்லா.
3: அண்ணே, எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணே.
0: சவுதிக்கு போனவனே அவங்கள உம்ராவுக்கு கூட்டிட்டு போறேன்.
3: அதான்
2: மச்சான் சொல்ற ஐடியா நல்ல ஐடியா. அந்த புண்ணிய பூமியில ஒண்ணும் வராது.
0: என் தம்பி மனைவி ரொம்ப விவரமான ஆளு. பாஸ்போர்ட் எடுத்துக்கிட்டு வாங்க.
1: சரிப்பா.
0: இந்த வாரத்திலேயே சவுதிக்கு நம்ம ப்ரோ பண்ணோம் இன்ஷால்லா.
3: மும்தாஜி.
2: என்னங்க?
3: அண்ணன் போனதும் போன் பண்ணாங்களே தவிர மறுபடியும் போனே காணோம். எங்க அம்மா போனது எனக்கு ரொம்ப இழப்பா தெரியுது மும்தாஜ்.
2: எல்லாம் நாளாக நாளாக சரியாயிரும், கவலைய விடுங்க. நான் இப்போ ஒரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட சொல்ல போறேங்க.
3: என்ன சொல்லு? ஏன் கண் கலங்கற? சீக்கிரம் சொல்லு.
2: நான் இப்போ 2 மாசமா கர்ப்பமா இருக்கேங்க.
3: மஷாலா.
2: நீ ஆபீஸ்க்கு போனதும் நான் பக்கத்து வீட்டு கதிஜா அக்கா கூட டாக்டரை பார்க்க போனேங்க.
3: அல்ஹம்துலில்லா, இவ்வளவு மகிழ்ச்சியான செய்தியை ஏன் சோகமா சொல்ற?
2: ஆனா கர்ப்பத்தை காப்பாத்தணும்னா எந்த வேலையும் செய்ய கூடாதான். கர்ப்பப்பை ரொம்ப பலவீனமா இருக்காங்க, ரெஸ்ட் எடுக்கணுமா, அதுவும் இன்னும் 2 மாசத்துக்கு அப்படின்னு கண்டிப்பா சொல்லிட்டாங்க.
3: அல்லாவே, நான் இப்ப யார வச்சு கவனிப்பேன்? உங்க அம்மாவுக்கு போன் பண்ணி அங்கேயாவது 2 மாசம் இருந்துட்டு வா, நான் எப்படியாவது சமாளிச்சுக்கிறேன்.
2: அதையும் பேசிட்டங்க.
3: அவங்க என்ன சொன்னாங்க? ஏன் அழுகுற?
2: அவங்க இங்க நீ வரக்கூடாது, நீ திமிர் பிடிச்சவ, தங்கமான மாமியார நீ விரட்டிட்ட, எனக்கு அடிக்கடி உடல்நலம் இல்லாம போகுது, இதுல நீ வேறையா, எப்படியாவது ஒரு வேலையால வச்சு சமாளிச்சுக்கன்னு சொல்லிட்டாங்க. 9வது மாசமா உனக்கு பிரசவம் பார்த்து அனுப்புறேன்னு சொல்லிட்டாங்க.
3: இப்ப என் தலையே சொத்துது, என் உயிரின் மேலான தாய்ப்பறவையும் பறந்துருச்சு, உங்க வீட்டிலையும் எந்த ஆதரவும் இல்ல. ஹலோ அண்ணா, அஸ்ஸலாமு அலைக்கும்.
0: வாலைக்கும் சலாம். ஆமா, உன் மனைவி உன் கூட இருக்காளாப்பா?
3: இருக்கண்ணே, பேசுங்கண்ணே.
0: அம்மாவுக்கு போன உடனே ஒரு டாக்டரை பார்த்தோம். அந்த டாக்டர் கேட்டாரு பாரு ஒரு கேள்வி, பைத்தியம், மண்ணல குறைவு இதெல்லாம் உங்க அம்மாவுக்கு இல்ல, கூட்டிட்டு வந்து உங்களுக்கு தான்னாரு. அவங்களுக்கு மன ரீதியிலயும் உடல் ரீதியிலயும் எந்த குறையும் இல்லையா. நாங்க வெக்கப்பட்டு வந்தோம். சரி சரி, நான் போன வைக்கிறேன்.
3: கேட்டியாடி கேட்டியா, இப்ப நான் தாண்டி மடையன். நீ சொன்னது நடந்தது எல்லாத்தையும் சிந்திக்க தவறுன ஒரு மடையன். இப்ப உண்மைய சொல்லிரு, அந்த தப்பெல்லாம் எங்க அம்மா செஞ்சாங்களா இல்ல நீ?
2: மன்னிச்சிருங்க.
3: சொல்லுடி சொல்லு.
2: சொல்லிடுறேங்க, அவங்க தோற்றம், அவங்களுடைய உடுப்பு, என் கூட்டாளிங்க இதுவா உன் மாமியார்னு கிண்டல் அடிச்சாங்க, அதுதான் அவங்களுக்கு மென்டல் பட்டம் கட்டி மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிடலாம்னு நான் போட்ட திட்டம் தாங்க இது. அவங்க எந்த தப்பும் செய்யலைங்க, என்ன மன்னிச்சிருங்க.
3: அடி பாவி, குழந்தை மனசு கொண்ட எங்க அப்பாவி அம்மாவுக்கு இந்த துரோகம் பண்ண உனக்கு எப்படி மனசு வந்துச்சு?
4: எனக்கு தரகம் தாண்டி, என்ன பெற்றெடுத்த தாய்க்கு என்ன துரோகம் பண்ண வச்சிட்டியடி.
2: மன்னிச்சுக்கங்க.
4: உனக்கு தெரியுமா, மூக்கு மண்ணை கவட்டும், மூக்கு மண்ணை கவட்டும், மூக்கு மண்ணை கவட்டும்ன்னு மூணு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம். யாரு மூக்கு மண்ணை கவட்டும்னு கேட்டதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், யாரு தன்னோட பெற்றோர்கள ஒருத்தரையோ அல்லது ரெண்டு பேரையோ முதுமை பருவத்துல அவங்கள பேணி பாதுகாத்து அதனால அவங்க சொர்க்கத்துக்கு போகலையோ அவங்களோட மூக்குத்தான் அப்படின்னு சொன்னாங்களாம். இத்தனை தெரிஞ்சும் நான் தவறு செய்ய காரணமா இருந்தது யாரு? நீ தான் டி, நீ தான். உன்னை நான் எப்படி டி மன்னிக்க முடியும்? அந்த அல்லாஹ் தான் நம்மளை மன்னிக்கணும். பெத்தவங்களை உதாசீனப்படுத்தி கஷ்டப்படுத்துறவங்களுக்கு மறுமையில மட்டுமில்ல இந்த உலகத்திலையும் அல்லாஹ் தண்டிச்சிருவான். தாயோட காலடியில தான் சொர்க்கம் இருக்கு, அதை மறந்துடாதடி.
5: நேயர்களே, இதுவரை தலைநகர் எஸ்டி ஷேக் டவுத் எழுதிய பறந்தது தாய் பறவை இஸ்லாமிய வானொலி நாடகம் கேட்டீர்கள். இந்நாடகத்தில் ஹஜா ஜைத்துன், ரசித பேகம், சைத் நசீர் மற்றும் லியாக்கத் அலி ஆகியோர் பங்கேற்றனர்.
6: தயாரிப்பு அப்துல் கனி.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.
8: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் FM-இல் பாபாஸ் அண்ட் யூ
9: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
8: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
9: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
8: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
10: வாழ்க்கைனா அப்படிதான் இருக்கும், யாராவது இருப்பாங்க, எல்லாம் போயிடுவாங்க. ஆனா அவங்களுடைய நினைவுகள் ரொம்ப அழகு இல்லையா? அது இருக்கும்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 10 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். வரும் ஜொஹோர் சட்டமன்ற தேர்தலில் தேசிய முன்னணியின் கூட்டணி கட்சிகளான மாசிசாவும் மாயிகாவும் 56 தொகுதிகளிலும் போட்டியிடுவதற்கான முடிவுக்கு முழு ஆதரவை தெரிவித்துள்ளன. மாநில பிஎன் தலைவரும் மந்திரி பசாருமான டத்தோ அண்ணா பிஸ்காசி அறிவித்த இந்த முடிவு பிஎன் ஜொஹோரை தொடர்ந்து நிலையாக வழிநடத்துவதை உறுதி செய்வதற்கான துணிச்சலான தொலைநோக்கு பார்வை கொண்ட நடவடிக்கையாகும் என்று மாசிசா இளைஞர் பகுதி தலைவர் லிங் தியான்சுன் கூறினார். சபாவில் உள்ளூர் தொழில் முனைவோர் தங்களின் தயாரிப்புகளை பன்னாட்டு அளவில் சந்தைப்படுத்தும் திறன் அதிகரித்துள்ளதுடன் கடந்த ஆண்டு விற்பனை மதிப்பு 95.9 மில்லியன் ரிங்கிட்டை எட்டியுள்ளது. அம்மாநிலத்தில் தொழில் முனைவோரின் திறனை வலுப்படுத்துவதற்கும் உள்ளூர் தயாரிப்புகளின் ஆற்றலை மேம்படுத்துவதற்கும் மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு முனைப்புகள் அதற்கு சான்று பகர்வதாக முதலமைச்சர் டத்தோஸ்ரீ ஹஜினோர் சுட்டிக்காட்டினார். ஜப்பானில் தனிநபர் சராசரி மாத அரிசி பயன்பாடு கடந்த 7 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு 6.1 விழுக்காடு சரிந்துள்ளது. அஃது இவ்வாண்டு மார்ச்சில் முடிவடைந்த நிதியாண்டில் 4435 கிராம் ஆக பதிவாகியுள்ளது. அண்மை ஆண்டுகளில் கையிருப்பு பற்றாக்குறையை தொடர்ந்து அரிசி விலை உயர்ந்ததை அடுத்து பயனீட்டாளர்கள் தங்கள் தேர்வை மாற்றிக்கொண்டதில் இந்நிலை ஏற்பட்டுள்ளதாக யோடோ செய்தி நிறுவனம் கூறியது. கென்யா சுகாதார அமைச்சர் இபோலா தொற்று எல்லை கடந்து பரவுவதை தடுப்பதற்காக எல்லைகளிலும் விமான நிலையங்களிலும் கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளது. அத்துடன் கென்யாவில் அந்த தொற்று பாதிப்பு இல்லை என்றும் வலியுறுத்தியது. அண்டை நாடுகளில் அந்த தொற்று பரவலை கண்காணிப்பதற்காக சுகாதார பணியாளர்கள் எல்லையில் கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளதாக சுகாதார தலைமை இயக்குநர் பேட்ரிக் அமோத் உறுதிப்படுத்தினார். விளையாட்டு. மலேசிய பூப்பந்து சங்கம் BAM நிர்ணயித்துள்ள விதிகளை மீறும் தேசிய விளையாட்டாளர்கள் எந்தவொரு போட்டியிலும் பங்கேற்பதிலிருந்து இடைநீக்கம் செய்ய வாய்ப்புள்ளதாக அதன் தலைவர் தெங்கு டதோஸ்ரீ ஜஃபருல் தெங்கு அப்துல் அசீஸ் எச்சரித்துள்ளார். BAM கீழ் உள்ள விளையாட்டாளர்கள் உயர் கட்டொழுங்கை கொண்டிருப்பதை உறுதி செய்வதற்காகவே இந்த தண்டனை பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.

0: செய்திகளுக்கு பிறகு காற்றின் மொழி நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த பக்கமா கிஷன் உங்களோட பேசிட்டு இருக்கேங்க. இன்றைக்கு ஆசிரியர் தினம் இல்லையா, அதனால இன்றைக்கு வழக்கம் போல அழைத்து பேசலாம். ஆனா ஒரு மாறுதலுக்கு இன்றைக்கு ஆசிரியர்கள் மட்டுமே அழைக்க போறீங்க. ஆமா, ஆசிரியர்கள் அழைத்து உங்களை செதுக்கிய ஆசிரியரை பற்றி இன்றைக்கு பகிர்ந்துக்க போறீங்க. நல்லா இருக்குல்ல? இப்போ நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கிற ஆசிரியர்கள் தொடர்ந்து அழைக்கணும் அப்படின்னா சொல்லிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 மீண்டும் பள்ளிக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி பழைய நினைவுகளை திரும்பவும் கொண்டு வரப்போகுது. இப்போ தொடர்ந்து 11 மணி வரைக்கும் அழைக்கும் நேரம் உங்களுக்காக காத்துட்டு இருக்குங்க. ஆசிரியர் தின வாழ்த்துக்களை பகிர்ந்துக்கலாம், அதே சமயம் ஆசிரியர்கள் மட்டும் இனி தொடர்ந்து அழைக்கலாம்.
1: மீண்டும்

காற்றின் மொழி நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இன்றைக்கு ஆசிரியர் தினம் அனுசரிக்கப்படுது இல்லையா? வழக்கமா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்படும், உங்களுக்கு பிடிச்ச ஆசிரியரை பற்றி அழைத்து சொல்லுங்க அப்படின்ற மாதிரி. ஆனா இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில கொஞ்சம் வித்தியாசமா ஆசிரியர்கள் மட்டுமே அழைத்து பேச போறாங்க. அவங்களுக்கு பிடிச்ச ஆசிரியர் யாரு, அவங்கள செதுக்கிய ஆசிரியர் யாரு அப்படின்றத பகிர்ந்துக்க போறாங்க. அடுத்து மணியரசி டீச்சர் இருக்காங்க. வணக்கம் ஆசிரியர், எப்படி இருக்கீங்க?

0: பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறேன்.
1: ஓ, இங்கதான், கேரள தான்.
0: ஆமா.
1: சரி, சொல்லுங்க, உங்களை செதுக்கிய ஆசிரியர், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஆசிரியர்.
0: ஓகே, எனக்கு பிடிச்ச என்னை செதுக்கிய ஆசிரியர் என்றால் வந்து என்னோட ஆரம்ப பள்ளி ஆசிரியர் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து நம்ம ஆரம்ப பள்ளி, இடைநிலை பள்ளி, கல்லூரி இந்த மாதிரி போனாலும் எனக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஆசிரியர்கள் வந்து ஆரம்ப பள்ளியில் உள்ள ஆசிரியர் தான். அதிலும் எனக்கு இன்று முதல் நினைவுக்கு வருவது வந்து என்னுடைய ஆசிரியர் திரு ராமநாயுடு சார் அப்படின்னு சொல்லுவோம். இவர் வந்து நான் பிறந்த இடத்துல வந்து மிகவும் ஒரு பிரபலமான ஆசிரியர் கூட சொல்லலாம். இவர் வந்து ஒரு கணிதத்துல வந்து ரொம்ப சிறந்த ஆசிரியர். அவர் வந்து எனக்கு கணித பாடங்கள் போதிக்கும் போது எனக்கு வந்து அப்பல இருந்தே வந்து இந்த ஆசிரியர் போல நான் வந்து ஆகணும் அப்படின்னு அப்பயே நான் வந்து என்னோட மனதுல வந்து ஒரு ஆசிரியராகத்தான் வேண்டும் அப்படின்ற ஒரு என்ன சொல்லுவாங்க,
1: நான் அப்பயே
0: ஒரு ஆசிரியரா உருவாயிட்டேனே சொல்லலாம்.
1: அவர் தான் உங்களை வந்து ஆசிரியர் ஆகணும்ன்ற ஒரு ஆசைய மனசுல தூண்டினவரே.
0: ஆமா, கண்டிப்பாக அவர் தான். ஆனா அவர் வந்து நீ ஆசிரியர் தான் ஆகணும் அப்படின்னு அவரை சொல்லல. பட் அவரை நான் பார்த்ததுல இருந்து, அவர் போதிக்கும் முறை, பிள்ளைகளிடம் அணுகுமுறை, அதை நான் பார்த்ததுல இருந்து எனக்கும் அவர் போல ஒரு ஆசிரியர் ஆக வேண்டும், அதுவும் கணிதத்தில் ஒரு சிறந்த ஆசிரியராக ஆக வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன்.
1: அதே அணுகுமுறையை நீங்களும் பின்பற்றுறீங்களா இப்போ மாணவர்கள்ட்ட?
0: கண்டிப்பாக, நானும் வந்து இப்பொழுது மாணவர்கள்ட்ட வந்து என் ஆசிரியர் எனக்கு எப்படி வந்து படிச்சு கொடுத்து அவங்களோட எதிர்காலத்தை வந்து எப்படி அவர் வந்து சின்ன வயசுல இருந்து வளர்த்தாரோ அதே போல நானும் என் பள்ளி மாணவர்களுக்கு வந்து அதே மாதிரி நானும் செய்யறேன் அப்படின்னு இப்ப வரைக்கும் நான் அதை நம்பிக்கிட்டு இருக்கேன்.
1: மகிழ்ச்சி டீச்சர். நீங்க சொந்த ஊர் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அது எங்க?
0: ஆமா, ஓகே. நான் பிறந்து வளர்ந்த இடம் வந்து குளின்கடா. பிறகு வந்து எனக்கு படித்து கொடுத்த ஆசிரியர்கள் எல்லாமே அங்க உள்ளவங்கதான். பொது திருமணம் ஆகி நான் வந்து இப்போ பத்துமலை தமிழ் பள்ளியில் பணியாற்றி வருகிறேன். படித்தது வந்து டப்ளின் தோட்ட தமிழ் பள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க.
1: ஓ, அங்க உள்ளவங்க எல்லாம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருந்தாங்கன்னா, ஆமா இந்த வாத்தியார் எங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி. அதுவும் நம்ம ஊர் பொண்ணு இப்போ வந்து பத்துமலை தமிழ் பள்ளியில ஆசிரியரா இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு ரொம்ப பெருமைப்படுவாங்க அங்க உள்ளவங்க எல்லாம் கேட்டாங்கன்னா.
0: ஆமா, கண்டிப்பாக பெருமைப்படுவாங்க. என் பெற்றோர்களும் இதுல வந்து பெருமைப்படுவாங்கன்னு நான் நினைக்கிறேன்.
1: நிச்சயமாக உங்களோட பேசுனது ரொம்ப மகிழ்ச்சி டீச்சர். நன்றி அழைத்து பேசினதுக்கு. உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை ஆசிரியர் நாள் வாழ்த்து.
0: ஓகே, நீங்களும் எங்களுக்கு இது வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. அதே வேளையில் நானும் அனைவருக்கும் ஆசிரியர் தின வாழ்த்து வந்து அனைவருக்கும் கூறுகிறேன். ஆசிரியர் தின வாழ்த்துக்கள்.

0: இப்ப உள்ள ஆசிரியர்கள் எல்லாம் அப்ப உள்ள ஆசிரியர்கள் மாதிரி வருமா அப்படின்னு நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஆமாங்க, அப்ப உள்ள மாதிரி இப்ப இல்லதான். நம்ம சுத்தி எல்லாமும் மாறி கிடக்கு. காலம் மாறிடுச்சு, உலகம் மாறிடுச்சு, ஏன் மனித மனங்கள் கூட மாறிடுச்சு. தொழில்நுட்பத்தோட போராடிக்கிட்டு இருக்கிற இந்த உலகத்துல இப்ப ஆசிரியரா இருக்கிறது நிஜமாகவே பெரிய சவால் தான் போங்க. அப்புறம் இன்னொரு விஷயங்க, உங்க பிள்ளைங்க மேல உங்களுக்கு உரிமை ஒண்ணு இருக்கும்ல, அது உங்களுக்கு அடுத்து எங்களுக்கு தான் இருக்கு. ஏன்னா நானும் ஒரு ஆசிரியர்.
1: வெயில் அடிக்கும் நாள் வரைக்கும்
0: எல்லாருக்கும் ஆசிரியர் தின வாழ்த்து.
2: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ
3: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
2: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
3: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
2: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
4: யார் கூடவாவது பிரச்சனையா? ஆனா அவங்க கூட உங்களுக்கு அழகான தருணங்களும் இருந்திருக்கும்ல, அதை மட்டும் நினைச்சு பாருங்களேன். நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் எஃப்எம்.

0: வணக்கம் கிஷன், நான் ராஜலட்சுமி உதயசூரியன் ரோப்பகங்கிலிருந்து அழைக்கிறேன்.
1: ராஜலட்சுமி ஆசிரியர் எங்க எந்த பள்ளிக்கூடத்துல வேலை செய்யறீங்க?
0: நான் ராவ் தமிழ் பள்ளியில வேலை செய்யறேன் கிஷன்.
1: அங்க படிக்கிற மாணவர்களும் சரி, இல்ல அங்க படிச்சுட்டு இப்போ வேற வேற இடங்கள்ல வேலை செஞ்சிட்டு இருக்கவங்களும் நிகழ்ச்சி இப்ப கேட்டுட்டு இருப்பாங்க இல்லையா?
0: கண்டிப்பாக கேட்டுட்டு இருப்பாங்க.
1: இப்போ அங்கிருந்து ஒரு ஆசிரியர் பேசுறதுல எங்களுக்கும் மகிழ்ச்சி. யாரு உங்களை செதுக்கி ஆசிரியர்? யாரு?
0: எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆசிரியர் திருமதி ஹேமாமாலினி.
1: ஹேமாமாலினி தமிழ் பள்ளி ஆசிரியர்.
0: ஆமா, அவங்க தமிழ் பள்ளி ஆசிரியர். இப்போ உள்ளது ஜோஹர் பருல வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. எந்த பள்ளி அப்படின்றது ஞாபகம் இல்ல. அவங்க வந்துட்டு எனக்கு 3rd ஆண்டு இருக்கும் போது வகுப்பு ஆசிரியரா வந்தாங்க. 5rd ஆண்டு 6rd ஆண்டுல அறிவியல் படிச்சு பள்ளிக்கு அழகா போனும் மாணவர்களை, அந்த அவங்க அழகா இருந்தா நம்மளுடைய ஒப்பனையா இருக்கட்டும், நம்ம உடையா இருக்கட்டும், அழகா இருந்தா மாணவர்களை சீக்கிரமா கவரலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட கத்துக்கிட்டேன்.
1: நேர்த்தியா நம்ம இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம தான் ஒரு முன் உதாரணமா இருக்கணும் இல்லையா மாணவர்களுக்கு?
0: கண்டிப்பா. ஆமா, அது அந்த நான் சின்ன பிள்ளையிலேயே இருந்தா ஹேமாமாலினி டீச்சர் மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைச்சேன். இப்ப நான் அப்படிதான் இருக்கேன் நினைக்கிறேன்.
1: அந்த பேர்லயே தெரியுதுங்க டீச்சர் எப்படி இருப்பாங்கன்னு, ஹேமாமாலினி. சரி, ஆனா இப்ப டீச்சர் வந்து இன்னும் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க, ஆசிரியரா இருக்கிறாங்க. நீங்களும் ஒரு ஆசிரியர், அவங்களுக்கு தெரியுமா நீங்க ஆசிரியரா இருக்கிறது?
0: தெரியும். நானு கடந்த 2 ஆண்டுகளா அறிவியல் வீழால அவங்களை சந்திச்சிருக்கேன். அவங்கள பார்த்தோன்னே நான் ரொம்ப ஆண்டுகள் கழிச்சு அப்பதான் அவங்களை சந்திச்சேன். 2 முறை சந்திச்சிருக்கேன், ரொம்ப சந்தோஷப்பட்டேன்.
1: அவங்க ரொம்ப பெருமைப்பட்டிருப்பாங்க உங்களை நினைச்சு.
0: ஆமா,
1: நம்ம கிட்ட படிச்ச ஒரு மாணவி இப்போ ஆசிரியரா வந்து நம்ம முன்னாடி நிக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி இல்ல? ரொம்ப மகிழ்ச்சி அழைத்து நீங்க உங்களுடைய ஆசிரியரை பகிர்ந்துகிட்டதுக்கு. இப்போ ஹேமாமாலினி டீச்சர் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாங்க அவங்க.
0: ஆமா, கண்டிப்பாக.
1: நன்றி. அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு, கேக்கலாம்.
0: நன்றி கிஷன்.
1: பல மாணவர்களை செதுக்கிய ஆசிரியர்கள், அதுல நீங்களும் ஒருவர். உங்களுக்கும் மனமார்ந்த ஆசிரியர் தின வாழ்த்துக்கள்.

0: காற்றின் மொழி நிகழ்ச்சியை கேட்டு இருக்கீங்க. ஆசிரியர்களை நம்ம நிகழ்ச்சியில கொண்டாடிட்டு இருக்கோம். அதுவும் இன்றைக்கு ஆசிரியர்கள் அழைத்து அவங்களுக்கு படிச்சு கொடுத்த ஆசிரியர்களை பற்றி பேச போறாங்க, அல்லது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஆசிரியர் யாரு அப்படின்றத நம்மளோட பகிர்ந்துட்டு இருக்காங்க. அடுத்து யார் அழைப்புல இருக்காங்கன்னு பாக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் கிஷன்.
0: டீச்சர் பேர் என்னது?
1: என் பேர் வந்து தேவராணி டீச்சர். நான் சீரத்தோட்ட தமிழ் பள்ளியில வேலை செய்யிருக்கேன்.
0: அது எங்க இருக்கு?
1: ரவுபஹாங்ல இருக்கு, தேசிய வகை சீரத்தோட்ட தமிழ் பள்ளி.
0: ஓ, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்க அழைத்தாங்க, ரவுப்ல இருந்து பேசுறேன்னு சொன்னாங்க. ஆனா அவங்க ரவுப் தமிழ் பள்ளின்னு சொன்னாங்க. அது வேறயோ?
1: அது வேற, அது வந்து எங்க பக்கத்து ஸ்கூல்.
0: பரவாயில்ல, பக்கத்து பக்கத்து பள்ளிக்கூடமே அழைத்து பேசுற ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. தேவராணி ஆசிரியருக்கு இனிய ஆசிரியர் நாள் வாழ்த்து முதல்ல.
1: ரொம்ப நன்றி கிஷன்.
0: அங்க சொல்லுங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஆசிரியர் யாரு?
1: எனக்கு பிடித்த ஆசிரியர் வந்து என்னோட தலைமை ஆசிரியர் திரு கருணாநிதி அவர்கள். அவர் வந்து நிறைய எங்களுக்கு வந்து மோட்டிவேஷன் கொடுத்திருக்காரு. ஒரு எப்படி படிச்சு கொடுக்கணும், எப்படி ஒரு தலைமைத்துவத்தை வந்து நம்ம வழி நடத்தணும்னு சொல்லி நிறைய எங்களுக்கு கைட் பண்ணிருக்காரு. அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். முன்னாள் தலைமை ஆசிரியர், அவர் வந்து பென்ஷன் ஆயிட்டாரு, ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டாரு.
0: இப்போ ஒரு நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருந்தா பரவாயில்லையே, நம்மள இன்னும் நினைவுல வச்சிருக்காங்களே தேவராணி அப்படின்ற மாதிரி சந்தோஷப்படுவாரு.
1: கண்டிப்பா கண்டிப்பா, அவர் கூட நாங்க இன்னும் தொடர்புலதான் இருக்கோம்.
0: இப்போ அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்ட ஒரு விஷயத்த இப்போ நீங்க செயல்படுத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது என்னவா இருக்கும்?
1: அவர் வந்து என்னன்னா, இப்ப வந்து நான் வந்து அந்த இந்த பள்ளியில வந்து மாணவ நல துணை தலைமை ஆசிரியரா பணியாற்றிட்டு இருக்கேன். சோ எப்படி வந்து ஒரு மேனேஜ்மெண்ட், ஒரு தலைமைத்துவமா இருந்து எப்படி வந்து நம்ம மாணவர்களை பாத்துக்கணும், எப்படி அதோட நெளிவு சுழிகள்ல எப்படி ஒரு ப்ரோக்ராம் வந்து எப்படி வழி நடத்தணும், எப்படி புரோட்டோகால்ல செய்யணும்னு நிறைய கைட் பண்ணிருக்காரு, நிறைய மோட்டிவேஷன் கொடுத்திருக்காரு. அவர் ஒரு தலைமை ஆசிரியர் மட்டும் இல்ல, அவர் வந்து ஒரு அப்பான்ற இது கூட சொல்லலாம்.
0: இதை விட ஒரு பெரிய வார்த்தை, பெரிய பாக்கியம் எதுவும் இருக்கான்னு கேட்டா இல்லன்னு தான் சொல்லணும். ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு ஆசிரியர் இன்னொரு ஆசிரியரை பற்றி பேசும்போது எங்களுக்குமே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இன்றைய நிகழ்ச்சியில.
1: ஆமா, எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. இந்த தருணத்துல மின்னல் எஃப்எம் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். நம்ம பள்ளியில இன்னும் செலிபிரேஷன் செய்யல, வருகின்ற செவ்வாய்க்கிழமை தான் செய்வோம். அப்போதான் வந்து நிறைய பரிசுகள் வந்து கிடைக்கும். மாணவர்களோட வாழ்க்கையே வந்து எங்களுக்கு ஒரு பெரிய பரிசு தான் சொல்லணும்.
0: அதை சொல்லுங்க டீச்சர். செவ்வாய்க்கிழமை உங்களை கொண்டாட இந்த பள்ளிக்கூடமே காத்துட்டு இருக்கு. மீண்டும் ஒருமுறை உங்களுக்கு ஆசிரியர் தின வாழ்த்துகள்.
1: நன்றி நன்றி.

0: ஆசிரியர்களை இன்றைக்கு நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். இன்றைக்கு இல்லை, என்றைக்குமே கொண்டாடக்கூடியவர்கள் தான் ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்லும் போது எவ்வளவு பேரை, எவ்வளவு சாதனையாளர்களை உருவாக்கியிருக்காங்க இல்லையா. இந்த வேலையில எனக்கு படிச்சு கொடுத்த ஆசிரியர்களையும் நான் நினைவு கூற விரும்புறேன். எல்லா ஆசிரியர்களுக்கும், இந்த கிஷனை உருவாக்கியிருந்த எல்லா ஆசிரியர்களுக்கும் இந்த வேலையில என்னுடைய மனமார்ந்த ஆசிரியர் தின வாழ்த்துக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து ஆசிரியர்கள் அழைக்கலாம், அழைத்து அவங்களுக்கு பிடிச்ச ஆசிரியர்கள் பற்றி பகிர்ந்துக்கலாம்.
1: நான் கலைச்செல்வி ஆசிரியர் பேசுறேன், போலிருந்து.
0: கலைச்செல்வி ஆசிரியர் தமிழ் பள்ளி ஆசிரியரா?
1: தமிழ் பள்ளி ஆசிரியர் தான்.
0: பள்ளிக்கூடம் பேர்
1: ஆர்ச்சியன் தமிழ் பள்ளி.
0: இப்போ மாணவர்கள்லாம் இப்ப நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருப்பாங்க. சொல்லுங்க டீச்சர், நீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஆசிரியர் யாரு?
1: எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆசிரியர் வந்து ரெண்டு பேர் இருக்காங்க. ஒருத்தவங்க வந்து புவனேஸ்வரி, அவங்களை வந்து நானு 4, 5, 6 வந்து இப்ப மிந்தி அந்த பாடம் வந்து இப்ப இல்ல, ஆனா அடுத்த ஆண்டு வரப்போகுது, மனிதனும் சுற்றுச்சூழலும் பாடம் சொல்லி கொடுத்தவங்க. சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா பொறுமையா இருப்பாங்க, எல்லா விஷயத்தையும் வந்து நம்மள்ட்ட பொறுமையா அட்வைஸா சொல்லுவாங்க.
0: அமைதியான ஒரு ஆசிரியர், எதுவாக இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி.
1: அதுக்கப்புறம் 15 ஆண்டுகள் பிறகு அவங்கள பார்த்தேன், ஆனா அவங்க ஆசிரியரா இல்ல, வேற தொழில் போயிட்டாங்க. இன்னொரு ஆசிரியர் சொன்னா திரு மாரிமுத்து, ஆனா அவரு 2 வருடமாச்சு இறந்துட்டாரு. அவர் வந்து எனக்கு கணக்கு சொல்லி கொடுத்த, கணித பாடம் சொல்லி கொடுத்த ஆசிரியர். என்ன செய்வார்னா, அப்பெல்லாம் வந்து 50 கணக்குகள் கொடுப்பாங்க, அதுல 1 பிள்ளை வாங்கினா கூட 1 கொட்டு கொடுப்பாரு.
0: அவர்
1: அப்படி சொல்லி கொடுத்தே நான் அவர் கணித ஆசிரியர் இருப்பாரு.
0: நீங்க கொட்டு வாங்கியே ஆசிரியர் ஆயிருக்கீங்க, கணிதம் படிச்சு கொடுக்குறீங்க. நிறைய பேருக்கு கணிதம் பிடிக்காது இல்லையா?
1: ஆமா,
0: எப்படி சமாளிக்கிறீங்க? அதுல நானும் ஒருத்தர், அதனால கேக்குறேன்.
1: அது பிடிக்காதுன்னு சொல்லக்கூடாது, அத ஒரு ஒரு கண்டு பிடிக்கிற கேம்ஸா பார்த்துமா நம்ம அதை செஞ்சிடலாம். இப்ப அறிவியல் படம் மாதிரி நான் வந்து கணித துறையிலே வந்து மொதல் டிப்ளமா, அப்புறம் சிஜிஐ கிளாஸ் ஒண்ணு இருக்கும் அதை எடுத்தேன், தென் டிகிரி எடுத்தேன், மாஸ்டர் எடுத்துட்டேன். 4 கணித துறையிலே படிச்சு
0: என்னால நம்ப முடியல நானா அப்படின்ற மாதிரி.
1: அந்த கணித படம் எப்படி எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சா, அது வந்து நம்ம வந்து ஒரு மிஸ்டரி கதையெல்லாம் படிக்கிறோம்ல, அது ஒரு விஷயத்தை நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம், அந்த மாதிரி அந்த ஆர்வம் இருந்ததுனால அந்த கணக்கை எப்படிச்சா கண்டுபிடிச்சிடணும் அந்த மாதிரி எண்ணத்துல நான் படிச்சேன்.
0: அதான் அந்த ஆர்வம்
1: கலைச்செல்வி
0: ஆசிரியருக்கு இந்த வேலையில நன்றி. அது மட்டும் இல்லாம ஆசிரியர் தின வாழ்த்தையும் நாங்க தெரிவிச்சுக்கிறோம்.
1: ரொம்ப நன்றிங்க.
0: இதே மாதிரி அப்படியே தொடர்ந்து மாணவர்களுக்கு கணிதம் பாடத்தை இன்னும் சிறப்பா சொல்லிக் கொடுங்க. நன்றி டீச்சர்.
1: நன்றிங்க, நன்றி.

0: இப்ப உள்ள ஆசிரியர்கள் எல்லாம் அப்ப உள்ள ஆசிரியர்கள் மாதிரி வருமா அப்படின்னு நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஆமாங்க, அப்ப உள்ள மாதிரி இப்போ இல்லதான். நம்ம சுத்தி எல்லாமும் மாறி கிடக்கு. காலம் மாறிடுச்சு, உலகம் மாறிடுச்சு, ஏன் மனித மனங்கள் கூட மாறிடுச்சு. தொழில்நுட்பத்தோட போராடிக்கிட்டு இருக்கிற இந்த உலகத்துல இப்போ ஆசிரியரா இருக்கிறது நிஜமாகவே பெரிய சவால் தான் போங்க. அப்புறம் இன்னொரு விஷயங்க, உங்க பிள்ளைங்க மேல உங்களுக்கு உரிமை ஒண்ணு இருக்கும்ல, அது உங்களுக்கு அடுத்து எங்களுக்கு தான் இருக்கு. ஏன்னா நானும் ஒரு ஆசிரியர்.
1: வெயில் அடிக்கும் நாள் வரைக்கும்
0: எல்லாருக்கும் ஆசிரியர் தின

0: தேமதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்
1: அமுதே தமிழே,
0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்ப தேன் வந்து பாயட்டும்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 11 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். மகளிர் தொழில் முனைவோரை, குறிப்பாக B40 பிரிவைச் சேர்ந்தவர்களை மேம்படுத்தும் பொருட்டு அமானா இக்தியார் மலேசியா AIM கீழ் படூரி மடானி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த முனைப்பு 29,000 பெண் தொழில் முனைவோரை இலக்காக கொண்டுள்ளது என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். 3,000 முதல் 30,000 ரிங்கின் வரையிலான நிதி உதவியை வழங்கும் இந்த திட்டம் 18 வயதுக்கு மேற்பட்ட மலேசியர்களுக்கு திறக்கப்பட்டுள்ளது. நாளை ஜோஹர் பாரு பெர்சடா பன்னாட்டு மாநாட்டு மையத்தில் நடைபெறும் 2026 நம்பிக்கை கூட்டணி PH மாநாட்டில் அரசியல் நிலைத்தன்மை, உருமாற்றம், மக்கள் நலன் திட்டங்கள் ஆகியவற்றை வலுப்படுத்தும் முயற்சிகளில் முதன்மை கவனம் செலுத்தப்படும். உலகளாவிய விநியோக நெருக்கடியை கையாள்வதில் கூட்டரசு நிலையில் தொடர்ச்சியான நிலைத்தன்மையை உறுதி செய்வதே இந்த மாநாட்டின் முக்கிய நோக்கம் என்று PH தொடர்பு இயக்குநர் டத்தோ ஃபாமி ஃபடில் தெரிவித்தார். இம்மாதம் 11 பங்கோர் தீவை சுற்றியுள்ள நீர்ப்பகுதியில் படகு விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களை தேடி மீட்கும் பணி 6 நாட்களுக்கு பிறகு இன்று முழுமையாக நிறைவடைந்தது. தேடுதல் பகுதியைச் சுற்றி எதுவும் கண்டறியப்படாததைத் தொடர்ந்து அந்த பணி நிறுத்தப்பட்டதாக பேரா மலேசிய கடல்சார் செயலாக்க நிறுவனம் தெரிவித்தது. தென்கொரியாவில் வழக்கத்துக்கு மாறான வெப்பத்தை தொடர்ந்து 80 வயதுக்குட்பட்ட முதியவர் ஒருவர் உயிரிழந்தார். இவ்வாண்டு வெப்பம் தொடர்பில் பதிவான முதல் மரணம் இதுவென்று நோய் கட்டுப்பாடு தடுப்பு நிறுவனம் கூறியது. சோலில் வெப்பநிலை 31.3 பாகை செல்சியஸ் எட்டியுள்ளது. ஹார்மோஸ் நீரிணையில் சிறப்பு தடம் மூலம் கடல் போக்குவரத்தை கட்டுப்படுத்த ஈரான் ஒரு செயல்முறையை வரைந்துள்ளது. அதேவேளை இந்த அமைப்பின் கீழ் வழங்கப்படும் சிறப்பு சேவைகளுக்கு கட்டணம் விதிக்கப்படும் என்று கூறப்படுகிறது. இதில் வணிக கப்பல்களும் ஈரானுடன் ஒத்துழைக்கும் தரப்பினரும் மட்டுமே பயனடைவர் என்று தேசிய பாதுகாப்பு தலைவர் இப்ராஹிம் அசிசி தெரிவித்தார். நிறைவாக இத்தாலி பொது டென்னிஸ் போட்டி. ஆடவர் இறுதி சுற்றில் உபசரணை நாட்டின் ஜானிக் சீனர் நோவேயின் கேஸ்பருடன் களம் காண்பார். உலகின் முதல் நிலை ஆட்டக்காரரான சீனர் அரையிறுதியில் 6-2, 5-7, 6-4 என்ற செட் கணக்கில் ரஷ்யாவின் டேனில் மெட்வடேவை வென்றார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

மலரும் நினைவுகள் எனும் சொர்க்கவாசல் திறக்கும் நேரம் இது. இந்த பக்கமாக கிஷன் கூட பேசிட்டு இருக்கேங்க. தொடர்ந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே நீங்க அழைக்கலாம், அழைத்து பிடித்தவர்களுக்கு பிடித்த பாடல் விரும்பி கேட்கலாம். மலரும் நினைவுகள்ல 60களில் வெளிவந்த பாடல்ல உங்க மனசுக்கு இப்ப என்ன பாடல் கேட்கணும்னு தோணுதோ டக்குன்னு தொலைபேசி எடுங்க, அழைக்கலாம். சொல்லிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8.

0: உலக
1: வரைபடமே தலையிலதான் இருக்கு, முடியெல்லாம் கொட்டிருச்சோ.
0: ஒருத்தவங்க அமைதியா இருக்காங்கன்றதுக்காக அவங்களை எவ்வளவு வேணாலும் தாழ்த்தி பேசுவீங்களா?
1: ஏன் கோவப்படுறீங்க? நான் ஏதோ நகைச்சுவைக்காக தான் சொன்னேன்.
0: மற்றவங்களை தாழ்த்தி பேசுறதுதான் உங்களுக்கு நகைச்சுவைனா, உங்களை யாராவது சொன்னா ஏத்துக்குவீங்களா?
1: இப்படி அவங்களையும் இவங்களையுமே பாத்துட்டு இருந்தா நம்மள எப்பங்க பாத்துக்க போறோம்? இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

0: வணக்கங்க. நான் வந்து கிருஷ்ணமணி சுகுமாரன் பேசுறேன், படம் சிறையில இருந்து. இன்றைக்கு வந்து ஆசிரியர் தின நாளு, அதனால வாழ்த்து சொல்ல விரும்புறேன். என் தம்பி மனைவி, அவங்க பேரு வான்சிரி அன்பழகன், பாடசராய் ஸ்கூல்ல வந்து இடைநிலை பள்ளியில வந்து ஆசிரியரா இருக்கிறாங்க. அவங்க மகள், அதாவது அவங்க பொண்ணு, ஒன்னாவது பொண்ணு வந்து அவங்களும் தமிழ் பள்ளி ஆசிரியரா பாதன் சிராயில வேலை செய்யறாங்க. அவங்க ரெண்டாவது பொண்ணு வந்து புத்திரா ஜெயாவில வந்து ரீனா தரிசினி, அவங்க பேர் வந்து ரீனா தரிசினி. ரெண்டாவது மகள் பேர் வந்து வேதநாயகி. அந்த பொண்ணு ரீனா தரிசினி வந்து புத்திரா ஜெயில வந்து தமிழ் பள்ளி ஆசிரியரா இருக்கிறாங்க. எங்க அக்கா மக வந்து கோபிகோ, அவங்க இப்போ தமிழ் பள்ளியில ஆசிரியரா இருக்கிறாங்க. எல்லா தமிழ் பள்ளி ஆசிரியர்களுக்கும் நான் வந்து ஒரு வாழ்த்து சொல்லிக்கிறேன்.
1: நினைக்கிறேன் ஒட்டுமொத்த உங்க குடும்பத்துல நிறைய ஆசிரியர்கள் இருக்காங்க போலயே.
0: ஆமா, மோகனான்றவங்க வந்து கோலம்பூர் தமிழ் பள்ளியில ஆசிரியரா இருக்கிறாங்க, அக்கா மக. இன்னொருத்தவங்க வந்து எங்க அக்காட பேத்தி, அவங்க இடைநிலை பள்ளியில வந்து சசிகலா, அவங்களும் தமிழ் இடைநிலை பள்ளியில வந்து ஆசிரியரா இருக்கிறாங்க.
1: நீளமான பட்டியல் தான் போல.
0: இல்ல, நிறைய பேர் எங்க வீட்டுல ஆசிரியரா இருக்கிறாங்க. அவங்களுக்காக வந்து ஒரு நல்ல பாட்டா, பழைய பாட்டா போடுங்க. எனக்கு ரொம்ப அது எஸ் ஜானிக்கும் ஏம் ராஜா பாடின பாட்டா, மலரோடு விளையாடும் அந்த பாட்டு போடுங்க.
1: பாடல் வந்துகிட்டே இருக்கு. ஆசிரியர் தின வாழ்த்துகள் உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லா ஆசிரியர்களுக்கும், சரியா?
0: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.

0: வணக்கம் கிருஷ்ணன். முதல்ல உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் கிருஷ்ணன். நானு
1: ஏன்னா
0: அன்னைக்கு நான் இந்த நேர் ரெண்டாம் நாள் அழிச்சுதான் நீங்க எடுத்தீங்கல்ல, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த நேருக்கு நான் அழிச்சு அந்த பாடலை கேட்ட பிறகு அவருக்கு ரொம்ப பேர் அழிச்சு பேசி இருக்கிறாங்க. அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. நான் கூட மறந்துட்டேன் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னாரு.
1: ஆனா நீங்க எப்போ பேசுனீங்கன்றத நான் மறந்துட்டேன். இப்போ உங்க பேர் என்னங்க?
0: ஞாயிற்றுக்கிழமை சரஸ்வதி May 2nd கூப்பிட்டேன்.
1: ஞாபகம் வச்சிருக்கீங்க நீங்க தேதி எல்லாம்.
0: ஏன்னா அவரோட கதைகள்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஆசிரியர் தினம்ன்றோம், ஆனா அவரோட கதைகள்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். நான் வந்து பழைய பேப்பர்லாம் அவரோட வந்து வானொலியில கூட கதைங்க சிறு சிறு இசை சொல்லுங்க இந்த மாதிரி எல்லாம் எழுதிருக்கிறாரு. எனக்கு அவரோட தொட்ட கதைகள் வந்து முருகையா முத்துவீரன். அப்பதான் நான் அப்ப நினைச்சேன், ஐயோ அந்த பாடல் போய் சேர்ந்தது. நான் கிருஷ்ணனுக்கு தான் நன்றி சொல்லணும். முதல்ல
1: நீங்க மின்னலுக்கு தான் நன்றி சொல்லணும். அவர் மகிழ்ச்சியா இருந்தாரு இல்ல, அது போதும். இப்ப என்ன பாடல் யாருக்காக கேட்க போறீங்க?
0: அவர் ஒரு ஆசிரியர் தான், அவரு உங்களுக்கு ஆசிரியர் தினம் வாசம் சொல்லிக்கிறேன். அவருக்கு ஒரு பிடிச்ச பாடல நீங்க போட்டுருங்களேன். ரொம்ப நன்றி ஐயா.

0: ஹாய் தவார்ல இருந்து செல்வி அழைப்புல இருக்காங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப நல்லா இருக்கேங்க. யாருக்காக என்ன பாடல் வேணும்?
1: உள்ளம் தேடாதே என்று சொல்லுது. அந்த பாட்டு கிடைக்குங்களா?
0: இப்படி கிடைக்குமான்னு சந்தேகத்துல கேட்டா எப்படி கிடைக்கும்? நிச்சயமா கிடைக்குங்க உங்களுக்காக. யாருக்காக அந்த பாடல் வழங்கலாம்?
1: எங்க கணவர் ரொம்ப விரும்பி கேட்டாரு இந்த பாட்டு, அதுக்காக தான் நான் கேட்டேன்.
0: ஓ, பக்கத்திலே இருந்து கேட்க சொல்லியிருக்கிறாரு. அன்பு கணவர் பேர் என்னங்க?
1: மூர்த்தி.
0: மூர்த்தி அவருக்காக அடுத்த பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்கலாம் வாங்க.
1: நன்றி கிஷோர்.

0: வணக்கம், யார் அந்த பக்கம்?
1: ஹலோ, வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
1: விஜயா ஃப்ரம் சிலம்பான்.
0: விஜயா, சொல்லுங்க, யாருக்காக என்ன பாடல் கேட்கலாம்னு ரொம்ப ஆர்வமா அழைச்சிருக்கீங்க?
1: என் கணவருக்காக இந்த பாட்டை டெடிகேட் பண்றதுக்காக அழைச்சிருக்கிறீங்களே.
0: அதனாலதான் புன்னகை வருதா? கணவர் பேர் என்னது?
1: கணவர் பேர் வந்து ராஜேந்திரன். அவருக்காக வெண்முகிலே கொஞ்சம் நேரம் நில்லு அந்த பாட்டு டெடிகேட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்.
0: கணவருக்காக? சரி, கணவர்கிட்ட கேட்டிருக்கீங்களா எனக்காக நீங்க என்ன பாட்டு கேப்பீங்கன்னு?
1: இல்லைங்களே,
0: போச்சு, மாட்டி விட்டேன் நான் கணவரை இப்ப உங்ககிட்ட. சரி, அப்புறமா அந்த பாடல் கேட்டுட்டு அவர்கிட்ட கேளுங்க, என்ன பாட்டு தான் நீங்க எனக்காக கேப்பீங்க அப்படின்னு.
1: ரொம்ப நன்றிங்களே, மின்னல் எஃப்எம்க்கு என்னோட வாழ்த்துக்கள்.
0: நன்றிங்க, அழைத்ததற்கும் நன்றி.
1: நன்றி, வணக்கம்.

0: வணக்கம் கிஷன், நான் ஜெயா பேசுறேன்.
1: ஜெயா சொல்லுங்க, என்ன பாடல், யாருக்காக?
0: நான் வந்து ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு என்னோட அக்கா மக சுந்தரிக்கும் சிரம்பான்ல இருக்காங்க, அவங்களுக்கும் பிரேமலதா, பிரேமலா வந்து சுபாங்கியால இருக்காங்க, இன்னொருத்தவங்க என்னோட தோழி கிருஷ்ணவேணி புக்கிட்டிங்கில இருக்காங்க, அவங்களுக்காக இந்த வாழ்த்து சொல்லிக்கிறேன். கிஷன்,
1: வாழ்த்து சொல்லிட்டீங்க, என்ன பாடல் அவங்களுக்காக கேட்க போறீங்க?
0: பாடல் வந்து கட்டோடு குழலாட அட, அந்த பாட்டு போடுங்க.

0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ
1: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
2: இப்ப உள்ள ஆசிரியர்கள் எல்லாம் அப்ப உள்ள ஆசிரியர்கள் மாதிரி வருமா அப்படின்னு நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஆமாங்க, அப்ப உள்ள மாதிரி இப்போ இல்லதான். நம்ம சுத்தி எல்லாமும் மாறி கிடக்கு. காலம் மாறிடுச்சு, உலகம் மாறிடுச்சு, ஏன் மனித மனங்கள் கூட மாறிடுச்சு. தொழில்நுட்பத்தோட போராடிக்கிட்டு இருக்கிற இந்த உலகத்துல இப்போ ஆசிரியரா இருக்கிறது நிஜமாகவே பெரிய சவால் தான் போங்க. அப்புறம் இன்னொரு விஷயங்க, உங்க பிள்ளைங்க மேல உங்களுக்கு உரிமை ஒண்ணு இருக்கும்ல, அது உங்களுக்கு அடுத்து எங்களுக்கு தான் இருக்கு. ஏன்னா நானும் ஒரு ஆசிரியர்.
3: வெயில் அடிக்கும் நாள் வரைக்கும்
2: எல்லாருக்கும் ஆசிரியர் தின

0: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
0: நான் பவானி சிவம்பன்ல இருந்து பேசுறேன்.
1: பவானி, சொல்லுங்க, எங்கயோ போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு.
0: இந்த பாட்டு வந்து என்னோட செகண்ட் சிஸ்டர் ஜெயந்தி, அவங்களுக்கு May 14 வந்து 60 வயசு வந்துச்சு. சோ லைக் டு விஷ் ஹேப்பி பர்த்டே. நீ சீரும் சிறப்புமா கை கால் நல்ல சுகத்தோட அவங்க கட்டுக்கிறோம்.
1: கண்டிப்பாங்க, அன்பு சகோதரிகள் ஒன்னா போய்கிட்டு இருக்கீங்க, மகிழ்ச்சி. பாத்து பத்திரமா போங்க. என்ன பாடல் வேணும்?
0: ஒரு சூட்டபிளான பாட்டு மின்னல் எஃப்எம்ல இருந்து போடுங்க எங்களுக்கு. ஓகே, நீங்க ஏதோ ஒரு பாட்டு போட்டாலும் எனக்கு ஓகே சார்.
1: கண்டிப்பா நல்ல பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டே போங்க.
0: தேங்க்யூ.

0: ரத்னா பேசுறேன், ஃபங்க்ஷன்ல இருந்து.
1: ரத்னா எங்க போயிட்டு இருக்கீங்க? ரத்னா
0: வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம், பேச்சு சாப்பிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். கிஷன்
1: நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க, நல்லா இருக்கா?
0: நல்லா இருக்கு.
1: பாடல் கேட்டு ரசிச்சுட்டே போயிட்டு இருக்கீங்க, இயற்கையை ரசிச்சுக்கிட்டே?
0: ஆமா கிஷன்.
1: சொல்லுங்க, என்ன பாட்டு இப்ப உங்க மனசுல கேக்கணும்னு தோணுது?
0: என் மனசுல வீட்டுக்காக கேக்குறேன், வீர திருமகள் இருந்து ரோஜா மலர்.
1: ஓ, உங்க கணவருக்காக? அவர் வெக்கப்படுறாரா இல்லையா பக்கத்துல?
0: அவர் சிரிக்கிறாரு. அவர் தான் கேட்டாரு, எங்க அண்ணனும் கேட்டாங்க.
1: ஓ, அண்ணனுக்காகவும் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற உங்க அவருக்காகவும் வந்துட்டே இருக்குன்னு சொல்லுங்க.
0: நன்றி,
1: நன்றிங்க. பாத்து பத்திரமா போங்க.
0: ஓகே.

0: மலரும் நினைவுகளில் இன்றைக்கு கடைசி வாய்ப்பு யாருக்கு அப்படின்றத பாக்கலாம். வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம், நான் காப்பாறுல இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்.
0: ராஜேஸ்வரி சொல்லுங்க, என்ன பாடல், யாருக்காக?
1: நேத்து என் தம்பியோட பிறந்த நாள், அவருக்கு வாழ்த்து சொல்லி நல்ல பாட்டை நீங்களே போடுங்களேன்.
0: தம்பி பேர் என்னங்க?
1: லோகநாதன்.
0: லோகநாதன் ராமையாவுக்கு ஒரு நல்ல பாடல் வந்துட்டே இருக்கு, கேக்கலாம் வாங்க.
1: நன்றி.

0: நிறைவான தமிழும் மனம் நிறைக்கும் இசையும் மின்னல் எஃப்எம்
1: இடம்பெறுவது ஞானச்சுடர்.
2: ஞானச்சுடர் வழங்குபவர் உஸ்தாஸ் முகமது சாலி மன்பை.
3: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. உலகம் அன்பிற்கும் பணிவிற்கும் அடிப்பணியும் என்பதே உண்மை. எப்படி? அரசனுக்கு முன் அடிப்பணியும் மக்களுக்கு அனைத்தையும் அரசன் அள்ளி அள்ளி கொடுக்கிறான். தன்னருகே இருப்பவனுக்கு பட்டம் பதவி உதவி இப்படி எதையெதையோ கொடுத்து மகிழ்விக்கிறான். காரணம் என்ன? எனக்கு பணிந்து விட்டானே, நான் சொல்வதை தலை சாய்த்து ஏற்று செயல்படுத்துகிறானே என்பது மட்டும்தான். அதுபோல் ஒரு காதலனுக்கு காதலி அன்பையும் அரவணைப்பையும் உண்மையாக உளமாற கொடுக்கும்போது உலகில் நம் இருவர் போல் யாரும் இல்லை, நாமே மிக மகிழ்ச்சியான வாழ்வை வாழ்கிறோம் என்றெல்லாம் பேசிக் கொள்கிறார்கள். நாங்கள் இப்படி இப்படியெல்லாம் வாழ்வை வாழப்போகிறோம் என்று பார்ப்போரெல்லாம் பார்த்து பார்த்து பேசி வருகிறார்கள். இதுதான் உலகம் என்றே எண்ணம் கொண்டு வாழ்கிறோம். அதுபோல் தந்தை சொல் கேட்டு நடக்கும்போது தம் பெற்ற பிள்ளைகளுக்கு தன் உழைப்பால் சேர்த்த அனைத்து சொத்துக்களையும் கொடுத்து மகிழ்கிறார். அதிலும் பெண் பிள்ளையாக இருந்தால் போதும், சொத்துக்களை மட்டும் கொடுப்பதில்லை. தன்னிடம் இருக்கும் பணத்தையெல்லாம் தங்கமாக பவுனாக மாற்றி அதை அணியும் அணிகலனாக மாற்றி அணிவித்து மகிழ்கிறார். இப்படி பிள்ளைகள் காட்டும் அன்பிற்கும் பணிவிற்கும் தந்தை தரும் பிரதிகள் இப்படி என்றால், நம்மை இவ்வுலகிற்கு தாயின் வயிற்றில் சிசுவாக உருவாக்கி அழகிய குழந்தையாக இவ்வுலகில் பிறக்க வைத்து தாயின் மடியில் பாலூட்டி நாட்கள் செல்ல செல்ல எழுந்து நடக்கவும் வாய் திறந்து பேசவும் கல்வி கற்று வேலை தேடி சென்று பொருளீட்டு செல்வந்தனாகவும் பற்பல பதவிகளில் அமரவும் மற்றவர்களுக்கு மத்தியில் மதிப்புள்ளவனாகவும் அதில் சிலரை நாட்டுக்கு தலைவராகவும் சேவையாற்றும் நல்லவராக வல்லவராக இப்படி எத்தனை எத்தனை எண்ணி முடிக்க முடியாது என்றே போகிறது. அருள்மறை அல்குரான் மூலம் என்னுடைய அருள்கொடைகளை எண்ணி முடிக்க முற்பட்டால் எண்ணி முடிக்க முடியாது என்றே சொல்லித்தருகிறான் வல்ல இறைவன். அப்படிப்பட்ட இறைவனுக்கு நாம் என்ன செய்கிறோம் என்பதை கொஞ்சம் சிந்தனையில் அசை போட்டு பாருங்கள். பதில் என்ன கிடைக்கும்? ஒன்றுமில்லை என்றே சொல்ல முடியும். அதனால்தான் இறைவன் கொடுத்த கட்டளை தவற விடாது செய்து வர வேண்டும். நாளுக்கொன்று ஐந்து முறை தவறாது தொழுது வர வேண்டும். இப்படி சின்ன சின்ன கடமைகளையாவது செய்து தவற விடக்கூடாது. அதனால்தான் நம்முடைய கடமைகள் அன்றாடும் அவனுக்கு கட்டுப்படக்கூடிய சில கட்டளைகள் இருக்கிறது, அதை நிறைவேற்ற வேண்டும். ஏனென்றால் அவன் தந்த வாழ்க்கை அவன் கொடுத்திருக்கின்ற வாழ்வாதாரங்கள் அத்தனையும் அவனால் கிடைக்கப்பெற்றவை. அதனால் அவனை மறக்காமல் அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும், அவனுடைய கட்டளையை நிறைவேற்ற வேண்டும். அதுதான் இந்த உலகம், இதுதான் வாழ்க்கை, இதுதான் முறை என்பதை செயல்படுவோமாக. இறைவா, நாங்கள் எந்த நிலையிலேயும் உன்னுடைய கட்டளையை பின்பற்றி ஏற்று மனமுவந்து மன தூய்மையோடு உனக்கு கடமை செய்பவர்களாகும், உன்னுடைய கட்டளையை ஏற்று நடப்பவர்களாகும் எங்களை ஆக்கி அருள்வாயாக. வரப்போகின்ற நாட்களை சிறந்த நாட்களாகவும் மகிழ்ச்சிகரமான நாட்களாகவும் எங்களுக்கு தந்தல்வாயாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.
2: நேர்களே, இதுவரை ஞானச்சுடர் கேட்டீர்கள். வழங்கியவர் உஸ்தாஸ் முகமது சாலி மன்பை.
4: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெஞ்ஞாரன் ஜாக்கி.

0: இந்த அளவில் காற்றின் மொழி நிகழ்ச்சிக்கு ஒரு நிறைவு கொடுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சுங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை இப்பொழுது அன்பு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நான் உங்கள் கிஷன். அடுத்து இடைவிடா இசையை தான் கேட்டு ரசிக்க போறீங்க. பயணத்துல இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு பிடிக்க போகுது பாடல்கள் எல்லாமே. அதனால தொடர்ந்து மின்னல் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கிறவங்க அன்புக்கும் ரசனைக்கும் ரொம்ப நன்றிங்க. நல்லா ஓய்விடுங்க.
1: மின்னல் எஃப்எம் இளமை புதுமை இனிமை.

ஆனந்த தேங்காற்று சீரா இசையா மாத்துறது, அதுக்கு மேல எங்களை சாகடிக்கும் இசையினை நீங்க வச்சிருக்கலாம். ரொம்ப ரொம்ப ஆனந்தமா இருக்குது. எங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுத்துருக்கீங்க எங்களை பேசுறதுக்கும், அது மட்டும் இல்லாம எங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்கறதுக்கும் எங்களுக்கு வாய்ப்பு இன்னை கொடுத்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். எங்களையும் ஒரு உறுப்பினரா அந்த மின்னல்ல வச்சு எங்களோட அபிப்பிராயத்தை கேட்டது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு பொறுப்பு உணர்ச்சி கொடுத்ததுக்கு சமமா இருக்குது.

இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.

யார் கூடவாவது பிரச்சனையா? ஆனா அவங்க கூட உங்களுக்கு அழகான தருணங்களும் இருந்திருக்கும்ல, அதை மட்டும் நினைச்சு பாருங்களேன். நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் FM.

நம் நாட்டில் தமிழ் வானொலி நாடகத்தை வழங்குற ஒரே வானொலி நம்ம மின்னல் எஃப்எம் தான். ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மின்னல் எஃப்எம் வானொலி நாடகம்.

0: ஃப்ரீயா விடு ப்ரோ, வைப் பண்ணலாம், வைப் ஆயிரும்.
1: டேய் இப்ப நான் பாடுற மூலியாடா இருக்கிறேன்.
0: மாமா டீ அஸ்ஸி.
1: என்னடா திட்டியா?
0: இல்லடா அஸ்ஸினா ஆ கெத்து மாசு மக்கா மிஷி.

0: Yamshi.
1: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
2: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
1: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
2: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.
1: மலேசிய கலைஞர்கள் நம்ம சொத்துங்க, சொல்லும் போதே கெத்துங்க. நல்லிசையை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின்னல் எஃப்எம்.

0: எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். உங்களுக்கு தெரியுமா, நான் அவ்வளவு ஒரு இமோஷனலா இருந்தேன். ஏன்னா காலையில நான் அந்த லைஃப் பாத்துட்டு இருந்தேன், அவ்வளவு ஒரு சந்தோஷமா, அவ்வளவு ஒரு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என்ன புது தொடக்கம், நாங்க எல்லாம் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஒரு ஒரு நிகழ்ச்சியும் காலையில இருந்து ரொம்ப ஆவலா இருக்கு, பிரம்மாண்டமா இருக்கு. அந்த ஒரு தலைப்புக்கே உங்க எல்லாருக்கும் ஒரு சல்யூட், ரொம்ப நல்லா இருக்கு.
1: பூவை எடுத்து ஒரு

0: ஒரு குட்டி கதை கேட்டா
1: ஐ மகிழ்ச்சி.
0: அதுவும் உங்களோட வெற்றி கதைகளை கேட்டா உங்க பள்ளிக்கூடத்துக்கு நாங்க வந்தா வரோம் வரோம். அப்போ இது எல்லாம் ஒரே நிகழ்ச்சியில வந்தா அதுதான் ஹலோ மின்னல். சனிக்கிழமைகளில் காலை மணி 9:15 க்கு.

0: தே மதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்
1: அமுதே தமிழே.
0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்ப தேன் வந்து பாயட்டும்.

ஃப்ரீயாவோடு மாமே வாழ்க்கைக்கு இல்ல கேரண்டி. ஃப்ரீயாவோடு மாமே உன் கனவுக்கு இல்ல வாரண்டி.

0: சமைக்கிறா துறவ வாயா.
1: கொடிப்பறக்கும் குப்பத்துல கொசு பறக்கும் அடிச்சா.

நல்ல ஃபேம் இளமை புதுமை இனிமை.

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மினல் எஃப்எம்.

0: காத்துக்கிறேன் உனக்காக வாழ்க்கைய வாழ்ந்தபடி.
1: அண்ணே ஒரு தோசை எடுத்துரு.
2: ஹலோ, ஹாய், எப்படி நீ இருக்க? இவ்ளோ நாளாச்சு.
1: மெதுவா சுத்தி, இவ்ளோ பேர் இருக்காங்க.
2: மெதுவா பேசுனா அங்க வரைக்கும் கேக்கணும்ல. யுஎஸ்ல இருந்து கால் பண்ணிருக்காங்க. சொல்லடி,
1: திருத்த முடியாது. ஏங்க, ஹலோ, இது பொது இடம், கொஞ்சம் சத்தத்தை குறை வச்சு கேளுங்க.
2: என்னங்க, நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பாருங்க. நான் சத்தமா வச்சா உங்களுக்கு என்ன வந்துச்சு?
1: பக்கத்துல குழந்தை அழுதுங்க, கொஞ்சம் குறைச்சு வைங்க.
2: ஐயோ, இப்ப இந்த உலகத்துல நான் சத்தமா வச்சு கேக்குறது மட்டும் தான் பிரச்சனையா என்ன?
1: பொது இடத்துல நம்ம சுயமரியாதைய பாத்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்புங்க.
2: நாம ஒரு ஆள் தானே நினைக்காம இந்த உலகத்துல மத்தவங்களும் சுத்தி இருக்காங்கன்றத மறந்துட வேண்டாம்.
1: இப்படிக்கு
2: மின்னல் எஃப்எம்.

இருக்க, நான் கொஞ்சம் பேசணும். என்ன நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு, ஏய் என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடாண்டி. மலேசிய வானொலியின் காலை 6 மணி செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். கல்வி அமைச்சின் கீழ் கட்டுமான கொள்முதல் பணிகளுக்கான ஒதுக்கீட்டை 400 மில்லியன் ரிங்கிட்டிலிருந்து 900 மில்லியன் ரிங்கிட்டுக்கு உயர்த்தியுள்ளதாக பிரதமர் டத்துஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். புதிதாக 6000 வகுப்பறைகளை அமைப்பதற்காகவும் இந்த நிதி பயன்படுத்தப்பட உள்ளதாக நிதியமைச்சருமான அவர் கூறினார். நுட்ப திறன் கல்வி டிவெட்டின் பாடத்திட்டம் மறுசீரமைப்புக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக துணை பிரதமர் டத்துஸ்ரீ டாக்டர் அகமது ஜயீத் ஹமீரி தெரிவித்துள்ளார். பிரதமர் டத்துஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் அடுத்த மாதம் அறிமுகப்படுத்தும் டிவெட் 2.0 பாடத்திட்டம் உயர் தொழில்நுட்பத்தையும் உயர் திறனையும் அடிப்படையாக கொண்டிருக்கும் என தேசிய டிவெட் மன்ற தலைவருமான அவர் கூறியுள்ளார். நேற்று தேசிய நிலையிலான 55வது ஆசிரியர் தின கொண்டாட்டம் நிகரில்லா ஆசிரியரே நாட்டின் உயிர்நாடி எனும் கருப்பொருளில் இடம்பெற்றது. இந்த கொண்டாட்டத்தினூடே கல்வி அமைச்சர் ஃபர்லினா சீடே ஆசிரியர்களின் பணிகளை வலுப்படுத்தும் நோக்கத்தில் 12 முனைப்புகளை அறிவித்தார். அதில் ஒரு பகுதியாக முதலாம் இரண்டாம் நிலை கூகுள் அங்கீகார சான்றிதழ் GCE தொடர்ந்து இலவசமாக வழங்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். நெதர்லாந்து தொழில்நுட்ப நிறுவனம் ASML உடன் இந்தியாவில் குறை கடத்தி ஆலையை அமைப்பதற்கும் அதனை விரிவாக்குவதற்கும் டாடா மின்னியல் நிறுவனம் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. நெதர்லாந்துக்கு அலுவல் பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி முன்னிலையில் இந்த உடன்பாடு இயற்றப்பட்டது. இவ்வாறும் பிரிட்டனின் சுகாதார அமைச்சர் பதவியிலிருந்து விலகிய வெஸ் ஸ்ட்ரீட்டிங் நாட்டு பிரதமர் கே ஸ்டாமரை எதிர்த்து தொழிலாளர் கட்சி தலைவர் உள்ளிட்ட பிரதமர் தேர்தலில் போட்டியிட உள்ளதாக கூறியுள்ளார். ஸ்டாமரின் தலைமைத்துவம் மன நிறைவடிக்கவில்லை என கூறி ஸ்ட்ரீட்டிங் பதவி விலகியுள்ளார். ஆனால் வேறு மூத்த அமைச்சர் எவரும் அவரை பின்பற்றவில்லை. FA கிண்ண கார்பந்து. மான்செஸ்டர் சிட்டி அதன் வெற்றியாளர் பட்டத்தை வாகை சூடியது. இறுதி ஆட்டத்தில் அவனி 1-0 எனும் கோலில் செல்சியை வெற்றி கொண்டது. ஆட்டத்தின் 72வது நிமிடத்தில் ஆண்டோயின் செமின்யோ அடித்த ஒற்றை கோல் இவ்வணி கிண்ணத்தை வெல்ல வழிவகுத்தது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.

0: நேரம் காலை மணி 6:03 தொடர்கின்றது தீன் சுவை கானங்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இன்றைய தீன் சுவை கானங்கள் எனும் நிகழ்ச்சியினை காரி அல் ஹாஃபிஸ் உஸ்தாஸ் அப்துல் காதர் சிராஜி அவர்கள் வழங்கும் சூரத்து நஸ்ருடன் தொடங்குவோம்.
2: أعوذ بالله من الشيطان الرجيم. எடுத்தறியப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகின்றேன். பிஸ்மில்லாஹி ர்ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோடுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ். நபியே, உமக்கு அல்லாஹ்வின் உதவியும் வெற்றியும் கிடைத்து, வரஐதன்னாஸ யத்குலூன ஃபீ தீனில்லாஹி அஃவாஜா. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் மக்கள் கூட்டம் கூட்டமாக நுழைவதையும் நீர் கண்டால், ஃபஸப் بِحَمْدِ رَبِّكَ وَاسْتَغْفِرْهُ إِنَّهُ كَانَ تَوَّابًا. அதற்கு நன்றி செலுத்தும் பொருட்டு உமது இறைவனை புகழ்ந்து அவனை துதி செய்து அவனுடைய அருளையும் மன்னிப்பையும் கோருவீராக. நிச்சயமாக அவன் பிரார்த்தனைகளை அங்கீகரித்து மன்னிப்பு கோருதலையும் அங்கீகரிப்பவனாக இருக்கின்றான்.

0: அன்பான மீனலஃபம் நேர்களே, இன்று நமது டீன்ஸ்வை கானங்கள் எனும் நிகழ்ச்சியின் பாடல்களுக்கு இடையிலே அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் அப்துல் காதர் சிராஜி அவர்கள் வழங்கும் சிந்தனை துளிகள் சிலவற்றை செவிமடுப்போம்.
1: அன்பானவர்களே, சையத்னா நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை சந்தித்து பேச வேண்டி மிகவும் ஆசைப்பட்டார்கள். அல்லாஹ்விடத்தில் பல தடவை கேட்டார்கள். அப்போது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா, என்னை நீ சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் 30 நாட்கள் தொடர்ந்து நோன்பு வைக்க வேண்டும், அதே நிலையிலே என்னை நீங்கள் சந்திக்கலாம் என்று அல்லாஹ் உத்தரவிட்டான். 30 நாட்கள் தொடர்ந்து நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோன்பு வைத்து 30வது நாள் நோன்பு திறந்து மிஸ்வாக் செய்து விட்டு அல்லாஹ்வை சந்திப்பதற்காக வேண்டி வந்தார்கள். அப்போது அல்லாஹ் சொன்னான், 30 நாட்களும் நோன்பு நோற்று, இறுதியில் பற்களை சுத்தம் செய்துவிட்டு என்னை சந்திக்க வந்திருக்கின்றீரே, நோன்பு வைத்த அதே நிலையில் அல்லவா என்னை சந்தித்திருக்க வேண்டும். நோம்பாளியுடைய வாய் மனத்தை நான் தான் கஸ்தூரியுடைய மனத்தை விட மிக அதிக நறுமணம் உள்ளதாக ஆக்கியிருக்கின்றேன் என்று கூறி, மீண்டும் நீங்கள் 10 நாட்கள் நோன்பு வைத்து அதே நிலையிலே என்னை சந்திக்க வாருங்கள் என்று அல்லாஹ் அவர்களை திருப்பி அனுப்பினான்.

அன்பானவர்களே, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீண்டும் 10 நோன்புகள் நோற்றார்கள். அதை பற்றி அல்லாஹ் ஜல்லஷானஹு தாலா திருமறையிலே குறிப்பிட்டு காட்டுகின்றான். அதிகப்படியாக 10 நாட்கள் செய்தனா மூசா அலி இஸ்லாம் அவர்கள் நோன்பு வைத்தது இந்த துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்கள் தான் என அதிகமான முஃபஸ்ரீன்கள் கூறுகின்றார்கள். மூசா அலி இஸ்லாம் அவர்களின் தவணை காலம் துல்ஹஜ் மாதம் 10 தான் பரிபூர்ணமடைந்தது. அந்த நாளில் அல்லாஹ்வுடன் பேசும் வாய்ப்பு ஏற்பட்டது. அவ்வாறே நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மார்க்கம் பரிபூரணமானது அந்த துல்ஹஜ் மாதத்தின் 10 நாட்களிலே தான். துல்ஹஜ் 9 நாளில் நோன்பு நோற்பதின் மூலம் நோன்பு எனும் வணக்கம் வெளிப்படுகிறது. குர்பானி கொடுத்து சதக்கா செய்வதின் மூலம் ஜக்காத்திற்கு ஒப்பான வணக்கம் வெளிப்படுகிறது. ஹஜ்ஜு செய்வதின் மூலம் அந்த வணக்கமும் வெளிப்படுகிறது. பிறை 9 இருந்து தக்பீர் சொல்வதின் மூலம்

செய்வதுடன் அதிகமாக அல்லாவை திக்ரு செய்ய வேண்டும். இந்த 10 நாட்களில் செய்யப்படும் அமல்களுக்கு பல மடங்காக நன்மைகள் இரட்டிப்பாக கொடுக்கப்படும். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். துல்ஹஜ் 10 நாட்களில் அல்லாவிற்கு வணக்கம் செலுத்துவதை விட அவனுக்கு மிக பிரியமான நாட்கள் எதுவும் இல்லை. அந்த 10 நாட்களில் ஒவ்வொரு நாளும் நோன்பு நோற்பது 1 வருடம் நோன்பு நோற்றதற்கு சமமாகும். ஒவ்வொரு இரவிலும் நின்று வணங்குவது லைலத்துல் கத்ருடைய இரவில் நின்று வணங்குவதற்கு சமமாகும் என்று கூறிய இந்த ஹதீஸ் திருமதி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த துல்ஹஜ் மாதத்துடைய முதலாவது நாளிலே தான் சைதனா ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. இந்த நாளிலே யார் நோன்பு நோக்குகின்றார்களோ அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான் என்பதாகவும், இந்த துல்ஹஜ் மாதத்துடைய 2வது நாளிலேதான் மீனுடைய வயிற்றில் சிரமப்பட்டு கொண்டிருந்த சைதனா யூனுஸ் நபி அலி இஸ்லாம் அவருடைய துஆவை அல்லாஹ் ஜல்லஷானஹு தாலா ஏற்றுக்கொண்டு மீனுடைய வயிற்றிலிருந்து அவர்களை வெளியாக்கினான். யார் இந்த துல்ஹஜ் மாதத்துடைய 2வது நாளிலே நோன்பு நோக்குகின்றார்களோ அவர்கள் 1 வருடம் வணக்க வழிபாடுகள் செய்த நன்மையை பெறுகின்றனர்.

0: நேர்களே, இறைவன் எவரையும் அவரது சக்திக்கு மீறி சோதிப்பதில்லை. அவரவர் புரிந்த நன்மைகள் அவரவருக்கே உரியவை, அவரவர் புரிந்த தீமைகளும் அவரவருக்கே உரியவை. நல்லது நேர்களே, இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு.
1: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெருஞ்ஞானி ஜாக்கிம்.
2: மூளைக்குள்ள ஆயிரம் வேலை இருக்கு, மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு, அதெல்லாம் சரிதான். ஆனா எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல. உம்முன்னு இருந்தா நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மின்னல் எஃப்எம் கேக்குறீங்க.
3: நேரம் காலை மணி 6:30.

உங்க எல்லோருக்கும் காலை வணக்கம்ங்க. மற்றும் ஒரு வணக்க மின்னல் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்க ரவி இன்றைக்கு வந்திருக்கேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அந்த பக்கம் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். இது திருவள்ளுவர் ஆண்டு 2057, பிரபாபவ ஆண்டு வைகாசி திங்கள் 3ஆம் நாள், 2026 மே 17, ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்குங்க. ஒவ்வொரு நாளும் வரும்போது நம்ம என்ன நினைப்போம், சரி இன்றைக்கு நம்ம பிடிச்சதெல்லாம் செய்வோம், பிடிச்ச சாப்பாடு சாப்பிடுவோம், மகிழ்ச்சியா இருப்போம், என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் கணக்கா செய்து முடிக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் தானே. அதே போல இன்றைக்கு நீங்க மனசுல நினைக்கிறது அனைத்தும் ஈடேற நடக்க எங்களின் வாழ்த்தை நாங்க அனுப்பி வைக்கிறோம். எல்லாமே நல்லபடியா நடக்கும், சரிங்களா? நிகழ்ச்சிக்குள்ள நம்ம போகலாம். தொடக்க பாடல் சிவன் போற்றி பாடல் கேட்போம் வாங்க.

நம்ம நிகழ்ச்சியில இன்றைக்கு நாளிதழ்கள் வந்திருக்கும் சில முக்கியமான செய்திகளை பார்க்க போறோம். மலேசிய நண்பன்ல வந்திருக்கும் செய்தி இது. பத்து மற்றும் ஜின்ஜாங் நீர் தேக்கம் குளங்கள் விவகாரத்துல முறைகேடுகள் நிகழ்ந்துள்ளதாக தெரிகிறது. இதற்காக மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தை சந்திக்க தாம் விருப்பம் கொண்டிருப்பதாக பிரதமர் இலாக்கா அமைச்சர் ஹெனாயோ வந்து சொல்லியிருக்காங்க. இந்த விவகாரம் குறித்து மேற்கொண்டு முடிவெடுப்பதற்கு முன்பாக அந்த தகவலை திரட்டுவது அவசியமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. மக்கள் யோசிக்கு போகலாமா? நாடு முழுவதும் பாலிடெக்னிக் சமூக கல்லூரி ஆகியவற்றை மறுசீரமைப்பு செய்வதற்கான கருத்துகளையும் பரிந்துரைகளையும் உயர்கல்வி அமைச்சு திரட்டி வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. சம்பள விவகாரம், மனித தன்மை, ஆசிரியர்களின் ஆள்பல வளர்ச்சி இதெல்லாம் வந்துட்டு கவனத்தில் எடுத்துக் கொள்ளப்படும் அப்படின்னு அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜாம்ரி அப்துல் காடிர் வந்து சொல்லியிருக்காரு. ஒரு முழுமையான மதிப்பீடு செய்வதற்கு சமூக கல்லூரி ஒரு சிறப்பு குழுவை அமைத்திருப்பதாகவும் அவர் சொல்லியிருக்காரு. இணையதளங்களில் நேற்று வந்த செய்திகளை பார்க்கலாமா? 2026 அனைத்துலக அருங்காட்சி தினத்தை முன்னிட்டு நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய 22 அருங்காட்சியகங்களும் வரும் May 18 தொடங்கி, அதாவது நாளை தொடங்கி, மலேசியர்களுக்கு இலவசமாக திறக்கப்படவிருக்கிறது. நிறைய பேர் மியூசியம் இந்த அருங்காட்சியகத்திற்கு வரணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு முன்னெடுப்பு எடுக்கப்பட்டிருப்பதாக தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு. அருங்காட்சியகத்துக்கு செல்லாத ஒரு நபரா இருந்தா அந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கங்க. இன்னொரு செய்தியை பார்க்கலாம். பெண் தொழில் முனைவோருக்கு குறிப்பாக B40 பிரிவினரை வந்து வலுப்படுத்தும் வகையில பஜூரி மடானி திட்டத்தை வந்து பிரதமர் வந்து தொடக்கி வைத்திருக்காரு. நாடு முழுவதும் இருக்கும் 29,000 பெண் தொழில் முனைவோரை இந்த திட்டம் இலக்காக கொண்டிருக்கு. பொருளாதார பிரிவிற்கு 3,000 முதல் 30,000 ரிங்கிட் வரையிலான கடனுதவியை இந்த பஜூரி மடானி திட்டம் வழங்குகிறது அப்படின்ற ஒரு செய்தி வந்திருக்கு. இன்னும் நிறைய செய்திகள் வெளிவந்திருக்கின்றன. அதனால செய்திகள் தகவல்களை படித்து என்ன நடக்குது அப்படின்றத தெரிந்துக்குவோம். அதாவது நம்மை சுற்றி என்ன நடக்குது அப்படின்றத தெரிந்துக்குவோம்.

0: பிடிச்சவங்க பேசலையா? நீங்க தான் அழைச்சு பேசுங்கல. இது உங்கள் மீனலஃபன்.
1: ஹலோ சார், சார் கேக்குதுங்களா? சார்
2: நல்லா கேக்குதுமா, கத்தாதீங்க, மெதுவா பேசுங்க. யாரு யாரு?
1: சார் என் பையன் ஒரு 2 மணி நேரமா காணும் சார், ஒரே பதட்டமா இருக்கு சார்.
2: 2 மணி நேரமா காணுமா, இப்பதான் அழைக்கிறீங்க?
1: இல்ல சார், என் பையனை பத்தி சமூக வலைதளத்துல கொஞ்சம் அதிகமா பதிவு செஞ்சுட்டேனோ, இப்பதான் கொஞ்சம் பதட்டமா இருக்கு சார்.
2: அதிகமாவா? அதிகமானா?
1: அதிகமானா அவனுடைய முதல் பல்லு, முதல் குளியல், முதல் பள்ளிக்கூட பேரு, ஐசி நம்பர் கூட நேத்துதான் பதிவு செஞ்சேன் சார்.
2: நேத்துதான் பதிவு பண்ணீங்களா? அப்ப இதுவே தாமதம் தான்
1: சார். நான் பிள்ளைய காணும் அவசரமா பேசிட்டு இருக்கேன், நீங்க என்ன சார் ஒரு ஒரு இதுல நம்ம பேசிட்டு இருக்கீங்க?
2: பின்ன என்னமா, லைக்ஸ்க்கு ஆசைப்பட்டு பிள்ளையோட தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யும் போது உங்களுக்கு பதறல, இப்ப பதறதா?
1: சார்
2: என்னது,
1: என் பையன் கிடைச்சிட்டான் சார், இங்கதான் இருந்திருக்கான்.
2: நினைவுகளுக்காக பதிவு செய்யுங்க, தப்பு இல்ல. ஆனா பிள்ளைங்களுடைய தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யாதீங்க.
1: புரியுதுங்க சார், சிறுவர்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம்னு இப்ப புரிஞ்சுகிட்டேன்.
2: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.
3: ஹாய் வணக்கம், நான் உங்கள் வயலின் இசைக்கலைஞர் எஸ் வி ஹரிஷ்.

0: கதிப்பமா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க.
1: ஒரு வாரமோ கதைப்பமால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

0: ஹலோ அஸ்வினி.
1: ஹலோ ஹலோ, சொல்லுங்க கிஷன்.
0: அஸ்வினி, அந்த வேலை என்னமோ இருக்குன்னு சொன்னீங்களா, அது எப்போ?
1: ஆமா, நாளைக்கு. எத்தனை மணிக்கு நீங்க
0: பூண்ட போடுறீங்களோ தக்காளிய போடுறீங்களோ நல்ல உப்பு மொளக போடுங்க, அப்பதான் ருசியா இருக்கும்.
1: ஹலோ
0: அஸ்வினி, என்ன சொல்லிட்டு இருக்கீங்க?
1: இல்ல, நாளைக்கு 11 மணிக்கு இல்ல, 10 மணின்னு சொன்னேன்.
0: கடைக்கு போசன சரி சரி, புரியுது புரியுது.
1: அப்படியே மறந்துடாதீங்க,
0: எல்லாத்தையுமே நானே சொல்லிட்டு இருக்கணுமா? போயிட்டு நீயே வாங்கிட்டு வந்துரு, என்னையே எதிர்பார்த்துட்டு இருக்க. அஸ்வினி, எத்தனை மணி சொன்னீங்க?
1: நான் பேசுறது கொஞ்சம் காது கொடுத்து கேட்டாதான் என்ன, நீங்களே தானே கூப்பிட்டீங்க?
0: ஆமா, நீ கூப்பிட்டேன்னு திரும்பவும் கூப்பிட்டேன்.
1: உங்களுக்கு வேலை இல்லாதப்போ, என்கிட்ட பேச நேரம் இருக்கிறப்போ திரும்ப கூப்பிடுங்க. பாய். நமக்கு அழைக்கிறவங்க என்னதான் சொல்ல வராங்கன்னு கொஞ்சமாவது காது கொடுத்து கேப்போம்.
2: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.
3: பிள்ளைங்க ரொம்ப குறும்போ ஐயோன்னு இருக்கா, சீக்கிரம் வளர்ந்துருவாங்க. இப்பவே ரசிச்சுக்காங்க, நம்மை இணைப்பது மின்னல் எஃப்எம்.

0: பள்ளி கட்டுமான பணிகளுக்கான ஒதுக்கீடு 900 மில்லியன் ரிங்கிட்டுக்கு உயர்த்தப்பட்டுள்ளது. டிவெட் 2.0 எதிர்கால தொழில்துறை தேவையை நிறைவு செய்யும். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 7 மணி முதன்மை செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். கல்வி அமைச்சின் கீழ் கட்டுமான கொள்முதல் பணிகளுக்கான ஒதுக்கீட்டை 400 மில்லியன் ரிங்கிட்டிலிருந்து 900 மில்லியன் ரிங்கிட்டுக்கு உயர்த்தியுள்ளதாக பிரதமர் டெத்துஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் தெரிவித்தார். அடுத்த ஆண்டு தொடங்கி முதலாம் ஆண்டில் பதியும் மாணவர் எண்ணிக்கை அதிகரிக்கும் என கணிக்கப்பட்டுள்ளதை தொடர்ந்து கூடுதலாக 6000 வகுப்பறைகளை அமைப்பதற்காகவும் இந்த நிதி பயன்படுத்தப்பட உள்ளதாக நிதியமைச்சருமான அவர் கூறினார். இதனிடையே கல்வி அமைச்சுக்கான ஒதுக்கீட்டை அதிகரிப்பதை அரசாங்கம் தொடர்ந்து ஆராயும் என டெத்துஸ்ரீ அன்வார் கூறியுள்ளார். இலக்கவியல், செயற்கை நுண்ணறிவு AI, அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல், கணிதம், ஸ்டெம் ஆகிய துறைகளை மேம்படுத்துவதிலும் கவனம் செலுத்தப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். கல்வித்துறையின் தேவைக்கேற்ப வரவு செலவு திட்டத்தில் அதற்கான ஒதுக்கீடு உயர்த்தப்படும் என்றவர் கூறினார். மேலும் மடானி அரசாங்கம் ஆசிரியர் நலனுக்காக பல்வேறு முனைப்புகளை செயல்படுத்தியுள்ளது, 3000-க்கும் அதிகமான பள்ளிகளில் ஆசிரியர் அறையை மேம்படுத்தியுள்ளதும் அதில் அடங்கும் என்றார் அவர். இவ்விடை காசா மனிதநேய உதவிப் பணியில் ஈடுபட்டுள்ள குளோபல் சுமன் ஃபுளோட்டிலா தன்னார்வ குழுவின் நிலவரம் தொடர்ந்து கண்காணிக்கப்படும் என டெத்துஸ்ரீ அன்வார் தெரிவித்தார். காசா கரையிலிருந்து 340 கடல் மைல் தொலைவில் இருக்கும் அவர்களுக்கு இஸ்ரேலிய படை இடையூறு விளைவித்தால் அரசாங்கம் துரித நடவடிக்கை எடுக்கும் என்றார் அவர். மேலும் ஜோர்டான், சவுதி அரேபிய அரசாங்கங்களை தொடர்பு கொண்டு அண்மைய நிலவரங்கள் அறியப்படும் என்று அவர் கூறினார். இம்முறை 45 நாடுகளைச் சேர்ந்த 500 பேர் இந்த திட்டத்தில் பங்கேற்றுள்ளனர். அவர்களுள் 29 பேர் மலேசியர். நுட்ப திறன் கல்வி டிவெட் பாடத்திட்டம் மறுசீரமைப்புக்கு உட்படுத்தப்பட்டிருப்பதாக துணை பிரதமர் டெத்துஸ்ரீ டாக்டர் அஹமத் சயீத் ஹமீடி தெரிவித்துள்ளார். பிரதமர் டெத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அடுத்த மாதம் அறிமுகப்படுத்தும் டிவெட் 2.0 பாடத்திட்டம் உயர் தொழில்நுட்பத்தையும் உயர் திறனையும் அடிப்படையாக கொண்டிருக்கும் என தேசிய டிவெட் மன்ற தலைவருமான அவர் கூறினார். எதிர்கால தொழில்துறை தேவையை நிறைவேற்றும் வகையில் அது புதுப்பிக்கப்படுகிறது. குறிப்பாக எந்திரவியல், மென்பொருள் இணையம் IoT, செயற்கை நுண்ணறிவு AI, புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் உட்பட வேலைச் சந்தையில் அதிக தேவையுள்ள இதர துறைகள் மீது இம்முறை கவனம் செலுத்தப்படுவதாக டெத்துஸ்ரீ டாக்டர் அஹமத் சயீத் குறிப்பிட்டார். இவ்வேளை டிவெட் ஆணையத்தையும் சட்டத்தையும் இயற்றும் பரிந்துரையை அரசாங்கம் ஆராய்வதாக புறநகர் வட்டார மேம்பாட்டு அமைச்சருமான டெத்துஸ்ரீ டாக்டர் அஹமத் சயீத் ஹமீரி தெரிவித்துள்ளார். நாட்டின் நுட்ப சூழியல் அமைப்பை வலுப்படுத்த இது வழிவகுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. டிவெட் மன்றத்தின் கீழ் ஒருங்கிணைக்கப்படும் 12 அமைச்சுகளுடன் இது தொடர்பில் கலந்துரையாடல் நடத்தப்படுகிறது. 2050 ஆண்டை கடந்து டிவெட் தொடர்ந்து மேம்பட இந்த சட்டமும் ஆணையமும் பயனாக இருப்பதை உறுதிப்படுத்த மாநில நிலையில் கருத்துகள் பெறப்படும் என அவர் தெரிவித்தார். நேற்று தேசிய நிலையிலான 55வது ஆசிரியர் தின கொண்டாட்டம் நிகரில்லா ஆசிரியரே நாட்டின் உயிர் நாடி எனும் கருப்பொருளில் இடம்பெற்றது. இந்த கொண்டாட்டத்தினூடே கல்வி அமைச்சர் ஃபர்லினா சீடே ஆசிரியர்களின் பணிகளை வலுப்படுத்தும் நோக்கத்திற்காக 12 முனைப்புகளை அறிவித்தார். அதில் ஒரு பகுதியாக முதலாம் 2ம் நிலை கூகுள் அங்கீகார சான்றிதழ் GCE தொடர்ந்து இலவசமாக வழங்கப்படும் என அவர் குறிப்பிட்டார். அத்துடன் பள்ளி தலைமைத்துவ பொறுப்பில் உள்ளவர்கள் முதுகலை படிப்பை தொடர கூட்டரசு ஆசிரியர் உதவித்தொகை விரிவுபடுத்தப்படுவதாக அவர் கூறினார். மேலும் P1, P2, P3 ஆகிய பகுதிகளில் பள்ளி வருகை திட்டம் ப்ரோஹாஸில் உள்ள பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்காக சிறப்பு கூட்டரசு பயிற்சி விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டிலுள்ள தற்காப்பு கழகங்களில் பகடி வதையை கையாட மலேசிய ராணுவப்படை ATM பகடி வதை தடுப்பு பணிக்குழுவை அமைத்துள்ளது. அந்த கழகத்தின் தொழில்முறை, ஒழுக்கம், நெறிமுறை ஆகியவற்றை தொடர்ந்து வலுப்படுத்தும் முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஏடிஎம்மின் உளவு வியூக தொடர்பு தற்காப்பு பிரிவு அறிக்கை வெளியிட்டுள்ளது. இராணுவ படை தளபதி ஜெனரல் மலி ரஸ சுலைமானின் தலைமையில் இந்த முனைப்பு முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: மின்சாரத்தை எவ்வாறு மிச்சப்படுத்தலாம்?
2: 5 எரிசக்தி பயனீட்டு முத்திரையை கொண்ட மின் சாதனங்களை பயன்படுத்தலாம். மின் கொதிகலனில் நீரை முழுமையாக நிரப்பி கொதிக்க விடலாம்.
1: விவேக மின் பயன்பாட்டு சலுகையின் வழி இணைந்தே பயன்பெறுவோம்.
0: சுங்க வரிகளை குறைப்பதன் வாயிலாக வேளாண் வர்த்தகத்தை விரிவுபடுத்தவும், சுங்க வரியற்ற தடைகள் உள்ளிட்ட சந்தை அணுகல் சிக்கலை களையவும் கையாளவும் சீனாவும் அமெரிக்காவும் இணங்கியுள்ளன. இவ்வாரம் பெய்ஜிங்கில் நடைபெற்ற உச்சநிலை கூட்டத்தில் இம்முடிவு எட்டப்பட்டதாக ரோய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. கூடிய விரைவில் இந்த ஒப்பந்தம் இறுதி செய்யப்படும் என கூறப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு அறிவிக்கப்பட்ட எதிரீட்டு வரியினால் இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகம் சுணக்கம் கண்டது. அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் சீன வேளாண் பொருள்கள் மீது கூடுதலாக 10 லெவி கட்டணம் விதிக்கப்பட்டது. இதனால் 2025 இந்த வர்த்தக மதிப்பு 65.7 சரிந்துள்ளது. இந்தியாவில் குறைக்கடத்தி ஆலையை அமைப்பதற்கும் அதனை விரிவாக்குவதற்கும் டாடா மின்னியல் நிறுவனம் நெதர்லாந்து தொழில்நுட்ப நிறுவனம் ASML உடன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. நெதர்லாந்துக்கு அலுவல் பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி முன்னிலையில் இந்த உடன்பாடு எட்டப்பட்டது. குறை கடத்திகளை உற்பத்தி செய்வதற்கான அதிநவீன இயந்திரங்களை தயாரிக்கும் ASML நிறுவனம் மேற்கு இந்தியாவில் மோடியின் சொந்த மாநிலமான குஜராத்தில் டொலேரா ஆலையை நிறுவி அதன் உற்பத்தியை அதிகரிக்கும் என கூறியுள்ளது. அந்த ஆலையில் வாகனங்கள் முதல் விவேக பேசிகள் வரை அனைத்திலும் காணப்படும் உயர் தொழில்நுட்ப நுண்சில்லுகளை விரைவாகவும் பெருமளவிலும் உற்பத்தி செய்ய உதவும் மேம்பட்ட கருவிகள் பயன்படுத்தப்படும் என ASML குறிப்பிட்டுள்ளது. இவ்வாரம் பிரிட்டன் சுகாதார அமைச்சர் பதவியிலிருந்து விலகிய வெஸ் ஸ்ட்ரீட்டிங் அந்நாட்டு பிரதமர் கே ஸ்டாமரை எதிர்த்து தொழிலாளர் கட்சித் தலைவர் உள்ளிட்ட பிரதமர் தேர்தலில் போட்டியிட உள்ளதாக கூறியுள்ளார். ஸ்டாமரின் தலைமைத்துவம் மனநிறைவடிக்கவில்லை என கூறி ஸ்ட்ரீட்டிங் பதவி விலகியுள்ளார். ஆனால் வேறு மூத்த அமைச்சர் எவரும் அவரை பின்பற்றவில்லை. இந்நிலையில் கிரேட்டர் மான்செஸ்டர் மேயர் ஆண்டி பர்ன்ஹாம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆவதற்கான வேட்புமனுவை வழங்கியுள்ளார். இந்த முயற்சி வெற்றி பெற்றால் இடதுசாரி கட்சியைச் சேர்ந்த அவரும் தேர்தலில் போட்டியிட முடியும். விளையாட்டுத் தகவல்கள். உலகக்கிண்ண போட்டிக்காக அமெரிக்காவுக்கு பயணம் மேற்கொள்ளும் முன் ஈரானிய கார்பந்து அணியினர் திங்கட்கிழமை துருக்கிக்கு செல்லவுள்ளனர். அந்நாட்டு அணியுடன் நட்பு முறையிலான ஆட்டத்தில் களமிறங்கும் அவர்கள் விசா செயல்முறை விண்ணப்பங்களையும் நிறைவு செய்வர் என தலைமை பயிற்றுநர் அமீர் கலேனோய் கூறியுள்ளார். 30 விளையாட்டாளர்களுடன் செல்லும் அவர்கள் பின் உலகக் கிண்ணத்திற்கான அதன் விளையாட்டாளர்களை அதிகபட்சம் 26 குறைக்க வேண்டியிருக்கும். இவ்வேளை June 15 லாஸ் ஏஞ்சலஸில் நடைபெறும் தொடக்க ஆட்டத்தில் ஈரான் நியூசிலாந்தை சந்திக்கிறது. FA கிண்ண கார்பந்து. மான்செஸ்டர் சிட்டி கிண்ணத்தை வென்றது. இறுதி ஆட்டத்தில் அவனி 1 சுழியும் என செல்சியை வெற்றி கொண்டது. ஆட்டத்தின் 72 நிமிடத்தில் அன்டோயின் செமின்யோ அடித்த ஒற்றை கோல் சிட்டி கிண்ணத்தை வெல்ல வழிவகுத்தது. இதனைத் தொடர்ந்து பிரீமியர் லீக் கிண்ணத்தை வெல்ல வேண்டும் என்ற சிறிய ஆசையும் தமக்கு உள்ளதாக மான்செஸ்டர் சிட்டி மத்திய திடல் ஆட்டக்காரரும் அணித் தலைவருமான பெர்னார்டோ சில்வா தெரிவித்துள்ளார். எஞ்சியுள்ள பிரீமியர் லீக் ஆட்டங்களில் கடுமையாக உழைக்கவிருப்பதாக BBCக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் குறிப்பிட்டுள்ளார். பள்ளி கட்டுமான பணிகளுக்கான ஒதுக்கீடு 900 மில்லியன் ரிங்கிட்டுக்கு உயர்த்தப்பட்டுள்ளது. டிவெட் 2 சுழியம் எதிர்கால தொழில்துறை தேவையை நிறைவு செய்யும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.
3: அவற்றில் இன்று
4: 2011 ஆண்டு இன்றைய நாளில் லண்டன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் முன்னாள் பிரதமர் துன் அப்துல் ரசாக் பெயரில் ஆய்வாளர் இருக்கை உருவாக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ நஜிப் துன் ரசாக் அறிவித்தார். இந்த ஃபெலோ திட்டம் குறிப்பிட்ட துறைகளில் நிபுணத்துவம் பெற்றவர்கள் உலகின் முன்னணி பல்கலைக்கழகங்களுள் ஒன்றான ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் உயர்கல்வியை தொடரும் வாய்ப்பை வழங்கும் நோக்கத்தில் உருவாக்கப்பட்டது. பேங்க் ரயாட் வழங்கிய 11.8 மில்லியன் நன்கொடையின் மூலம் இந்த திட்டம் நடைமுறைக்கு வந்தது. இந்த நிதி ஆக்ஸ்போர்ட் இஸ்லாமிய ஆய்வு மையம் ஆக்சிஸை அமைப்பதற்கான சிறப்பு மண்டப கட்டுமானத்தையும் உள்ளடக்கியது. ஆக்சிஸ் வளாகத்தை சூலான் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனம் கட்டியது. மரசீர்ப்ப அலங்கரிப்பை DPZ Asia Design and Development நிறுவனம் உருவாக்கியது. இக்கட்டுமானத்துக்கான மொத்த செலவு 7.5 மில்லியன் ரிங்கிட்.
3: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

வணக்கம். இன்னலோடு இணைந்திருக்கும் உங்களுக்கு காலை வணக்கம்ங்க. ரவி உங்க கூட பேசிட்டு இருக்கேன். வழக்கமா காலையில எழுந்திருக்கும் போது 10 பேர்ல குறைந்தது ஒரு 7 பேராவது இதை செய்வாங்க. என்னன்னு கேளுங்க. இந்த கைத்தொலைபேசியை பாக்குறது, காலையில எழுந்திருச்சதும் பாத்துடணும் ஏதாவது நமக்கு தகவல் வந்திருக்கா, சமூக வலைத்தளத்துல அப்படி என்னதான் நடக்குது, டிக்டாக்ல என்னதான் நடக்குது, இதெல்லாம் காலையில பாத்துடணும் சிலருக்கு. இன்றைக்கு வந்துங்க உலக தொலை தொடர்பு தினமாக அனுசரிக்கப்படுது. தொலை தொடர்பு ஆங்கிலத்துல டெலிகம்யூனிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்ம வாழ்க்கையோடு பிரிக்க முடியாத ஒன்னா ஆயிருச்சு தானே. முன்பெல்லாம் ஒரு காலத்துல ஒரு வீட்டுல தொலைபேசி இருந்தாலே பெரிய விஷயம். ஆனா இப்ப ஒரு வீட்டுல எத்தனை தொலைபேசி இருக்கு, குட்டி வாண்டுகளுக்கு கூட நம்ம வீட்டுல தொலைபேசி இருக்குன்னா பாத்துக்குங்க. நம்மளாம் வளரும் போது பள்ளியில படிக்கும் போது தொலைபேசி கிடைக்கிறதே ரொம்ப அரிது, உண்மையா இல்லையா சொல்லுங்க. இப்ப இருக்கக்கூடிய இந்த இலக்கவியல் உலகத்துல எது நடந்தாலும் ரொம்ப சீக்கிரமா நமக்கு தெரிய வருது. அந்த அளவுக்கு தொழில்நுட்பம் அப்படி வளர்ந்துருக்கு. ஒரு முக்கியமான நினைவூட்டல் இன்றைக்கு நாங்க வழங்குறோம். இந்த தொலை தொடர்பு தினத்துல நமக்கு ஒரு பெரிய பொறுப்பு, நமக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குங்க. இணையதளங்களை நம்ம எப்படி பயன்படுத்துறோம், நம்ம பகிர்ற ஒரு தகவல் நிறைய பேர் பாக்குறாங்க தானே, அது சரியான தகவலா, உண்மையான தகவலா, நம்ம பாக்குறது நமக்கு பாதுகாப்பா இருக்கா, நம்ம பிள்ளைகளுக்கு பாதுகாப்பா இருக்கா, நம்ம தனிப்பட்ட தகவல்களை மற்றவர்களோடு பகிர்ந்துக்கிறோமா, நான் எங்க வசிக்கிறேன், எங்க சாப்பிடுறேன், என்னோட பிள்ளைய எந்த பள்ளிக்கு அனுப்புறேன், இதெல்லாம் கொஞ்சம் சீர்தூக்கி நம்ம பார்ப்போம். இன்றைக்கு நம்ம அனுசரிக்கிற இந்த உலக தொலை தொடர்பு தினத்துல தொழில்நுட்பத்தை புத்திசாலித்தனமா, பாதுகாப்பா, பயனுள்ளதா பயன்படுத்துவோம், சரிங்களா. இந்த தொழில்நுட்பம் அப்படின்னு பேசினதுனால உங்க கைத்தொலைபேசியில பிளே ஸ்டோர், ஆப் ஸ்டோர்லாம் இருக்கும் பாருங்க, அங்க ஆர்டிஎம் கிளிக்க பதிவிறக்கம் செய்துக்குங்க. எங்க போனாலும் ஆர்டிஎம் கிளிக் வழியாக மினல் எஃப்எம் கேட்கலாம், ஆர்டிஎம் தொலைக்காட்சிகளையும் நீங்க பாக்கலாம், சரிங்களா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது வணக்கம் மின்னல்.

இன்றைய காலை பொழுது உங்களுக்கு அங்க எப்படிங்க வந்திருக்கு? சிலருக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமைனாலே ரொம்ப பரபரப்பா இருக்கும். எல்லோரும் வீட்டுல இருப்பாங்க, நம்ம வீட்டை சமைக்கணும், வீட்டை சுத்தம் பண்ணணும், அப்படியே பரபரப்பா ஓடும். ரொம்ப பரபரப்பா ஆக்கிக்காதீங்க, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது நீங்க செய்யுங்க. சில நேரங்கள்ல நமக்கு கோபம் வந்தா என்ன பண்ணுவோம்? சிலர் வந்து அழுதுருவாங்க, சிலர் அமைதியா இருப்பாங்க, சிலர் கோபம் வந்தா ரொம்ப சாப்பிடுவாங்க, சிலர் வந்து மனசுல இருக்கிறத கொட்டி தீர்த்துருவாங்க. ஆனா தாய்லாந்துல நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம் உலக முழுக்க இப்ப வைரல் ஆயிருக்கு பாருங்க. இவர் வந்து சைனா நாட்டை சேர்ந்த சுற்றுப்பயணி, தாய்லாந்துக்கு வந்திருக்காரு. பெரும்பாலும் விமான நிலையங்கள்ல இந்த தானியங்கி நுழைவாயில் இருக்கும், இந்த ஆட்டோமேட்டிக் கேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பாருங்க, அது வந்து திறக்காதனால அவருக்கு அவ்வளோ கோபம் வந்துருச்சு. கோபம் வந்து அவர் என்ன பண்ணிருப்பான்னு நினைக்கிறீங்க? அந்த கதவை அப்படி உதைத்து பாவங்க அந்த கதவுக்கு வாய் இருந்திருந்தா நிச்சயமா திட்டி தீர்த்திருக்கும், அதை வந்து சேதப்படுத்திட்டாரு. பெரும்பாலும் இந்த கடப்பிதழை வந்து சரியா வைத்தாதான் அந்த கதவு திறக்கும். ஆனா இவர் வந்து சரியா வைக்காதனால அந்த கதவு திறக்கல, அவருக்கு கோபம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. அவர் தடுக்கிறதுக்கு வந்த அதிகாரிகளிடம் ரொம்ப மோசமா அவர் நடந்திருக்காரு.

தாய்லாந்து அரசாங்கம் என்ன பண்ணிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? உங்களுக்கு தடா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது இனிமேல் நீங்க தாய்லாந்துக்கு வர்றதுக்கு தடை, வாழ்நாள் தடை உங்களுக்கு நாங்க விதிக்கிறோம், எங்க நாட்டுக்கு நீங்க வராதிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடவே 400,000-50,000 baht அபராதம் வந்து விதிக்கப்பட்டிருக்கு. நம்ம நாட்டுக்கு பார்த்தோம்னா ஏற்குறைய ஒரு 54,000 ringgit மேல வருது. ஒரு நாட்டுக்கு சுத்தி பார்க்க போறோம், இப்படியா நம்ம பண்றது? நமக்கு கூட சில அனுபவங்கள்லாம் இருக்கும். திடீர்னு கடவுச்சொல்ல மறந்துருப்போம், நம்ம அவசர தேவைக்கு இனியும் வேலை செய்யாது. அந்த கைபேசியில அந்த கடவுச்சொல் இருக்கும் பாருங்க, அதை தட்டி திறக்கிறதுக்கே அவ்வளவு கஷ்டமா இருக்கும் சில சமயம். உடனே அங்க நமக்கு ஒரு கோபம் வரும் பாருங்க. நீங்க இருக்கிற அழகுக்கு கோபப்பட்டா சரியா வருமா சொல்லுங்க பாப்போம். நீங்க கோபம் எல்லாம் படக்கூடாது, எப்போதும் மகிழ்ச்சியா தான் இருக்கணும். வாங்க அடுத்த பாடலை நம்ம கேட்கலாம்.

நம்ம வணக்கம் இந்த நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு சிறப்பு தொகுப்பு உங்களுக்கு நாங்க கொண்டுட்டு வரப்போறோம். நூற்றாண்டு மங்களம், டத்தின் படுகா அன்னை மங்களம் அவர்களின் நினைவுகளை கொண்டு வரும் வகையில மின்னல் எஃப்எம் ஒரு சிறப்பு தொகுப்பு உருவாக்கி இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்க கொண்டுட்டு வரோம், நிகழ்ச்சியை கேளுங்க. சரிங்க, நாளைக்கு வந்து ஒரு முக்கியமான நாள் அனுசரிக்கப்படுகின்றது, உலக அருங்காட்சியக தினம். ஆங்கிலத்துல வேர்ல்ட் மியூசியம் டே அப்படின்னு சொல்றோம். இந்த அனைத்துலக அருங்காட்சியக தினத்தை முன்னிட்டு நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அருங்காட்சியக துறையின் கீழ் இருக்கும் 22 அருங்காட்சியகங்களை நீங்க நாளை தொடங்கி இலவசமா சென்று பார்க்கலாம். வழக்கமா அருங்காட்சியகத்துக்கு போகும்போது ஒரு கட்டணம் விதிப்பாங்க தானே, இப்ப நாளை தொடங்கி அந்த கட்டணம் இல்ல, உங்களுக்கு இலவசம், நீங்க உங்க குடும்பத்தை அழைத்துட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பேருக்கு பார்த்தோம்னா நாட்டின் வரலாறு தெரியாம இருக்கு, நம்மளோட பாரம்பரியம் என்னன்னு தெரியாம இருக்கு. இதெல்லாம் தெரிந்து கொள்வதற்காக உங்கள் அருகில் இருக்கும் அருங்காட்சியகத்துக்கு போங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு கேள்வி கேக்குறோம், கடைசியா நீங்க எப்ப அருங்காட்சியகத்துக்கு போனீங்க? சிலர் அந்த பக்கமே சென்று இருக்க மாட்டாங்க. உங்களுக்கான வாய்ப்பு நாளை தொடங்கி இலவசமா வழங்கப்படுது, அதாவது அருங்காட்சியகத்துக்கு போறதுக்கு. அந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கங்க.

0: உங்களுக்கு ஆயுள் அதிகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.
1: தே மதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்
2: அமுதே தமிழே.
1: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்பத்தேன் வந்து பாயட்டும்.

0: இது நம்ம ஊர் கலைஞர்களின் தளம்.
1: சினிமா பாடல்கள் நம் கலைஞர்கள் பாட நீங்க கேட்க போறீங்க. தனித்திறமைகளை அடையாளம் காண போறோம். நீங்களும் கலந்துக்கலாம்.
0: ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 12:15 தொடக்கம். உங்களுக்காக தாளம்.
2: உங்கள் ஊரை பற்றி யாராவது பெருமையா பேசினா நல்லா இருக்கும்ல? அதத்தான் பேச போகுது உங்கள் யாது ஊரே. சனி ஞாயிற்றுக்கிழமைகள்ல பிற்பகல் 3 மணியிலிருந்து 4 மணி வரை யாது ஊரே.
3: நல்லிசையை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின்னல் FM.
4: பரந்து செல்லவா, பரந்து செல்ல.

0: மலேசியாவின் அன்னை திரேசா, டத்தின் படுகா அன்னை மங்களம் அவர்கள் கருணையே கடவுள் என்பத நம்ம வாழ்க்கையில மெய்ப்பித்தவர். சிறு வயதிலே அண்ணல் காந்தியின் போதனைகளில் அதிகமாக ஈடுபட்டு மனிதநேயத்தை போற்றி வாழ்ந்தவர் அன்னை மங்களம். நலிந்த மக்களுக்கான புகழிடமா திகழ்ந்திருக்காங்க. தன் வாழ்வின் மொத்த நாட்களையும் நலிந்தோருக்காக நல்கியவர் அவர். சுத்த சமாஜம் எனப்படும் பேரியக்கத்தின் தலைவர் அன்னை மங்களம். அன்னை மங்களம் உலகளாவிய மனிதநேய முயற்சிகள்ல தீவிரமா ஈடுபட்டாங்க. பல பன்னாட்டு மாநாடுகளிலும் நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்றிருக்காங்க. அமைதிக்கான பல செய்தியை பரப்பி மதங்களுக்கு இடையிலான உரையாடலை ஊக்குவித்திருக்காங்க. சத்யானந்த சுவாமிகளை தம் ஆன்மீக ஆசானாகவும் வழிகாட்டியாகவும் ஏற்றுக்கொண்ட அன்னை மங்களம் தன் பொது வாழ்வை கோலலும்பூர் பங்சார் தமிழ் பள்ளி ஆசிரியரா தொடங்கி பின்னர் ஆன்மீக வாழ்வில் தன்னை முழுமையா அர்ப்பணித்துக் கொண்டாங்க. புறப்பாட மேம்பாட்டு மைய நன்னெறி கல்வி உறுப்பினர், மலேசிய சர்வ சமய மன்றத்தில் உதவி தலைவர், தேசிய ஒற்றுமை சமூக மேம்பாட்டு துறையில் மகளிர் ஒருங்கிணைப்பு குறித்த தேசிய ஆலோசனை மன்ற உறுப்பினர் என அரசு நிறுவனங்களிலும் ஆன்மீக அமைப்புகளிலும் கடமையாற்றியிருக்காங்க அன்னை மங்களம். 1926 மே 17 நாள் இன்றைய நாளில் சிங்கையில் பிறந்த அன்னை மங்களம் தமது 97 வயதில் 2023 ஜூன் 10 நாள் முதுமை காரணமாக இயற்கை எய்தினார். 2023 மே 16 பார்த்தோம்னா ஆசிரியர் தினத்தில் ஆர்டிஎம்மின் முனைவர் மு சங்கரும் வானொலி செய்தியாளர் சிவம் தமிழ் செல்வமும் அன்னையை சந்தித்து ஆசி பெற்றதோடு நேர்காணலும் செய்தனர். அன்னை மங்களம் நமக்கு வழங்கிய அந்த நிறைவு நேர்காணலின் ஒரு பகுதியை கொண்டு வருகிறோம்.
1: நாட்டுல எத்தனையோ முன்னேற்றத்துக்கெல்லாம் அரசாங்கம் வாய்ப்பு கொடுத்துருக்கு. இருந்தாலும் முக்கியமாக நம்ம இந்தியர்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்த முன் வரணும். ஒவ்வொருத்தருக்கும் திறமை இருக்கு. உடல் வலிமையை கொண்டு ஆர்வத்தை கொண்டு முன்னேற பார்க்கணும். உள்ள அமைதியும் தியானமும் இருந்ததுன்னா வாழ்க்கையில அறிவு விருத்தி தன்னால வரும். முக்கியமா வேண்டியது அமைதி.
0: அன்னை மங்களத்தின் நூற்றாண்டில் அவரின் நினைவலைகளை கொண்டு வந்ததில் பெருமை கொள்கிறது மின்னல் FM.

மின் நல்ல ஃபேம் இளமை புதுமை இனிமை ஞாயிற்றுக்கிழமை மதியம் 2:15 மறக்காம கேளுங்க.

0: நம் நாட்டில் தமிழ் வானொலி நாடகத்தை வழங்குற ஒரே வானொலி நம்ம மின்னல் எஃப்எம் தான். ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மின்னல் எஃப்எம்மின் வானொலி நாடகம்.
1: என்ன வெயில, என்ன வெயில்! கொஞ்ச நேரம் கடைக்கு போயிட்டு வரலான்னு பார்த்தா முடியல, விறுவிறுன்னு போயிட்டு வந்துடணும்.
2: ஏன் இப்படி கத்துற?
1: உங்ககிட்ட நேத்தே காலனி எல்லாம் உள்ள எடுத்து வைக்க சொன்னதானே, தவளை பாம்பு பூரா எல்லாம் பாருங்க, ஏன் காலனிக்குள்ள குடுத்தனம் பண்ணிட்டு இருக்க?
2: நினைச்சுக்கிட்டே இருந்தேன், மறந்துட்டேன்.
1: மறுபடியும்
3: யார்கிட்டயாவது எதையாவது சொல்லணுமா? நேரம் இல்லைங்க, உடனே சொல்லிருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.

0: மின் நல்ல ஃபேம் இளமை புதுமை இனிமை.
1: ஹாய் வணக்கம், நான் உங்கள் வயலின் இசைக்கலைஞர் எஸ் வி ஹைரிஷ்.

கதிப்பமா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதைப்பமால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

வணக்கம். சலாம். மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 8 மணி செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். தொழிலதிபர் ஜோலோவுக்கு பொது மன்னிப்பு வழங்கும் விவகாரத்தில் மலேசியா கவனம் செலுத்தாது அல்லது கருத்திலும் கொள்ளாது என பிரதமர் டெத்துஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். அவரின் மன்னிப்பு விண்ணப்ப விவகாரத்தை பெரிதாக்க வேண்டாம். அவரின் குற்றவியல் செயல் கடுமையானது. அது நாட்டிற்கு பேர் இழப்பை ஏற்படுத்தியுள்ளதை பிரதமர் சுட்டிக்காட்டினார். இலக்கிடப்பட்ட எரிபொருள் உதவித்தொகை அடிப்படை குடும்ப செலவுகளை கருத்தில் கொண்டு முழுமையாக செயல்படுத்தப்பட வேண்டும் என பொருளாதார அமைச்சர் அக்மல் நஸ்ருல்லா மொஹமட் நசீர் வலியுறுத்தியுள்ளார். இதன் மூலம் அந்த கொள்கை உண்மையிலேயே இலக்கிடப்பட்ட தரப்பினரை சென்றடைவதை உறுதி செய்ய இயலும் என்றார் அவர். ஃபிளீட் அட்டை பயன்பாட்டை கண்காணிப்பதற்காக தெளிவான, முழுமையான, நேர்த்தியான சட்டத்தை உருவாக்க 1961 விநியோக கட்டுப்பாட்டு சட்டத்தின் கீழ் குறிப்பிட்ட விதிகளை உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின் அமைச்சு வரைந்து வருகிறது. உதவித்தொகை வழங்கலை தவறாக பயன்படுத்துவோருக்கு தண்டனை வழங்கவும் இந்த சட்ட அறிமுகம் துணை புரியும் என அமைச்சர் டாக்டர் அர்மிசன் முகமது அலி தெரிவித்தாா்.